நேயர்களுக்கு எழில் நிறை காலையில் இதயம் நிறைந்த மகிழ்வுடன் வணக்கம். அகஷ்வனி கரைக்கால். இன்று சக ஆண்டு 1948 ஸ்ரவண மாதம் 26 நாள். 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17 நாள் திங்கட்கிழமை, நேரம் 5:56. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய காலை ஒளிபரப்பு நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

அகஷ்வாணி கரைக்கால் தீண்டும் தென்றலோடு திகழும் காலை பொழுது, திசையாம் கிழக்கில் தோன்றும் கதிரவன், அசையும் இலைகள், ஆர்ப்பரிக்கும் குருவிகள், விரையும் மலரிதழ்கள், இவைகளோடு புலரும் பொழுது, இந்த பொழுது தொடங்கி இனிவரும் பொழுதுகளும் இந்த அழகிய உணர்வு மேலோங்கிட நேயர்கள் கேட்கவிருப்பது குரலோசை. அமிழ்தினம் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். 64வது குரல் மக்கட்பேறு என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குரட்பாவிற்கான பொருள்:

0: மு வரதரசனார் அவர்கள் உரையிலிருந்து, தம்முடைய மக்களின் சிறு கைகளால் அளாவ பெற்ற உணவு பெற்றோருக்கு அமிழ்தத்தை விட மிக்க இனிமை உடையதாகும். அமிழ்தனும் ஆச்சையினிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கொள். நேயர்கள், இதுவரை குரலோசை கேட்டீர்கள். இணை கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் அங்கலன் மங்கள், திருவாரூர் சீமாட்டிசிக்ஸ், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, புரதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள். நிகழ்ச்சி குறிப்புகள் அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தரம் நல்லவே கேட்க படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரியசர், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீலிதம்மாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமது வழங்குவோர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டெடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஃபோட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் பசும் தலைவர் பங்கேற்பாளர் செல்வன் பி ஜனா அவர்கள், 7:25 சைபால் வழங்கும் தகவலரும், 7:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் காலை கம்பம், 8:05 திருவாரூர் சீமாட்டிசிக்ஸ், நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 8:30 பனி வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸ் இன் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வழ சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ் புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள், 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சீதியும், 9:35 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் பாயிண்ட் டு பாயிண்ட், 10:00 சிந்தனை அரங்கம் வெகுளாமை நன்றி என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இன்று காலை 11:00 மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவின் நேரலை கேட்கலாம். 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் மனதில் நின்றவை, நேரில் கடிதங்கள் வழியை விரும்பி கேட்ட திரைப்பட பாடகர் நிகழ்ச்சி, 12:50 ஜெயகொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தவர் பங்கேற்பாளர் செல்வன் பி ஜனா, 12:55 பன்னிசை உன்பருதிரு என தொடங்கும் பாடல் பாடியவர் பழனி சண்முக சுந்தர தேசியர் அவர்கள், 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களல் மங்கள் வழங்கும் தேன்மொழி பரவசப்படுத்தும் பாடல்கள் பவனி வரும், 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக், நாகப்பட்டினம் இஜிஎஸ் பள்ளி கல்விக் குழுமங்களில் லஞ்ச் பிரேக்கில் கேள்வி கண்ட பதில் இன்று பகல் 2:05 உலாவரும், 2:30 லஞ்ச் பிரேக்கில் சங்கீத சாரல், ஆணையம்பட்டி எஸ் கணேசன் அவர்களின் ஜலதரங்கம் இசை கேட்கலாம், 3:00 திருவாரூர் சீமாட்டிசிக்ஸ் வழங்கும் எல்எஸ்சி, 3:30 காரைக்கால் திருச்சி ராஜஸ்தானி மார்பிள்ஸின் எல்எஸ்சி, 4:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் தேநீர் நேரம், நேர் விருப்ப நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, 4:30 பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் தேநீர் நேரம், 5:15 அலையோசை, இன்று மாலை 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்று மேலே, 6:00 பன்னிசை ஐங்கரணை என தொடங்கும் பாடல் பாடியவர் சுதா ரகுநாதன் அவர்கள், 6:20 நாச்சியார்குள் அமிர்தா சூப்பர் ஸ்டார், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமது வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ் புதூர் பொது மருத்துவரின் ராஜா அவர்கள், 6:45 இசை தூரிகை, இன்றிரவு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டிஸ்பாலிட்டி மருத்துவமனை, மங்களியான் சூப்பர் கொண்டுபுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டு வழங்கும் உழவர் அரங்கம், இயற்கை வேளாண்மையின் முக்கியத்துவம் நாகப்பட்டினம் மாவட்டம் கத்திரிப்புலம் வி கரிகாலன் அவருடன் நேர்மும் கேட்கலாம், 8:00 திருவாரூர் சீமாட்டிசிக்ஸ் வழங்கும் காற்றில் வரும் காலம், 8:30 காரைக்கால் திருச்சி ராஜஸ்தானி மார்பிள்ஸின் காரைக்கால் எக்ஸ்பிரஸ் 100.3, 9:00 ஆங்கிலேயர்கள், 9:15 பொன்னியின் சோழர்கள், 9:30 காரைக்கால் பேசார் தங்க மாளிகையின் இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல்லமது வழங்குவோர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள், 10:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவலரின் இரவு மலரும், 10:30 நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள் வழங்கும் இரவும் மலரும், இன்றிரவு 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். இன்று ஒளிபரப்பாக விளம்பர நிகழ்ச்சிகள், இன்று காலை 7:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேஸ்வரா ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னார்சாமி, 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேஸ்வரா ஜுவல்லர்ஸ் தகவல் சுரங்கம், பிற்பகல் 2:00 நாமக்கல் தங்கம் கணேசன் அன்புடன் வரைக்கும், இன்று மாலை 5:00 நாச்சியார் கோல் வசந்த மாளிகை கலமற்றில் சூழ் வழங்கும் உலா வரும் நேரம். நேயர்கள், இதுவரை நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள். அடுத்த சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Ashish P. Abraham. Self-enumeration for Census 2027 will begin today in Ladakh and identified snowbound areas of Jammu and Kashmir and continue till August.

0: தம் வாழ்வின் அடிப்படையாக உணர்ந்து சூழல் சார்ந்து வாழ்ந்துள்ளனர். சங்க நூல்கள் ஐந்திணை என பகுக்கப்பட்டமை வெறும் புவியமைப்பு பாகுபாடு மட்டுமல்ல, அறிஞர்கள் அதனை நுண்ணிய சூழலியல் சார்ந்த பாகுபாடு என்பர். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்பவை அவ்நிலத்தோடு இயைந்து வாழ்ந்த மக்கள் இயற்கைக்கு எந்தவித கேடும் விளைவிக்காமல் அவ்வச்சூழலை விழிப்புடன் பாதுகாத்தனர். பழங்காலத்தில் தாவரங்களை மனிதர்கள் தமது உறவினர் போல் கருதினர். விலங்குகளில் தம் வளர்ப்பில் உள்ளவற்றை பெயரிட்டு அழைக்கும் இயல்பும் இருந்தது. செடிகளை நட்டு வளர்ப்பதை குடும்ப உறுப்பினர் போல் கருதியுள்ளனர். விளையாடு ஆயமுடு வெண்மணல் அழுத்தி என தொடங்கும் நற்றிணை பாடலில் சிறு பெண் ஒருத்தியிடம் அவள் தாய், உன்னை விட சிறந்தது உனக்கு பின் வளர்ந்த உன் தங்கை என ஒரு செடியை சுட்டியதை நும்மினும் சிறந்தென்று நுவ்வையாகும் என அன்னை கூறினள் புன்னையது சிறப்பே எனும் அடிகள் புலப்படுத்தும். தங்கள் வீட்டு செடியையும் மரத்தையும் வெறும் தாவரமாக பார்க்காமல் அவற்றை தம் சொந்த உடன்பிறப்பு போல் எண்ணி நெய்யும் பாலும் ஊட்டி போற்றி வளர்த்து அற்றை தமிழரின் இந்த இயற்கை பொருளிடம் கொண்டிருந்த அன்பு உயர்வானது. ஆடு மாடுகளை வளர்ப்போர் அவற்றுக்கு மனிதர்கள் போல் பெயரிட்டு அன்புடன் பழகுவதை இன்றளவும் காண முடிகிறது. ஒவ்வொரு நிலத்திற்கும் உரிய மரங்களையும் உயிரினங்களையும் அவ்வப்பகுதிகளில் வாழ்ந்தோர் பேணி வளர்த்துள்ளனர். விலங்குகள் தாவரங்களைப் போல் சங்க தமிழர்கள் சிறந்து விளங்கினர். ஊருணி நீர் நிறைந்தற்று எனும் திருக்குறள் தொடர் ஊருக்கு அல்லது ஊரில் உள்ளோர் பயன்கொள்வதற்கு என்று ஊர் நடுவிலோ அல்லது அண்மையிலோ குளம் போன்ற நீர்நிலையை அமைத்து பாதுகாத்துள்ளனர். ஊருணி என்பது அதனையே சுட்டும். பழந்தமிழரின் நீர் மேலாண்மைக்கு அது எடுத்துக்காட்டாக இன்றளவும் விளங்குகிறது. கரிகாலன் கட்டிய கல்லணை ஈண்டு நாம் நினைவு கூறியது, நீரின்று அமையாத உலகெனின் என்பதன் அடிப்படையாக நீர் உயர்வாக பாதுகாக்கப்பட்டது. அக்காலத்தில் மனிதர்களின் வாழ்விடங்களும் விலங்குகளின் வாழ்விடங்களும் தனித்தனியே அமைந்திருந்தன. அக்கால புலவர்கள் வெவ்வேறு இடங்களில் வாழும் பறவைகளையும் அவை தேவையின் பொருட்டு ஓரிடம் விட்டு தொலைவிடம் நோக்கி இடம்பெயர்வதையும் உற்று நோக்கியுள்ளனர். புலம்பெயர் பறவைகளில் செங்கால் நாரையை அடையாளம் கண்டுள்ளனர் அக்கால புலவர்கள். குளம் தொட்டு வளம்பெருக்குதல் என்னும் நீதி நூல் அடியின் மூலம் அக்கால தமிழர்கள் நீர்நிலைகள் உருவாக்குவதையும் பாதுகாப்பதையும் மிக உயர்ந்த சமூக அறமாக கருதியுள்ளனர் என அறிகிறோம். புலால் உண்ணாமை மற்றும் உயிர்கொலை செய்யாமையை நீதி நூலார் வலியுறுத்துவதன் வழி தன்னுயிர் போல் மண்ணுயிர் காக்கும் அவர்தம் உணர்வு வெளிப்பாட்டை வெளிப்படுத்துகிறது. இன்று புலால் உண்ணும் பழக்கம் மக்களிடம் பெருகுவது பல்லுயிர் பெருக்கத்துக்கு மாறான ஒன்றாகவே அமைந்துவிடக்கூடும். எந்த நோக்கிலாக இருந்தாலும் இயற்கையை சிதைப்பது மனிதகுலம் தம்மைத்தாமே அழிவுக்கு உள்ளாக்கிக் கொள்வதாகவே பொருள்படும். எனவே சூழலியல் காக்க இயன்றவரை இயற்கையோடு இயைந்து வாழ நாமும் முற்படுவோம்.
1: இதுவரை எனத்தானும் நல்லவை கேட்க இதில் சூழலியல் பாதுகாப்பு கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: அகாஷ்வாணி காரைக்கால். பொழுது விடிந்தது, பொன்னிழில் புத்தது, தொழுதிடும் மனங்களில் தூய்மையாய் விளங்கிட இதழென மலர்ந்து இனிமையாய் வருகிறது பக்தி மாலை. முதலாவதாக வீரமணி ராஜு பாடிய பாடல்.

0: இன்று கருட பஞ்சமி. நான் இணைந்திருக்கிறோம் பக்தி மாலையோடு.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
4: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: வனவீதியில் தேனமதாய் கனமழை பொழியும் கரைகள் பண்பலை நூறுப்பள்ளி மூன்றில் ஒளித்திருக்கும் பக்தி மாலையில் தொடர்ந்து சூடு மாலை திவ்யா பாடியது.

காற்றில் கலந்த காதில் மலரும் காரைக்கால் பண்பலை 100.3 இல் ஒழித்துக் கொண்டிருக்கும் பக்தி மாலையில் நிறைவாக எஸ்எஸ்எஃப் வாஹித் பாடிய பாடல்.

0: இதுவரை நேயர்களின் செவி நுழைந்து சிந்தை கவர்ந்து முந்தை வினயகல மொழி இசைத்து மகிழ்ந்தது பக்தி மாலை. இன்று மாலை 5:30 கேட்கலாம் விளக்கேற்று வேளையில் பக்தி பாடல்களை. அகஸ்வணி கரைகால், நேரம் 6:35. நேயர்கள் கேட்கவிருப்பது கரைகள் ஒயின்ஜிசை காவிரியசர் கரைகள் சேக டெக்சாஸ் நியூஸ் சேகர்ஸின் உழவர்களுக்கு நிகழ்ச்சி விழுங்கூர் ஒயின்ஜிசை காவிரியசர் கரைகால்.
1: ஒயின்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஒயின்ஜிசி
0: மேலும் நிகழ்ச்சி விழுங்கூர் கரைகால் சேக டெக்சாஸ் நியூஸ் சேகர்ஸ்.
2: ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ஓஎன்ஜிசி நல்லதும் கொடுத்தது நமக்காக கொடுக்குது.
1: ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
5: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ ஷேகர் சில்க்ஸ். 1 கிலோ தங்கம் வழங்கிய காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ ஷேகர் சில்க்ஸ் ஆடி அதிரடி சிறப்பு விற்பனை. 5% முதல் 50% வரை மாபெரும் தள்ளுபடி. லேடிஸ், ஜென்ஸ், கிட்ஸ் என அனைவருக்கும் அசத்தலான ஆஃபர்களுடன் இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: அன்பார்ந்த

0: பெருமக்களே, இன்று பராபவ ஆண்டு ஆடித் திங்கள் 32 நாள் திங்கட்கிழமை.
1: உழவர்களுக்கு
2: ஏன் சுபாக்கா கொஞ்சம் நில்லுங்க, எனக்கு ஒரு சந்தேகத்தை தீர்த்து வச்சுட்டு போங்க.
3: உங்ககிட்ட சந்தேகம் இல்லைன்னாதான் ஆச்சரியம். கேளு பூங்கொடி.
2: நம்ம விவசாயிகளுக்காக 2016 பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்கல்ல மத்திய அரசால.
3: அட ஆமா, இந்த பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனான்னு சொல்லுவாங்களே, அதான் பூங்கொடி, PMFBY அந்த ஸ்கீம் தான்.
2: ஆ, அதே ஸ்கீம் தான்க்கா.
3: அதுல என்ன உனக்கு சந்தேகம்?
2: சுபாக்கா சுபாக்கா கோச்சிக்காம அந்த திட்டத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, நான் அவங்க கிட்ட நீங்க சொல்றத கேட்டுட்டு போய் சொல்லணும்ல.
3: ஓ அப்படியா, இதோ சொல்லிட்டா போச்சு. பூங்கொடி, இந்த திட்டத்தோட நோக்கம் இயற்கை பேரிடர்கள், பூச்சி நோயி இதோட தாக்கதுனால பயிர் சேதம் அடையும் போது விவசாயிகளுக்கு நிதி பாதுகாப்ப வழங்குறது, விவசாயிகளோட வருமானத்தை உறுதி செய்யறது. எப்படின்னா இழப்பு ஏற்படுற காலங்கள்ல விவசாயிகளோட வருமானத்தை சீரா அமைக்கிறது.
2: அப்படியாக்கா?
3: ஆமா பூங்கொடி, நவீன தொழில்நுட்ப பயன்பாடு, அதாவது செயற்கைக்கோள், ட்ரோன்கள், அப்புறம் ஸ்மார்ட் போன்கள் மூலம் பயிர் சேதத்தை துல்லியமா கணிச்சு விரைவா இழப்பீடு வழங்குறது.
2: இதுக்கு ஏதாவது கட்டணம் செலுத்தணுமாக்கா நம்ம?
3: ஆமா பூங்கொடி, விவசாயிகள்ட இருந்து மிக குறைந்த அளவுல பிரீமியம் தொகை எடுக்கிறாங்க, மீதம் உள்ள பெரும்பகுதிய மத்திய மற்றும் மாநில அரசுகளே மானியமா வழங்குறாங்க. இப்ப கரீஃப் பயிர்களான நெல்லு, சோளம் இதுக்கெல்லாம் 2% பிரீமியம் செலுத்தினா போதும். இதே ரபி பயிர் இருக்குல்ல, கோதுமை பயிர் வகைங்க, இதுக்கு 1.5%, தோட்டக்கலை பயிர்கள்னா 5% பிரீமியம் செலுத்தணும்.
2: சரிக்கா, இந்த திட்டம் எதுக்கெல்லாம் காப்பீடு தருவாங்க?
3: அதாவது பூங்கொடி, விதைக்க முடியாத நிலை, அதாவது மோசமான வானிலை காரணமா பயிர் விதைக்கவோ அல்லது நடவு செய்ய முடியாமையே போனா அப்ப கிடைக்கும், இல்லினா வளரும் பயிர் சேதம். இந்த வறட்சி, புயலு, வெள்ளம், பூச்சி நோய் தாக்குதல் இதனால பயிர் சேதம் அடைஞ்சா கிடைக்கும். அப்புறம் அறுவடைக்கு பிந்தைய இழப்பு, அதாவது அறுவடை செஞ்சு களத்துல காய வைக்கப்பட்டுள்ள பயிருங்க 14 நாளுக்குள்ள புயல் அல்லது ஆலங்கட்டி மழையால சேதம் அடைஞ்சா அப்பவும் கிடைக்கும்.
2: சுபாக்கா ரொம்பவே பயனுள்ள தகவல சொல்லிட்டு வரீங்க. இந்த திட்டத்துல நான் சேரணும்னா என்னென்ன ஆவணங்கள்லாம் எடுத்துட்டு போகணும் நானு?
3: ஆதார் அட்டை, வங்கி கணக்கு புத்தக நகலு, நில ஆவணங்கள், அதான் இந்த பட்டா சிட்டா ஆடங்கள்னு சொல்லுவாங்கல்ல, அது பயிர் சாகுபடி சான்றிதழ், இது கிராம நிர்வாக அலுவலரால வழங்குவாங்க, அதை வாங்கிக்க பூங்கொடி. குத்தகை நிலமா இருந்தா குத்தகை ஒப்பந்த பத்திரம் இது இருந்தாலே போதும் பூங்கொடி. இன்னொன்னு சொல்றேன் பாரு, இத பொது சேவை மையங்கள், வர்த்தக வங்கி, கூட்டுறவு சங்கங்க, அப்படி இல்லினா இந்த PMFBY இணையதளம், இதன் வழியா நேரடியா விண்ணப்பிக்கலாம்.
2: பரவாயில்ல சுபாக்கா, உங்க மூலமா இந்த பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். என்கிட்ட கேட்டாங்க பாருங்க, இந்த திட்டத்தை பத்தி அவங்க கிட்ட போய் உடனே போய் சொல்லிட்டு வர இருங்க.
3: அது சரி, யார் உன்கிட்ட கேட்டது இத பத்தி?
2: வேற யாரு, நம்ம செல்வி அக்கா தான்.
3: பூங்கொடி, அதுக்கு நீ அக்காவையும் சேர்த்தே அழைச்சிட்டு வந்திருக்கலாம்.
1: கேட்டது உழவர்களுக்கு.
0: நேயர்கள், இதுவரை கரைகள் ஓஎன்ஜிசி காவிரியசர் கரைகள் சேகர்டெக்ஸ் நியூஸ் சேகர்ஸின் உழவர்களுக்கு கேட்டீர்கள். நிகழ்ச்சி வழங்கியர் ஓஎன்ஜிசி காவிரியசர் காரைக்கால்.
4: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்கியர் கரைகள் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ்.
5: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
0: நேயர்கள் அனைவருக்கும் இன்றிரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். 7:30 உழவர் அரங்கம், இயற்கை வேளாண்மையின் முக்கியத்துவம், நாகப்பட்டினம் மாவட்டம் கத்திரிப்புளம் வி கரிகாலன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். அகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 6:40. நேயர்கள் கேட்கவிருப்பது சலிதாம்பாள் சித்த ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது. நிகழ்ச்சி வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
6: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
7: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: விடங்களூர் எண்ணெய்.
0: இணைந்த நிகழ்ச்சி வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
8: இன் சொல் அமுது.

0: வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம உயிர் வாழ்றதுக்கு எது முக்கியமானது? உணவு தாங்க. அதானே முதல்ல சொல்றோம். சரி, அந்த உணவு எவ்வளவு இருக்கணும், அந்த உணவு எப்படி சாப்பிடணும்? ரொம்ப அழகா ஒரு செய்தி சொல்றாங்க. எப்படியா? மனிதன் உயிர் வாழ்றதுக்கு உணவு அவசியம், ஆனா அதே உணவு அளவை மீறினா மருந்து தேவைப்படுற நிலைக்கும் வருங்கிறாங்க. உணவுங்கிறது வெறும் பசியை போக்கக்கூடிய பொருள் இல்லைங்க, அது வாழ்க்கை ஒழுக்கம்னு முன்னோர்கள் சொல்றாங்க. எப்படி? ரொம்ப அழகா சொல்றாங்க. ஒரு வரையறை உருவாக்கி இருக்கிறாங்க. ஒருபோது உண்பான் யோகி. இந்த யோகிங்கிறவன் ஒருவேளை மட்டும்தான் சாப்பிடுவான், அவன் ஆரோக்கியமானவன், மனச ஒருமுகப்படுத்துறவன். இருபோது உண்பான் போகி. ரெண்டு வேளைக்கு சாப்பிடுறவன் இந்த உலக இன்பங்களை உருவாக்கக்கூடிய விரும்பக்கூடிய சராசரியான மனிதன் அவன் போகியான். திரிபோது, அதாவது மூன்று போது உண்பவன் ரோகியான், அவன் நோயாளியான். அதனால அப்படி சொல்றாங்க. நான்கு போது சாப்பிடுறவன் அவன் போகியான், அவன் உடலை விட்டு நோய்களால் அழித்துக் கொள்ளக்கூடியங்கிறாங்க. ஒருபோது போகியே ஒண்டளிர்கை மாதே, இருபோது யோகியே என்ப, திரிபோது ரோகியே, நான்கு போது உண்பான் உடல் விட்டு போகியேன்னு சொல்றாங்க. அப்ப ஒருவேளை தான் சாப்பிடணும்னு அவங்க சொல்றாங்களா, உணவு வேண்டான்னு சொல்றாங்களா? அப்படி இல்லைங்க. இந்த பாடல் உணவு நேரங்கள் எண்ணிக்கையை மட்டும் சொல்றதில்ல, அளவோடு உண்ணக்கூடிய வாழ்க்கை நிறைய வலியுறுத்துது. தேவைக்கேற்ப உண்பவன் உடலை காக்கிறான், ஆசைக்கேற்ப உண்பவன் உடலை வருத்துகிறான். இன்னைக்கு மருத்துவர்கள் அதுதான் சொல்றாங்க. என்ன சாப்பிடுறோங்கிறதோட எவ்வளவு சாப்பிடுறோங்கிறது முக்கியம். பசி இல்லாம சாப்பிடுறது, அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது, அவசர அவசரமா சாப்பிடுறது, இரவு நேரங்களில் மிகுதியா சாப்பிடுறது, இது எல்லாமே உடலுக்கு சுமையாக மாறுது. நம்ம வயிறு பசிக்கு சாப்பிட்டோம்னா அந்த சாப்பாட வயிறு செரிக்கும், ஆனா பசிக்கு மீறி சாப்பிட்டோம்னா அந்த சாப்பாடு நம்ம உடலை செரிச்சிருங்கிறாங்க. ரொம்ப அழகு. பசி அறிந்து உண், அளவறிந்து உன், உடலுக்கு ஏற்றதை உண் சொல்லுங்க. இப்படி நிறைய நமக்கு சொல்றாங்க இல்லையா, உடலோட நலத்திற்காக, மனசோட அமைதிக்காக, நீண்ட ஆயுளுக்காக அளவான உணவுங்கிறது மருந்தாகும், அளவில்லா உணவு நோயாகும். எனவே உணவை ரசித்து சாப்பிடுவோம், ஆனால் அளவோடு சாப்பிடுவோம். ஏனெனில் உணவை நாம் ஆள வேண்டும், உணவு நம்மை ஆளக்கூடாது. நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கிய
0: வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
2: நிகழ்ச்சியை வழங்கியவர் ஸ்ரீலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: விடங்கலூர் எண்ணெய்
2: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். காற்றில் தவழும் கற்பூர பெட்டகம், கரைக்கல் பண்பலை 100.3. நேயர்கள் அனைவருக்கு இன்று காலை 10 மணிக்கு சிந்தனை அரங்கம் வெகுளாமை நன்று என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை தொலைபேசி வாயிலாக பகிர்ந்து கொள்ளலாம். முகநூல் பக்கத்திலும் உங்கள் கருத்துக்களை பகிரலாம். இன்று காலை 11 மணிக்கு இந்திய குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவின் நேரலை கேட்கலாம். மலரும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணை குழு அமைத்து தவறு இழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அம்மாநில அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில்

0: இன்று விசாரணைக்கு வருகிறது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். இதற்கென இன்று காலை திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் 10:30 மணி அளவில் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்திற்கு செல்ல உள்ளார். அங்கு அவருக்கு பல்கலைக்கழகத்தின் சார்பில் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்குவதுடன் சிறப்பிடம் பெற்ற 50 பேருக்கு தங்கப்பதக்கங்களையும் வழங்க உள்ளார். பின்னர் தஞ்சாவூரில் தனியார் பல்கலைக்கழகத்தின் வெள்ளி விழா நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்க உள்ளார். இந்நிலையில் சென்னையில் நேற்று நடைபெற்ற மறைந்த முன்னாள் நாகாலாந்து ஆளுநர் இல கணேசனின் முதலாம் ஆண்டு நினைவு நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் பங்கேற்றார். தேசத்திற்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் இல கணேசன் என்று அவர் புகழாரம் சூட்டினார். அரசியலை தாண்டி தமிழ் மீதும் தமிழ் இலக்கியத்தின் மீதும் இல கணேசன் தீவிர பற்று கொண்டிருந்ததாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்.
1: ஈலா கணேசன் ஜி அவர்கள் மறைந்து விட்டார் என்றும் இன்னும் ஓராண்டு கடந்து விட்டது என்றாலும் ஏதோ நம்மோடு அவர் இணைந்து செயல்படுவதைப் போலவே ஒரு உணர்வு இருக்கிறது. அவரது செயல்பாடுகளும் நகைச்சுவை பங்கு அவர் பேசுவதும் அவர் எளிமையான தோற்றமும் என்றைக்கும் நம்முடைய நெஞ்சத்தை விட்டு அகலாது. சோர்வில்லாமல் இடைவிடாத முயற்சிகளை செய்கின்றவர்கள் விதியை புறங்காட்டி ஓடச் செய்வார்கள் என்கின்ற குரலுக்கு ஏற்ப தன் வாழ்நாளை அமைக்கொண்டவர் எல்ஜி அவர்கள். அரசியலை தாண்டி தமிழ் மண்ணின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் அவருக்கு இருந்த பேரார்வம் மகத்தானது. தீராத இலக்கிய ஆர்வத்தால் புற்றாமரை என்ற இலக்கிய அமைப்பை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். எத்தனையோ வேலைப்பழுவுக்கு இடையிலும் மாதந்தோறும் இலக்கிய கூட்டங்களை நடத்துவதற்கு அவர் ஒருபோதும் தவறியதில்லை. இதில் அவர் காட்டிய ஆர்வம் தமிழ் ஆர்வர்களை கூட ஆச்சரியப்படுத்தும். கம்பராமாயணம் பக்தி இலக்கியங்களில் அவரது புலமை அவரது மேடை பேச்சுகளிலே எப்பொழுதும் எதிரொலிக்கும்.
0: அதைத் தொடர்ந்து மற்றொரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் இந்து முன்னணி நிறுவனர் ராமகோபாலன் தொடர்பான நூல் ஒன்றை வெளியிட்டார். இந்நூலை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பெற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக் குழு அமைத்து தவறு இழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அம்மாநில அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இப்படுகொலையை வன்மையாக கண்டிப்பதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக கர்நாடக வனத்துறை கொடுத்துள்ள விளக்கம் ஏற்புடையதாக இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இனி இதுபோன்ற சம்பவம் நடக்காமல் இருக்க கர்நாடக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு விஜய் கூறியுள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் தயாரிக்கப்படும் அக்கார வடிசல் பிரசாதத்தை சர்வதேச அளவில் கொண்டு செல்ல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவில்களில் பிரசாதத்தை இந்து சமய அறநிலையத்துறை மூலமாகவே தயாரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். மாநிலத்தில் உள்ள முக்கியமான திருக்கோவில்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். தாவேக அரசின் 100 நாள் ஆட்சியில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அடுத்த 5 ஆண்டுகளில் நாட்டின் முதன்மை மாநிலமாக தமிழகத்தை மாற்ற பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் திரு ரமேஷ் தெரிவித்தார். தமிழகத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் நீர்நிலைகளை தூர்வாரும் பணி இன்று தொடங்க உள்ளது. இதில் 10,000-க்கும் மேற்பட்ட கால்வாய்கள், சுமார் 800 ஏரிகள் மற்றும் குளங்கள் சீரமைக்கப்பட உள்ளன. சென்னையை தவிர பிற 37 மாவட்டங்களில் சுமார் 508 கோடி ரூபாய் மதிப்பில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக இப்பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் மழை நீரை முழுமையாக சேகரித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த முடியும் என நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: காவிரியில் தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல்

0: செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. இது தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவில் கடந்த 30ஆம் தேதி காவிரி மேலாண்மை ஆணையம் பிறப்பித்த உத்தரவை கர்நாடக அரசு பின்பற்றவில்லை என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தமிழகத்தில் காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை பாதித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. எனவே கர்நாடகாவின் அணைகளில் நீர்வரத்து மற்றும் வெளியேற்றத்தை கண்காணித்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று தமிழக அரசின் மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வருகிறது. எண்ணூர் முகத்வார பகுதியில் கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் உயிரிழந்து மிதந்த சம்பவம் குறித்து தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொழிற்சாலை கழிவுகளால் நீர் மாசுபட்டு மீன்கள் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நீரில் கலந்துள்ள ரசாயன கழிவுகளை உடனடியாக அகற்றி நீர்நிலைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர் மற்றும் மீன்களின் மாதிரிகளை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் தொழிற்சாலைகளின் கழிவுநீர் வெளியேற்றத்தை அரசு கண்காணிக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தேமுதிக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 51 அதிகரித்துள்ளது. பெல்ஜியத்தில் ஏற்பட்டுள்ள கடும் காட்டுத்தீ காரணமாக 27 சதுர கிலோமீட்டர் வனப்பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவரது முன்னிலையில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிதி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கும் 2 கூட்டத்தை புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி திட்டத்தின் கீழ் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கும் நிகழ்ச்சி மத்திய மின்னணுவியல் துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. கிரேட்டர் நொய்டாவில் இன்று நடைபெறவுள்ள தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சிலின் 32வது நிறுவன நாள் விழாவில் மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி பங்கேற்கிறார். சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் திருப்பத்தூரில் இணையவழி குற்றங்கள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் ஆடித் திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். திருவாரூர் நகருக்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் பகுதியில் 7 வீடுகளில் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து தீயணைப்பு படையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சென்னை பெருங்குடி மண்டலம் பாலாஜி நகரில் நவீன ஸ்கேட்டிங் மைதானம் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இந்தியா சார்பில் PV சிந்து, காயத்ரி கோபிசந்த், ஆயுஷ் ஷெட்டி, சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி, ரங்கிரெட்டி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். கிருஷ்ணகிரியில் மாநில அளவிலான ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன் போட்டி நேற்று தொடங்கியது. 2 நடைபெறும் இப்போட்டியில் 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 600 மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக் குழு அமைத்து தவறிழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அம்மாநில அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: கஷ்வணி கரைகால். நேரம் 6:55. நேயர்கள் கேட்டவிருப்பது கரைக்கல் கமர்ஷியல் டெடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தள்ளியர். நிகழ்ச்சி வழங்குவோர் கமர்ஷியல் டெடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டெடர்ஸ் காரைக்கால்.
2: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும்.

0: வியாபாரம் சொல்லுங்க. கமர்ஷியல் டிரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி, நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட், நாகூர் மார்க்கெட் வீதி, காரைக்கால். கமர்ஷியல் டிரேடர்ஸ்.
1: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியம் மிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
3: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தலை, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே. அழகான மழலை செல்வங்களின் கல்லமிலா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தலை நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா? வணக்கம் தம்பி.
4: வணக்கம்.
3: உங்க பேர் என்ன?
4: பீஜனவ்.
3: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
4: 5th ஸ்டாண்டர்ட்.
3: சரிங்கப்பா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
4: நம் தினமும் பயன்படுத்தும் சொற்களை சொல்றதுக்காக இருக்கேன்.
3: எங்க சொல்லுங்கள?
4: லைப்ரரி, நூலகம், எஸ்கலேட்டர், மின்படி கட்டு, லிப்ட், மின் தூக்கி, வெல்கம், நல்வரவு, ஐலாண்ட், தீவு, ஆங்கர், நங்குரம், கார், மகிழுந்து, பஸ், பேருந்து, லாரி, சரக்குந்து, இரேசர், அலிப்பான், கம்ப்யூட்டர், கணினி, லேப்டாப், மணிக்கணினி, டிவி, தொலைக்காட்சி, பென்சில், கறிக்கோள், ஃபேன், மின்விசிறி, சாப்பி, சுண்ணக்கட்டி, ஹெலிகாப்டர், உலர்ந்தூர்ந்தி, ட்ரெயின், தொடர்வண்டி, ஆப், செயலி, வாட்ஸ்அப், புலனம், ஃபேஸ்புக், முகநூல், யூட்டன்சில், பாத்திரம், பிராஸ், பித்தளை, கனி, பழம், நனி, மிகுதி, கலை, கரும்பு, ஃபோன், அலைபேசி, இன்டர்நெட், வலைத்தளம், ரேடியோ, வானொலி, கபோர்ட், அலமாரி, ஸ்கூல், பள்ளிக்கூடம், ஹாஸ்பிட்டல், மருத்துவமனை, கோர்ட், நீதிமன்றம், ஏரோப்ளேன், ஆகாய விமானம், மைக்ராஸ்கோப், முன்னோக்கி, டெலஸ்கோப், தொலைநோக்கி, பாராசூட், பான்குடை, ஷிப், கப்பல், போட், படகு, சம்மரை, நீர்மூட்டி கப்பல், டியூப்லைட், மின்விளக்கு.
3: சரிங்க தம்பி, சூப்பரா சொன்னீங்க. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா? படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
4: போலீஸ்.
3: போலீஸாக என்ன பண்ண போறீங்க?
4: ஏதாச்சும் தப்பு நடந்தா சரியாக்குறது.
3: சரிங்கப்பா, நீங்க வருங்காலத்துல சிறந்த காவல்துறை அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கு.
4: தேங்க்யூ.
3: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களில் மழலை மொழியில் நினைந்தோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசந்தளிர். நிகழ்ச்சி வழங்கியவர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
0: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
1: மேலும் நிகழ்ச்சி வழங்கியவர் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: காற்றின் வழியே பயணித்து காதுகளுக்குள் கானம் இசைக்கும் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7 மணி.
5: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னாசாமி நகைச்சுவை தொடர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
6: அழகு கைராசி, புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.

0: வணக்க நேயர்களே, சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது தான். அந்த வகையில இந்த நிகழ்ச்சி வழியா உங்களை சந்தோஷப்படுத்த முயற்சிக்கிறோம். நிகழ்ச்சியை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
1: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் பசையை சேரும்.
2: என்னமாமா பாட்டுலாம் பட்டையை கலப்புது?
3: சரி மச்சான், இந்த பாட்டுல பசை எங்க வந்துச்சு?
4: மச்சான், ஒவ்வொருத்தரோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒருத்தர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா என் வெற்றிக்கு பின்னாடி இந்த பசை தான் இருந்துச்சு. அதனாலதான் பாட்டுல பசைய சேர்த்துக்கிட்டேன்.
5: என்ன மாப்பிள்ள இது, கழுத்துல மாலை, தோல்ல சால்வை, பசைய வித்த பணத்துல இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா?
4: உங்களுக்கு கழுத்துல கிடக்குற மாலையும் தோல்ல கிடக்குற துண்டையும் தான் தெரிஞ்சிச்சு. ஆனா இந்த பாருங்க, இது என்ன தெரியுமா? பணம் முடிச்சு. இது பதக்கம். இது சாதாரண பதக்கம் இல்ல, வெற்றி பதக்கம்.
5: என்ன மாப்பிள்ள இது, இது வரைக்கும் விட்ட கதையில இது புது கதையா இருக்கு.
4: எனது கதையா? இது கதை இல்ல மாமி, நிஜம்.
5: எங்கேயாவது ஓட்ட பந்தயத்தில் ஜெயிச்சுட்டு வந்தீங்களா மாப்பிள்ள?
4: ஓட்ட பந்தயத்திலும் ஜெயிக்கல, சாப்பிடுற பந்தயத்திலும் ஜெயிக்கல. இது பச வாங்கி கொடுத்த பரிசு.
2: என்னது, பச போய் பரிசு வாங்கி கொடுத்துச்சா? என்ன மாமா ஒளர்றீங்க, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க.
5: இவர் எப்ப பார்த்தாலும் வாழும் இல்லாம தலையும் இல்லாம ஏதாவது பில்டப் குடுத்துட்டு இருப்பாரு. கடைசியில பார்த்தா உப்பு போறாத காரியமா சப்புன்னு இருக்கும்.
4: குட்டி மாமி, இந்த மாப்பிள மன்னார் சாமியோட கிரேடு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. நான் வாங்கிட்டு வந்திருக்கிற இந்த பதக்கமும் பரிசு பணமும் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சா நீங்க அப்படியே அதிர்ச்சி ஆயிடுவீங்க.
2: அப்படியா? சரி மாமா, நாங்க எதுக்கும் டாக்டர் கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிறோம், நீங்க கதைய சொல்ல ஆரம்பிங்க.
4: ஆமா, டாக்டர் எதுக்கு?
2: நீங்க தான் நடந்ததை சொன்னா அதிர்ச்சி ஆயிடும்னு சொன்னீங்களே, அதுக்குதான் டாக்டர்.
4: அது அந்த அதிர்ச்சி இல்ல அம்சவல்லி, இன்ப அதிர்ச்சி.
3: அப்பனா மச்சான், அது சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு சாப்பாடு தேவைப்படுமே.
4: ஐ, கரெக்டா சொல்லிட்டிய மாமி. இந்த மாப்பிள மன்னார் சாமி வந்திருக்கிற ஜோரை பாத்துட்டு கூட இன்னும் எனக்கு காஃபி டிபன் கொண்டு வராம இருக்கிறீங்க. உடனே போய் காஃபி டிபனை கொண்டு வாங்க, நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இன்பதிர்ச்சிய சொல்றேன்.
5: காஃபி டிபன்லாம் கொண்டு வர மாப்பிள, அந்த கையில இருக்கிற முடிச்சில எவ்வளவு பணம் இருக்கு?
6: ஏன் மாப்பிள, அந்த பதக்கத்தோட மதிப்பு ஒரு 10,000 ரூபாய் இருக்குமா?
4: ஆமா, இதெல்லாம் ஏன் கேக்குறீங்க நீங்க?
5: எப்போதும் அவங்க கிட்ட இருக்கிறத வாங்கறதுக்கு நீங்க கணக்கு போடுவீங்க, இப்ப உங்ககிட்ட இருக்கிறத வாங்கறதுக்கு அக்கா எல்லாம் கணக்கு போடுறாங்க. இதுல என்ன தப்பு?
4: தப்பே இல்ல மாமி, ஆனா எனக்கு இப்ப டிபன் வந்தாகணும்.
5: இந்த கொண்டு வந்துட்டமாப்ளா டிபன், சாப்பிடுங்க.
4: என்ன மாமி இது, 4 இட்லியும் கார சட்னியும் தட்டல வச்சு கொண்டு வந்துருங்க, இத போய் டிபன்ங்கறீங்க?
3: என்ன மச்சான் இது, என்னமோ நம்ம வீட்ல 7-8 வகையில சைடிஷ்லாம் பண்ணி டிபன் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. காலையில செஞ்சது இவ்வளவுதான், அதை சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பாக்குறீங்களா?
4: அப்படியா, சரி. பசிக்கு ஏதோ ஒன்னு உள்றதெல்லாம் சரி, கொண்டாங்க சாப்பிட்டுட்டு காசு வந்த கதைய சொல்றேன்.
6: மாப்பிள, சாப்பிட்டுட்டு சொல்ல வேணாம், சாப்பிட்டுகிட்டே சொல்லுங்க மாப்பிள.
4: அப்படியா, சரி. நான் சாப்பிட்டு சொன்னா உங்களுக்கு கதை புரியாத மாமி?
3: ஐயோ மச்சான், நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்லுங்க மச்சான், கேக்குறவங்களுக்கு கொஞ்ச நாளும் புரியட்டும்.
4: சகிக்கல பாத்தீங்களா, நான் இப்ப பேசி முடிக்கிறதுக்குள்ளே 4 இட்லியும் கச்சிதமா சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்ப கதை சொல்லலாமா?
5: சொல்லுங்க மாப்பிள சொல்லுங்க.
4: அதாவது மாமி, நீங்க கொடுத்த பச பாக்கெட் எல்லாம் எடுத்துக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்ச, கட கடையா ஏறி இறங்கின, ஒருத்தரும் திரும்பி பாக்கல. கடைசியில நானும் கத்தி கத்தி தொண்டை தண்ணி எல்லாம் வச்சு போச்சு. சரி என்னடா பண்றதுன்னு ரொம்ப கோபத்தோட அந்த பச பாக்கெட் எல்லாத்தையும் ரோட்ல வீசின. அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் திட்டு திட்டு திட்டுனு ஓடியாந்தான். ஒடியாந்தவன் அந்த பசப்பாக்கிட்ட தாண்டி போக கூடாது, பாச்சக்குன்னு அதுல காலை வச்சான், சரக்குன்னு வழிகிட்டு விழுந்தான். அவ்வளவுதான், ஐயோன்னு ஒரு சத்தம், நான் அப்படியே ஆடிப்புட்டேன். ஐயோ, நாம வீசின பசப்பாக்கிட்ட ஒருத்தன் வழிகிட்டு விழுந்துட்டானே, இது பெரிய பிரச்சனை ஆயிடுமேன்ட்டு சைக்கிளை ஓரமா நிப்பாட்டிட்டு ஓடி போய் தூக்குனேன். நான் தூக்குறதுக்கும் பின்னாடியே ஒரு 5-6 போலீஸ் வந்து குடிக்கிறதுக்கும் சரியா இருந்துச்சு.
6: என்னது,

0: போலீஸ் வந்து உங்களை பிடிச்சாங்களா?
1: ஆமா மாமி, நானும் நாம வீசின பசையில வழுக்கிட்டு ஒருத்த விழுந்துட்டானே, அதுக்காக தான் நம்மள போலீஸ் பிடிக்கிறாங்கன்னு நினைச்சேன். ஆனா நடந்த கதையே வேற மாமி.
2: கதையே வேறயா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது, சீக்கிரம் சொல்லுங்க மாமா, சொல்லுங்க.
1: சொல்றேன் சொல்றேன், அதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் காஃபி கொண்டு வாங்க.
3: இருந்தாலும் மாப்பிள்ள, உங்க பழக்கம் உங்களை விட்டு போகுமா? நீங்க இப்படி காஃபி கேப்பீங்கன்னு முன்னாடியே தெரியும். அதனாலதான் அக்கா காஃபியும் கையுமா நிக்கிறாங்க. வாங்கி குடிச்சிட்டு மீதி கதைய சொல்லுங்க.
1: ஓ அப்படியா? ஆயிரம்தான் இருந்தாலும் நீங்க சின்ன மாமி, சின்ன மாமி தான். எப்பொழுதுமே நான் கேப்பனே தெரிஞ்சு எல்லாத்தையும் தயாரா கொண்டாந்து வச்சிருப்பாங்க. கொண்டாங்க மாமி. மாமி காபி சூப்பர், ஆனா இன்னும் கொஞ்சம் சக்கரை தூக்கலா போட்டுருக்கலாம்.
3: சரி மாப்பிள்ள, காபியதான் குடிச்சாச்சு, கதைய கண்டினியூ பண்ணுங்க.
1: சொல்றேன் மாமி சொல்றேன். போலீஸ்காரவங்க என்ன பிடிச்சி தூக்கி விட்டாங்களா? ஐயோ, நம்மளதான் பிடிக்க போறாங்கன்னு நினைச்சா என்ன விளக்கி விட்டுட்டு வழுக்கி விழுந்தவன தூக்கி விட்டு விளங்க மாட்டி ஜீப்ல ஏத்துனாங்க. நான் ஒண்ணுமே புரியாம பக்க பக்கம் முடிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னயா பாக்குற, நீ ஏறு ஜீப்ல என்னாங்க, நானும் ஏறி அமைதியா உட்கார்ந்திருந்தேன்.
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர்.
5: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேசன் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: ஜீப் போலீஸ் ஸ்டேஷன் போனிச்சு, அங்கேயும் ஒரு போலீஸ் கும்பல் நின்னுச்சு. ஜீப் நின்னோடைய அவனை பொசுக்குன்னு பிடிச்சி உள்ள எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் உள்ளேந்து ஒரு ஆபீசரு என்ன நோக்கி வந்தாரு. வந்த வேகத்துக்கு எனக்கு கை கொடுத்து வாழ்த்துக்கள் சொன்னாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி வாங்கன்னு சொல்லி உள்ள அழைச்சிட்டு போனாரு. அங்க ஒரு போலீஸ்காரு மாலையும் துண்டையும் கொண்டாந்து அந்த பெரிய ஆபீசர்ட்ட கொடுத்தாரு. அந்த மாலைய வாங்கி எனக்கு போட்டு துண்டியும் போத்திட்டாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ஏதுன்னு புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த பெரிய ஆபீசர் சொன்னாரு, ஐயா நீங்க புடிச்சு கொடுத்தாலும் யாரு தெரியுமான்னு கேட்டாரு. ஒன்னும் சொல்லாம வாய மூடிக்கிட்டு இருந்தேன். அவரே சொன்னாரு, இவரு பல கொள்ளையில ஈடுபட்டு தலைமறைவா இருந்தவரு, இவரை புடிச்சு கொடுக்கறவங்களுக்கு 50,000 ரூபாய் பணமும் பதக்கமும் கொடுக்கறதா அறிவிச்சிருந்தோம். அதுபடி நீங்க தான் அவனை புடிச்சு கொடுத்துருக்கீங்க, அதனால இந்தாங்க பணம் அப்படின்னு ஒரு பணம் முடிச்சு கொடுத்து கழுத்துல பதக்கத்தையும் மாட்டி விட்டாரு. அது மட்டுமா, என்ன போட்டோவெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க.
4: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர்.
5: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேசன் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: மாரசாமி மாரசாமி,
6: என்ன மச்சான்,
1: நான் பதக்கமும் பணமும் வாங்கின கதைய பக்கமக்கமா சொல்லிக்கிட்டு இருக்க, நீ என்னடானா பகல்ல கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்க?
2: மாமா கதையை சொல்லி முடிச்சிட்டீங்களா?
1: ஓ அவர் கொரட்ட விட்டு தூங்குறாரு, நீ சைலண்டா தூங்கிட்டியோ?
2: பசையில வலிக்கிட்டு விழுந்துட்டாருன்னு சொன்னீங்களா, அப்பயே நான் தூங்கிட்டேன் மாமா. அதுக்கடுத்து என்னமாமா நடந்தது?
1: விளங்கும் போ, என்னோட வீர தீர செயலை பத்தி வரி வரியா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீ தூங்கி விட்டு பாதிக்கு மேல என்ன நடந்துச்சு நான் கேக்குற, அத உங்க அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுக்க.
3: அது இருக்கட்டும் மாப்பிள்ள, இதுல 50,000 ரூபாய் சரியா இருக்கா, இல்ல வழியிலேயே அதையும் செலவு பண்ணிட்டு வந்துட்டீங்களா?
1: என்ன மாமி என்ன பார்த்து இப்படி கட்டிட்டீங்க? எனக்கு பெரிய மாமி எவ்வளவு கொடுத்துருப்பாங்க, அதனால இந்த 50,000 ரூபாயும் பதக்கத்தையும் பெரிய மாமிகிட்ட குடுக்கறதா முடிவு பண்ணி வந்திருக்கிறேன்.
0: மாப்பிள்ள இதெல்லாம் கனவுல நடக்குதா இல்ல நிஜத்திலேயே நடக்குதா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
1: நிஜம் மாமி நிஜம். இந்தாங்க இது பதக்கம், இது நான் வாங்கின பண முடிப்பு.
0: கொண்டாங்க மாப்பிள்ள, கொண்டாங்க கொண்டாங்க.
1: குட்டி மாமி, இப்பவாவது இந்த மாப்பிள மன்னார் சாமியோட வீரத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களா?
7: சித்தி இதுல என்ன சொல்ல கிடக்குது, காக்கா உட்கார பணம் பழம் விழுந்த கதையா? எங்க அம்மா காய்ச்சி கொடுத்த பசிய நீங்க ரோட்ல ஒட்டிற, அதுல வந்து அவன் வழுக்கிட்டு விழ, அவனை சுத்தி போலீஸ் பிடிச்சிட்டு போக உங்களுக்கு பதக்கமும் பணமும் கொடுத்திருக்கிறாங்க. இதுக்கு நீங்க அம்மா காய்ச்சி கொடுத்த பசைக்கு தான் நன்றி சொல்லணும்.
1: எவ்வளவு செஞ்சாலும் இந்த வீட்டுல பாராட்டு கிடைக்காது உள்ள இருக்க.
3: அப்படி ஒரு பலகாரம் இருந்தா அதையும் செஞ்சு தர மாப்பிள்ளனா? அது சரி, அத எப்படி மாப்பிள்ள செய்யணும்?
1: ஐயோ மாமி, பாராட்டுங்கிறது பலகாரம் இல்ல, வார்த்தை.

0: வார்த்தையால வாழ்த்துறது.
1: அப்படியா மாப்பிள்ள? ஆனாலும் வாழ்த்துறதுக்கு காசு பணம் எதுவும் தேவையில்ல.
0: காசு பணம் தேவையில்ல மாமி, மனசுதான் தேவை.
2: அந்த மனசு எங்களுக்கு நிறைய இருக்கு.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னாசாமி நகைச்சுவை தொடர். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றோர்
1: நான் தாங்க மாப்பிள்ள மன்னார்சாமி ஆந்தகுடி அருணாமணி அண்ணன்.
2: நான் தாங்க மச்சான் மாடசாமி இல்ல சண்முக சுந்தரம்.
3: நான் தாங்க பெரிய மாமி ஆரவல்லி ஜெயந்தி ராமமூர்த்தி.
4: நான் தாங்க சின்ன மாமி அமுதவல்லி ஈ சுபா.
5: நான் தாங்க உங்க குட்டி மாமி அமிர்தவல்லி நலாயினி பாலசுப்ரமணியன்.
6: நான் தாங்க அம்சவல்லி டி ஜெயபாரதி.
0: நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தகுடி ஏஎம் அருள் பிரகாஷ், ஏஎம் அருண் பிரசாந்த். சரி நேயர்களே, மீண்டும் வரும் வாரம் சந்திப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
7: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
8: காற்றில் தவிழ்ந்து காதில் பேசும் கரைகள் வன்வலை 100.3.

0: நேரலே இன்று காலை 7:30 காலை நேரத்தை கலகலப்பாக மாற்றி வரும் காலை காம்போ 8:05 கேட்கலாம் துள்ளி வரும் பாட்டு. தொடரும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாவின் சில இடங்களில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இனி

0: விரிவான செய்திகள். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. 500க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்களில் குடிநீரின் தரம் குறித்து கணக்கு தணிக்கைத்துறை வெளியிட்ட அறிக்கையை தொடர்ந்து அதுகுறித்து ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு மேற்கொண்டார். பயணிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் தூய்மையான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். இதன் ஒரு பகுதியாக ரயில்வே கட்டமைப்பு முழுவதும் சுமார் 20,000 இடங்களில் புதிய நீர் சேமிப்பு தொட்டிகள் அமைக்க அவர் உத்தரவிட்டுள்ளார். வழக்கமான நீர் தர பரிசோதனைகளை துல்லியமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய அவ்வப்போது அறிக்கைகள் வெளியிடப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கணக்கு தணிக்கை அலுவலகத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள குறைகள் களையப்பட்டு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் உறுதியளித்துள்ளது. பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. இதில் பிரிக்ஸ் நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்று நிலையான வளர்ச்சி, பருவநிலை மாற்றம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க உள்ளனர். சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்கான முன்னுரிமைகள் குறித்தும் சுழற்சி பொருளாதாரம், பேரிடர் மேலாண்மை, காட்டுத்தீ தடுப்பு உள்ளிட்டவை குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. நாளை பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த வல்லுநர்கள் பங்கேற்கின்றனர். ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். இன்று அவர் நேபாள ராணுவ தலைமை தளபதியுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். அதனைத் தொடர்ந்து நாளை சிவபுரியில் உள்ள நேபாள ராணுவ அகாடமியில் பயிற்சி அதிகாரிகளிடையே உரையாற்ற உள்ளார். ஜெனரல் தீரஜ் சேத்தின் இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராணுவ ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய பணியாளர் நலத்துறை சார்பில் வழங்கப்படும் அனுபவ் விருதுகளை புதுதில்லியில் மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று வழங்குகிறார். ஓய்வூதிய பலன்களை பெறுவது குறித்த கலந்தாய்வு பயிலரங்கத்தையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். முக்கிய கனிமங்களின் 8வது கட்ட ஏலம் குறித்த பயிலரங்கமும் விளக்க நிகழ்ச்சியும் பட்னாவில் இன்று நடைபெறுகிறது. இதனை மத்திய சுரங்கத்துறை இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே இன்று தொடங்கி வைக்கிறார். கிராஃபைட், கேலியம், டங்ஸ்டன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய கனிம தொகுதிகளின் ஏலம் குறித்து இதில் விளக்கப்படும் என நிலக்கரி அமைச்சகம் கூறியுள்ளது. இதில் சுரங்க அமைச்சகம், இந்திய புவியியல் ஆய்வு நிறுவனம் ஆகியவற்றின் மூத்த அதிகாரிகள், தொழில்துறையினர் மற்றும் முதலீட்டாளர்கள் பங்கேற்க உள்ளனர். பீகாரில் புதிதாக 100 நவீன பேருந்து நிலையங்கள் அமைக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராட் சௌத்ரி கூறியுள்ளார். ஜமுய் பகுதியில் புதிய பேருந்து நிலையத்தை நேற்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சாலை போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்தவும் மக்களுக்கு நவீன வசதிகளை வழங்கவும் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறினார். 100 புதிய பேருந்து நிலையங்களை கட்டமைக்கும் மாநில அரசின் நடவடிக்கை பீகாரின் வளர்ச்சியை விரைவுபடுத்தும் என்று அவர் தெரிவித்தார். மின்சாரம், கல்வி, சுகாதாரம், தொழில்துறை என அனைத்து துறைகளின் மேம்பாட்டுக்காகவும் அரசு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக திரு சாம்ராட் சௌத்ரி தெரிவித்தார். மறைந்த முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் நல்லாட்சிக்கான உதாரணமாக திகழ்ந்ததாக மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். வாஜ்பாயின் 25 அடி உயர சிலை நிறுவும் பணிகளுக்கு இந்தூரில் நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய திரு மோகன் யாதவ், சுமார் 2 கோடி ரூபாய் செலவில் இந்த சிலை அமைக்கப்படும் என்றார். இச்சிலை சிறந்த நிர்வாகம் மற்றும் ஜனநாயக விழுமியங்களுக்கு அடையாளமாக திகழும் என்று அவர் தெரிவித்தார். இச்சிலை ஒரு அடையாள சின்னமாக மட்டுமல்லாமல் வாஜ்பாயின் கருத்துக்களை வருங்கால சந்ததியினருக்கு கொண்டு சேர்ப்பதாக அமையும் என்று திரு மோகன் யாதவ் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: घर घर तिरंगा हर घर तिरंगा
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.

0: நாடு முழுவதும் கடந்த 9ஆம் தேதி தொடங்கிய இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் இன்றுடன் நிறைவடைகிறது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் தேசிய கொடி பேரணிகள் நடைபெற்று வருகின்றன. ஹரியானாவின் கர்னூலில் நடைபெற்ற தேசிய கொடி பேரணியை மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தொடங்கி வைத்தார். பல்கர் நடைபெற்ற பேரணியில் மத்திய இணையமைச்சர் திரு கிஷன்பால் குர்ஜார் தொடங்கி வைத்தார். சத்தீஸ்கரில் நக்சல் தீவிரவாதம் முற்றிலும் ஒடுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்கள் உற்சாகமாக நடைபெற்றன. மாநிலத்தில் நக்சல் பாதித்த கிராமங்களில் பல இடங்களில் முதல் முறையாக தேசிய கொடி ஏற்றப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இதனிடையே பஸ்தர் பகுதியில் நக்சலைட்டுகளாக இருந்து சரணடைந்தவர்களின் மறுவாழ்வுக்காக ஏராளமான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசும் சத்தீஸ்கர் மாநில அரசும் ஒருங்கிணைந்து மேற்கொண்ட தொடர்

0: செய்தியாளர் கூறுகிறார். இதனிடையே பஸ்தர் பகுதியில் நக்சலைட்டுகளாக இருந்து சரணடைந்தவர்களின் மறுவாழ்வுக்காக ஏராளமான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசும் சத்தீஸ்கர் மாநில அரசும் ஒருங்கிணைந்து மேற்கொண்ட தொடர் நடவடிக்கைகள் காரணமாக தற்போது நக்சல் பாதிப்பு அறவே இல்லாத மாநிலமாக சத்தீஸ்கர் உருமாறியுள்ளது. பஸ்தர் பகுதி தற்போது வளர்ச்சியை நோக்கி பீடுநடை போடுவதாக மகிழ்ச்சி தெரிவிக்கிறார் கொண்டேகாவ் மாவட்ட ஆட்சியர் நுபுர் ராசிபண்ணா. நக்சல்கள் இல்லாத சத்தீஸ்கர் மாநிலத்தை உருவாக்கிய மத்திய அரசு மனம் திருந்தி வாழ நினைக்கும் நக்சலைட்டுகளின் வாழ்க்கை தரம் மேம்படுவதற்கும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. கொண்டேகாவ் மாவட்டம் உட்பகுதியில் ஆயத்த ஆடை தயாரிப்பு தொழிற்சாலை உருவாக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற திறன் மேம்பாட்டு கூட்டமைப்பு என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஆயத்த ஆடை தயாரிப்பு தொழிற்சாலையில் நக்சலைட்டுகளாக செயல்பட்டு மனம் திருந்தி வாழும் பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அவர்களுடைய மறுவாழ்வு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறுகிறார் ஆயத்த ஆடை தயாரிப்பு தொழிற்சாலையின் பயிற்சியாளர் சீனிவாசன்.
2: வந்து நக்சல் இருந்து வந்தவங்களும் இருக்கிறாங்க, இங்கே லோக்கல்ல யார பீப்புள் இருக்காங்க அவங்களுக்கும் எல்லாம் வேலை கொடுத்துருக்குங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வரும்போது கொஞ்சம் பயமா தான் இருந்தது, சோ இப்போ கொஞ்சம் அந்த பயம் எல்லாம் ஒன்றும் இல்லை.
1: சத்தீஸ்கர் மாநிலத்தில் மலைவாழ் மக்களின் வளர்ச்சி பாதையில் இருந்த தடை கற்களை மத்திய அரசு முழுமையாக அகற்றிவிட்ட நிலையில் அந்த மாநிலத்தைச் சேர்ந்த மக்கள் முன்னேற்ற பாதையில் நடக்க தொடங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
3: சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாவின் சில இடங்களில் இன்று அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேகாலயா, பீகார், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஒடிசாவின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. பாலசூர், மயூர்பஞ்ச் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இம்மாவட்டங்களைச் சேர்ந்த 2 லட்சம் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 293 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு மக்களுக்கு உதவி வழங்கப்படுகிறது. கேந்திரபாரா, பூரி ஆகிய மாவட்டங்களிலும் தொடர் மழை பெய்து வருகிறது. மயூர்பஞ்ச், பத்ரக், கியோன்ஷர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி, ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் தில்லி அணி ரெனேட்கள் அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி ராணுவ அணியை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரத் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாவில் சில இடங்களில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி, ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: காற்றில் தவிழ்ந்து காதில் பேசும் கரைக்கல் பண்பலை 100.3.

0: நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 7:25.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்.
6: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
7: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
8: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி.

0: கடைக்கு வாங்க.
1: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ் மகிட்டா டிவால்ட் ஆர்கைடைல்ஸ் கட்டர் வெல்டிங் மிஷின் செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ் ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது சைபால் வழங்கும் தகவல் நேரம். ஒரு சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
3: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கா சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால். சைபால்
2: நிகழ்ச்சி இணைந்து வழங்கும் ஒரு ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
0: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்திரைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
0: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: இணைந்த நிகழ்ச்சி வழங்குவோம் காரைக்கால் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தாருப்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
6: ஒருத்தர் குதிரை ரேஸுக்கு போனார், பணம் கட்டினார், தோற்று போயிட்டார். மறுபடியும் போனார், பணம் கட்டினார், தோற்று போனார். அடுத்த தடவையும் பணம் கட்ட போனப்போ அவரை தடுத்து கேட்டோம், ஏன் சார் ஏற்கனவே விட்டது போதாதா, இன்னமும் இருக்கிறத விடணுமா அப்படின்னு கேட்டோம். விட்டதையெல்லாம் மொத்தமாக எடுக்க வேணாமா சார், அதுக்காக தான் தொடர்ந்து பணம் கட்டுறேன்னார் அவர். இவரை திருத்துறது ரொம்ப கஷ்டம். இது ஒரு மனநோய். மனநோய்களில் பல வகை உண்டு. மனநோய்கள் பிரிவு அட்டவணையில் சூதாட்டம்ங்கிறது அவதி வரும் நோய் அப்படிங்கிற தலைப்பில் வருது. சூதாட்டம் வந்து ரெண்டு வகைப்படும்னு சொல்கிறாங்க உளவியல் நிபுணர்கள். ஒரு வகை எப்படின்னா நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு மகிழ்ச்சியும் கிளர்ச்சியும் அடையிறதுக்காக ஈடுபடுறது. பிரச்சனைகளை தீர்க்கறதுல ஒரு ஆர்வம். கேளிக்கைக்காக கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது அப்படிங்கிற மனுஷனுடைய அடி மனசில் உள்ள விபரீத பிணைய சுபாவம், இதெல்லாம் அதுக்கு காரணம். இன்னொரு வகை எப்படின்னா சூதாட்டத்தில் ஈடுபட்டு ஒரு கட்டாய நிலைமைக்கு ஆளாயிடுறது. செய், ஈடுபடு அப்படின்னு மனசு ஒரு வெறித்தன்மையை தூண்டிக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு நாம் தோத்துக்கிட்டு இருக்கோங்கிறது தெரியும். நாம் ஜெயிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லைங்கிறதும் தெரியும். இதனால் நமக்கும் கஷ்டம், நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கஷ்டங்கிறதும் புரியும். அப்படி இருந்தும் சூதாடுவாங்க. இதுக்கு காரணம் சூதாடியின் பகற்கனவு அப்படிங்கிறாங்க நிபுணர்கள். இந்த நிலைமைக்கு கட்டாய சூதாட்டம் அல்லது நிர்பந்த சூதாட்டம் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆசாமி இருக்கிறது பூரா விட்டுருவான், கடன் வாங்குவான், திருடுவான், இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். விட்டதை எடுத்துருவேங்கிற ஒரு நம்பிக்கை சுடர் அவனுக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இவனை வந்து மனநோயாளி அப்படின்னு சொல்லிட முடியாதான். என்ன காரணம்னா இது மாதிரி ஆளுங்கக்கிட்ட மன போராட்டமோ கவலையோ பதட்டமோ இருக்கிறதில்ல. சில விசேஷமான குணங்கள் இவங்கக்கிட்ட உண்டு. எதிர்ப்பு உணர்ச்சி, சிறுபிள்ளைத்தனம், சட்டத்திட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் உட தெரியாத மனப்போக்கு, பொறுப்பில்லாத தன்மை, நெறி தவறி நடக்கிறது எல்லாம் இவங்ககிட்ட உண்டு. ஆனால் வெளிப்பார்வைக்கு ரொம்ப சிநேகமாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, அப்படி இருக்கிறதாக காட்டிக்குவாங்க. ஆதாயம், சுயலாபம் இதெல்லாம் கருதி தான் பழகுவாங்க. இவங்க கேட்குறப்ப நாம் பணம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்மளை கை விட்டுருவாங்க. நம்ம மேலே அவாண்டமாக பழி சுமத்துறது கூட தயங்க மாட்டாங்க. தங்களுடைய சூதாட்ட நடவடிக்கைகளுக்கு சாதகமான காரணங்களை சொல்லிகிட்டு இருப்பாங்க. நீ வேணும்னா பாரு, ஒரே நாளில் நான் இழந்ததையெல்லாம் மீட்டு லட்சாதிபதி ஆறுனா இல்லையா பாரு அப்படிம்பாங்க. தோற்று போகிறத ஒரு படிப்பினையாக வந்து இவங்க எடுத்துக்கிறதே இல்லை. தோற்று போகிறதுலேயே இவங்களுக்கு ஒரு அலாதியான சுகம். தனக்குத்தானே துன்பத்தை வரவழைச்சிக்கிட்டு இன்பம் அடைகிறதுக்கு தன்வதை சுகம் அப்படின்னு பேர். இவங்கள்லாம் அந்த ரகம். சில பேர் எப்படி தெரியுமா, மந்திர எண்ணங்களை வந்து வரவழைச்சிக்கிறது, சூதாடுறதுக்காக ஆஃபீஸில் வந்து கையாடல் பண்ணுறது, அடுத்தவங்ககிட்ட இருந்து திருடுறது. இந்த மந்திர எண்ணம் தீவிரமாகச்சுன்னா ஒரு மாதிரியாக பேச ஆரம்பிச்சுருவாங்க. தோல்வி தான் சார் வெற்றிக்கு முதல் படியும்பாங்க. தன்னால் வந்து பகடக்காய்களையும் குதிரை ஓட்டிகளையும், அதாவது இந்த ஜாக்கிகள், அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியுங்கிற பித்து நிலைக்கு இவங்கள்லாம் தள்ளப்பட்டுருவாங்க. சில சூதாடிகளை வந்து ஆராய்ஞ்சி பார்த்ததில் என்ன தெரிய வந்தது தெரியுமா, அவங்கெல்லாம் குழந்தை பருவத்தில் அன்புக்காக ஏங்கினவங்களாம், புறக்கணிக்கப்பட்டவங்களாம், உதவிகளை பெற முடியாதவங்க, இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. இவங்க வளர வளர மற்றவங்க சௌகரியம் பற்றி அக்கறை இல்லாதவங்களாக ஆயிடுறாங்க. அதிர்ஷ்ட தேவதை தன்னோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற அசையாத நம்பிக்கை இவங்களுக்கு. இவங்களை வந்து திருத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால் பந்தயம், சூதாட்டம் இது மாதிரியான விஷயங்களை விட்டு விலகியே இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஒரு ஆள் சொன்னான், என்னுடைய குதிரை வேகமாக

0: போடுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கால்நடை மருத்துவர்கிட்ட யோசனை கேட்டேன். அவர் ஒரு பாட்டில் நிறைய மாத்திரைகளை கொடுத்து தினம் ரெண்டு மாத்திரை வீதமாக கொடுக்க சொன்னார். முத நாள் ரெண்டு மாத்திரையை கொடுத்தேன், கொடுத்துட்டு அது மேலே ஏறி உட்கார்றதுக்கு போனேன், அவ்வளவுதான். அதுக்குள்ளே அது அம்பு மாதிரி பாஞ்சு ஓடி போச்சு, நான் இன்னும் உட்காரவே இல்லை, அதுக்குள்ளே பாஞ்சு ஓடி போச்சு அப்படின்னா, அடடா அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன பண்ணுறது, மீதி மாத்திரை பூராவே நான் முழுங்கி விட்டு அதுக்கப்புறம் துரத்தி பிடிச்சி அது மேலே ஏறி உட்காந்தேன் அப்படின்னா அவன்.
1: நேயர்கள், இதுவரை சைபால் வழங்கிய தகவல் நேரம் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒளி களஞ்சியத்தில் இருந்து. நிகழ்ச்சி வழங்கியவர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இணைந்த நிகழ்ச்சி வழங்கியோர் ABC கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ABC கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி. திருத்திரைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ்
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
6: ABC கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
1: இந்நிகழ்ச்சி இணைந்து வழங்குங்கள் காரைக்கால் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்ப்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
7: தரமான தார்ப்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.

மருள் சேர்ந்த மனதிற்குள்ளே மாசி நீக்கும் அருளை போலே. நீர் புகுந்த நிலத்தின் மேலே நிமிர்ந்த பசுமை அழகு போலே. இருள் சூழ்ந்த இடத்தின் மேலே எழில் கதிரின் ஒளியின் போலே. ஆர்ப்பரிக்கும் கடலின் மேலே அழகாய் நடக்கும் அலையை போலே. உழைக்கும் உடலின் வெப்பம் குறைக்க சுரக்கும் உயர்வை துளிகள் போலே. வாட்டும் பசியின் அவத்தை போக்க ஊட்டும் கரத்தின் உரிமை போலே. காற்றில் தவிழ்ந்து காதில் மொழியும் கரைகள் பண்பலை 100.3.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது கரைக்கல் பி எஸ் ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால். காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை மட்டுமே.
1: தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
2: தங்க மாளிகை காரைக்கால்.

0: இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டு புதிய பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி, பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் மற்றும் எம்இ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், எம்டெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆகிய புதிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய தரச்சான்றிதழ் நாக் A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முந்துங்கள். இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
1: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
2: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.

0: ஸ்ரீபரதாச்சலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: உங்கள் சிமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு நாலு நாள், ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
4: நமது பார்வை விசாலமாகட்டும், நம்மை உயர்த்தி கொள்ள நாமே தயாராவோம். இடவெண்ணத்திலுடன் எழும் மனங்களுக்குள் மகிழ்ச்சி ஏற்படுத்த மலர்கிறது இந்த காலை காம்போ. சிந்தனை துளி பகலில் இயற்கை ஒளி இருக்கையில் செயற்கை ஒளியேன்? அக்கருடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். மருத பண்பாடு மகிழ்வான காலையில் மனதோடு உறவாட உங்கள் இரா சுந்தர பாண்டியன்.

0: தலைமுறைகளின் நம்பிக்கை. இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
1: புதுவை அரசு காரைக்கால் சார்பு கோட்ட நீதிபதி அலுவலகம் விடுத்துள்ள செய்தி, எதிர்வரும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு காரைக்கால் பகுதியில் தற்காலிக பட்டாசு சில்லறை கடை விற்பனை கடை நடத்த உரிமம் பெற விரும்புவோர் அதற்கான விண்ணப்ப படிவங்களை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க

sws.collected.py.gov.in என்ற இணையதளத்தில் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை விண்ணப்பித்து இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் எக்காரணத்தை கொண்டும் தேதி நீட்டிக்கப்படாது என அறிவிக்கப்படுகிறது. மேலும் அறிவிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்தாலும் தகுதியுடைய விண்ணப்பங்களுக்கு மட்டுமே பட்டாசு கடை உரிமம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. இது காலை நேரத்தை கலகலப்பாக்கிக் கொண்டிருக்கும் காலை காம்போ.

0: நேரம் 7:45.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.
4: நகை வாங்க போறீங்களா? அப்ப பரிசும் சேர்த்து வாங்கலாம். ARC காமாட்சி ஜுவல்ஸ்ல July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு குலுக்கல். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு வீட்டு உபயோக பொருட்கள் பரிசாக வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்களை கேட்கலாம் சேவை செய்திகள். சிக்கல் பொருள் வைத்த சேரி அருள்மிகு சொர்ணகாளியம்மன் திருக்கோயில் ஆடி மகா உற்சவத்தில் இந்த இரவு 8 சந்தன காப்பு, 9 பூச்சொரிதல். திருமலைராயன்பட்டினம் போலகம் அருள்மிகு மகா கணபதி மகா காளியம்மன் பாலமுருகன் ஆலய வருடாந்திர திருவிழாவில் இன்று மாலை 5 முளைப்பாறை இடத்தில் அபிஷேக ஆராதனை. தஞ்சாவூர் மாவட்டம் திருவடைமருதூர் நரசிங்கன்பேட்டை அருள்மிகு திரௌபதியம்மன் தீமதி திருவிழாவில் இன்று விடையாற்றி

நேயர்கள் இதுவரை சேவை செய்திகள் கேட்டீர்கள். இணைந்திருக்கிறோம் நேயர்களே. காற்றில் உறவாடி காதில் மொழியாகும் கரைக்கல் பண்பலை 100.3 இது காலை காம்போ.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: உங்கள் சீமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள், ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
2: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திரையுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, பெண் கல்வியை மேம்படுத்தவும் பெண் சிசு கொலையை ஒழிக்கவும் ஆண் குழந்தைகளை மட்டுமே விரும்பும் மனப்போக்கை கட்டுப்படுத்தவும் சிறு குடும்ப முறையை ஊக்குவிக்கவும் 1992 தொடங்கப்பட்ட சீரிய திட்டம் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டமாகும். இத்திட்ட

கீழ் ஒரு பெண் குழந்தை மட்டுமல்ல பெற்றோர் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும் போது அப்பெண் குழந்தைக்கு 50,000 ரூபாய்க்கான வைப்பு தொகை ரசீதும், இரண்டு பெண் குழந்தை மட்டுமல்ல பெற்றோர் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும் பொழுது இரண்டு பெண் குழந்தைகளுக்கும் தலா 25,000 ரூபாய் வீதம் வைப்பு தொகை ரசீது வழங்கப்பட்டு வருகிறது. 18 வயது முதிர்வடையும் போது இத்தொகையினை வட்டியுடன் பெற்று பயன்பெறலாம். திருவாரூர் மாவட்டத்தில் வைப்பு தொகை ரசீதுகள் பெற்று 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் 4 தேதி வரை முதிர்வு தொகை பெறாதவர்களுக்காக திருவாரூர், கொரடாச்சேரி, மன்னார்குடி, நீடாமங்கலம், கோட்டூர், வலங்கைமான், திருத்தறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, நன்னிலம், குடவாசல் 10 ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களும் சமூக நல விரிவாக்காளர் மற்றும் மகளிர் ஊர்நல அலுவலகம் அணுகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களை அணுகும்போது பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட வைப்பு தொகை ரசீது நகல், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் நகல், வங்கிக் கணக்கு முன் அட்டை நகல், ரசீதிலும் வங்கிக் கணக்கிலும் ஒரே பெயராக இருத்தல் வேண்டும். பெயரில் சிறு மாற்றங்கள் இருப்பின் நோட்டரி பப்ளிக் சான்ற முழு பெயர் மாற்றம் இருப்பின் அரசிதழ் நகலுடன் விண்ணப்பித்தும் பயன்பெறுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார்.

எங்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நிகழ அடுத்த 8:05 வரை இருக்குது துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க செல்வ சுகப்பிரியா. இது காலை கம்போ.

0: இதுவரை காற்றில் பறந்து கானம் இசைத்து கருத்தை விதைத்து முத்தமிழால் முழு உலக வளர்ந்து மகிழ்ந்து மகிழ்வித்தது கரைக்கல்பிய சரதங்க மாளிகையின் காலை காம்போ. நிகழ்ச்சி விழுங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் பிய சரதங்க மாளிகை காரைக்கால். கரைக்கால் பிய சரதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். சலுகை August 18 வரை மட்டுமே.
1: பிய சரதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
2: பிய சரதங்க மாளிகை காரைக்கால்.
0: காற்றில் அலையாய் காதில் மொழியாய் கரைக்கால் பண்பலை 100.3. பெருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் 8 மணி.
3: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
4: அனைத்தையும் வாங்கிட
3: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
0: நேயர்களை கேட்கலாம் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் முதலில்.
5: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். கடமைதான் முக்கியம். அதாவது ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னா அதுல எந்த அளவுக்கு

0: கடமையோட நம்ம முக்கியமா செய்யறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். சில பேருக்கு என்ன கேட்டீங்கன்னா, அவங்க கடமை செய்ய விட்டுட்டு வேற ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு முறை என்னச்சுன்னு கேட்டீங்கன்னா, ராமானுஜர் ஒரு ஊர்ல வந்து ஒரு 18 நாள் வந்து பகவத்கீதையை பத்தி ஒரு சொற்பொழிவு நடத்துறாரு. அப்படி சொற்பொழிவு முடிஞ்சிட்டு ஊரு கிளம்புற நாள்ல ஒரு பக்தர் ஓடி வந்து அவர் நிக்கிறாரு, சுவாமி நீங்க வந்து கீதை உபதேசம் பண்ணீங்க, ரொம்ப எனக்கு பிடிச்சது. பகவான் அடையணும் அப்படின்னா எல்லாத்தையும் துறக்கணும்னு சொன்ன பேச்சை நான் மதிக்கிறேன், அதனால என்னுடைய குடும்பம் பணம் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களோட வரத்துக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே, அப்ப ராமானுஜர் சொல்றாரு, கீதை என்ன சொல்லுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோ, அதாவது நீ எதை கடைபிடிக்கிறதா இருந்தியோ, நீ என்ன யார்கிட்ட என்ன சொன்னியோ அதை வந்து சரியா செய்யணும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒன்றும் புரியவே இல்லை. நீங்க சொல்றது எனக்கு புரியல சாமி அப்படின்னு சொல்றான். அப்ப சொல்றாரு, நீ வந்து உனக்குன்னு விதிக்கப்பட்ட சில கடமைகள் இருக்கு. இப்ப பார்த்தோம் அப்படின்னு கேட்டினா உனக்கு மனைவி இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, நீ சன்னியாசி ஆயிட்டுனா அவங்கள காப்பாத்துறது யாரு, அவங்கள பகவான் காப்பாத்துவாங்க பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்றதுலாம் உண்மையா இருக்கலாம். ஆனா உனக்குன்னு விதித்த கடமையில இருந்து நீ தவறுன அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுக்கு இருக்கிற கடமையை விட்டுட்டு நீ எங்களை பின்பற்றி வந்த அப்படின்னா இந்த கடமையை யார் செய்யறது, இப்ப உனக்கு சன்னியாசி வேண்டாம் அப்படின்னு அவர் சொன்னாரு. சொன்ன உடனே அப்பதான் அவனுக்கு புரியுது. அதாவது என்ன கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கடமையை செய்யறதுக்கு எடுத்துக்கிட்டோம் ஒரு கமிட்மெண்ட், அதாவது ரொம்ப அழகா சொல்லுவாங்க, இந்த கமிட்மெண்ட் ஒரு உறுதி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த உறுதியில நம்ம ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். ஒரு ஆசிரியரை ஒரு பள்ளிக்கு தேர்வு செய்யறாங்க அப்படின்னா அவங்க கேட்பாங்க, ஏமா April 30 வரைக்கும் நீ வேலை பார்க்கணும் முடியுமா, அப்ப அந்த உறுதி கொடுத்த உடனேதான் அந்த ஸ்கூல்ல சேர்க்கறாங்க. நடுப்புற வந்து இல்ல இல்ல எனக்கு September 1 மேரேஜ், என்னை ரிலீவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அப்ப அந்த கடமையில இருந்து அவங்க தவறாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடியே சொல்லிடுவாங்க, இந்த தேதியில வரைக்கும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி, நம்மளுடைய கடமையை நம்ம சரியா செய்யறோமா, நம்மளுடைய கடமை தான் முக்கியம். இன்னைக்கு குடும்பத்துல அம்மா அப்பா மனைவி குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நம்ம சரியா செஞ்சிருக்கோமா, இல்ல நம்ம ஒரு இடத்துல ஊழியரா இருக்கிறோம் அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு நம்ம ஆற்ற வேண்டிய கடமையை ஒழுங்கா செஞ்சிருக்கோமா. ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது அதுல ஒரு குறுக்கீடு வருது அப்படின்னா உடனே அங்கேருந்து எஸ்கேப் ஆகி நான் வந்து சன்னியாசியா போயிடுறேன், இல்லாட்டி நான் வேற ஏதாவது பாதைக்கு போறேன் அப்படிங்கறது வந்து சரியான விஷயம் இல்ல. அதுதான் வந்து ராமானுஜர் சொல்றாரு, நம்ம வந்து வாழ்க்கையில புரிஞ்சுக்கணும், நமக்கு இட்ட கடமைகள் என்னன்னு உணரணும். அப்படி உணரும் பொழுது அந்த கடமைகளை நம்ம சரியா செஞ்சா மட்டும்தான் இந்த நாட்டுல நம்மளையும் சரி இந்த வீட்லயும் சரி நம்மள அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இல்லாட்டி என்ன சொல்லுவாங்க, அவருக்கு இருக்கிற கடமையெல்லாம் விட்டுட்டு அவர் பிட்டியே போய் பாத்துட்டு இருக்காரு அந்த வேலையை செய்யறாரு இந்த வேலையை செய்யறாரு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம மாறிடுவோம். அதனால வந்து சரியா புரிஞ்சுக்கீங்க, நமக்கு என்னென்ன கடமைகள் இருக்குங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அந்த கடமைகள்ல எதெல்லாம் நம்ம வந்து செஞ்சிட்டோம், எதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு, இதெல்லாம் பிற்காலத்துல செய்ய வேண்டியது இருக்குங்கிறத கரெக்டா பிரிச்சு பாருங்க. அப்படியே ஒவ்வொரு கடமையெல்லாம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னாலே நீங்க வந்து மத்தவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கிறீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில நமக்குன்னு சில விஷயங்களை நம்ம புரிஞ்சிக்காம நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க சொல்லி அதுக்கப்புறம் அது முக்கியம்னு புரிய வந்தோடனே அதை நீங்க செய்யறதுக்கும், அப்படி நீங்க செய்யும் பொழுது மத்தவங்க சொல்ற வார்த்தைகளும் உங்களை கஷ்டப்படுத்தும். அதனால கடமை தான் முக்கியம், நம்ம கடமையை நம்ம செய்வோம். நம்ம வீட்டுக்கும் சரி, நாட்டுக்கும் சரி, இந்த சமுதாயத்துக்கும் சரி, இல்ல வேலை பார்க்கற இடத்துக்கும் சரி, சரியா கடமையை செஞ்சு கடமை தான் முக்கியம்னு இருந்தீங்கன்னா உங்களை எல்லாரும் பாராட்டுவாங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஜிஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: நேரம் 8:05:40. மரக்கன்று நடுவோம், நாட்டை உயர்த்துவோம். சிந்தனை துளியாக அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். வணக்கம் நேயர்களே, காரை பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம்.

0: நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம். திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸ் நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சி பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சிமாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
1: சிமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் எண்ட் ஆஃப் ஆடி சேல். சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர். உங்கள் சிமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு நாலு நாள், ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
0: மேலும் நிகழ்ச்சி பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
2: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
3: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
4: சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
5: தங்க மாளிகை காரைக்கால்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களை துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு நிகழ்ச்சிக்காக நம்ம காரை பண்பலையுடைய முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய போஸ்டரில் ஒரு கேள்வியோடு பதிவிட்டிருக்கோம். 2026 இந்திய சுதந்திர தினத்தின் கரும்பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். இதற்கான விடையை காரை பண்பலை முகநூல் பக்கத்தில் நேயர்கள் வந்து தெரிவிக்கலாம். நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க அழைக்கலாம். 0433 6 8 இணைப்பு எண்ணுடன் 2311 2311 2994 8 0 2995 8 0 அலைபேசி எண் 9566427231. இணைந்திருப்பது காரை பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டு.

0: இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டு புதிய பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி, பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் மற்றும் எம்இ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், எம்டெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆகிய புதிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய தரச்சான்றிதழ் நாக், A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முந்துங்கள். இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
1: உங்கள் சிமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சினு 4 நாள், August 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
2: 2 தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், August 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.

நேர்களே, நமது பண்பலையில் இன்றைய சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியானது இன்று காலை 10 மணிக்கு வெகுளாமை நன்று இந்த தலைப்புல உலாவர இருக்குங்க. நேயர்கள் பங்கெடுத்து தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் நேரலை நிகழ்ச்சியில். இன்று காலை 11 மணிக்கு மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவின் நேரலை நிகழ்ச்சி. இசையோடு நம்மை இணைத்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டு.

0: வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். மறக்கூடிய முதல் நேரியார் இங்கிருந்து பேசுறாங்க. வணக்கம். வணக்கம்.
1: உற்சாகமான காலை வணக்கம்.
0: உற்சாகமான
1: பூந்தோட்டம் மேடம்,
0: காலை வணக்கம். என்ன பாடல் சார் வேணும் நிகழ்ச்சியில?
1: எனக்காகவும் உங்களுக்காகவும் எல்லா நேயர்களுக்காகவும் வேட்டையின் படத்தில இருந்து மனசில் ஆய சாங்ஸ் போடுங்க மேடம்.
0: சரிங்க, பாடல் கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்க. அபி பெருச்சை நேரம் 8:20. அபி பெருச்சை ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபி பெருச்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபி பெருச்சை.
2: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 rupees மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: வெளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக தொடரும் அடுத்த நேரம் எங்கேருந்து பேசுறாங்க? வணக்கம்.
1: உற்சாகமான இனிய காலை வணக்கம். சித்ரா மணக்குடி.
0: என்ன பாடல்மா வேணும் நிகழ்ச்சியில?
1: படம் ஆடினாரா அழகுராஜா, பாடல் உன்னை பார்த்த நேரம், அந்த பாடல் கொடுங்கம்மா.
0: சரி, பாடல் கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில் நினைமைக்கு. நாளை காலை 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி எஸ்எஸ் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்குமுழவர்களுக்கு நிகழ்ச்சியை வழங்குவோர் ஒஎன்ஜிசி காவேரி எஸ்எஸ் காரைக்கால் மற்றும் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ்.
2: ஒஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஒஎன்ஜிசி.
3: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லாமது. நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானதை நீட்டித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். நிகழ்ச்சியை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலை விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் துருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7:00 காரைக்கால் பி எஸ் டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம் விளம்பர தர நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 சீராடி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம் விளம்பர தர நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மலர் ஏஆர்சி நடேச செட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பர தர நிகழ்ச்சி.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் ₹1000. இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
8: தங்க மாளிகை காரைக்கால்.

0: கேட்டு ரசித்தது திருவாரூர் சீமா டீச்சர்ஸ் நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீமா டீச்சர்ஸ் திருவாரூர்.
1: சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் எண்ட் ஆஃப் ஆரி சேல். சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர். உங்கள் சீமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு நாலு நாள் ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய நான்கு நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
0: மேலும் நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
2: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி நேரம் 8:30 9161 KDM ஹால்மார்க் தங்கம் பூக்கும் நந்தவனம் மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் மற்றும் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வின் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சி பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா. இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை இப்போது ஒரு

0: பிரம்மாண்ட புதிய ஆரம்பம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் டிசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திரையுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சதங்க மாளிகையில் வைர திருவிழா வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: துளி வரும்பாட்டு நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேயர் எங்கிருந்து பேசுறாங்க, என்ன பாடல் கேட்கிறாங்க கேட்கலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க நிகழ்ச்சிக்காக?
2: சுகிலா மாவட்டம் நரசம் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்க மேடம்?
1: அனைவரும் நலமா இருக்கும். நீங்க நலமா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கேன் மேடம்.
1: சூப்பரா இருக்கீங்களா? சரி, என்ன பாட்டு வேணும் நிகழ்ச்சியில உங்களுக்கு?
2: எங்க லவ் பண்ணு பேசுறேன் மேடம். எல்லாம் தெரிச்சு. நன்றி மேடம்.
1: நன்றி சார். நம்ம துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக காரை பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டர் கொடுத்துருந்தோம் கேள்வியோட. இந்த 2026 இந்திய சுதந்திர தினத்தின் கரும்பொருள் என்ன அப்படின்னு நேயர்களும் வந்து கமெண்ட்ஸில் சரியான விடை சொல்லியிருக்காங்க இல்லையா? யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மணக்குடி ராஜேந்திரன், சுரேஷ் கண்ணாரப்பாளையம், சுரேஷ் ராஜேந்திரன், கடலூர் சுரேஷ், ஜோதி அன்னப்பன்பேட்டை, திருவாரூர் கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, தானிக்கோட்டகம் ரவிக்குமரன், அரியலூர் ஆண்டிமடம் சரவணன், திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி, கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன், பேரளம் சந்தோஷ்குமார், பூவம் குபேர், நாகூர் ஜகபத் சாதிக் முகமது யூசுப், நந்தினி சுரேஷ் திருபுவனம், நாளிக்கல்பட்டி எழில் முத்துக்குமாரசுவாமி, அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல், ஸ்ரேயாஷி ஹரீஷ் திருபுவனம், ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி, வீரதுரை அரியலூர், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, அதம்பார் கலைச்செல்வி செல்வம், பூவம் நிலா, இரவஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன், கோமல் சரவணன், பூவம் தினேஷ், நாகூர் ராஜ், ஆக்கூர் செல்லராஜா, காரைக்கால் பிரகாஷ், காரைக்கால் ஸ்ரீதர், ஆரூர் கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன், திருவிளையாட்டம் சங்கீதா கோவிந்தராஜ், காரைக்கால் பத்மாவதி ஸ்ரீதர், புறவாச்சேரி பிரியா கண்ணன், காட்டுமன்னார்கோவில் டி மடப்புறம் வேல்முருகன், ஆண்டிமடம் கார்த்திகேயன், காரைக்கால் நளினி, மயிலாடுதுறை குரு, அடுத்ததா ஃபாத்திமா ஃபஹீர் முகமது, அவங்க வந்து மேலவாஞ்சூர்லேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து கவியரசன், பிரியா யோகநாயகி, பிரதாம ராமபுரம், திருப்பூர் பாலசுப்ரமணியம், இஞ்சிக்குடி கைலாஷ் முருகன், அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், நீடாமங்கலம் காலாச்சேரி மணிமாறன், டிஆர் பட்டினம் ரமேஷ், பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன், காரைக்கால் சேப்பு விஜயராகவன், மேலவாஞ்சூர் சம்சுதீன், மங்கைநல்லூர் தியாகராஜன், மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், ராஜா முகமது, கோவை ரத்னபுரி. நிறைய நேயர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, சரியான விடையை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். இந்த சரியான விடை என்னன்னு என்ன சொல்லலைன்னு பார்க்குறீங்களா? 2026 இந்த ஆண்டிற்கான சுதந்திர தினத்தினுடைய கரும்பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். விக்சிக் பாரத் அட் 2047 இளைஞர் சக்தி, இதுதாங்க இந்த சுதந்திர தினத்தினுடைய கரும்பொருள். அதாவது யுவசக்தி, இளைஞர் பங்கேற்பு, புதுமை மற்றும் அறிவியல் முன்னேற்றம், சுயசார்பு மற்றும் தேசத்தை கட்டி எழுப்புதல், தேசபக்தி மற்றும் தேசிய பெருமை, வந்தே மாதரம் 150வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறது, இளம் சாதனையாளர்களையும் பங்களிப்பாளர்களையும் அங்கீகரிக்கிறது. இப்படி பல்வேறு நல்ல செயல்களை ஊக்கப்படுத்த

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
2: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேரம் இங்கிருந்து பேசுறாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: என்ன
0: பாடல் வேணும் நிகழ்ச்சியில? நமது பண்பலையில் இன்று காலை 11 மணிக்கு மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவின் நேரலை நிகழ்ச்சி. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு லஞ்ச் பிரேக்கின் சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஆணையம்பட்டி எஸ் கணேசன் அவர்களின் ஜலதரங்க இசை கேட்கலாம்.

0: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக்குழு மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி மற்றும் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
0: நேயர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள். நேயர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை மட்டுமே.
5: சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் எண்ட் ஆஃப் ஆரி சேல். சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். நேரம் 8:45.
6: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
0: கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் மற்றும் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் துள்ளி வரும் பாட்டு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஈஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டு புதிய பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி, பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் மற்றும் எம்இ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், எம்டெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆகிய புதிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய தரச்சான்றிதழ் நாக், A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முந்துங்கள். ஈஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.

0: துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக காரை பண்பலையோடு இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து பேசுறாங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மேலக்காத்தாக்குடி வடிவேலன்.
0: என்ன பாடல் சார் வேணும் நிகழ்ச்சியில?
1: கோட்பட்டிலிருந்து மட்டசாங் போடுங்க.
0: சரி, நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருண் கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
5: தங்க மாளிகை காரைக்கால்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: தெளிவரும்பாட்டு நிகழ்ச்சிக்காக காரை பண்பலனுடைய முகநூல் பக்கத்தில் நேயர்களும் வந்து சரியான விடையை கமெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. இன்னும் யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க

வாங்க நிகழ்ச்சிக்காக சரியான விடை 2047 விக்சித் பாரத் இதுதான் கரும்பொருள் அப்படின்னு சொல்லி சரியான விடை அனுப்பியிருக்கக்கூடிய அடுத்த நேயர்கள் டிஆர் பட்டினம் நளினி சங்கர், அதம்பார் ராமன், நிரவி என்எம்பி நச்சுப்பிள்ளை, நன்னிலம் சுகுணா சுப்பிரமணியன், மல்லியம் ரவி, வேதாரணியம் பைத்தவரன்காடு மருத வடுகநாதன், ஆக்கூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர், நன்னிலம் நாகை குமரன், கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடி, திட்டச்சேரி நிஷான்களின் நிரவி கஜேந்திரன், கடலங்குடி பூங்கோதை, புழுவப்பாளையம் ஆனந்தகுமுருகன், மீனாட்சி குளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோவில், கார்த்திகேயன் பூந்தோட்டம், மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், வேளங்குடி குணசுந்தரி செல்வநாதன், நாகப்பட்டினம் ரஜினி கண்ணன், வலங்கைமான் துரை, கைலாசபுரம் ரவி, நன்னிலம் அம்பலவாணன், ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சி ராணி, வளத்தமங்கலம் சம்பந்தம் அமுதா சேகர், சிவபுரி கீர்த்திராஜன், தேவனூர் ஜோதிலட்சுமி, நாலு வேதபதி மாரியப்பன், பேரளம் செந்தில் கண்ணன், திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி, இந்த நேர்களும் ரொம்ப சரியான விடையை சொல்லியிருக்காங்க. 2026 கரும்பொருள் விக்சித் பாரத், 2047 இளைஞர் சக்தி இதுதான் அப்படின்னு சொல்லி, அதாவது யுவசக்தி இளைஞர் பங்கேற்பு விக்சித் பாரத் 2047. அது மட்டும் இல்லாமல் வந்தே மாதிரம் 150வது ஆண்டையும் கொண்டாடுறதா இந்த கரும்பொருள் அமைஞ்சிருக்கு. காரைப்பண்பலையோடு நம்ம இணைத்திருப்பது துள்ளி வரும் பாட்டு.

0: நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. 100.3 பண்பலை ஒலிபரப்பில் இணைந்து இதுவரை நாம் கேட்டு ரசித்தது காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் மற்றும் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்,
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா. இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
2: நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தே.
3: தெய்வீக ராகங்களாய் தமிழிசை.
1: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
3: செவி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
1: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
3: மாலை 6
1: இன்னிசையாய் உலாவரும்
3: பன்னிசை.

0: நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 9 மணி.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி, திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: ஸ்ரீ ரேணிகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
6: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள் தங்கம் பூக்கும் நந்தவனம்.
5: ஸ்ரீ ரேணிகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
7: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
8: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன,
7: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
8: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
9: என்னமா அங்க சத்தம்?
8: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
6: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
10: திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
6: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி. உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில், மனம் நிறைந்த தரத்தில்.
10: ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
11: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
0: நேர்களை கேட்கலாம். பாயிண்ட் டு பாயிண்ட். முதலாவதாக நேர்கள் கேட்கவிருப்பது கரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர், அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ.
12: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
13: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
12: ஜிஎல் மருத்துவமனை,
13: காரைக்கால்.
6: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர், செங்கல் சோலை மற்றும் விதைகளை விடுவதற்கான தார்பாய்கள் செலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
14: திருவாரூர். அருண் என்டர்பிரைசஸ் புதுசாய்.

0: விவசாய்
1: அடுதா தார்பாய் நாத்துப்பாய் நெல் சாக்கு பேக்கரி ஃபாஸ்ட் ஃபுட் மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலசாய் வாங்க
0: அருண் என்டர்பிரைசஸ் எல்ஐஎம்என் கோயில் தெற்கு தெரு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில் திருவாரூர்
1: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்
2: நலமாய் வாழ சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள்.
3: இன்னைக்கு நம்ம வந்து இரத்த கொதிப்பு பத்தி பார்க்கலாம். இரத்த கொதிப்புக்கு என்னென்ன செய்யணும், அது எப்படி வருது, அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். அதி ரத்த அழுத்தம் அப்படின்றது வந்து சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அதிக அறிகுறிகள் இல்லாமல் திடீர்னு மரணத்தை உண்டாக்கும் தன்மை கொண்ட ஒரு நோய். இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கும் முக்கியமான காரணம் வந்து பரபரப்பான வாழ்க்கை முறை, மன அழுத்தம் நிறைந்த வாழ்க்கை முறை, வேலை செய்யும் இடங்களில் இருக்கிற மன அழுத்தம், அது ப்ரொஃபஷனல் ஸ்ட்ரெஸ்ஸு. இது எல்லாமே இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தேவைகள் அதிகரித்து போச்சு. நம்ம சாதாரண ஒரு வேலையில் இருக்கோம், கொஞ்சமாக சம்பாதிக்கிறோம் அப்படின்னா, அதை விட பெரிய வேலைக்கு போகணும் அப்படின்றதுக்காக, அதை விட அதிக சம்பாத்தியத்துக்காக போகணும் அப்படின்றதுக்காக நம்ம பல காலயங்களை செய்ய வேண்டியிருக்கு. அந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு வந்து மன அழுத்தம், உடல் பாதிப்பு, இது எல்லாமே வருது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஐடி ப்ரொஃபஷனல்ஸு, கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ஜாப்ஸில் இருக்காங்க, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒர்க்லோட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வாரத்துக்குள்ளே இந்த டார்கெட்டை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த டார்கெட்டை முடிக்கிறதுக்காக அவங்க படுற பாடு பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் உழைக்கிறாங்க. வார விடுமுறைகள் 2 நாள் வார முடிவில் இருக்குது, ஆனாலும் அவங்க உழைக்கிற நாட்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் உழைக்கிறாங்க. அதில் வந்து மன அழுத்தத்தோடு உழைக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த அழுத்தங்கள் அதிகமாகும் போது நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் லெவல் அதிகமாகுது. ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அப்படின்றது கெட்டகலமீன். அது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரெஸ் வரும்போது மட்டும் செயல்பட வேண்டிய அந்த ஹார்மோன் நிரந்தரமாக நம்ம உடம்புல இருந்துகிட்டே இருக்கு. அதனால ரத்த குழாய்களில் பாதிப்பை ஏற்படுத்துது, ரத்த குழாய்களில் சுருக்கத்தை உண்டாக்குது, அதனால ரத்த அழுத்தம் உண்டாகுது, இதனால இதய பாதிப்பு வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் அதிகமாக நம்ம உடல் பருமன் அதிகமாகும். இந்த மாதிரி வேலைகள் இருக்கீங்களா பார்த்தீங்கன்னா, வாரத்தில் 5 நாள் வேலை செய்வாங்க, 2 நாள் பயங்கர சந்தோஷமாக இருப்பாங்க, அப்போ வந்து அளவு கடந்து சாப்பிடுவாங்க, அதனால உடல் பருமன் நோய் வந்துடுது. உடல் பருமன் நோய் வர்றதுனால பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட் வந்து ஒரு 70 கிலோ எடையுள்ள ஒரு மனிதனுக்கு சப்ளை பண்ணுறதுக்காக டிசைன் பண்ண ஒரு ஹார்ட் வந்து 100 கிலோ எடையுள்ள ஒரு மனுஷனுக்கு சப்ளை பண்ணணும். இதயம் அப்படின்றது ஒரு மோட்டார் மாதிரி, நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணி இறைக்கிற மோட்டார் மாதிரி, அதில் கனெக்ட் பண்ணியிருக்கிற பைப் லைன் மாதிரி தான் நம்மளோட ரத்த குழாய்கள்லாம். இப்போ ரத்த குழாய்கள் சுருங்க சுருங்க அந்த மோட்டாருக்கு வந்து லோடு அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சாதாரணமாக ஒரு நம்ம வீடு கட்டி ஒரு ஃப்ளோருக்கு தேவையான தண்ணி இறைக்கிறதுக்குன்னு ஒரு மோட்டர் வைக்கிறோம், அதே வந்து நம்ம அப்புறம் காசு கிடச்சிருச்சுன்றதுக்காக இன்னும் 2 வீடு கட்டிட்டோம் அப்படின்னா, அந்த ஃப்ளோருக்கும் சேர்த்து இந்த மோட்டர் சப்ளை பண்ணோம் அப்படின்னா அது எவ்வளோ திணறுமோ, அதே மாதிரி 70 கிலோ இடையில ஒரு தனக்காக இருக்கிற ஹார்ட் வந்து 100 கிலோ இடையில ஒரு மனுஷனுக்கு சப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்தளவுக்கு ஹார்ட் திணறும். அப்போ வந்து அந்த லோடு அதிகமாக அதிகமாக நம்மளோட இதயம் வந்து சீக்கிரமாக கெட்டு போய் அதனால இதய நோய்கள் வந்து ரத்த கொதிப்பு அதெல்லாம் வந்துடுது. ஸோ இதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா தினசரி வந்து ஒரு கரெக்டாக காலையில் 3 மணிக்கு எழுந்திருக்கணும், 3 மணிக்கு இதை செய்யணும் அப்படின்ற மாதிரி நம்மளோட டெய்லி ருட்டீனை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நல்ல உணவு முறைகளை சாப்பிடணும், நல்ல தூக்கம் இருக்கணும், நார்சத்து உள்ள உணவுகளை சாப்பிடணும். இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா இந்த நோய்கள்லேருந்து வராமல் பாதுகாத்துக்கலாம். ரத்த குழாய்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நார்சத்து உள்ள உணவுகள் நிறைய சாப்பிடணும்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது
4: கரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய
2: நலமாய் வாழ. சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தந்தார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள்.
4: நிகழ்ச்சி வழங்கியவர் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
5: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
6: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
5: ஜிஎல் மருத்துவமனை
6: காரைக்கால்.
7: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜி எல் ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜி எல் ஹாஸ்பிட்டல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
4: மேலும் நிகழ்ச்சி வழங்கியவர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைகள் விடுவதற்கான தார்பாய்கள் செல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். வானவீதியில் தேனமுதாய் கானமழை பொழியும் காரைக்கால் பண்பலை 100.3.

0: சிந்தனை தொழில். நிழல் தரும் மரங்களை வெட்டாதீர்கள், நிதமும் வெயிலில் வாடாதீர்கள். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டூ பாயிண்ட் நிகழ்ச்சியின் இப்பகுதி விழங்கூர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
5: சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
6: தங்க மாளிகை காரைக்கால்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: இரண்டு தலைமுறைகள்

0: பாயிண்ட் டு பாயிண்ட், பாயிண்ட் டு பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட்ல ஆர்ஜே, நான் ஆர் சுந்தரபாண்டியன் இருக்கிறேன்.
1: இந்த பாயிண்ட்ல ஆர்ஜே சுகப்பிரியா இருக்கேன்.
0: சுகப்பிரியா, இன்னைக்கு வந்து காலையில எடுத்து பைக்ல போகணும் எடுத்து, அது
1: சரி
0: பைக் சாவி வச்சுட்டு கார் சாவி எடுத்துட்டு வந்து எப்படி இருக்கும்? அந்த சாவி உள்ளேயும் போகாது,
1: நம்ம அவசரத்துல
0: மாத்திட்டு வரோம். அது மாதிரி நீங்கள் எடுத்து வைத்த பொருளை மறந்து வேறு பொருளை எடுத்து சென்றால் எப்படி இருக்கும்? அப்படி என்ன பொருளை எடுத்துட்டு போனீங்க? நீங்க ரொம்ப விலாவரியா சொல்லுங்கிறது இல்ல, ஒரு பொருள். நான் எப்படி தாங்க சாவி எடுத்துட்டு போறேன் பதில வீட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டேன்.
1: அதே மாதிரி சில பேர் வந்து இந்த பணம் இருக்குல்ல சார், அது வந்து பர்ஸ்ல வச்சு அதுக்கப்புறம் அந்த ஹேண்ட்பேக்ல வைப்பாங்க. அது போல சில பேர் இந்த கர்ச்சிப் வந்து எப்படி கிளம்பினாலும் இந்த கர்ச்சிப் இல்லைன்னா உங்களுக்கு வேலையே ஓடாதுன்னு சொல்லலாம்.
0: ஓடாது,
1: அதனால கண்டிப்பா வந்து கர்ச்சிப் கையில இருக்கும். இந்த மாதிரி சில பொருள்லாம் நம்ம அத்தியாவசியம் இல்ல, நமக்கு பழகுனது இப்படி கூடவே வச்சிருப்போம். அந்த மாதிரி சில பொருள்லாம் நம்ம மறந்துட்டு போயிடுவோம். அப்ப நமக்கு எப்படி இருக்கும்?
0: ஒருத்தர் என்ன பண்ணாரு, அவரோட பேக் எடுத்துட்டு வர்றவங்க வீட்டுக்காரவங்க எடுத்து வச்சு இந்த பேக் எடுத்து வந்துட்டாரு. ஊர்ல போய் திறந்து பார்த்தா இல்ல வெறும் புடவை இது மாதிரி இருக்கு. ஆனா எதே போல கட்டிட்டு போறது அப்படின்னு பார்த்தா, அப்புறமா
1: எத்தனை நாள் ஒரு பிளானிங்,
0: ஒரு வாரம் டூரு,
1: ஒரு வாரம் சிரமம் தான்.
0: எப்படி எப்படி இருந்திருக்கும் பாருங்க அது நேரத்தில். அது மாதிரி எடுத்துகிட்டு போய் அவஸ்தப்படுது நேர்கள் சொல்லிகிட்டே வருவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்போம். நேரிலே காரைக்கால் எஃப்எம் நூறுபள்ளி மூன்று நிகழ்ச்சியில் குறித்த தகவல் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் நூறுபள்ளி மூன்று ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ ஃபேஸ்புக்கில்

0: முகநூல்ல பதிவு பண்ணிருப்பாங்க இல்லையா, என்ன சொல்லிருக்காங்க, என்னுடைய செல்போனை மறந்து டிவி ரிமோட் எடுத்து சென்றிருக்காரு. எப்படி இரண்டும் ஒரே மாதிரி அளவாக இருக்கும்? நண்பர்கள் எல்லாம் கலாய்த்து விட்டார்கள். திரும்பவும் வீட்டு வந்து எடுத்துட்டு சென்றிருக்கிறேன் அப்படின்னு கடலூர் துறைமோ சுரேஷ் சூப்பரா எடுத்தோடனே சொல்லிட்டாங்க பாருங்க. இப்ப வீட்டுல டிவி மாத்தோம், அப்பதான் டிவி முக்கியமா மாத்தோம்னு பாப்போம். ரிமோட் இருக்காது,
1: இருக்காது,
0: அப்பதான் திட்டுவாங்க, அந்த பயம் மாதிரி மாத்தி எடுத்துட்டு போயிட்டாங்க.
1: அதே மாதிரி சில நேரத்துல நம்ம வீட்டுல எதுக்குதான் இருக்கும் இத்தனால, அந்த இப்ப உதாரணத்துக்கு ஒரு பேனாவை எடுத்துங்க, ஒரு டைரி பக்கத்துல வச்சிருப்போம், ஏதாவது ஒண்ணு முக்கியமா ஏதாவது போன் பண்ணி அந்த நோட் பண்றப்பதான் அந்த பேனா இருக்காது, டைரி எல்லாம் இருக்கும், அந்த பேனா மட்டும் கிடைக்காது.
0: ஒரு டைரி வந்துடும் நமக்கு, நம்ம தான் எல்லாம் கடந்த பெரியலாச்சே மனப்படமா சொல்லிக்குவோம். சொல்லுங்க சொல்லுங்க
1: சொல்லுங்க சார்.
0: 9799 அப்படி சொல்லிக்கலாம். கடைசியில பார்த்து அவர் போன பேரு நம்பரை போட்டோம்னா அது எங்கேயும் போயிட்டு இருக்கும்.
1: ஆமா. கமாண்ட் வந்து ராஜேந்திரன் மணக்குடியில இருந்து அனுப்பியிருக்காங்க.
0: என்ன சொல்லிருக்காரு?
1: அப்படி நடந்தா முதல்ல எனக்கே சிரிப்பு வரும். தேவையான பொருளுக்கு பேரெல்லாம் வேறு பொருளை எடுத்து சென்றத நினைச்சு என்னுடைய கவனக்குறைவு இப்படியா அப்படின்னு யோசிப்பேன். அடுத்த தடவை சரி பண்ணிப்பேன், கவனமா இருந்துப்பேன் அப்படின்னு
0: சொல்லிருக்காங்க.
1: சொல்லல.
0: சரி விடுங்க. எத்தனையோ முறை அவசரமா கிளம்பும் போது என்னுடைய செல்போன் நினைத்தேன், மனைவியின் செல்போன் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறேன். சிறு நேரத்தில் மனைவி போன் செய்து என்னுடைய செல்லை எடுத்துக்கொண்டு போயிருக்கள் என்பார்கள். திருவாரூர் கொடிக்கால் சாகு அமைதி ராஜா இதாச்சும் பரவாயில்ல. அப்பொழுது அப்போதான் தெரியுமா என்னுடைய போன் இல்லைங்கிறது தெரியும். இப்படி அடிக்கடி நடந்தாலே ஒவ்வொரு முறையும் இது தவறு எப்படி நடக்குது என்பதுன்னு புரியவில்லை. செல்போன் இரண்டு பேர், ஆனால் நம்ம கவனக்குறை மட்டும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இது பரவாயில்ல, ஒரு மலையகளில் வச்சுட்டு போனை வச்சுட்டு இப்போதான் இப்பெல்லாம் நம்ம தான் டிஜிட்டல் பேமெண்ட் ஆகிட்டா வச்சுட்டு வச்சுட்டு நம்ம பண்ணு அவர் கடைக்காரோட செல்போன் எடுத்துகிட்டு அவர்
1: போயிட்டார்.
0: அவர் போய் வெளியூர்ல போய் போன் அடிச்சா எங்கேயோ போகுது, எங்க நம்ம போனா காணும் அப்படின்னு ரெண்டும் ஒரே மாதிரி
1: இருக்கு.
0: அது மாதிரிலாம் நடக்குது பா, அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தாங்க.
1: அதே போல அடுத்ததா வந்து அந்த மாதிரிலாம் நடந்தா என் மீதே எனக்கு அளவு கடந்த கோபம் வருங்க. ஏன்னா எப்படி இருக்குன்னு
0: கேட்டிருக்கோம்ல
1: அப்படின்னு சொல்லிட்டாங்க. கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன்,
0: கரைகள் நளினி. நான் அது மாதிரி நிறைய பண்ணிருக்கேன், மறந்துட்டு வேற பொருள் எடுத்துட்டு போயிருக்கேன், அப்புறம் வேற கடையில வாங்குற மாதிரி சூழ்நிலை இருந்திருக்கு, டூவீலர் கிடைக்காம உட்காந்து சாவி போட்டு தெரிவிக்கிட்டே இருந்திருக்கிறேன். அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். இது எப்படி இருக்கு, பஸ் மாத்தி ஏறுறது மாதிரி அடுத்த டூவீலர்ல போட்டு சாவி போற என்ன இப்ப போக மாட்டேங்குது, முதல்ல போனச்சு இப்படிதான் வண்டி முதல்ல சர்வீஸ் கொடுக்கணும், சாவியே போக மாட்டேங்குது.
1: நான் அந்த மாதிரி வேலை எல்லாம் செஞ்சிருக்கேன். ஏன்னா வந்து அந்த ஸ்கூட்டி அந்த பின்னாடி டிக்கி இருக்கு இல்லையா, அதை ஓபன் பண்றதுக்கு இந்த மாதிரி சாவி மாத்தி போட்டு அனுபவங்கள்.
0: அடுத்த வண்டி ஓபன் எடுத்துட்டு போல அதையும்
1: இல்ல, ஏன்னா லாக் தான் ஓபன் ஆகலையே சாவியை.
0: விட கூத்து என்னன்னா, ஒருத்தர் ஒரு இடத்துக்கு போறாரு, ஐயா நம்ம திரும்பி வரும்போது நடந்து வர்றது மாதிரினா ஒருத்தர் பைக்ல கூப்பிட்டு வாங்க போயிட்டு வந்துருவானு, இல்ல இல்ல நான் என் பைக்லயே வரேன், ஏன்னா நான் திரும்பி ரிட்டர்ன்ல வரதுக்கு பைக் வரும் அப்படின்ட்டு நேர போய் வாசல்ல பைக்கை போட்டு அவர் போல உள்ளே எல்லாம் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது இன்னொருத்த பெரிய ஒரு போல வந்துட்டாரு. வீட்டுல வந்து அடுத்த நாள் காலையே பைக் இருக்கிறது பைக்கை காணும், இங்க பைக் காண போயிட்டு அதுக்குள்ள திருடன தூக்கிட்டாலும் சந்தேகப்படும் போது அப்புறம் தான் யோசனை நம்ம போட்டு வந்தோமே அப்புறம் போய் எடுத்து வந்தார்.
1: இதுக்கே இப்படி சொல்றீங்க, பைக்குன்னொன்னதான் இன்னொரு ஒரு தகவல் ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தவங்க ஒரு கடையில போய் ஜூஸ் வாங்கியிருக்காங்க, ஆப்பிள் ஜூஸ் வாங்கி கீழே வச்சுட்டு இவங்க பணம் கொடுத்துட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க. பக்கத்துல இன்னொரு பாட்டிலும் அதே நிறம் அதே அளவு
0: இருந்திருக்கு,
1: இவங்க வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. வந்த பிறகு குடிச்சு குடிக்கலான்னு ஓபன் பண்ணி வாய்க்கிட்ட கொண்டு போறப்பதான் ஒரே பெட்ரோல் வாடை.
0: நல்ல வேலை,
1: நல்ல வேலை சுதாரிச்சிட்டாங்க, இரண்டும் ஒரே நிறம் அவங்க கவனிக்கல.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட்
2: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் தாரைக்கால்
3: உங்கள் சீமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள், ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
4: கங்கா, அரே இதராஜா, தெருக்கு ஜாப் மில் கயா.

0: பிய சதங்க மாளிகையில் வைர திருவிழா வைரநகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
1: தங்க மாளிகை காரைக்கால்.
2: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ் நிகழ்ச்சி வழங்குவோர் ஜிஎல் ஹாஸ்பிட்டல்,
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
2: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்ப்பாய்கள் சலசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை,
0: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு விபிஎன் கண் மருத்துவமனை.
2: மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி,
0: தரத்தில் முதலிடம் சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
1: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடல் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசும் தளிர்.
5: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,

0: சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமுனகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நாளை மாலை 5:30 விளையாட்டு மாலை நிகழ்ச்சி வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: டாப் அண்ட் மொபைல் கைஸ்
3: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
1: நாளை மாலை 6:20 நான் ஜெர்க்கல் நம்பர் தான் சூப்பர் ஸ்டார் மாயில் ஆடுற ARC காமாச் ஜுவல்ஸ் வழங்கும் மீன் சொல்லமது
2: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் ARC காமாச் ஜுவல்ஸ்.
5: இது நம்ம ஊர் கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாச் ஜுவல்ஸ் பஜனை வடம் தெரு மாயில் ஆடுற.
1: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
1: பரபரப்பான கால நேரத்தில் சுறுசுறுப்பாக இருக்கிற வேலையில் ஒரு நல்ல நினைவை செயல்படுத்தினேன். இப்போ தாங்க அப்படின்னு மறந்துட்டு இப்போ கூட போகலாம் இல்லையா? அதனால ஆனால் பாருங்க, ஸ்கூல் பிள்ளைங்க ஸ்கூல் பேக்கை மறந்துட்டு போக மாட்டாங்க. எடுத்து வச்சு இப்போ கரெக்டாக போயிடுவோம்.
7: ஆனால் அந்த டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் இதெல்லாம் மறக்கிறதுக்கு வாய்ப்பு
1: வாய்ப்பு இருக்கு.

0: பரபரப்பான காலை நேரத்தில் சுறுசுறுப்பாக இருக்கிற வேலையில் ஒரு நல்ல நினைவை நான் ஏற்படுத்தினேன். இப்போ தாங்க அப்படின்னு மறந்து இப்போ கூட போகலாம் இல்லையா? அதனால ஆனால் பாருங்க, ஸ்கூல் பிள்ளைங்க ஸ்கூல் பேக்கை மறந்துட்டு போக மாட்டாங்க. எடுத்து வச்சு இப்போ கரெக்டாக போயிடுவோம்.
1: ஆனால் அந்த டிஃபன் பாக்ஸு, வாட்டர் பாட்டில் இதெல்லாம் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவசரத்தில்.
0: சரி, இப்போ இருந்தால் காட்டுமன்னர்கள் டீம் அடப்படும் தோப்பு திரு வேல்முருகன் சொல்லியிருக்கிறாரு, நான் மறந்து போய் கடைசாவையும் மதியம் சாப்பிட்ற சாப்பாடு இரண்டும் ஒரே பையில் இருக்கும். ஒரு சில நாள் மதியம் சாப்பாடு இல்லாமல் சாவிக்காக பதிலாக வேறு போய் எடுத்து செல்வேன். பிறகு என் மனைவி இது கோபம் வரும், பாரு என்ன செய்வது, மீண்டும் மூணு கிழமை வர
1: வேண்டியதுதான். அடுத்ததான் வந்து செல்போன் மாற்றி எடுத்துகிட்டு போன அனுபவம் எனக்கு இருக்குங்க. பிறகு கோபத்துடன் வீட்டுக்கு வந்து என்னுடைய ஃபோனை எடுத்துகிட்டு போவேன்னு கண்ணாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன் சொல்லியிருக்காங்க.
0: கேவிஎஸ் கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்காரு, ஏமாற்றமாக இருக்கும், என்னை தானே திட்டிக் கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
1: அடுத்ததான் இது போல் ரெண்டு மூணு தடவை நடந்திருக்குங்க, ரொம்ப கடுப்பாயிடும்.
0: ஒன்னா ரெண்டா,
1: அப்புறம் திரும்ப வந்து அந்த பொருளை எடுத்துட்டு போவேன் அப்படின்னு கார்த்திகேயன் குலவாசல் இருந்து சொல்லிருக்காங்க.
0: ஒருத்தர் என்ன போறாரு, காலையில அதிகாலையில ஊருக்கு போறாரு,
1: சரி
0: பஸ்ல இருக்கு அவசரமா லைட் எல்லாம் போடணும்ல, நேரம் இல்ல, அவசரமா டக்கு டக்குனு செருப்பு போட்டு ஏறி போயிட்டாரு.
1: சரி,
0: ஏறி போயிட்டு பாதி தூரம் இப்ப ஏன் திருச்சி போடணும் வச்சுங்களேன், திருவாரூர் தாடி போகும்போது கால் கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. என்னன்னு பார்த்தா ஒண்ணு அவர் செருப்பு, இன்னொன்னு ஒரு மனைவி செருப்பு. எப்படி இருந்திருக்கும்,
1: எப்படி இருந்திருக்கும், இடையில இறங்கி மாத்தவும் முடியாது. திருச்சி வரைக்கும் அதே
0: தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டி போயிட்டாருன்னா அவரோட திறமைய பாருங்களேன்.
1: ஆமா,
0: ஐயாவுடைய அசோக் ராஜ் கனிமொழி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய எனக்கு அனுபவம் நடந்திருக்கேன். தீபாவளி டயத்தில் காலையில் சீக்கிரமாக வேலைக்கு கிளம்பி போயிடுவேன். கேள்வி வேலைக்கு அப்போது கைபேசி பதிலாக வேறொரு பொருள் எடுத்துட்டு சீக்கிரமாக போயிட்டேன். அங்கே போய் பார்த்தாலும் கைபேசி பதிலாக வேறொரு பொருள் எடுத்து வந்து விட்டேன். அப்போது ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்படி வேற ஒரு பொருள் என்னன்னு தெரியல, ரொம்ப சிரிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: என்னன்னு சொல்லலை பொருளை. அடுத்ததான் பாருங்க, சிவகுமார் அமிர்தநாதன் இவங்க சொல்லியிருக்காங்க, பக்குன்னு இருக்குங்க
0: அப்படின்னு சொல்றாங்க.
1: அப்படியே ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்க,
0: பக்குன்னு ஆயிட்டு சொல்றாங்க, வார்த்தையில விவரிக்க முடியல. நல்லமல் சேக்கலாம், இது போல எனக்கு இரண்டு முறை நடந்துள்ளது, மிகவும் டென்ஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன்.
1: அடுத்ததா, எப்படி மற்றவர்கள் மீது எனக்கு கோபம் வருமோ அதை விட பல மடங்கு எனக்கு எம்எல்ஏ கோபம்
0: வந்துடும்,
1: ஏண்டா இப்படி மாத்தி எடுத்துட்டு போனேன் அப்படின்னு நீடாமங்கலம் காலாச்சேரி மணிமாறன் கமெண்ட் பண்ணிருக்காங்க.
0: வேலங்குடி குணசுந்தரி செல்வன், நல்லா இருக்குங்க நீங்க கேட்டது, வேற ஒண்ணும் இல்லங்க, கையில போன் பேசிட்டே இருந்தேங்க, வேற பொருள் எடுத்துக்கிட்டு அங்க போய் பார்த்தா நான் எடுத்த பொருள் இல்ல, அந்த அம்மாவும் பின்னாடியே வந்துட்டாங்க, சாரி கேட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன்.
1: அடுத்த பொருளை அடுத்தவங்க பொருளை மாத்தி எடுத்துட்டு
0: அவங்க போல போயிட்டாங்க.
1: அதாவது
0: சில பேர் இதுவும் தெரியாம எடுத்துட்டு
1: போயிட்டாங்க,
0: சில பேர் ஹோட்டல்ல சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு பில்லு கொடுக்கணும் வச்சுங்களேன், டக்குன்னு போன் பேசிட்டே மறந்துட்டு போற மாதிரி போயிருது. கவனிச்சு கூப்பிட்டா
1: தானே
0: பணம், ஆமாங்க நான் போன் பேசிட்டே போயிட்டேங்கிறது
1: மறந்துட்டேங்க அப்படின்றது. அடுத்ததா சொல்லிருக்காங்க, உதாரணமாக நெடுந்தூர பயணத்துல புக் படிக்கிறது பிடிக்குங்க, நினைத்த நாவல் புத்தகம் மறந்து வேறு புத்தகம் எடுத்து சென்றது உண்டு. சரி, இதுவே படிப்போம், இனி கவனமா இருந்த போனி எனக்கு நானே
0: எச்சரிச்சுக்குவேன்.
1: நாளிக்கல் பட்டி எழில் முத்துக்குமார சுவாமி சொல்லியிருக்காங்க,
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ், புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வேதாரணியம் பயத்தரம் கடை வருத வடுகநாதன், என்னோட பைக் சாவி எடுக்கிறது பதிலாக என் மகன் பைக்கோட சாவி எடுத்து திருப்பி திருப்பி பார்ப்பேன். அப்புறம் ஐயோ சாவி மாறி போச்சா, நானே என் தலை ரெண்டு குட்டு
1: வச்சுக்குவேன்.
0: எப்படி நம்மளே கொட்டு வச்சுட்டோம்?
1: சாவியோட கொட்டு வைக்காம இருந்த வசதிதான். அடுத்ததா வந்து ரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன் அவங்க சொல்லிருக்காங்க, எங்கயாவது ஃபங்க்ஷன் கிளம்புறப்ப ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கோங்க. அந்த நெக்லஸ் எடுத்து போடுறதுக்கு பதிலாக டேபிள் மேல வச்சிருக்கேன். எடுத்து வச்சதை மறந்துட்டு பஸ் வந்துட்டு டைம் ஆச்சுன்னு நெக்லஸ் பாக்ஸ ஹேண்ட்பேக்ல வச்சுட்டு வந்திருக்கேன். பாத்தீங்க, பக்ஸா பஸ் ஸ்டாண்ட் போய் பாக்குறப்பதான் பாக்ஸ் இருக்கு, உள்ள நெக்லஸ் இல்ல.
0: ஏ சார் நீங்க வேற கோபம் கோபமும் வரும், நம் மீது மட்டுமல்ல நமக்கு எதிரில் உள்ளவர்கள் மீதும்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: நேரம் 9:30, காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல்படி.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
6: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: பிபிஎன் கண் மருத்துவமனையும் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
7: பிபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
1: நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
8: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
9: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
8: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
0: தேதியும் செய்தி. வரலாற்றில் கடந்த காலங்களில் இதே நாளில் நடைபெற்ற நிகழ்வுகளை கூறும் நேரம் இது. இன்று ஆகஸ்ட் 17. 1807 ராபர்ட் புல்டனின் நோர்த் ரிவர் நீராவி கப்பல் நியூயார்க் நகரிலிருந்து ஆல்பனி நோக்கி அட்சன் ஆற்றில் தனது பயணத்தை தொடங்கிய நாள் இன்று. இதுவே உலகின் முதலாவது நீராவி கப்பல் பயணிகள் சேவை ஆகும்.
1: இன்று இந்தோனேசிய சுதந்திர தினம்.
0: 1947 இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கும் ராட்க்ளிஃப் கோட் வெளியிடப்பட்ட நாள் இன்று.
1: 1977 சோவியத்தின் பனிப்புடைக்கும் கப்பலான ஆர்டிகா வடதுருவத்தை அடைந்த முதல் தரைக்கப்பல் என்ற பெருமையை பெற்ற நாள் இன்று.
0: 1970 வெனோரா 7 வெண்கலம் ஏவப்பட்ட நாள் இன்று. வேறொரு கோள், அதாவது வெள்ளி, அந்த கோளில் இருந்து வெற்றிகரமாக தகவல்களை அனுப்பிய முதலாவது விண்கலம் இதுவாகும்.
1: 1978 மேலினில் உள்ள பிரெக்ஸ் தீவில் இருந்து புறப்பட்ட 137 மணி நேரத்திற்கு பிறகு பாரிஸ் அருகே பிரான்சில் உள்ள மிசிரேயில் தரையிறங்கியதன் மூலம் டபுள் ஈகிள் 2 அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்த முதல் பலூன் என்ற பெருமையை பெற்ற நாள் இன்று. 2008 அமெரிக்க நீச்சல் வீரர் மைக்கேல் பெல்ப்ஸ் ஒரே ஒலிம்பிக் போட்டியில் 8 தங்கப்பதக்கங்களை வென்ற

0: முதல் நபர் ஆவார். இதே நாளில் ஒலிம்பிக் வரலாற்றில் ஒரு சிறப்புமிக்க நாளாகும். ஏனெனில் பெய்ஜிங்கின் கோடைக்கால ஒலிம்பிக்கில் மைக்கேல் பெலிப்ஸ் தனது வரலாற்று சிறப்புமிக்க 8வது தங்கப்பதக்கத்தை வென்று ஒரே போட்டியில் அதிக தங்கப்பதக்கங்களை வென்ற மார்க் ஸ்டிப்பின் சாதனையை முறியடித்த நாள் என்று. இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கிய தேதியும் செய்தியும். நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
1: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: பிபிஎன் கண் மருத்துவமனை.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: பண்பலையோடு நம்மை இணைத்திருப்பது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சி பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: உங்கள் சீமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு நாலு நாள் ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
8: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
9: என்ன பொருள் எடுத்துட்டு நேரில் சில பேர் அழகா நாலு நாலு வரையில ரொம்ப அழகா சொல்றாங்க, சில பேர் பெரிய எஸ்ஏ எழுதிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சமயத்துல நான் வெறுத்து போய் விடுவேன் அப்படின்னு என்பி ஸ்ரீதர் மாசனர் காரைக்கால் அனுப்பியிருக்காரு.
0: அடுத்ததான் நாகை சிக்கல் சரண்யா சரவணன் சொல்லிருக்காங்க. காலேஜ் போறப்ப பஸ் டிக்கெட்டுக்கு பணம் எடுத்துட்டு போற மறந்துட்டேன், பர்ஸ்தான் இருக்கு உள்ள பணம் இல்ல. அப்புறம் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து தந்தாங்க, ஒரே சிரிப்பா போயிட்டு
9: போங்க. அப்புறம் அடிக்கடி நடக்கும் செயலின் வீட்டில் அலைபேசியும் மனைவியின் அலைபேசியும் ஒரே மாதிரியான உரையிடப்பட்டு இருக்கும். அதாவது கருப்பு கலர்ல உள்ள மேல் உரை. அவசரத்தினால் பல முறையின் மனைவியின் தொலைபேசியும் எடுத்து சென்றுள்ளேன். அலுவலகம் சென்ற பொழுதுதான் பறந்த அப்படின்னு சொல்லி ரவிக்குமரன் தானிக்கோடம் தெற்குலேருந்து சொல்லியிருக்காரு.
0: வேலைக்கு போறப்ப என்னென்ன தேவை எல்லா பொருளையும் ஒரு பையில எடுத்து வச்சிருவாங்க. ஆனா அவசரத்துல வீட்டை விட்டு கிளம்புறப்ப அதுக்கு பதில வேற பைய எடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க நன்னிலம் சுப்பிரமணியன்.
9: ஒருத்தருந்து எப்பயும் தோல்ல துண்டு போட்டு போற பழக்கம் உண்டு.
0: சரி,
9: ஒரு நாள் போய் போன உடனே ஒரு வீட்டுக்கு போறாரு, தோல்ல இருக்க துண்டு வந்து வேற மாதிரி இருக்கு. உடனே அந்த வீட்டில் உள்ள அவங்க கேட்குறாங்க, என்னண்ணே இந்த மாதிரி தோலில் ஜாக்கெட்டு கிடக்கு அப்படின்னு பார்த்தா அவர் துண்டு சிகப்புல துண்டு போடுறது, துண்டுக்கு பதில் அவசரத்தில் குடியில் இருக்கிறதுக்கு மாற்றி போட்டுட்டு
0: போயிட்டார்.
9: இப்படியெல்லாம் இதெல்லாம் நிஜமாக நடந்தது, நம்புங்கணும். வளத்தாமங்கலம் சம்பந்தம் ஏமாற்றமாக இருக்கும், திரும்பி சென்றால் அந்த பொருள் இருக்குமோ வேற எடுத்து சென்று போகல என்று என்ன தோன்றும்.
0: அடுத்ததான் வந்து கவனக்குறைவால் பல தடவை நடக்குங்க, அடுத்த முறை சரியாயிடும் அப்படின்றவன் பாபு முள்ளக்காடுலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
9: என்ன பண்ணி துளையிறது எல்லாம் என் நேரம் அப்படின்னு கிருஷ்ணா வழுவூர் பண்டாரவள்லேருந்து ஸ்ரீகிருஷ்ணா அனுப்பியிருக்காரு.
0: அடுத்ததா வந்து அதை ஏன் கேட்குறீங்க,
9: மறதி கேள்வி கேட்டது என் நேரங்கிறாரா,
0: அதாவது
9: நடந்த நிகழ்வு சொல்றாரா,
0: என்ன பண்ற
9: கேள்வி கேட்ட சொன்னாரோன்னு
0: வச்சுக்கிட்டேன். அடுத்ததான் பாருங்க, அதை ஏன் கேட்குறீங்க, மறதியில நாம எடுத்த வச்சத வச்சுட்டு வேற எடுத்துட்டு போய் வீட்டுல வாங்கி கட்டிக்கிட்டது நிறைய இருக்கு.
9: அது இருக்கா,
0: ஒரு ஜாமான் வாங்கிட்டு வர சொல்லிருப்பாங்க, பணம் எல்லாம் கொடுத்து பொருளை வாங்கியிருப்போம், அவசரத்துல கடையிலயே அந்த கட்ட மேலேயே வச்சுட்டு நம்ம வந்துருவோம். அந்த மாதிரி அனுபவம் நிறைய இருக்கு போல இருக்கு நன்னிலம் நாகை குமரனுக்கு.
9: சரி, சாவி தோட்டத்து சாவிக்கு பதில் வேறு சாவி எடுத்து சென்று விட்டேன். வழி இல்லாமல் ஏறி குதித்து மிகவும் கஷ்டமாக இருந்தது. காரைக்கால் நிறைய என்எம்பி நச்சுப்பிள்ளை
0: என்ன செய்யறது, அவசரத்துக்கு அதெல்லாம் காரணம்.
9: இந்த மாதிரி நேரத்துலதான் நம்ம தோட்டத்துக்குள்ளயே திருட மாதிரி நம்ம இறங்குற மாதிரி இருக்கும்.
0: யாரும் பாத்துருவாங்களோ, வேதனை இருக்கே வேதனை அந்த மாதிரி.
10: அவசரமா வெளில கிளம்புறப்ப இதெல்லாம் நடக்கிறே தாங்க அப்படின்னு.

0: செஞ்சுரி ஜார்ஜ் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல அந்த அனுபவம் எனக்கு இருக்குங்க. செல்போனை எடுத்து பேக்ல வைக்கிறதுக்கு பதிலா
1: சரி
0: ஃபேன் எடுத்து, அதாவது அந்த ஃபேன் எடுத்து பஸ் ஸ்டாண்ட் வர திரும்பி வந்திருக்கேன் பாத்தீங்க.
1: பாத்தீங்களா, நல்ல வேலை.
0: இந்த அனுபவம் யாருக்கு இருக்குன்னா அண்ணப்பன் பேட்டை ஜோதி சொல்லியிருக்காங்க.
1: சரி, என்னுடைய நண்பன் வீட்டுக்கு சென்றது பேசிக்கொண்டு இருந்த கிளம்பும்போது என்னுடைய செல்லுக்கு பதிலாக அவருடைய செல்லை கவனிக்காக எடுத்து வந்துட்டு நான் பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப திரும்ப அவரிடம் செல்லை ஒப்படைக்கும் வரை தீரவே இல்லை. சிமலர் குழியன் குணசேகருக்கு
0: அடுத்ததா வந்து நான் வெளில செல்லும் போது ஒரு தடவை வந்து கண்ணாடி அணியாவா வந்துட்டேங்க.
1: சரிங்க,
0: அப்ப நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்தேன். ஏன்னா அவங்க கண்ணாடிய மறந்து வச்சுட்டாங்க இல்லையா, அதனால அந்த கஷ்டம் அவங்களுக்கு அதிகம் இருந்திருக்கு. பேரடம் செந்தில் கண்ணன் இந்த கமெண்ட் பண்ணிருக்காங்க.
1: கண்ணாடிய போடலங்கன்னு எங்காச்சும் தடை விட எங்காச்சும் கஷ்டம் ரூட் மாறி
0: போயிட்டேன். அடுத்து
1: நான் வேலைக்கு செல்வதற்கு முன்பு எனது ஓட்டுநர் உரிமத்தை எடுத்து வைத்தேன். நல்ல மறதியாயின் ஆதார் கார்டு எடுத்து போய்விட்டேன். நான் முடித்த மொழி ஏ அப்பா அமுதாயங்களுடைய பாரிவரல் நீங்க எப்படின்னு நம்மளையும் கேட்டாரு. நம்ம மாதிரி கூட சொல்ல சொல்றாரோ, அது மாதிரிலாம் அது பாருங்க. நீங்க செஞ்சது மாதிரி நான் செஞ்சிருந்தாலும் சொல்ல மாட்டேன்,
0: சொல்ல மாட்டோம், ஏன்னா மாட்டி போல. அடுத்ததா வந்து அரியலூர்ல இருந்து கீழ்குடியிருப்பு சிங்காரவேல் சொல்லியிருக்காங்க. ஒரே வரிதான், அதிர்ச்சியும் வரும் கோபமும் வருங்க.
1: அடுத்தது பாருங்க, ஓசூர் கோகுமார். வங்கிக்கு செல்லும் போது ஆதார் பான் கார்டு அடிக்கடி மாறியுள்ளது. நானே கேவலமா பார்த்துக் கொள்வேன். மறதி ஒரு காரணம் என்ன செய்ய, எதுல பாத்துக்கோரு, கண்ணாடில பாத்துக்கோரா,
0: கண்ணாடியில தான் என்ன பண்றது,
1: இல்ல நம்மள மாதிரியே பாத்துக்கோரா. சரி,
0: அடுத்ததா வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. கீழ்குடியிருப்பு ஜான்சி கவியரஜி. அடுத்தது வந்து திருவாலப்பத்தூர் கடக்கம் ஐங்கரன் தரணி. நான் எடுத்து வச்ச பொருளை மறந்து வேற பொருளை எடுத்துட்டு போனாருவோ நிறைய இருக்குங்க. அலுவலகம் போறப்ப சாவிக்கு பதில் வீட்டு சாவியை எடுத்துட்டு போயிடுவேன். அலுவலக சாவி அதுக்கப்புறம் வந்து மேனேஜர் சார் தந்து, அது ஒரு சின்ன தேக்கமா இருக்குங்க அன்னைக்கு அப்படின்னு இருக்காங்க.
1: பேர்பட்டவர் ரமேஷ். ஒரு முறை சுப நிகழ்ச்சிக்காக அதிகாலையில் வெளியூர் செல்லும் போது வேட்டி சட்டை மடித்து வைத்திருந்த பையனை மாற்றி மறதியாக எனது மகனின் பேண்ட் செட் இருந்த பையனை எடுத்து சென்று விட்டேன். அங்கே தர்ம சங்கரத்தில் தவித்தது நினைவில் வருகிறது.
0: அளவு வேற பத்தாது,
1: அளவு வேற பத்தாது. பையனா இருக்கிறாரு, இது கஷ்டப்பட்டு போட்டு
0: அவங்களும் வேட்டி சட்டையா இருந்தா கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருந்திருக்கலாம்.
1: பையன் கொஞ்சம் உள்ளியா இருந்தாருனா இவரை விட இவர் போட முடியாது.
0: ஆமா,
1: குண்டா இருந்தா புடிச்சிட்டே போயிடலாம், போட்டுக்கிட்டு கையிலேயே புடிச்சிட்டு
0: என்ன கற்பனை தெரியும்.

0: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை. இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திரையுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
1: இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டு புதிய பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி, பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் மற்றும் எம்இ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், எம்டெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆகிய புதிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய தரச்சான்றிதழ் நாக், A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முந்துங்கள். இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
2: காரைப்பண்பலையோடு இணைந்து நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். நேயர்களுக்கு உள்ளங்கணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் மற்றும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: நேயர்களுக்கு காரைக்கால் பி எஸ் அத்தங்க மாளிகையின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு காரைக்கால் பி எஸ் அத்தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை மட்டுமே. நேர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள் மற்றும் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் மற்றும் திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸ்.
1: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
0: நியூராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சிமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
6: நேரில் நினைவிருக்கு. அடுத்து 10 மணிக்கு வர இருக்குதுங்க சிந்தனை.

0: இறங்கும். இன்றைய தலைப்பு வெகுளாமை நன்று. இந்த தலைப்பு நேயர்கள் தொலைபேசி வழியாக கருத்துக்களை பகிரலாம், முகநூலையும் கருத்துக்களை பதியலாம். அடுத்து 11 மணிக்கு இந்திய குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவின் நேரலை கேட்கலாம். காற்றில் இழைந்தோடைய காதுகளுக்குள் உறவாடும் கரைக்கல் பண்பை 100.3 பாயிண்ட் 2 பாயிண்ட் நிகழ்ச்சியில் அடுத்து என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தேடி பார்த்துட்டே இருக்கிறோம். நம்ம வந்து மற்றவங்க பொருளை வச்சது மாதிரி தலைப்பை மாத்தி கித்தி வச்சுட்டு அப்படி இருக்கும். அதனால அப்படிலாம் எல்லாமே கரெக்டாக வச்சு பார்த்து சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா.
1: சரி, அடுத்ததான் வந்து யாரெல்லாம்
0: ஒருத்தர் வந்து ஒரு கட்டுரையில் படிச்சுட்டு போயிட்டாரு. அங்கே என்ன கேட்டாங்களா, தென்னை மரம் வளர்ப்பதை பற்றி கேட்குறாங்க. இவர் படிச்சுட்டு போனது மாட்டை பற்றி. இந்த பையன் என்ன என்னாரு, அப்படியே மாட்டை பற்றி சிறப்பாக எல்லாம் எழுதி,
1: சரி
0: இவ்வளோ சிறப்பு மிகுந்த மாட்டை இந்த தென்னை மரத்தில் கட்டி வைப்பார்கள். அவ்வளோ உயர்ந்தது தென்னை மரம் வளர்ந்தான். அது மாதிரி தலைப்பு என்ன படிச்சிருக்காங்களோ அதுக்கு மாத்தி
1: பாத்தீங்கன்னா,
0: ஒரு முறை அவசரமா வீட்டு சாவிக்கு பதில ரூம் சாவி எடுத்து வந்துட்டேன், பிறகுதான் தெரிந்தது அப்படின்னு நான் யூசுப் மாலையும் சொல்லியிருக்காரு.
1: இதே மாதிரி தருணம் நிறைய உண்டுங்க. என்னை நானே வந்து கொண்டு அப்புறம் சரி செஞ்சுப்பேன் அப்படின்ட்டாங்க பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன்.
0: அதே மாதிரி கலை செல்வி செல்வம் அடிக்கடி நடந்திருக்குங்க. ஃபேஸ் பேங்க் பாஸ்புக்கு பதிலாக சிலிண்டர் புக் எடுத்துட்டு போயிட்டேன். பேங்க்ல போய் பார்த்தா எப்படி இருக்கும், என் மீதே அவ்வளவு கோபம் வந்தது. மறுநாள் போய் அந்த வேலையை முடித்தேன், அவ்வளவுதாங்க.
1: அடுத்ததா நாகூர் ராஜ் சொல்லிருக்காங்க, ஒரு நாள் நான் மீன் மார்க்கெட்டுக்கு போனேங்க, பெரிய மீன் வாங்கி அதை வெட்டி எடுத்துட்டு வந்துட்டேன். காய்கறி கடையில தக்காளி பச்சை மிளகாய் வாங்குறதுக்காக நான் கொண்டு வந்த பைய காய்கறி கடையில வச்சுட்டு அந்த பொருளை வாங்கிட்டேன். அப்புறம் என் அருகில இருந்தவரும் பொருள் வாங்கினாங்க, பைய மாத்தி எடுத்துட்டு போயிட்டாங்க பாருங்க.
0: அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க.
1: நான் ஆசை வாட்டு வாங்கிய மீன் பை அங்க போயிட்டு கறிப்பை என் வீட்டுக்கு வந்துட்டு, அப்புறம் மீன குழம்பு வச்சு வறுத்து சாப்பிடலாம்னு ஆசையா இருந்தேன், கறி குழம்பு வச்சு கவலையோட சாப்பிட்டேன்னு
0: இருக்காங்க. பரவாயில்ல, இதை மாறி வந்துட்டு நினைச்சேன். இவரு தான் அலோன் சாஜா மாத்தி எடுத்துட்டு போயிருக்காரு, அவரு
1: எடுத்துட்டு போயிட்டு
0: இவரு சுதாரிப்பா தான் இருக்காரு. ஆனா
1: கவனிச்சிருக்கணும்
0: இவரு பாட்டு வச்சுட்டு இல்ல மாத்திட்டு போடும் பேச பாத்துட்டு இருந்திருப்பாரோ. போகும்போது விடியல் காலை அவசரத்துக்கு என்னோட சட்டப்பணி எனக்கு பதிலா தம்பி சட்டப்பணி எடுத்து சென்று சிரமப்பட்டிருக்கேன் திருவாரூர் கே குமார் சொல்லிருக்காரு.
1: அடுத்ததா மேட்டுப்பாளையத்துல இருந்து ரவி அனுப்பியிருக்காங்க, ஒரு 500 ரூபாய் எடுத்து மறைச்சு வச்சு எங்கேயாவது அதையே நிலம் அதாவது எங்கேயாவது வச்சுட்டு அதையே நினப்பு வச்சுக்கிற ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
0: ராமன் ஏமாற்றமா தான் இருக்கும், எந்த வேலையும் புரியாது, அன்று முதல் டென்ஷனா இருக்கும்
2: கூடுதல்.
3: உங்கள் சிமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள் August 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.

0: பாயிண்ட் பாயிண்ட்ல ஒரு வழியா அவங்க எடுத்த பொருளை எங்க மாத்தணும் எப்படி எடுத்தோம்லாம் சொல்லிட்டாங்க. அடுத்து நாலாவதுல இருந்து மாரியப்பர் சொல்லியிருக்காரு, தேவையாத மறந்துட்டு தேவையே இல்லாத தூக்கிட்டு போறதுல நம்மளுக்கு தனி திறமை.
1: அவசரமா பணம் எடுக்கிறதுக்கு ஏடிஎம் போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஏடிஎம் கார்டுக்கு பதிலா ஒரு கம்பெனியோட விசிட்டிங் கார்டை எடுத்துட்டு வந்திருக்கேன்.
0: நல்ல வேலை, திரும்பி வரும்போது நம்ம குழந்தைங்க பதிலா அடுத்த குழந்தை இருந்து
1: அப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னா வீட்டம்மா ஒரு ஆர்கெஸ்ட்ராவே வச்சு பாட ஆரம்பிச்சுட்டாங்க. பாத்துங்க
0: நல்லா இருந்தாமா?
1: இது கூடவா உனக்கு தெரியல என்ன மனுஷயானி, அந்த கமட கூட அப்படியே வரசலா அவங்க திட்டின வரசலா எழுதியிருக்காங்க.
0: வடிவேலு பாட்டு மாதிரியே. கரைக்கால் ஷாலினி ரியா, நான் இந்த ஊருக்கு திருமணத்துக்கு சென்றிருக்கும் போது அங்க போட்டுக்கிற துணியை வீட்டிலேயே வச்சுட்டு திருமணத்துக்கு சென்று விட்டேன். அங்க போய் பார்த்தா டிரெஸ் காணும். அப்புறம் என்ன பண்றது, இன்னொரு பழைய சுடிதார் வச்சிருந்தேன் அதை தான் போட்டுக்கிட்டேன். பார்த்து பார்த்து வச்சாலும் போட முடியல போங்க
1: அப்படின்ட்டாங்களா. அடுத்து வந்து பள்ளி பருவத்துல ஒரே மாதிரி உள்ள டிஃபன் பாக்ஸ் மதிய சாப்பாடு சாப்பிடும் போது மாத்தி மாத்தி சாப்பிட்டு நண்பர்களிடம் அசடு வழிந்த அனுபவம் உண்டு அப்படின்னு பூம்புகார் மேல இவரு கோவை செம்பியன் கமெண்ட் பண்ணிருக்காங்க.
0: ஒருத்தர் வந்து காரைக்கால் பஸ்ல ஏறி சென்னை போறதுக்காக ஏறினார்.
1: சரி,
0: ஆனா ஏறின உடனே தூங்கிட்டு உட்கார்ந்த உடனே அன்பளிப்பாக உதவியது.
1: உதவி இருக்கு. அதே போல திக்குன்னு இருக்குங்க அப்படின்ட்டாங்க. திருமணஸ்தான
0: வீரஸ்தான் இருக்குமா, திக்குன்னு இல்ல.
1: அடுத்ததா வந்து சத்யா மணக்குடியில இருந்து, நான் ரேஷன் கார்டுக்கு போல ஆதார் கார்டை மாத்தி எடுத்துட்டு போயிருக்கேங்க. அப்புறம் மறுபடியும் வந்து எடுத்துட்டு போவேன், என்ன பண்றது.
0: இந்த ஆதார் கார்டு குடுக்கறத குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பாத்துக்கலாம். சரியா கேட்டீங்க. இது போன்ற சம்பவம் நிறைய நபர்கள் நடந்திருக்க கூடும். ஒரு முறை எனக்கு சம்பவம் இருந்து, என் மனைவிக்கு பதிவு செய்ய பெரம்பலூர் வேலை வாய்ப்பு செல்ல அவசரமா கிளம்பின. பதிவு செய்யும் சாலையில எடுத்து சென்றேன். அங்க சென்று பார்த்தால் பிறப்பு சான்றிதழாக இருந்தது. அப்ப நெட்டில் நிரப்பு வசதி அந்த அளவுக்கு இல்ல. பிறகு என்ன தெரியுமா, திரும்ப ஒரு முறை சென்று மாவட்ட மாற்றுதலை செய்தேன்னு சொல்லி குளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோவில் அனுப்பியிருக்காரு.
1: அடுத்ததா என்னோட பைக் சாவியை எடுத்துட்டு ஸ்கூட்டி சாவியை எடுத்துட்டு போயிட்டாங்க.
0: பரவாயில்ல விடுங்க.
1: புஷ்பவனம் விஸ்வநாதன் கமெண்ட் பண்ணிருக்காங்க.
0: வைத்தீஸ்வரன் கோயில் தமிழ் தாமரை செல்வி, இது தற்போது எனக்கு நடந்தது. 2 வாரத்துக்கு முன்பு மருத்துவமனைக்கு ஸ்கேன் எடுக்க சென்றிருந்தேன். ஊர்ல இருந்து தங்கையை வந்திருந்தார்கள். என்னுடைய ஹேண்ட்பேக்கும் அவருடைய ஹேண்ட்பேக்கும் ஒரே மாதிரி இருக்கும். நான் அவருடைய ஹேண்ட்பேக்கை மாற்றி எடுத்து சென்றேன். மருத்துவமனைக்கு போய் தான் ஸ்கேன் எடுப்பதற்கு மருத்துவர்கள் கொடுத்த சீட்டை இருக்கிறது பார்த்தா பேக் மாறி போயிருக்கு. காலையில வெறும் வயிற்றுல ஸ்கேன் எடுக்க வேண்டும், போன் செய்யணும்னு போனும் அந்த பேக்ல தான் இருக்கு. அப்புறம் என் கணவர் தான் வீட்டுக்கு போய் அந்த பேக்கை திரும்ப எடுத்துட்டு என்னுடைய பேக் எடுத்து வந்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஆகிவிட்டு 2 வாரத்துக்கு முன்பு நடந்தது. வீட்டிலேயே மருத்துவ சீட்டை போட்டோ எடுத்து மருத்துவ அனுப்பி அவரோட கணவர் மருத்துவமனைக்கு நிறைய செய்தி அனுப்பியிருக்கிறாங்க. இதுதான் முக்கியமான செய்தி.

0: நளினி சங்கர் டிஆர் பட்டினத்துல இருந்து இந்த அனுபவம் நிறைய இருக்குங்க. வயசு ஏற ஏற இந்த கவனக்குறைவும் அதிகமா இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க.
1: சென்னையில இருந்து சோனியா பரத நிகழ்ச்சி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜிமுதீன் ஒரு முறை ரேஷன் கடைக்கு சென்ற போது ஸ்மார்ட் கார்டு எடுப்பதற்கு பதிலாக ஆதார் கார்டு எடுத்து சென்றுவிட்டேன். பிறகு மீண்டும் வீட்டுக்கு வந்து ஸ்மார்ட் கார்டு எடுத்து சென்ற அனுபவங்கள் எல்லாம் உண்டு. ஒரு படத்துல ஜோசியம் பார்க்கும்போது வடிவேல் பார்ப்பாரு, அவர் பல ரேஷன் கார்டு பேர்லாம் சொன்னாரு, எப்படியா கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அப்புறம்
0: கும்பகோணத்திலிருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. இது நன்னிலம் அம்பலவனன் கமெண்ட் பண்ணிருக்காங்க. நான் கும்பகோணம் செல்லும்போது அவசரமா கிளம்பும்போது என்னுடைய செல்போன் நினைச்சு என் மனைவி போனை எடுத்துட்டு வந்துட்டேங்க. 8 கிலோமீட்டர் வந்த பிறகுதான் தெரிஞ்சது செல்போனை மாத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த சமயத்துல கோபம் வரும் பாருங்க.
1: பிள்ளை திருவாசல் ஆரோக்கியதாஸ் செல்வம் எனது இருசக்கர வாகனம் பெட்டி இருக்கு, அது போல இன்னொரு வண்டியில பாக்ஸ் வைத்திருந்தது. நான் போய் எழுத வேண்டியது என்ன, இது சாவி எடுத்து விடுகிறேன், சாவி பொருந்தவில்லை, எனக்கு பொருந்தவில்லை நினைத்து நம்பர் போய் பாக்குறேன். அதனால வண்டியை வந்து என்னை பிடித்து விட்டார். அப்புறம் என்ன பஞ்சாயத்து தான் எப்படி நான் சொன்னா இல்லையா?
0: ஆமா, ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர். நான் வேலைக்கு போற அவசரத்துல வீட்டு சாவியை எடுத்துக்கோங்க, கதவை திறந்து வச்சுட்டு போயிட்டேன். அடுத்து என் கணவர் வந்து பார்த்து வீட்டை பூட்டிட்டு செய்வார். தினமும் நடக்கிறது தாங்க.
1: வேறு பொருள் எடுத்து சொன்னால் முதல் என் மேல் எனக்கு கோவம் வரும், பிறகு அடுத்த முறை இதுபோல் கவனக்குறைகளால் இருக்க வேண்டும் என்று நமக்கு நாமே ஆதரவு கொடுக்க வேண்டியதான். எம்எல்ஏ யார் நந்தகுமார் சொல்லியிருக்காரு.
0: நான் மறதியால பொருள் ஏதோ மாத்தி எடுத்துட்டு போனதுல சில செயல்கள்ல தவறு நேர்ந்திருக்கிறது. சாம்பார் வைக்கும் போது காய்கள் மிளகாய் தூள் புளி எல்லாம் கொதிக்க வச்சு கடுகு தாளிச்சு அரைச்சிடுவேன். ஆனா நான் நறுக்கி வச்ச வெங்காயம் தக்காளி அப்படியே பிளேட்லயே இருக்கும் பாத்துங்க.
1: நான் ஒரு ஏஜென்ட் முகமது ஜலீல் சொல்றேன், அவசரத்துல செல்போன் பதிலா டிவி ரிமோட் எடுத்து சென்ற அனுபவம் உண்டு.
0: இந்த கமெண்ட் இப்ப நான் படிச்சது வந்து தேவனு ஜோதி லட்சுமி அனுப்பியிருக்காங்க. இதுவரை நம்ம இணைத்திருத்தது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சி பகுதியினை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: வானிலையில் தேனிலை இது வற்றாத ஜீவனதி கரைக்கல் பண்பலை 100.3 நேரம் 10 மணி.

0: செந்தமிழ்ச்சொற்கள், அதில் சிந்தனை துளிகள், செயல்பட தூண்டும் வார்த்தைகள், சிறந்த தகவல்களோடு உலாவரும் சிந்தனை அரங்கம்.
1: உங்கள் சீமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு நாலு நாள், ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
2: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.

0: 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள் ஸ்டாரிக்கால்.
1: இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டு புதிய பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி, பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் மற்றும் எம்இ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், எம்டெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆகிய புதிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய தரச்சான்றிதழ் நாக், A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முந்துங்கள். இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
2: சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
3: தங்க மாளிகை காரைக்கால்.

0: இன்றைய சிந்தனை அரங்கத்தின் தலைப்பு வெகுளாமை நன்று. இந்த தலைப்பில் பேசணும் அப்படின்னா நேயர்கள் அழையுங்கள் 9689928 2 3 1 2 3 1 அல்லது 2 9 9 4 8 0 அல்லது 2 9 9 5 8 0 அல்லது 9 5 6 6 4 2 7 2 3 1 இந்த அலைபேசியில் நீங்கள் அழைக்கலாம். இன்றைய தலைப்பு வெகுளாமை நன்று. வெகுளாமை அப்படிங்கிறதுக்கு கோபம் அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்கிறோம் இல்லையா, சினம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இது ஏற்படுறது பாருங்கள், இந்த கோபம் இதனால் பல தீமைகள் ஏற்பட்டு போயிடுது. யாரோ ஒருத்தர் செய்கிற செய்கை தான் நமக்கு கோபத்தை உண்டு பண்ணுது. ஆனால் அவர் அதை கூலாக இருப்பார், ஏதோ ஒன்று கண்டுக்காமல் இருப்பார், இல்லை அதனால் ஏதோ வம்பு வழக்கு கூட வரலாம், அது வேறு. ஆனால் நாம் கோபப்படுறோம், நமக்கு அது பாதிக்குது. அதனால் இந்த வெகுளாமை நன்று அப்படின்னு கோபப்படாமல் இருக்கிறது நல்லது. இப்போ கோபப்படா அந்த கோபம் வர நேரத்தில் எந்த குணம் வந்தால் நம்ம அதை அந்த கோபத்தை குறைச்சிக்கலாம் அல்லது கோபத்தை எப்படி நிதானிக்கலாம், இதெல்லாம் குறித்து நேயர்கள் சொல்லலாம். ஆனால் நேயர்கள் குறைந்த நேரம் தான் எடுத்துக்கணும். ஏன்னா நிறைய நேரம் எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய நேயர்கள்ட்ட கருத்து கேட்க முடியும். அரிய தகவலில் நேயர்கள் வச்சுருப்பாங்க, அதனால் அந்த தகவல் நம்ம கேட்கணும் அப்படின்னா நீங்கள் குறைந்த நேரம் எடுத்துக்கிட்டால் நிறைய பேர்கிட்ட கேட்டுக்கலாம். நமக்கு அது நல்ல பயனுள்ள செய்தியாக இருக்கும். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதலாவது நேயர் யார், என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுவது?
1: உடையார் பாளையம் அஜின்.
0: பேசுங்க.
1: கோபம் கொள்ளாம இருக்கிறது தான் சார் வெகுளாமைங்கிறது. இந்த கோபம் வந்து நம்ம முகத்தையே கொடூரமாக்கிடும்.
0: ஓஹோ.
1: அந்த அந்த கொடூர முகத்துல கொடூர குணம் தான் குடிக்கொள்ளும். ஆனா இருந்தாலும் மனித பண்புல கோபமும் ஒண்ணுதான். அதாவது இந்த கோபங்கள் வந்து நியாயமானதா இருக்கணும். அந்த கோபம் உண்டாகும் போது அதை அடக்கி ஆள்ற சக்தி நம்மள்ட இருக்கணும். செலுத்த கூடாத இடத்துல கோபத்தை செலுத்துறோம்னு வச்சுக்கலாம். ஒரு அதிகாரிட்ட போய் செலுத்தினா என்ன ஆகும்? நமக்கு உடனே பாகத்தை தரும். செலுத்தக்கூடிய இடத்துல கோபத்தை செலுத்தினா யார்த்த செலுத்துறோமோ அவருக்கு உடனே தீங்கு வரும். ஆனால் பின்னால் அது நமக்கு பாவத்தை உண்டாக்கிடும். அதனால் அதை விட தீமை வேறு இல்லைங்கிறாரு வள்ளுவர். இடத்து சினந்தீது செல்லிடத்தும் இல் அதனின் தீய பிற அப்படிங்கிறார். நன்றி சார்.
0: நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க. செல்லுற இடத்துல நம்ம காட்ட மாட்டோம், செல்லா இடத்துல காட்டி என்ன செய்ய போறோம், அந்த இடத்துல கோதை காட்டிடுவோம். அது நமக்கு பாவத்தையும் கொடுக்கும் தீமையும் கொடுக்கும். அப்புறம் அழகா நேயர் அஜிம் சொல்லியிருக்கிறாரு. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
2: இரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன்.
0: பேசுங்கம்மா.
2: நெருப்பில் நம்ம வேகுறோம்ல சார்.
0: நம்ம வேகுறோமா?
2: எந்த அளவு வேகும் போது நெருப்பு நம்ம மேல
0: நெருப்பு சுட்டா எப்படி இருக்கும் அப்படி கேக்குறீங்க?
2: ஆமா, நெஞ்ச வந்து எப்படி சுடும் அந்த அளவுக்கு நமக்கு தீமை செஞ்சா கூட நம்ம கோபம் கொள்ள கூடாதுங்கிறாங்க. இருக்க
0: முடியாதுதான்
2: இருந்தாலும் கோபம் துன்பம் வரும் சார். கோபத்தை விட்டவங்களுக்கு இன்பம் வரும். அதனால நம்ம கோபத்தை விடணும். வந்து கோபம் என்ற சேற்றை வந்து மனதுல பூசிக்காம பூக்களை போல புன்னகை விரிச்சிட்டு போனோம்னா அனைத்திலும் வெற்றி பெறலாம், அனைத்தும் நமக்கு கை கொடுங்கிறது என்னுடைய
0: கருத்து. அருமையா சொன்னீங்க, நன்றி. இணைப்புல வந்ததுக்கு இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: பேசுங்க
3: ஐயாவுக்கு. வணக்கம். மணக்குடி ராஜேந்திரன்.
0: பேசுங்க ஐயா.
3: நம்ம மனதுல ரெண்டு அடையாள விருந்தாளி வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அடையாள விருந்தாள் பாத்தீங்கன்னா முதலில் வந்து காமம், ரெண்டாவது குரோதம். இந்த காமத்தினால வர்றதுதான் குரோதம்.

0: இந்த குரோதம் வராம இருக்கணும்னா முதலில் காமத்தை நம்ம தவிர்க்கணும். அந்த ஆசைகளை தவிர்த்தோம்னு வச்சுங்களேன், சினம் என்று ஒன்று வராது. அந்த அந்த ஆசை நம்மளிடம் வருது, நம்மளோட சுயநலங்கள் வரக்குள்ள சுயநலத்தால நமக்கு கோபம் வருது. நீங்க நிகழ்ச்சி ஆரம்பிங்க, நமக்கு அடுத்தவர்கள் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வர்றோம், நம்ம மனைவி ஒரு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, இல்ல நம்ம ஒரு பிள்ளைகள் ஒரு வார்த்தைகள் சொல்லும், அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பொறுமையா விட்டு கொடுத்து போவோமே தலைவன். பொறுமையா விட்டு கொடுத்து போனோம்னு வச்சுங்க, அப்ப அவங்களுடைய அந்த சற்று நேர கோபம் மறுபடி தனிந்து அதை வந்து ஒரு யதார்த்தமான செய்தியாக நம்மளிடம் திரும்பி வரும். அப்ப நம்மளுடைய யதார்த்தமான செய்தியாக வரக்குள்ள நம்ம சொல்லக்கூடிய பதிலும் வந்து யதார்த்தமான பதிலா இருக்கும். அப்ப அது கோபம் வராது, நம்மளோட ஒரு இழப்பு ஏற்படாது, பொருள் இழப்பு ஏற்படாது, ஒரு உடலுடைய ஸ்டோர் ஏற்படாது. இந்த இரண்டுமே, பொருள் இழப்பும் ஆரோக்கிய இழப்பும் தவிர்க்கப்படணும் ஜெகலாமையால.
1: சரி, நன்றி
0: நன்றி.
1: ரொம்ப அழகா சொன்னார். அடுத்த நேரம் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தேத்தாகுடி வடக்கு செல்வ பாரதி
1: பேசுங்க.
2: அதாவது ஹிட்லரோட பொன்மொழி ஒன்று, என் எதிரி யார் என கோபத்துடன் திரும்பி பார்த்தேன், என் எதிரி வேறு யாரும் அல்ல என்னுடைய கோபம். அது மாரி நம்மளுடைய நமக்கு எதிரி அப்படின்னு தாக்க, எதிரின்னா என்ன பண்ணுவாங்க, நமக்கு வந்து துன்பத்தை விளைவிக்க கூடியவங்க தான் எதிரி. அதுமாரி அந்த கோபம் வந்து நமக்கு வந்து துன்பத்தை தான் நமக்கு விளைவிக்கும். பலவித நோய்கள் உருவாகிறதுக்கு காரணமே அந்த கோபம் தான் அப்படிங்கிறாங்க. அதாவது பிரஷரு இது மாரி உருவாகிறதுக்கு காரணமே கோபம் தான் அப்படிங்கிறாங்க. அதனால நமக்கு கோபம் வந்தது ஒரு சம்பவம், ஒரு சமயத்துல நமக்கு கோபம் வராம இருக்காது, வரும். அந்த நேரத்துல வந்து நம்ம மௌனமா போறது சிறந்தது.
1: அது எப்படி தவிர்க்கிறதுன்னு சொல்றீங்க?
2: ஆமா, அதான் நம்ம வந்து மௌனமா போயிடணும். கோபம் வரும்போது அதை அடக்கி கொஞ்சம் மௌனமா போயிடணும்.
1: சரி,
2: நன்றி சார்.
1: நன்றி நன்றி. கோபம்ங்கிறது ஒரு உணர்வு, அது நல்லது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கோபம் படாமையும் நாம் இருக்க முடியாது. எப்போ நமக்கு நம்ம தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்று வரும் பொழுது மூளை கோபத்தை ஏற்படுத்திவிடுது. அப்போ நம்ம கோபப்படுறோம், அந்த கோப வசத்துக்கு போயிடாமல் நம்ம நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னு அந்த செய்ய சொல்கிறோம். அதனால் கோபம் அளவுக்கு மீறுகின்ற பொழுது தான் அது பாதிப்பு அடைகிறது. ஒரு அளவில் இருக்கிறோம். ஒரு சமூக ரீதியாக ஒரு பிரச்சனை நடக்குது, சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதுக்காக அந்த அறச்சீற்றம்னு ஒன்று சொல்லுவாங்க. சீற்றம் அப்படின்னாலும் கோபத்துக்கு ஒரு பெயர் உண்டு, அறச்சீற்றம். அந்த அறச்சீற்றம் அதனால் எப்படி வெளிப்படுத்துகிறோம், இரண்டு பக்கத்தையும் அதை சீர்தூக்கி கொண்டு வரணும் இல்லையா. கோபப்பட்டு ஒரு பக்கத்தை அடித்து ஒரு பக்கத்தை உருவாக்குறது இல்லை, இரண்டையும் ஒருத்தருக்கு புரிதல் ஏற்படுத்தணும், ஒருத்தருக்கு அதை பயனை கொடுக்கணும். இப்படி ரெண்டையும் சமாளிக்கக்கூடிய அந்த திறன் இருக்கணும், அந்த ஆற்றல் நமக்கு தேவை. அழகா நேரில் பேசுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.
3: சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
4: தங்க மாளிகை காரைக்கால்.

0: நேரில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நிலமாய் வாழ் நிகழ்ச்சி வழங்குவோர் உங்கள் கடை தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான மெலிவாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோம் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நிரல் நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்களியான் சூப்பர் குழு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சி வழங்கும் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் மங்களியான். இப்பொழுது விற்பனையில் மங்களியான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை உள்ள மங்களியான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல்லும் போது நிகழ்ச்சி வழங்குவோர் உங்கள் கடை தார்பாய்கள் கிரீனெட் ஓஸ் நரம்பு வேலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் EGS பிள்ளை கல்வி குழுமங்கள்.
5: நாகப்பட்டினம் EGS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. EGS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
6: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்பர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
7: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காற்றில் தமிழ்ந்து காதில் பேசும் கரைக்கல் பண்பலை 100.3 இல்லாமல் இணைந்திருக்கும் அந்த நிகழ்ச்சி சிந்தனை அரங்கம். இன்றைய தலைப்பு வெகுளாமை நன்று.

0: நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற அப்படின்னு திருக்குறள் கேட்குது. முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் கொள்ளுகின்ற சினத்தை விட ஒருவருக்கு பகையானது வேறு உண்டா அப்படின்னு இதுக்கு பொருள் சொல்லியிருக்கிறாங்க. கோபவெங் கொடியன் அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருக்கிறார். கோபம் ரொம்ப அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது, நம்மை வீழ்த்துவதற்கு வேறு ஒன்று தேவையில்லை. இதை தான் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சி நேரில் என்ன சொல்ல வரேன் கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. காற்று மண்டலத்தை கல்கண்ட மண்டல நமக்கும் காரை பண்பலையும் அன்பு அறிவிப்பாளரை வணங்குவது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி செக்கொழி
0: பேசுங்க.
1: வேளாண்மை நன்றின்னு இருக்கீங்க. அதுதான் வள்ளுவர் சொல்ல, தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம்னு. சினத்தை காப்பவன் தன்னைத்தானே காப்பவன் அவன். சினத்தை காக்காவிட்டால் அச்சினமே அவனை அழித்து விடும்.
0: சரி.
1: அதாவது கோபத்துல கையில அடக்கெல்லாம் தூக்கி எறிக்கிறேன் நாம் தூக்கி எறிகிறேன் நாம் கோபத்தையே தூக்கி எறிஞ்சுன்னு வச்சுங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒருத்தர் கண்ணாடி வியாபாரி பண்றவர் என்ன பண்றாரு, கூட நிறைய கண்ணாடி எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காரு. மனைவி கொடுத்த சாப்பாடு சாப்பிட்டு மத்தியானம் தூங்கிடுறாரு. தூக்கத்துல கனவு வருது. அப்ப மனைவி மறுநாள் லேட்டா சமைக்கிற மாதிரி கனவு வேணும்னா ஏண்டி லேட்டா சமைக்கிறான்னு காலால உதவிறாரு.
0: கண்ணாடி எல்லாம் உடஞ்சு போயிடுது.
1: கூட கவுந்து கண்ணாடி எல்லாம் உடஞ்சு போகுது.
0: சரி.
1: அப்புறம் தான் பாக்குறாரு, ஆஹா நம்ம கோவத்துல மாதிரி
0: செஞ்சுட்டோம்னு
1: சொல்றாரு, தன்னையே கொன்று விடும்.
0: சரி நன்றி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேரத்தை பேசுவோம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
2: பாக்கம்பருத்தியூர் சுமதி.
0: பேசுங்க.
2: இந்த கோபத்துக்கு வந்து சார் ஆயுள் கம்மி. கோபத்துல வரும் வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அதுக்கு ஆயுள் அதிகம். மனசை விட்டு அது வந்து தீரவே தீராது. அதாவது கோபத்தோடு இருப்பவர்கள் வந்து நஷ்டத்தோடு தான் உறங்குவாங்க.
0: ரொம்ப ஒரு நல்ல உதாரணம் சொன்னீங்க, கோபத்துக்கு ஆயுள் கம்மி, அதனால உதிர்க்கப்படுகின்ற வார்த்தைக்கு ஆயுள் அதிகம். ஏன்னா கோபப்படும் போது ஒரு வார்த்தை வச்சுனா அப்புறமா நம்மளே சமாதானம் ஆயிடுவோம், அது இயற்கையிலே இருக்கும் சமாதானம் ஆயிடுவோம், இல்லை வந்து உண்மையை தெரிஞ்சு விட்டுருவோம். ஆனால் அந்த பேசின வார்த்தை இருக்கு பாருங்க, அது ரொம்ப
2: நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் அழியாது சார்.
0: ரொம்ப அழகா சொல்லுங்க.
2: வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டுங்க சொல்றாங்கல்ல.
0: ரொம்ப சிறப்பான ஒரு செய்தியை பதிவு பண்ணீங்கம்மா, நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
2: நன்றி சார்.
0: நன்றி. ரொம்ப அழகா சொன்னாங்க. அதுக்குதான் சுட்ட வடு தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படின்னு வள்ளுவர் சொன்னார். புண் ஆறிடும், ஆனால் இந்த வார்த்தைக்கு வடு அப்படி வடுங்கிறதுனா புண் ஆறிய பிறகு ஏற்படுகின்ற தழும்பு, இந்த தழும்பு ஆறே வராது அப்படியே இருக்கும். அதை தான் ரொம்ப அழகாக பாக்கம்பருத்தில் சுமதி ரொம்ப அழகாக சொன்னார். கோபத்தினுடைய ஆயுள் கம்மி, ஆனால் கோபத்தால் பேசப்பட்ட உதிர்த்த வார்த்தைகளுக்கு ஆயுள் அதிகம். நம்ம நல்லா இணக்கமாக சிரித்து ஒன்றா இருப்போம், திடீர்னு அந்த சொல் ஞாபகத்துக்கு வந்து அந்த வருத்தத்தை உண்டு பண்ணும். அப்புறம் இன்னொன்று, கோபத்தை வைத்திருப்பவருடைய ஆயுளும் கம்மி, அது ரொம்ப அழகாக நினைவுபடுத்தியிருக்கலாம். இணையப்படி இடத்துல நேரில் பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: யார் பேசுறீங்க?
3: கருப்பம்பளம் தெற்கில இருந்து சா சிவகுமார். நல்லமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்குங்க, பேசுங்க.
3: அதாவது ஆத்திரக்காரனுக்கு முத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. ஆக எந்த அளவுக்கு நாம வந்து கோபப்படுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுண்டு உடல் நிலை பாதிக்கப்படுகிறது. ரத்த அழுத்தங்கிறது வந்து கோபம் அதிகமானா ரத்த அழுத்தமும் அதிகமாகிறது. அதனால நம்ம உடம்பு பாதிக்கப்படுகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா, சில கோபங்கிறது வந்து எந்த இடத்துல நம்ம வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு ஒரு நடைமுறை இருக்குங்க ஐயா. அதாவது பொதுவான இடத்துல பேருந்துலயே போய்கிட்டு இருக்கோம், யாராச்சும் ஒருவர் வந்து நம்ம காலை வந்து மிதிச்சாடுறாரு, அந்த இடத்துல கோபப்படக்கூடாது. ஏன்னா பொதுவான இடத்துல கோபப்பட்டோம்னா அது வந்து நம்மளுடைய நாகரிகம் அல்ல. அதனால பாத்தீங்கன்னா, கோபத்தை எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உடலும் நன்றாக இருக்கும், நம்முடைய செயல்பாடும் நன்றாக இருக்கும்.
0: நன்றிங்க. நன்றி இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேரத்தை பேசலாம். வணக்கம். வணக்கம். இணைப்புல இருக்கிறாங்க, குரல் வரல. வணக்கம்.
4: வணக்கம்.
0: யார் பேசுவது?
4: அரியலூர் மாவட்டம் உதயநலம் சுப்பிரமணியம்.
0: பேசுங்க.
4: கோபம் என்பது ஒரு பந்து மாதிரி.
0: சரி.
4: அடிச்சா தெருப்புல அடிச்சா என்ன பண்ணும்? திரும்பி வரும்.
0: ஓஹோ.
4: அதே மாதிரி நம்ம வேஷம் போட்டாலும் அதே வேஷம் தான் வந்து நிற்கும். ஏன்னா ஒரு உண்மை சொல்றேன், நம்மளை பெற்று வளர்த்தாங்க, அவங்க சாகும்போது நம்மளும் போய் கூட படுத்துறோம். அந்த மாதிரி செயல்பாட்டு

0: காட்ட முடியுமே தவிர
1: ம்
0: ஆக வந்து உண்மையா யாராலையும் இருக்க முடியாது. அந்த சூழ்நிலையில நம்ம என்னன்னா நம்ம கௌரவத்தை எந்த அளவுக்கு காப்பாத்திக்கணுமா, கோபம் வந்தாலும் கோபம் வராட்டி போனாலும் பந்தம் பாசம்
1: காப்பாத்திக்கலாம். நன்றி நன்றி, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு, நிலத்தரைந்தான் கைபிழையாதற்று. ரொம்ப அழகா வள்ளுவர் சொல்றாரு. சினத்தையே செல்வம், அதுதான் பொருள் அப்படின்னு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப கோபக்காரங்க அவர் வச்சுக்காங்க.

0: தான் கைபிழையாதற்று. ரொம்ப அழகா வள்ளுவர் சொல்றாரு. சினத்தையே செல்வம், அதுதான் பொருள் அப்படின்னு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப கோபக்காரங்க அவரை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றதை அவங்க ஒரு பெருமையாக நினச்சிப்பாங்க. நம்மளை வந்து கோபக்காரன் வச்சுக்க நம்மளை வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் யாரும் நெருங்காததுக்கு தான் சொல்லிக்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஊர்லேயே அதுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க, ரொம்ப கோபக்காரங்க அவரை கரெக்டாக நடந்துக்காங்கப்பா அப்படிம்பாங்க. சினத்தையே பொருள், சினத்தை தான் செல்வம்னு நினைக்கிறவங்க பாருங்க, அவங்க என்ன பண்ணுவாங்களா, அவங்களோட ஓங்கி தரையில் ஓங்கி அடித்தோம்னா நம்ம திறக்க வலிக்கும். அதுபோல தான் சினத்தையே செல்வம் நினைத்து கொண்டவன் அதனால் கெடுதல், நிலத்திலே அரைந்தவன் கையானது நோயிலிருந்து தப்பாது போல உறுதியாகும். அதனால் ஏற்படக்கூடிய கெடுதி இருக்குது பாருங்க, அதில் ஓங்கி தரையில் அடித்தவன் கை தான் பாதிக்கும்ல, அந்த மாதிரி அவர்களுக்கு பாதிப்பு கண்டிப்பாக வரும், கேடு வரும் அப்படின்னு சொல்லி கேடுன்னே சொல்லியிருக்கிறாரு வள்ளுவர். இப்படி ரொம்ப அழகான கருத்துக்கள் வள்ளுவத்தில் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இணையத்தில் எடுத்த நேரம் என்ன சொல்ல வராங்க? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: பேசுங்கம்மா.
1: கோபம்ங்கிறது படகு மாதிரிங்கண்ணா. அந்த படகுக்கு வந்து துடுப்பு வந்து போடாம இருந்தா என்ன கறி கட்டு ஓடுமோ அது மாதிரி ஓட ஆரம்பிச்சிடும். அந்த கோபம் வரும்போது துடுப்பா வந்து நிதானத்தை கடைபிடிக்கணும். நிதானங்கிற படக துடுப்பை போட்டோம் இங்கனே ஓரளவு கட்டுப்படுத்தான். அப்படியும் கட்டுப்படுத்தாத கோபமா, அதாவது இது மாதிரி புயல் மழை புயல் இடி மின்னல் மாதிரி அந்த படகுக்கு ஆபத்து வரும்போது மௌனம் கூட நங்கூரத்தை போட்டு அடக்கிடணும்.
0: பல உபகரணம் வச்சிருக்கீங்க, ஒரு நங்கூரம் வச்சிருக்கீங்க, ஒரு துடுப்பு வச்சிருக்கீங்க,
1: எல்லா அனுபவம் பேசுது. எங்க வீட்டுக்காரவங்க அடிக்கடி கோபப்படுவாங்க. அப்போ கோபப்படும் போது நம்ம அவங்க அவங்க எதிராக நம்ம பேசும்போது அது பெரிய பிரச்சனையா மாறிடுது இல்லையா? அதனால நான் அந்த நங்கூரங்கிற அந்த மௌனத்தை தான் கடைபிடிக்கேன்.
0: நீங்க வந்து கோபம் பிறருக்கு வரும்பொழுது எப்படி நடந்துக்கிறது நீங்க சொல்றீங்க, உங்களுக்கு கோபம் வரும்போது நீங்க எப்படி அதை குறைத்துக் கொள்வீர்கள் அல்லது வெளிப்படுத்தாம பாதுகாப்பீங்க?
1: நானும் அதைத்தானே கடைபிடிக்கிறேன். எனக்கு கோபம் வரும்போது என்ன செய்யறேன், மௌனங்கிற நங்கூரத்தை போட்டுறேன். இல்ல,
0: சிறப்பு சிறப்பு, மௌனித்து வருவது நல்லது.
1: யார் அதாவது இறந்தார் இறந்தார் அழகர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணைன்னு
0: வள்ளுவம்
1: சொல்லுது. அந்த புத்தகங்களை படிக்கும் போதும் என்னென்ன அந்த கோபத்தினால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பொழுதும் நம்ம சமயோஜிதை பத்தி டக்குன்னு வேலை செய்யணுங்க அந்த இடத்துல. இன்னும் அந்த சூழ்நிலையை விட்டு வெளியேறணும் இல்லையா, அந்த இடத்தை விட்டு வெளியேறணும். நிறைய பேரு பெரிய பெரிய குற்றங்களை பண்ணிட்டு நீதிபதி முன்னாடி நிக்கும் போது என்ன சொல்றாங்க, அந்த நேரம் எனக்கு கண்ணை மறைச்சிருது கோபம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அப்ப கோபம் கண்ணையும் மறைக்கும், சமயோஜித புத்தி நிதானம் அத்தனையுமே மறைச்சிரும். அப்ப அந்த இடத்துல நம்ம எல்லாவித நங்கூரத்தை, ஒரு மௌனங்கிற நங்கூரத்தை போட்டாலே போதும், அந்த மௌனத்தை கடைபிடிச்சிட்டாலே அந்த இடத்துல அத்தனையும் ஸ்டாப் ஆயிரும். சரி இவங்க பேசல, நம்ம பேசி பிரயோஜனம் இல்லைன்னு வெளியேறிடுவாங்க. அதனால எல்லா வகையிலையும் நன்மையை தரேன். நன்றிங்க.

0: தலைமுறைகளின் நம்பிக்கை. இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் தாரிக்கால்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
4: தங்க மாளிகை காரைக்கால்.
0: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை. இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.

எங்களை காரைப்பண்பள்ளி 100.3 நிகழ்ச்சியில் குறித்த தகவல் மற்றும் அப்டேட்டுகளுக்கு கரிகால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய சிந்தனை அரங்கத்தையும் நம்ம ஃபேஸ்புக்கில் பதிவு பண்ணிருக்கோம். முகநூலில் பதிவு பண்ணுற நேயர்களுடைய கருத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். சுரேஷ் ராஜேந்திரன் நிகழ்ச்சியிருக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடலூர் துறைமுகம் சுரேஷ், வெகுளாமை நன்று என்பது கோபம் கொள்ளாமல் இருப்பது மிகச்சிறந்தது என்பதை குறிக்கிறது. இது திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள 31வது அதிகாரமான வெகுளாமதி இடம்பெற்றுள்ள ஒரு புகழ்பெற்ற சொற்றொடராகும். கோபம் ஒரு மனிதன் முதற் பகை என்பதால் அதை தவிர்ப்பது வாழ்வை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெகுளாமை நன்று என்பது கோபப்படாமல் இருப்பது நல்லது என்பதால் திருக்குறளின் கருத்தப்படி கோபத்தை அடக்கிக் கொள்வது மனிதன் சிறந்த பண்புகள் ஒன்று. கோபம் குறைந்தால் குழப்பம் குறையும், பொறுமை வளர்ந்தால் வாழ்க்கை சிறக்கும்னு சொல்லி திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் கமிதர் ராஜா அனுப்பியிருக்கிறாரு. நீடாமங்கலம் மட்டும் கலாச்சாரி மணிமாறன், கோபத்தை மனதால் கூட நினைக்காதவர் நினைத்த காரியங்கள் உடனே அடைவர். சினம் என்பது நம்மை நாமே சுட்டுக்கொள்ளும் தீ போன்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு திருக்குறளில் சொல்லுது. உள்ளியதெல்லாம் உடனே இதும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனில் அப்படின்னு திருக்குறள் சொல்லியிருக்காரு. ஒருத்தர் வந்து உள்ளத்தால் கூட சினத்தை எண்ணாது இருந்தால் அவர் நினைத்த நன்மைகள் எல்லாம் அடைவார் அப்படின்னு, அப்படியே ஒருங்கே எல்லாத்தையுமே அடைவார் அப்படிங்கிறது தான் நீடாமங்கலம் மற்றும் கலாச்சாரி மணிமாறனும் சொல்லியிருக்காரு. கோபத்தை மனதால் கூட நினைக்காதவர் நினைத்த காரியங்கள் உடனே அடையும். அவர் மனசில் கூட கோபத்தை நினைக்காதராக இருக்கணும். கோபம் எவ்வளோ பெரிய வல்லமை பாருங்கள். அதை நினைக்கல அப்படின்னா நம்ம நினச்சதான் நடக்கும் அப்படின்னா இயற்கை அமைப்பை வள்ளுவர் ரொம்ப அழகாக படம் பிடிச்சு காட்டியிருக்கிறாரு. காட்டுமலை கோயில் டீம் அடப்பன தோப்பத்தூர் வேல்முருகன், வெகுளாமைன்னு கொடுத்துருக்கார். அவர் ரொம்ப அடுத்த செய்தி வரல. ஐயாவுடைய அசோக்ராஜ் கனிமொழி, சினம் என்பது தன்னைத்தானே அழித்துக்கொள்ளும் நெருப்பு போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமிர்தராயன் கோட்டை

0: வாரிவழல் வெகுளாமை நன்று வாழ்த்தி வணங்குறேன் போட்டிருக்கார். கோபம் ஒரு தீமை, கோபம் நம்மை நாமே அழித்துக் கொள்ளும் நெருப்பு போன்றது. முதல் எதிரி நம்மிடம் உள்ள கோபமே நமக்கு முதல் எதிரி ஆகும். அமைதி காத்தல், பிறர் துறருக்கு துன்பம் செய்தாலும் கோபமுகலாம் பொறுமையாக இருப்பது நல்லது அப்படின்னு திருமலசான வீரசுந்தரி சொல்லியிருக்கிறாங்க. காரைக்கால் நளினி, அந்த நேரத்தில் தனிமையாக இருப்பது சிறப்பு, நான் அதைத்தான் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு கோபம் வரும்போது எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ணன்பேட்டை எஸ் ஜோதி, கோபம் கொள்ளாமல் இருப்பது வாழ்வுக்கு மிக நல்லது. கோபம் நம்மை நாமே அழித்தவிடும், தன்னை காக்க வறுமையாவிடும், தனது கோபத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அமைதி தரும் நன்மை கோபத்தை விடுபவர்களுக்கு கிடைக்க வேண்டியது தானே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், நினைத்து சினத்தை வென்றால் வெற்றி நிச்சயம், நம்மை வைத்து நம்மை அழிக்கும் பேராயுதம் கோபம், கோபத்தை விடலும் தவிர்த்தால் வாழ்க்கை பாதை மிக அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரகடனுடைய அனுஷ்யா சங்க, கோபம் மனித குணத்தின் ஒன்று, வீட்டிலேயே பாருங்கள், ஏதோ ஒரு சண்டை வந்துச்சுன்னா கோபத்தை கண்ட்ரோலில் பண்ணுறோம், ஏன்னா பசங்க அதில் பாதிக்கப்படக்கூடாது. பசங்களுக்காக நம்ம அந்த கோபத்தை கைவிடுற சூழ்நிலை, அந்த கோபம் குடும்பத்தில் வருது, கோபம் எல்லோரையும் பாதிக்கும் அப்படிங்கிறது உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முள்ளக்காடு பாபு, கோபம் ஒரு மனிதனை நிலை மறந்து வேறு நிலைக்கு கொண்டு சென்று விடும், அதனால் வெகுளாமை செய்யாமல் இருத்தல் நன்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தேவர ஜோதிலட்சுமி, மறத்தல் வெகுளியை யார் மட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும், யாரிடமும் நாம் கோபம் கொள்ளாமல் கொள்வதை மறந்துவிட வேண்டும், ஏனென்றால் நமக்கு வர தீமைகள் எல்லாம் பெரும்பாலும் கோபத்தால் தான் வருகிறது. மனிதர்களாக நமக்கு மிகப்பெரிய எதிரே கோபம், நம்மை சுற்றி உள்ளவர்களை மட்டுமல்ல நம்மையே சுற்றி எதிரும் நெருப்பு தான் கோபம். சத்தம் போடாதீர்கள், கோபத்தின் உச்சத்தில் நாம் ஏற்படுத்தும் மொழியே சத்தம், அந்த சத்தம் நமக்கு சொந்தமானதுமல்ல நிரந்தரமானதுமல்ல. சத்தம் போடுவதால் நமக்கு பாதிப்பு, அருகில் இருப்பவர்களுக்கும் பாதிப்பு. சத்தம் போடுவதால் இழப்பு ஏராளம், சத்தம் போடாமல் இருப்பது பெறுவது ஏராளம். சத்தத்தை தவிர்ப்போம், சினத்தையும் தவிர்ப்போம், சத்தம் இல்லாமல் வாழ்வோம்னு சொல்லியிருக்கிறாங்க. வேளங்குடி குணசுந்தரி சொல்வது, சாலையில் மாயவரத்தில் நடந்தது, வாகனத்தில் நிறுவனத்திலிருந்து பைக்கில் வந்தவர்களை எனக்கு வாகன ஓட்ட தெரியுமா என்று கேட்டு வாகனத்தில் வழி கொடுக்காமல் முன்னால் சிறு நேரம் சென்று அங்கே வேகத்தில் உள்ளத்தில் பைக்கிலிருந்து இறங்கி கையில் மதுபாட்டின் டிரைவர் பக்கம் வந்து கண்ணாடியை இறக்க சொல்லி உனக்கு வாகனம் இயக்க தெரியுமா என்று கையில் எடுத்த பாட்டிலை அடிப்பதில் சைகை செய்து அந்த இடத்தில் கோபம் கொள்ளாமல் போக வேண்டிய தூரம் அதிகமிருந்தது தான் சாரித்தம் என்று சொல்லி அந்த இடத்திலிருந்து சென்று விட்டோம் அப்படின்னு கோபத்தை அடக்கிக்கிட்டது. ஏன்னா ரோட்டில் போகிறவங்களும் சண்டை பண்ண இருக்க முடியாதுல்ல, ரொம்ப அழகாக நேர் சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம்.
1: சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
2: தங்க மாளிகை காரைக்கால்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: எல்லாம் அமைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலையோடு. நிகழ்ச்சியில அடுத்து பேசக்கூடியவங்க யாரு அப்படின்னு பேசலாம். அதுக்கு முன்னாடி நேர்களுக்கு வாழ்த்து செய்தியில சொல்லிட்டு போயிடுவோம். நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்கள் மங்களின் உலங்கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்கள் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: காரைக்கால் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் சலுகை August 18 வரை மட்டுமே. நேயர்களுக்கு நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்களின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
6: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: நேயர்களுக்கு திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
7: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாஃபர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
0: நேர்களுக்கு திருவாரூர் சீமாட்டை செல்ஸின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
8: சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் செட் எண்ட் ஆஃப் ஆரி சேல், சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
0: எல்லாம் அணிந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பின் 100.3 சிந்தனை அரங்கம். இன்றைய தலைப்பு வெகுளாமை நன்று. நேயர்கள் வந்து நமக்கு இன்னும் லைன் கிடைக்கலையே அப்படின்னு வெகுன்றக்கூடாது, வெகுளாமையில் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற செய்தியை சொல்லி நேயர்கள்ட்ட இணைவோம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
9: தஞ்சை மாவட்டத்திலிருந்து தூளி மணிவாசகம்
0: பேசுங்க ஐயா.
9: கோபம் தலைப்பு கொடுத்திருக்கிறீங்க. கோபம் வந்தால்தான் அவன் மனிதன், ஆனா அந்த கோபம் வந்து கட்டுப்பாடுல இருக்கும். கோபம் வந்துச்சுன்னா ஒண்ணும் செய்ய வேணாம், ஜில்லுன்னு ஒரு சொம்பு தண்ணி குடிச்சா போடும், கோபம் தணிஞ்சு
0: குளிர்ச்சி ஆயிடும்.
9: ஒன்றை சொல்லி நிறைவு செய்து சொல்லுகிறேன் ஐயா.
0: சொல்லுங்க ஐயா.
9: புற்றுவோர் புற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவோர் தூற்றட்டும், புற்றுவோரின் தூற்றுதலையும் அர்ச்சனை பூக்களாக எடுத்துக்கொண்டால் போதும்,
0: அருமை
9: கோபம்
0: தனிந்து. கோபம் ஏற்படும் பொழுது நமக்கு கோபம் வந்துட்டு என்ன பண்றது அப்படின்னா கொஞ்சம் நிதானிச்சு அவங்க நிதானத்தை நாம கையாண்டு நாம கோவப்படாமல் முதல்ல வச்சுக்கணும்.

0: அவங்கள்ட்ட புரிதலை ஏற்படுத்தணும். நீங்கள் பேசுகிறது தப்பு, இப்போ நீ எதுக்கு இப்போ கோபப்பட்டு நீங்கள் பேசி போகணும், என்ன செய்ய போகிறீங்க, இப்படி பேசலாமே அப்படின்னு ரொம்ப இணக்கமாக பேசணும்னா அவங்களே கொஞ்சம் அப்படியே தன்னை சாந்தமாக குறைச்சிக்கிட்டே வருவாங்க. இது ஒரு யுக்தி, இந்த கோபத்தை அவங்களையும் ஏற்படுத்தாமல் நமக்கும் நம்ம மேலே ஏற்படுத்தி கொள்ளவார், அதுதான் சொல்லக்கூடாது, அதுதான் முக்கியம். இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
1: நாகூர்லேருந்து பாண்டியன் பேசுகிறேன்
0: சார். பேசுங்க.
1: அதாவது கோபத்தை தவிர்க்கணும்னு நினைக்கிறோம் எல்லாருமே பொதுவாகவே, ஆனால் அதை தவிர்க்க முடியுதா அப்படின்னா சிரமம் தான்.
0: சிரமம் தான்.
1: ஆனால் கோபத்தை கொஞ்சம் தள்ளி போடலாம்.
0: தள்ளி போடலாம். எப்படி?
1: அது எப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுங்க, இப்போ ஒருத்தங்க பேசின பிறகு உடனே அதுக்கு பதில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தங்க நம்மள்ட்ட கோபமா பேசுறாங்கன்னா அதுக்காக அவங்களுக்கு உடனே அவங்கள்ட்ட பதில பேசிட்டு அப்புறம் நம்ம ஏன் போய் சாரி சொல்லிக்கணும்?
0: இல்ல, நம்ம நாளைக்கு பேசுவோம் நினைக்கிறதுல கோபம் எப்படி வந்துருது?
1: அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஒய்ஃப் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, நாங்க எல்லாரும் கலந்து பேசும்போது கோபம் ஃப்ரெண்டு ஒரு பையன் சொன்னான், கோபம் வரும்போது வீட்டை விட்டு டக்குன்னு வெளியே போயிருங்க, ஒய்ஃபோட சண்டை போடாதீங்க. ஆனா பேசும்போது எழுத்து பேசணும் தானே தோணுது, அது எப்படி அப்படிங்கும் போது அதுக்கு அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, எனக்கு எங்களுக்கு என்ன செய்யறது எங்க போறதுங்கிறதே தெரியல, அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் போகுது. இதுக்கு காரணம் வந்து நம்மகிட்ட உள்ள ஸ்ட்ரெஸ், நமக்குள்ள வெளிப்புற பிரச்சனைகள் இருக்கு. இருந்தாலும் இதையும் வந்து நம்ம தவிர்த்தாகணும். ஏன்னு கேட்டா நாம நம்ம குடும்பத்தை சரியான வழி நடத்தணும் அப்படிங்கும் போது நாம கோபத்தை தள்ளி போட்டோம்னா நிச்சயமா நம்ம உள்ள கொஞ்சம் பிளசண்டா இருந்துட்டோம்னா வெளியில ஈஸியா நம்ம மத்த விஷயங்களை
0: மகேந்திரன்
2: சார், எனக்கு கோவம் தான், நான் என்ன
0: பண்ணுவேன்
2: தண்ணியை குடிச்சு வெள்ள போயிடும் சார்,
0: வாயில தண்ணி வச்சுட்டு
2: இல்லன்னா ஹெட்செட் போட்டுருவேன், ஹெட்செட் போட்டு நான் பாட்டு கேட்க ஆரம்பிச்சேன் வெளில வந்து. ஏன்னா நம்ம கோபம் வந்து இதெல்லாம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது சார், தெரியல எனக்கு.
0: தெரியல. அருமை அருமை. அழகா சொன்னீங்க, எனக்கு தெரியல, அதனால நான் என்ன அது கோபத்தை ஏற்படுத்த கட்டுப்படி காதல விழாதாரு மாத்திக்கிறது சிறப்பு. நன்றி. இணைப்பு வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய இடத்த நேர் வணக்கம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: யார் பேசுறீங்க?
3: திருநாவுக்கரசர் குணசேகர் பேசுறேன்.
0: பேசுங்க ஐயா.
3: அதாவது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வாரை தாங்கள் தலைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இகழ்வாரை தாங்காததுதான் வெளிப்பாடு வந்துதான் கோபம். கோபம் வந்து அறிவு கண்ணை மறைச்சிருங்க. வார்த்தைகளை விட்டுறக்கூடாதுன்னு
0: சொல்லுவாங்கல்ல,
3: அந்த வார்த்தைகள் நம்ம வாயில இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு நம்ம எஜமா. நம்ம வாய விட்டு அந்த வார்த்தை வந்துட்டுனா அது நமக்கு எஜமான
0: ஆயிடும்.
3: ஒரு நொடி பொழுதுல கோபப்பட்டு வாழ்நாள் முழுவதும் வருத்தப்படுறவங்களை நம்ம பாத்துக்கிட்டா இருக்கோம். வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி. நன்றி. இணர்கிறே நோய்வ இணர்வரி தோய்வண்ண இன்னா செய்யணும் புனரின் வெகுளாமை நன்று அப்படின்னு சொல்லிருக்க. இணர் எரிதோய் வண்ண பலமாக கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்புல விழுந்தால் போன்ற துன்பத்தை ஒருத்தன் செஞ்சா கூட முடிந்தால் அவன்பால் கோபம் கொள்ளாம இருக்கிறதா நன்று அப்படின்னு திருக்குறள் சொல்லுது. இணையக்கூடிய இடத்துல நேர் யார்? வணக்கம்.
4: வணக்கம்.
0: யார் பேசுறது? பேசுங்க.
4: கோபம் இல்லாத மனுஷனே கிடையாதுங்க. கோபம் போட கோபம்ங்கிறது மனிதனுடைய உணர்வு, அது அது சயின்ஸ், அது அதை யாராலையும் மாத்த முடியாது.
0: சரி.
4: ஆனா அது வெளிப்பாடு, அது எப்படி வருதுன்னா அதிகாரத்துல இருக்கிறவங்களாலதான் வெளிப்படுது, அவங்க ஜெயிக்கிறாங்க. அதனால கோபம் வந்து இருந்துட்டு தான் இருக்கு, அதிகாரம் படைச்சவங்க ஜெயிக்கிறாங்க. அதனால கோபத்தை நம்ம வந்து சாதாரண ஒரு பாராமீட்டர் எடுத்துக்க முடியாது. அதனால அதிகாரம் படைச்சாங்க, வீட்டுல அதிகாரம் படைச்சவங்க குடும்ப தலைவர்,
0: அவரு யாரு யாரு வலிமையா இருக்காங்களோ அவங்களோட எடுபடுது, மத்தவங்களும் எடுபட மாட்டாங்க.
4: எடுபடல. அதனாலதான் சொல்ல வர, அதனால கோபம் வந்து சொல்ல முடியாது, கோபம் வந்து எல்லாத்தையும் இருக்கு.
0: சரி.
4: அதனால எங்க ஜெயிக்குதுன்னா வலிமை எங்க இருக்கு அங்க ஜெயிக்குது.
0: நன்றி. இணைப்புல வந்து ரொம்ப அழகா சொன்னாரு, கோபம் எங்க இருக்கு, கோபம் அது இல்லாம கிடையாது, கோபம் என்பது வரும், கோபம் வரணும், வரலன்னா நமக்கு அந்த உணர்வு இல்லாமல் இருந்துடவே கூடாது, கோபம் வரணும். ஆனால் அந்த கோபம் எதன் மீது கோபம் வந்ததோ அதை அது இல்லாமல் மாற்றணும், அதுதான் நம்முடைய திறம். நம்ம எப்பயுமே நம்மளை உயர்ந்தவரோட நினைச்சுக்கணும். ஐயா சொன்னாங்கல்ல, நம்ம அதிகாரத்தை இருப்போம் வெள்ளுதுன்னு, நாம அதிகாரம் நம்மகிட்ட இருக்கோ இல்லையோ உயர்ந்தவர்கள், நாம் அதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ தெளிவுபடுத்த வெறும் முயற்சி பண்ணலாம். நம்ம அழகா நேர் சொல்லிட்டு வரேன் கருத்து. வணக்கம்.
5: ஃபோன் லைன் போனால் இதை போட்டு அங்கே
0: ஃபோன் எங்கே போட்டு அங்கே பேசுகிறாங்க. வணக்கம்.

0: ஐயா வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் சந்திரசேகர் பேசுறேன். வெகுளாமை ரொம்ப நல்ல குணம் ஐயா. உதாரணத்துக்கு நமக்கு கோபம் வந்தது அப்படின்னா ஒருத்தர வார்த்தையால காயப்படுத்துவோம், அவங்களுக்கும் நமக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். இன்ஸ்டெட் கோபப்படுறதுனால நம்ம மத்தவங்களுடைய பார்வைக்கு ரொம்ப நெகட்டிவான ஒரு மனிதராக புலப்படுவோம். அதாவது ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு கோபம் அப்படிங்கறது பட்டாலும் அந்த கோபத்தை எப்படி படுறோம் அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியம். சிலர் ஒரு முறை முறைப்பாங்க, அது கோபத்தினுடைய வெளிப்பாடு. அந்த ஒரு முறைக்கிறதுக்கே ஒரு பெரிய பயம் வரும். காரணம் அவர்களுடைய கோபமானது அரிதானது. அந்த மாதிரியான கோபம் அப்படிங்கறது ஆக்கப்பூர்வமான மாற்றத்திற்கு ரொம்ப நல்லது. ஆனா இந்த வார்த்தைகளை விட்டு மற்றவங்களை காயப்படுத்தி நம்ம கோபத்துல சத்தம் போட்டு மற்றவங்களை குத்தி கிழிக்கிற மாதிரி பேசி அதனால நம்மக்கும் கெடுதல், நம்ம சார்ந்த நபர்களுக்கும் நமக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே ஏற்படுத்திவிடும். அதனால அந்த கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்ல.
1: நன்றி நன்றி, இணைப்புல வந்ததுக்கு நன்றி.
2: சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
3: தங்க மாளிகை காரைக்கால்.
4: ETS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டு புதிய பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. BE கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி, BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் மற்றும் ME பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், MTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆகிய புதிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய தர சான்றிதழ் NAC, A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முந்துங்கள் ETS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
3: தங்க மாளிகை காரைக்கால்
4: இரண்டாம் காரைக்கால் பெண்மொழி நூறுபுள்ள 3 இது சிந்தனை அரங்கம் வெகு அமை நன்றுகள் தலைப்புல பேசிட்டு இருக்கிறோம். நேர்கள் அனைவருக்கு அடுத்து 11 மணிக்கு இந்திய குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவை நேரலை கேட்கலாம். இப்ப நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம், தொலைபேசி நேரில் கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. இணையக்கூடிய நேர் என்ன சொல்ல வராங்க கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் ஐயா, நான் பொன்னிரெட்டி ஆகியன்
4: பேசுங்க ஐயா.
5: பயனில்லாதது 7 அப்படின்னு சொல்லும்போது ஆபத்துக்குரா பிள்ளை அன்பசிக்கு உணரம் தாபத்தை தீரா தண்ணி தரித்திரம் மரியா பண்டிட் கோபத்தை எடக்காவேந்தன் குறுமொழி சொல்லாதன் தீர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இதுல வந்து கோபத்தை அடக்காவேந்தங்கும் போது அரசனுக்கு கோபம் தேவையில்லைன்னு அதுல குறிப்பிட்டாரு. வள்ளுவர் பிறந்தவர் என்ன சொல்றாருன்னா
4: கோபத்தை அடக்கணும்னு சொல்லியிருக்காரு.
5: அடக்கணும்னு சொல்லியிருக்காரு. வள்ளுவர் பிறந்த என்ன சொல்றாருன்னா தினமன்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமன்னும் ஏமப்புடனே சுடும். அதாவது சொரவு உறவு காலங்களே தனக்கு கிட்ட நின்கூடாது, அந்த சொரவு சொந்தமே அல்லாம போயிடும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு திருவள்ளுவர். ஆக நமக்கு வந்து கோபங்கிறது வந்து ஒரு வெளிப்பாடு அந்த நேரத்துக்கு, அதனால எந்த பயனும் கிடையாது. அந்த நேரத்துல மௌனமா இருக்கிறவங்களை வந்து பெரும்பாலும் பலசாலிகள்னு நினைக்கலாம். கோபத்தை அடக்கிட்டு பலமா இருக்கிறவங்க மௌனமா இருக்கவங்க பலசாலிகள்.
4: ஆமா,
5: கோபம் வந்து
4: பலகீனத்தை கோபம். நன்றி,
5: நன்றியா, நன்றியா.
4: கோபம், கோபத்தை ஒருத்தர் வெளிப்படும் போது இன்னொருத்தருக்கு கோபம் ஏற்படுமே, ஆனால் அவர் மௌனமாக இருந்து சிரித்த முகத்தோடு இருந்தால் அவர் பலசாலி என்று சொல்லலாம்னு அழகா தியாகேஷ் நாயர் சொல்லியிருக்காங்க. இனி கூட எடுத்து நேரத்தை கேட்போம். வணக்கம்.
6: ஹலோ.
4: வணக்கம். ஹலோ. உங்களுடைய இணைப்பு எனக்கு சரியா கிடைக்கலங்க ஐயா. பேசுங்க.
6: காலையில் கோபம், மாலையில் நஷ்டம். நன்றி,
4: நன்றி. ஒரே வருது தான் ரொம்ப அழகாக சொன்னோம். ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டாரு. காலையில் கோபம்னா சாயந்தரம் அது மறைஞ்சிடும் அப்படின்னு அர்த்தம். இணைய கூட நேரத்தை பேசலாம். வணக்கம்.
7: ஹலோ. வணக்கம்.
4: வணக்கம் சொல்லுவியா.
7: காட்டு மன்னார் கோயில் இருந்து கா குழஞ்சியப்பன்.
4: பேசுங்க.
7: வெகுலாமை, அதாவது கோபம் கொள்ளக்கூடாது. இந்த கோபத்திலே 4 வகை இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு. அர்த்தமான கோபம், அர்த்தமற்ற கோபம், அவசர கோபம், ஆசுவாசப்படுத்தக்கூடிய கோபம். இந்த ஆசுவாசப்படுத்தக்கூடிய கோபம் அன்பு கலந்த கோபம், அன்பு கலந்த கோபம். இதுல வந்து என்ன மிகப்பெரிய பாதிப்பு வரும்னு பாத்தீங்கன்னா அவசர கோபத்தான் பாதிப்பு வரும்.
4: இன்னைக்கு
7: வந்து ஆமா திடீர்னு முடிவு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அர்த்தமான கோபம் என்னன்னா, இன்னைக்கு வந்து வாவுசிக்கு 2 ஆயுள் தண்டனை கிடைச்சதும் உடனே அதை கேள்விப்பட்ட வாஞ்சிநாதன் போய் ஆஸ்தோரியை சுட்டு கொண்டு தானும் சுட்டு கொண்டுகிட்டான். இது அர்த்தமான கோபம். அர்த்தமற்ற கோபங்கிறது வந்து எதுக்குமே சம்பந்தம் இருக்காது. இவனுக்கும் பயன் இருக்காது, அவங்களுக்கு பயன் சம்பந்தம் இல்லாம கோபம் வரும், அது பயனற்றது. அதே நேரத்துல இப்ப வந்து ஒருத்தவங்களுக்கு கோபம் கடும் கோபத்துல இருந்து அவங்கள்ட்ட பணிஞ்சு போறது தவறு
4: இல்லைங்கிறான்.
7: அதாவது எப்படின்னா, இன்னைக்கு துருணாச்சாரிய குருமார் துருணாச்சாரிய மகன் அசுவத்தாமன் வந்து பாண்டவருக்கு மேல கடும் கோபத்துல இருந்தான். ஏன்னா கடவுளும் சேர்ந்து பணிவிக்கிறார். அப்ப அந்த பணிவுதான் அவங்களை காப்பாரு. அதனால கடும் கோபத்துல உள்ள பணிஞ்சு போறது தவறு இல்லைங்கிறதாங்க
4: என்னுடைய பேசலாம். வணக்கம். வணக்கம்.
8: ஹலோ. ஹலோ. வணக்கம். வணக்கம்.
4: யார் பேசுறீங்க?
8: திருச்சியில இருந்து செல்வி பேசுறேன்.
4: பேசுங்கம்மா.
8: சத்து, அதாவது கோபம் வராம இருக்காது சார். எல்லாருக்குமே முறையான தூக்கம், யோகா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாலும் அதிகமா போறது நம்ம

0: கோபமெல்லாம் கோபப்படாமலாம் இருக்க முடியாது. அதாவது
1: வணக்கம்.
2: வெகுதாமை நன்று. தினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப்புனைய சுடும். தினம் தன்னை சேர்ந்தவர்களையும் தன் வம்சத்தையுமே அழித்து விடும்.
1: தினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி.
2: ஆமா
1: வணக்கம்.
3: வணக்கம்,
1: யார் பேசுறீங்க?
3: நாகூரிலிருந்து ஏஜே முகமது ஜலீல்
1: பேசுங்க.
3: கோவப்படும் போது கண்ணாடியில போய் பாருங்க சார், மூஞ்ச அப்ப பார்த்தா அப்ப தெரிஞ்சிடும் நமக்கு எவ்வளவு அசிங்கமா போறோம் நம்ம. அந்த அதனால உணர்வு எப்படிங்கறத அந்த மூஞ்சி காட்டும்.
1: நம்மளை பார்த்த உடனே சிரிப்பு வந்துடும்.
3: புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதாவது கோவப்படுறவங்க என்ன நினைக்கிறாங்கடா, நம்ம கோவத்தால சாதிக்கலாம் நினைக்கிறாங்க. தனிஞ்சு போனாதான் சார் சாதிக்க முடியும்.
1: அருமையா சொல்லுங்க.
3: எங்கேயாச்சும் போய் மோதினா பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, மோதி தலையை உடச்சிட்டு வந்துடுறான் அப்படி, மண்டையை உடச்சிக்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அதே மாதிரி வந்து நம்ம கோவத்தை குறைச்சிக்கிறது நல்லது. நியாயமான கோவப்படுறதுல தப்பு இல்லை. வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க. வெகுளாமை நன்றி என்பது நான் கோபப்பட்ட ஆத்திரிக வார்த்தைகளை கொட்டி விடுவோம். கோபம் வருவது எல்லோருக்கும் சகஜம். அந்த கோபத்தை நாம் கட்டுப்படுத்த வேண்டும், இல்லை என்றால் அது பெரும் ஆபத்தை ஏற்படுத்திவிடும். பாரத தேசம் அண்டை நாடுகளை விட்டு கொடுத்து அனுசரித்து தான் செல்கிறது. அதற்கு ஒரு எல்லை உண்டால் பக்கத்தில் உள்ள நாளை நாம் சீண்டும் பொழுது பொறுத்தது போதும் பங்கேற்ற அந்த நேரத்தில் செயல்படுகிறோம் அப்படின்னு சொல்லி முகநூலில் பதிவு பண்ணிருக்கார் ரவிச்சந்திரன். அடுத்தது நன்னிலம், நன்னிலத்திலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க. யாருன்னா சுப்பிரமணியன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்கேன். டிஆர்பி ரமேஷ், ஆத்திரக்காரருக்கு புத்தி மட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் கொடுவாங்க, நமக்கு கோபம் வரும்போது நாமே அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து சரி செய்து கொள்ளணும். ஆத்திரவில் நமக்கு லாபம் ஒன்றும் வராது, பொருள் பணவரையும் உடல்நலமும் கெட்டுப்போகும். ஏன்னா வெகுளாமை நன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மன்னர்குடி சசிகலா தான் சொல்லியிருக்காங்க, திருவள்ளூர் வெகுளாமை அதிகாரத்தில் சொல்கிறாங்க, கோபம் என்பது மனிதன் முதல் எதிரே தன்னை தற்காத்துக் கொள்ளும் திறனை அழித்துவிடும். தன்னை தற்காத்துக் கொள்ளும் திறனை அதை அழித்திரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காரைக்கால் பூத்துறை செல்வகுமார் சொல்லியிருக்காங்க, வெகுளாமை நன்று, கோவப்படாமல் மனசை தைரியமாக வச்சுக்கணும். யார் மனதையும் புண்படுத்தாமல் யோசித்து செயல்படணும். கோபத்தை குறைத்து விட்டால் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இருந்தால் அதுவே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருபுவன ரவி சொல்லியிருக்காரு, கோபத்தில் இருப்போம் நஷ்டத்தில் உட்காருவான் என்பதும் பழமொழி தான். கோபத்தை குறைப்போம், மற்ற மனதை அறிந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகூர் அனுசரி சொல்லியிருக்காரு, கோபத்தினால் அழிந்தவர்கள் தான் அதிகம். கண்ணையின் கோபம் அதிரை அழித்தது, இயற்கையின் கோபம் சுனாமியாக வழிபட்டது, மனைவியின் கோபம் விவாகரத்தில் முடிந்தது. கோபத்தை குறைப்போம், அன்பை வளர்ப்போம்னு சொல்லி எப்படியோ கோபம் வந்தால் இதெல்லாம் ஏற்படுது அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. மேலே வந்து ஒரு ஃபாத்திமா, கோபம் உள்ள இடத்தில் அமைதி இருக்காது, கோபத்தை நம்மிடந்து விலக்குவது மிகப்பெரிய அறம், அன்பால் எதையும் சாதித்து விடலாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் குமரன் சொல்லியிருக்காரு, வெகுளாமை நன்று, அதாவது சினம் குளம் இருப்பது நன்மை பயக்கும், நடைமுறைப்படுத்துவது சிரமமாக இருந்தாலும் பலன் நம் மனதை செம்மைப்படுத்தும் என்பதே என் கருத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய நேர்கள் கருத்துக்களை சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. இறந்தார் இறந்தார் அணையர், சினத்தை துறந்தார் துறந்தார் துணை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். அளவு கடந்து சினத்திலே ஈடுபட்டவர் இறந்தவரை போன்றவர், சினத்தை கைவிட்டவரோ முற்றும் துறந்த மேலோருக்கு சமமானவர். அதாவது ரொம்ப உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயிடும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். இந்த கோபம் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தது கிடைக்கலனாலோ, நம்மை ஏதோ ஒன்று எதிர்க்கும் பொழுதோ அல்லது இயலாமையின் பொழுதோ மூளை உடனே ஒன்று சொல்லுது, உடனே கோபம் வந்துடுது. இந்த கோபம் வரும்பொழுது பாருங்கள், ரத்த அழுத்தம் வருது, இதயத்தினுடைய துடிப்பு வேகமாகுது, அட்ரலின் நாரடின்லாம் சுரக்குது. இது வந்து ரேமன் நோவகோ அப்படிங்கிற ஒரு அயல்நாட்டர் என்ன சொல்கிறாருன்னா, அறிவை பாதிக்கும் கோபம், உடலை பாதிக்கும் கோபம், நடத்தையை பாதிக்கும் கோபம்னு மூன்றாக பிரிக்கிறார். இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட கோபவன் கொடியன் அப்படின்னு வள்ளலார் இதை தரம் பிரித்து கொடுக்குறார். இந்த கோபம் வரும்பொழுது தான் நமக்கு எல்லா பாதிப்பும் வரும்னு சொல்கிறோம். கோபம் வராமல் இருக்கணும், என்ன செய்யணும்? ஒரு புரிதல் நம்மகிட்ட இருக்கணும். நாம் முதல்ல முடியாது, ஏதாச்சும் ஒரு கோபம் வராமல் நடந்துக்கிட்டுனா இருங்க அப்படின்னு நம்மளை சமாதானப்படுத்திடணும். நாம் கோபப்பற்றக்கூடாது. எந்த ஒரு உயிரும் நம்மால் பாதிக்கப்பட்டு விடக்கூடாதுங்கிற எண்ணம்

பொழுது நமக்கு கோபம் வருது, குறைந்தது. இரண்டாவது, நம்மை நிலைகுலைய செய்வது இந்த கோபம். அதனால் நம்முடைய நாம் நினைச்சதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னாலும் நாம் ஒரு உயர்வை பெறணும் அப்படிங்கும் பொழுது இந்த கோபம் கொள்ளாமல் இருக்கணும். அப்போ கோபம் நமக்கு வரணும், வரணும், வராமல் இருக்கக்கூடாது. ஆனால் கோபத்தால் நாம் பாதிக்கப்பட்டக்கூடாது. கோபத்தை நம்ம தான் ஆளணும். அதில் நமக்கு வருத்தம் இருக்குன்னு காட்டணுமே தவிர, கோபத்தை வார்த்தைகளால் வெடிக்கப்பட்டு செய்கையால் வெடிக்கப்பட்டு அது கோபத்தில் உண்டாக்கிடக்கூடாது. அப்போ ரொம்ப அழகாக கையால் வந்து பாருங்கள், என்ன அவசரத்துக்கு நீங்கள் கோபப்படுறீங்க, அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ பாருங்களேன், அப்படி எடுத்து சொல்லக்கூடிய நம்ம உயர்வாளனாக ஆக்கிக்கொண்டு அறிவால் நாம் நடந்தால் வெகுளாமை நமக்கு நிறைய நன்மை பயக்கும் நினைத்து நடக்கும் என்ற செய்து நிறைவேறது இன்றைய சிந்தனை அரங்கம். இன்னும் சில மணித்துறை.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 11 மணி. ஆகாஷவாணி.

மாண்புமை இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவின் நேரலை

0: திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவின் நேரலைக்கு வணக்கம் கூறி உங்களை வரவேற்பது சித்ரா திருவாளன் மற்றும் விஜயலட்சுமி ராம்குமார்.
1: வணக்கம் நேயர்களே. சோழவள நாட்டின் பண்டைய தலைநகரான திருவாரூர் அன்று கலாச்சாரத்தின் ஆணி வேராக திகழ்ந்தது. இன்று உயர்கல்வியினையும் ஆய்வு படிப்பினையையும் வழங்கி வரும் கல்விக்களஞ்சியமாகவும் விளங்குகிறது. திருவாரூரில் 2009 செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதியன்று மேனாள் தமிழக முதல்வர் மு கருணாநிதி அவர்களின் முன்னிலையில் இந்திய நடுவண் அரசின் மேனாள் அமைச்சர் கபில் சிபில் அவர்கள் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கப்பட்டது திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தன் பயணத்தை தொடங்கிய தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் இன்று 55,000 சதுரடி பரப்பளவில் தன்னுடைய சொந்த வளாகமான நீலக்குடியில் 17 ஆண்டுகளாக ஆய்வுக் கல்வியிலும் ஆழிபோல் விரிந்து நல்லறிவு புகட்டி வருகின்றது திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம். வேதாரண்யம் விளக்கழகு, திருவாரூர் தேரழகு, திருவிடை மருதூர் திருவழகு, மன்னார்குடி மதிலழகு என்பார்கள். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகமும் அழகுதான். பொன்பரப்பிய திருவீதியாம் திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழா இன்று சீரும் சிறப்புமாக இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ளது. நகரின் வீதியெங்கும் விழா கோலம். மாண்பமை துணை குடியரசுத் தலைவர் வரவேற்கும் விதமாக, சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வரவேற்கும் விதமாக பதாகைகள், மாவிலை தோரணங்கள், பூக்களால் அழகிய மாலைகள், வாழை மரங்கள் என மத்திய பல்கலைக்கழகம் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு கல்விக்கண் திறக்கும் வளாகமாக மிளர்கிறது. முன்னதாக 10:30 அளவில் மாண்பமை துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து தனி விமானம் மூலம் திருவாரூர் புறப்பட்டு சென்றார். அவரை பல்கலைக்கழகத்தில் அற்புதமாக சிறப்பான முறையில் வரவேற்றார்கள். இந்த பட்டமளிப்பு

0: விழாவில் மேல்நிலைக் குழுவினர், உயர்நிலைக் குழுவினர், செயற்குழுவினர், நிதிக்குழுவினர், கல்விக்குழு உறுப்பினர்கள், பேராசிரியர்கள், பணியாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். இந்த விழாவில் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் வேந்தர் பேராசிரியர் கோ பத்மநாபன் அவர்கள் தலைமை வகிக்கின்றார். தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பொறுப்பு வகிக்கும் முதுநிலை பேராசிரியர் சுலோச்சனா சேகர் அவர்கள் வரவேற்புரையாற்றி அறிக்கையினை வழங்குகின்றார். தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலத்தின் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், உயர்கல்வித்துறை அமைச்சர் பி விஸ்வநாதன், திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் வி மோகனச்சந்திரன் ஆகியோரும் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். இந்த விழாவில் துணை குடியரசுத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பல்கலைக்கழகத்தின் சிறந்த பட்டதாரிகளுக்கு தங்க பதக்கங்களை வழங்கி பட்டம் பெறும் மாணவர்களிடையே உரையாற்றவும் இருக்கின்றார்.
1: மேனாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் வாய்மொழி, உலகை மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வி. திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் எதிர்கால மாணவர்கள் எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கை சவால்களை சமாளிக்க வெற்றி நடை போட வழிவகுத்து கொண்டே இருக்கிறது. 13 புலன்கள், 28 துறைகளின் கீழ் 66 பிரிவுகளில் கல்வி வாய்ப்புகள், 24 இளங்கலை, 27 முதுகலை, 29 ஆய்வு படிப்புகள், 3 பிஜி டிப்ளமா.
0: நேர்களே, திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் கல்வி அணி வகுப்பு துவங்கி நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இங்கே 11வது பட்டமளிப்பு விழா சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ளது. அந்த பட்டமளிப்பு விழாவில் பாரத திருநாட்டின் மாண்புமை துணை குடியரசுத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி விழா பேருரையும் ஆற்றவுள்ளார். திருவாரூரில் அமைந்துள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படும் படிப்புகளின் பட்டியல் ஏராளம் ஏராளம். 4 ஒருங்கிணைந்த இளங்கலை படிப்புகள், அதாவது பிஏ பிஎட் தமிழ், பிஏ பிஎட் ஆங்கிலம், பிஏ பிஎட் ஹிந்தி, பிஎஸ்சி பிஎட் கணிதம், 5 ஒருங்கிணைந்த முதுநிலை படிப்புகளாக ஒருங்கிணைந்த எம்எஸ்சி இயற்பியல், வேதியியல், கணிதம், உயிரி தொழில்நுட்பம், ஒருங்கிணைந்த எம்ஏ பொருளாதாரம், ஒருங்கிணைந்த எம்பிஏ இசை, 2 முதுகலை படிப்புகள் பிஜி ப்ரோக்ராம்ஸ், எம்ஏ செம்மொழி தமிழ் ஆய்வுகள், ஆங்கிலம், ஹிந்தி, வரலாறு, பொருளாதாரம், மக்கள் தொடர்பியல், எம்எஸ்சி வேதியியல், பயன்பாட்டு உளவியல், புவியியல், நிலவியல், நோய் பரவலியல் மற்றும் பொது சுகாதாரம், தோட்டக்கலை ஆகியவையும் சிறப்பாக வழங்கப்பட்டு வருகின்றது. பதிவாளர் ஆர் திருமுருகன் தலைமையில் பட்டம் பெறும் மாணவர்கள் அரங்கினுள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். நேர்களை பட்டமளிப்பு விழா நேரலைக்கு திருவாரூருக்கு அழைத்துச் செல்கின்றோம்.

0: தமிழகத்தின் ஆளுநர் அவர்களும் உடனிருக்கிறார். மற்றும் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர், பேராசிரியர் பெருமக்கள், ஆசிரியர்கள் அனைவரும் உடனிருக்கிறார்கள். இப்பொழுது இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் அனைவருக்கும் வணக்கங்களை சொல்லியபடி மேடையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். விழா இன்னும் சில நொடிகளில் தொடங்க உள்ளது.
1: தமிழ் தாய் வாழ்த்து.

வணக்கம். மோஸ்ட் ரெஸ்பெக்டட் ஆனரபிள் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் அவர் கண்ட்ரி திரு சி பி ராதாகிருஷ்ணன்ஜி, திரு விஸ்வநாதன்ஜி இஸ் நாட் ஹியர், அவர் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் ஷுட் ஹவ் பீன் ஹியர் அமாங்ஸ்ட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். Professor G. Padmanabhan, Chancellor of the Central University of Tamil Nadu, Professor Suloshana Shekhar, Vice Chancellor in charge of the Central University of Tamil Nadu, all other different heads of various departments, special guests, academicians, different faculty members, proud parents of the students of this convocation were

தாயின் அன்பாய், தந்தையின் அறிவாய், குருவின் ஒளியாய், தாயாய் தந்தையாய் குருவாய் தெய்வமாய் நாம் மனிதனமும் வழிபடுகின்ற சர்வ சக்தியையும் தன்னகத்தை கொண்டிருக்கின்ற புனித பாரத அன்னையின் பொற்பாதங்களை முதற்கண் பணிந்து வணங்கி, தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்து மேடையிலே என்னோடு அமர்ந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களும் அறிஞர் பெருமக்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை நான் முதலிலே உரித்தாக்குகிறேன். இன்றைக்கு மேடையிலே எனக்கு முன்னாலே நம்முடைய இளைய தலைமுறையினருக்கு மிக அற்புதமாக ஒரு உரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற தமிழகம் மற்றும் கேரளத்தினுடைய மேதகு ஆளுநர் ஸ்ரீமான் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர் ஜி அவர்களே, நம்முடைய நாகப்பட்டினம் மக்களவையினுடைய உறுப்பினர் பாசத்திற்கினிய அருமை சகோதரர் திரு செல்வராஜ் அவர்களே, தி சான்சலர் ஆஃப் அவர் யூனிவர்சிட்டி ஸ்ரீமான் ப்ரொஃபஸர் ஜி பத்மநாபன் ஜி அவர்களே, வைஸ் சான்சலர் ஆஃப் த யூனிவர்சிட்டி சீனியர் ப்ரொஃபஸர் சுலோச்சனா சேகர் ஜி அவர்களே, இங்கே வருகை புரிந்து அமர்ந்திருக்கின்ற வேளாங்குறிச்சி ஆதீனம் பூஜனிய சாமிஜி அவர்களே, பெற்றோர்களே, அறிஞர் பெருமக்களே, பேராசிரியர் பெருமக்களே, நாளைய நல்லுலகத்தில் இந்தியாவை உலகின் உச்சிக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற வேட்கையோடு இன்றைக்கு பட்டமளிப்பு விழாவிலே பட்டங்களை பெறுவதற்காக காத்து கொண்டிருக்கின்ற எனது அருமை மாணவ கண்மணிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கி, இட் கிவ்ஸ் மீ இம்மென்ஸ் பிளஷர் டு பி வித் யூ ஆல் ஃபார் தி 11th convocation of the Central University of Tamil Nadu. Today is the memorable milestone in the life of this university and more importantly in the lives of the young graduates who assembled here to get their degrees. We gather to celebrate the transformative power of education, the pursuit of knowledge,

டெடிக்கேஷன், பர்சிவியரன்ஸ் அண்ட் ரெசிலியன்ஸ் தட் ஹாவ் பிராட் ஈச் ஒன் ஆஃப் யூ டு திஸ் சிக்னிஃபிகண்ட் மொமெண்ட் ஆஃப் யுவர் லைஃப். மை ஹார்டியஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு எவ்ரி கிராஜுவேட் ஹூ இஸ் கோயிங் டு ரிசீவ் த டிகிரி டுடே. திச் அச்சீவ்மெண்ட் பிலாங்ஸ் நாட் ஓன்லி டு யூ பட் பிலாங்ஸ் டு யுவர் பேரண்ட்ஸ் ஹூ ஹவ் டெடிக்கேட்டட் தயர் ஸ்கேர்ஸ் ரிசோர்சஸ் ஆன் யூ, ஹூ ஆல்வேஸ் ட்ரீம் ஆன் யூ, ஹூ ஆல்வேஸ் ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் யூ, ஹூ ஆல்வேஸ் வாண்ட் ப்ரே தட் யூ ஷுட் பி சக்சஸ்ஃபுல் இன் யுவர் லைஃப். அண்ட் ஆல்சோ தி டீச்சர்ஸ், மென்டார்ஸ் அண்ட் வெல்விஷர்ஸ், ஆல் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப் ஆஃப் யூனிவர்சிட்டி, ஹூஸ் என்கரேஜ்மெண்ட் அண்ட் சாக்ரிஃபைஸ் மேட் திஸ் டே பாசிபிள் அண்ட் தேர் ரோல் இன் ஷேப்பிங் யூ இஸ் கமாண்டபிள் அண்ட் வி ஆல் அப்ரிஷியேட் தேர் செல்ஃப்லெஸ் எஃபர்ட்ஸ். I am especially delighted to be back in Tamil Nadu, a land renowned for its rich cultural heritage, timeless traditions, and extraordinary contributions to learning, literature, science, music, technology, and civilization. For me, this homecoming is deeply personal, for Tamil Nadu is the soil where I was born and where all my journey has begun. The location of this distinguished university in the sacred land of Thiruvaru is especially more significant. Home to the magnificent Thyagaraja temple, Thiruvaru has many centuries stood as the center of spirituality, scholarship and artistic excellence. This hallowed soil has nurtured saints, scholars and the legendary trinity of Carnatic music. Standing on this holy land reminds us that true greatness is born when the culture, learning and values flourish together. Thiruvarur's rich legacy of learning, public service and devotion continues to inspire generations of future leaders and intellectuals. My dear students, you are graduate at a time when the world is changing at a fast pace. What it was a year back now becomes irrelevant. The technology is changing. The change in technology is unimaginable. What is very important 2 years before now becomes outdated. And you have to adapt yourself to the fast changing situation, whether it is artificial intelligence or any other new technology which is going to emerge. We don't know what is going to emerge, and you have to equip yourself for that. You have to continue your education even after the graduation. You should never stop your education. That is where you are going to be more successful in the future. In such a rapidly changing world, knowledge alone is no longer sufficient. The greatest strength will belong to those who continue learning there throughout their life, adapt confidently to change, embrace the innovation, and work collaboratively to solve complex problems. It is nothing very tough when we start practicing everything every day. That becomes so easy. You should not give a gap. If you give a gap, then you will be left out somewhere. The future will belong to those who can apply knowledge with wisdom, creativity and integrity. Higher education has witnessed a tremendous expansion in the last 12 years due to the visionary efforts of our Honorable Prime Minister Sriman Narendra Modi ji. You just imagine

சில்ட்ரன் அட் தி சேம் டைம் யூ ஷுட் ஆல்சோ கான்ட்ரிபியூட் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த சொசைட்டி பிகாஸ் வி டேக் எவ்ரி திங் ஃப்ரம் த சொசைட்டி. திஸ் 385 crore

0: Your sacrifice, encouragement, and unwavering faith have taught these young graduates to this proud moment. And to the faculty members, I express my sincere appreciation once again that you make them graduates. You are going to make many, many scholars. And you have inspired curiosity, nurtured the confidence, and prepared these young minds to contribute meaningfully to the society. I am delighted to note that 1,103 graduates are receiving their degrees today, including 5 gold medalists who have distinguished themselves through the exceptional academic excellence. My congratulations to all of you. Amongst the gold medalists also, women are more than men, with 37 out of the total 50 gold medalists being women. That is another significant achievement of our university. I wish each one of you graduating students here the future filled with success, fulfillment, good health, and the satisfaction of making a meaningful difference to the society. May your journey contribute to building the India of our dreams. An India that is prosperous, inclusive, innovative, compassionate, and well-developed. That is the dream of all of us. And the dream will become reality because of your dedication, your hard work, your initiative. My blessings and best wishes are with all of you. In all your future endeavors, you should be so successful. இன்று இங்கே பட்டம் பெற்றுள்ள மாணவர்கள் ஒவ்வொருவரும் வாழ்வில் வெற்றி பெறவும், பலம் பெறவும், நலம் பெறவும், மகத்தான சாதனைகளை படைக்கவும் அவர்களுடைய கற்பனையில் தோன்றுகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நாட்டு மக்களுக்கும் உலகத்திற்கும் நடைமுறையிலே வகுத்தளிக்கவும் இறைவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நிச்சயமாக இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பான் என்று இறைவனுடைய திருவடிகளை பணிந்து வணங்கி உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ஜெய் ஹிந்த், லாங் லிவ் மதர் பாரத். நன்றி, வணக்கம்.
1: Thank you, sir. Honorable Chancellor, may I request you to confer the degrees and diplomas on the graduates.

லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், டாக்டர் சுஷிலா ரவி என்டோமென்ட் கோல்ட் மெடல். வருண்குமார் எஸ், எம்ஏ கிளாசிக்கல் தமிழ் ஸ்டடீஸ், புலவர் ஆர் வி பழனிசாமி கனகமணி என்டோமென்ட் கோல்ட் மெடல். ஐஸ்வர்யா கே, பிஓக் டிஜிட்டல் ஜேர்னலிசம் அண்ட் மல்டிமீடியா அப்ளிகேஷன், ஸ்ரீ உடையப்பா ட்ரஸ்ட் காரைக்குடி என்டோமென்ட் கோல்ட் மெடல். கிருத்திகா பி, டிப்ளமா இன் எபிகிராஃபி அண்ட் ஹெரிட்டேஜ் மேனேஜ்மெண்ட், த எம்பரர் பெருப்பிடகு முத்தராய சுவரன் மாறன் பிடாரி ட்ரஸ்ட் என்டோமென்ட் கோல்ட் மெடல். யூனிவர்சிட்டி கோல்ட் மெடல்ஸ், ரேஷ்மா சர்க்கார், எம்எஸ்சி அப்ளைட் சைக்காலஜி, கௌசிகா பி, மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், தியாஷ் ராய், எம்எஸ்சி ஜியோகிராஃபி.

சுபலக்ஷ்மி ஏ, இன்டெகிரேட்டட் பிஎஸ்சி பிஎட் மேத்தமேட்டிக்ஸ். கிருஷ்ணராஜ் கேபி, எல்எல்எம் கார்பரேட் லா அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ். ரசிகப்பிரியா பி, எம்எஸ்சி ஹார்டிகல்ச்சர் ஃப்ரூட் சயின்ஸ். சக்கினாரப்பு ஸ்ரீநிதி, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். வைஷாக் சிபி, எம்டெக் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. தர்ஷினி எம், பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் ஒகேஷனல். ராஜா எம், டிப்ளமா இன் சிலம்பாட்டம். தீபிகா எஸ், பிஜி டிப்ளமா இன் டேட்டா சயின்ஸ். அமுதவலி எஸ், பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ். திருஷ்டாந்த் சென், எம்எஸ்சி வைல்ட் லைஃப் சயின்ஸ் அண்ட் ஆர்த்தனோலஜி. முகமது சுஹேல் மீரன் எஸ், டிப்ளமா இன் ஒகேஷனல் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி. அஸ்வினி தேவ் சுரேஷ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி. சனா ஹுசேன், எம்எஸ்சி பிசிக்ஸ்.

அருள் ராகவன் டிவி இன்டகிரேட்டட் எம்எஸ்சி பிசிக்ஸ். ஆர்த்ரா பி, பிஜி டிப்ளமா இன் கெமிக்கல் லேப் டெக்னீஷியன். அமில்தனி டி, பிஎஸ்சி டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ். சரண்யாஜி, மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ்.

கேரல் மரியம் மேத்யூ, எம்பிஏ டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட். சுபஸ்ரீ ஹெச்டி, எம்பிஏ டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட். நவநீதன் என், எம்பிஏ டெக்ஸ்டைல் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ். ராமாயப்பன் எம், பிபிஏ டெக்ஸ்டைல் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ். நேஹா ஜேஎஸ், எம்ஏ மாஸ் கம்யூனிகேஷன். வித்யா பிஜாய், எம்எஸ்சி அப்ளைட் ஜியாலஜி.

ஸ்வாதி சங்கரி டி, எம்எஸ்சி பயோடெக்னாலஜி. கீதா சுரேஷ், எம்எஸ்சி எபிடமாலஜி அண்ட் பப்ளிக் ஹெல்த். அபர்ணா பி, எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி. ஹரிதா விஎஸ், எம்எஸ்சி அப்ளைட் மேத்தமேட்டிக்ஸ். ராஜசரண்யா எம், எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ். சந்தியாதேவி எம், எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நற்கவி டி, இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ். நிரஞ்சனா ஹரி, எம்ஏ எக்கனாமிக்ஸ். தேவ்னா விஜய், எம்ஏ இங்கிலீஷ். கே மகிலா, எம்ஏ ஹிந்தி. இத்தே ஸ்ருதி, எம்ஏ ஹிஸ்ட்ரி. அஞ்சுமா எஸ், மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க். அனகா எல், இன்டெகிரேட்டட் எம்ஏ எக்கனாமிக்ஸ். அண்ட் நிதீஷ் எம், பேச்சுலர்.

0: சீரும் சிறப்புமாக நடைபெற்றது திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழா. இன்று 1103 மாணவர்கள் பட்டம் பெற்றுள்ளார்கள். 50 மாணவர்களுக்கு தங்கப்பதக்கங்கள். இதில் மொத்தம் 616 மாணவிகள், 487 மாணவர்கள் இன்று பட்டம் பெற்றுள்ளார்கள். 45 பல்வேறு துறை முனைவர் பட்டங்களும் இன்று வழங்கப்பட்டன. மதிப்புமிக்க தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பின்படி 2 ஆண்டுகள் தொடர்ந்து இந்தியாவின் முதல் 100 பல்கலைக்கழகங்களில் தனது இடத்தை பிடித்ததன் மூலம் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் குறிப்பிடத்தக்க சாதனையை படைத்துள்ளது. திருவாரூரில் அமைந்துள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் 2009 நாடாளுமன்ற சட்டத்தால் நிறுவப்பட்ட 12 மத்திய பல்கலைக்கழகங்களில் முதல் பல்கலைக்கழகமாக தரவரிசையில் உள்ளது என்ற செய்தியுடன் இந்த நேரலையை நிறைவு செய்கிறோம். நேயர்கள், இதுவரை கேட்டது மாண்புமை இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்ட திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவின் நேரலை. நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி.
1: சிந்தனை துளி மரக்கன்று நடுவோம், நாட்டை உயர்த்துவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
2: உங்கள் சிமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
3: 2 தலைமுறைகளின் நம்பிக்கை இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
7: தங்க மாளிகை காரைக்கால்.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
9: இடிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டு புதிய பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி, பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் மற்றும் எம்இ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், எம்டெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆகிய புதிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய தர சான்றிதழ் NAC, A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முந்துங்கள். இடிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
6: சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
7: தங்க மாளிகை காரைக்கால்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
3: தங்க மாளிகை காரைக்கால்.
4: உங்கள் சிமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள், August 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
5: 2 தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
3: தங்க மாளிகை காரைக்கால்.
8: ஈடிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டு புதிய பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி, பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் மற்றும் எம்இ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், எம்டெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆகிய புதிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய தரச்சான்றிதழ் நாக், A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முந்துங்கள். ஈடிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
5: 2 தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
4: உங்கள் சிமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள், August 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
2: சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
3: தங்க மாளிகை காரைக்கால்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சுலை மற்றும் இதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் செலவு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர் மற்றும் GL மருத்துவமனை காரைக்கால்.
1: காரைக்கால் GL மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: GL மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 மணிக்கு நாகப்பட்டினம் விபிஎன் கார்டு மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும் நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் விபிஎன் கார்டு மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல்

0: 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தலி நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 5:30 மணிக்கு விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
3: வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
4: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றுள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பொதுத்துறை வங்கிகளுக்கான உயர்நிலைக் குழு விரைவில் அமைக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் லக்கிசராய் மாவட்டம் அசோக்தாம் கோவிலில் இன்று நேரிட்ட கூட்ட நெரிசலில் 7 பேர் உயிரிழந்தனர். இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் மாநாடு கூட்டு முயற்சிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையால் நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றுள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், அதிக அளவில் மத்திய பல்கலைக்கழகங்கள், நிர்வாகவியல் கல்லூரிகள், தொழில்நுட்ப கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் 12 எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதனால் மருத்துவக் கல்விக்கு உத்வேகம் அளிக்கப்படுவதுடன் ஏராளமான ஏழை எளிய மக்களும் தரமான உயர்தர சிகிச்சை பெற்று வருவதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பொதுத்துறை வங்கிகளுக்கான உயர்நிலைக் குழு விரைவில் அமைக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெறும் 2 நாள் பொதுத்துறை வங்கிகள் மாநாட்டில் பேசிய அவர், வங்கித்துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்களை இந்த உயர்நிலைக் குழு அரசுக்கு பரிந்துரைக்கும் என்று கூறினார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் முயற்சியில் பொதுத்துறை வங்கிகளின் பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் தெரிவித்தார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொது நிதி நிறுவனங்களும் மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப முக்கியத்துவம் வாய்ந்த பணிகளை மேற்கொள்வது குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக கூறினார். வங்கி நிறுவனங்களும் நிதி நிறுவனங்களும் இணைந்து செயல்படுவதன் அவசியத்தை திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார். பீகார் மாநிலம் லக்கிசராய் மாவட்டம் அசோக்தாம் கோவிலில் இன்று நேரிட்ட கூட்ட நெரிசலில் 7 பேர் உயிரிழந்தனர். சாவன் மாதத்தில் மேற்கொள்ளப்படும் சிறப்பு பூஜையின் போது 1000கணக்கான பக்தர்கள் திரண்டபோது இந்த விபத்து ஏற்பட்டது. படுகாயமடைந்த 10 பேர் பாட்னா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை மாநில அரசு செய்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பீகார் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். 15வது இந்தியா தாய்லாந்து கூட்டு ராணுவ பயிற்சிக்காக இந்திய ராணுவ குழு இன்று புறப்பட்டுச் சென்றது. பாதுகாப்பு அமைச்சகம் இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மைத்ரி எனப்படும் இந்த கூட்டு ராணுவ பயிற்சி இரு நாடுகளுக்கும் இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடர்ந்த காட்டுப்பகுதிகளிலும் நகரப்பகுதிகளிலும் ஊடுருவும் தீவிரவாதிகளை கண்டறிந்து ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான பயிற்சியும் இதில் மேற்கொள்ளப்பட உள்ளது. ராணுவத்தினருக்கான களப்பயிற்சிகள், வகுப்புகள் உள்ளிட்டவையும் இதில் இடம்பெற்றுள்ளன. ராணுவத்தில் சேர்க்கப்பட்டுள்ள புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் அவற்றை கையாள்வதற்கான நடைமுறைகள் குறித்தும் இதில் விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. ராணுவம், விமானம் மற்றும் கடற்படையினர் இணைந்து மேற்கொள்ளும் நடவடிக்கைகளும் இந்த பயிற்சியில் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை தொடங்கவுள்ள இப்பயிற்சி இம்மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சுயமாக பதிவு செய்யும் முறை இன்று தொடங்கியது. இம்மாதம் 31ஆம் தேதி வரை இதற்கான இணையதள வசதி செயல்பாட்டில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த 1100

0: 15 கிராமங்கள் மற்றும் 3 நகராட்சிகளில் இந்த சுயபதிவு முறை தொடங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வசிக்கும் இடம், தொழில் உள்ளிட்ட 40 கேள்விகள் இந்த சுயபதிவு செய்யும் படிவத்தில் இடம்பெற்றுள்ளது. அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட 4 மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு தலா 15,000 ரூபாய் இடைக்கால நிவாரணத்தை அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் ஹிமந்த பிஸ்வ சர்மா விடுவித்துள்ளார். குவஹாத்தியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிவாகர், கோலாகட், ஜோர்ஹட், சரைதியோ ஆகிய மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு உடனடியாக இந்த தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு அளிப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு நிர்வாகம் முழுவீச்சில் மேற்கொண்டு வருவதாகவும் டாக்டர் ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை harghartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு மாநாடு கூட்டு முயற்சிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சகத்தின் பொருளாதார உறவுகளுக்கான செயலர் திரு சுதாகர் தலேலா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் முன்னோட்டமாக பிரிக்ஸ் பொது சந்திப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், மனிதாபிமான அணுகுமுறைக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் பிரிக்ஸ் மாநாடு திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 350 மேற்பட்ட கூட்டங்கள் இந்த மாநாட்டையொட்டி பல்வேறு நகரங்களில் நடைபெற்றதாக அவர் கூறினார். அரசியல், பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பு ஆகியவற்றை உறுப்பு நாடுகளுக்கு இடையே வலுப்படுத்துவதை முக்கிய குறிக்கோளாக கொண்டு பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்தார். வளர்ந்து வரும் நாடுகளின் எதிர்பார்ப்புகளை உலக அரங்கிற்கு கொண்டு செல்ல வேண்டியதன் அவசியத்தையும் இம்மாநாடு வலியுறுத்தும் என்று அவர் கூறினார். பன்முக கட்டமைப்புக்கான ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்துவதற்கான தளமாக இது அமையும் என்று திரு சுதாகர் தலேலா தெரிவித்தார். நடப்பாண்டுக்கான பிரிக்ஸ் உச்சி மாநாடு புதுதில்லியில் அடுத்த மாதம் 12 தேதி தொடங்குகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த கைவினைப் பொருட்கள் தயாரிப்பான டோக்ரா பாணி உலோக சிற்பக்கலையை சத்தீஸ்கட் மாநில பழங்குடியின மக்கள் போற்றி பாதுகாத்து வருகின்றனர். தங்களது கலை பாரம்பரியத்தை டோக்ரா பழங்குடியின மக்கள் இந்த சிற்பங்கள் மூலம் வெளிப்படுத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சத்தீஸ்கர் மாநிலத்தின் பஸ்தர் பகுதியைச் சேர்ந்த மலைவாழ் பழங்குடியின மக்களின் மிகச்சிறந்த அடையாளங்களில் ஒன்றாக டோக்ரா பாணி உலோக சிற்பக்கலை தயாரிப்புகள் திகழ்கின்றன. டோக்ரா கலை என்பது இந்தியாவின் பழமையான உலோக சிற்பக்கலைகளில் ஒன்றாகும். இது பெரும்பாலும் மெழுகு வார்ப்பு முறை மூலம் தயாரிக்கப்படுகிறது. இந்த கலைக்கு சுமார் 4,000 ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரியம் இருப்பதாக கருதப்படுகிறது. டோக்ரா சிற்பங்கள் பொதுவாக வெண்கலம், பித்தளை உள்ளிட்ட உலோகங்களால் உருவாக்கப்படுகின்றன. மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், பழங்குடியின வாழ்க்கை, தெய்வ உருவங்கள் மற்றும் அன்றாட வாழ்க்கை காட்சிகள் ஆகியவை சிற்பங்களின் முக்கிய கருப்பொருளாக உள்ளன. இந்த சிற்பங்களின் தனி சிறப்பு அவற்றில் காணப்படும் கையால் செய்யப்பட்ட இயற்கையான வடிவமைப்பு மற்றும் நுணுக்கமான அலங்கார வேலைப்பாடுகள் ஆகும். தங்களின் வாழ்க்கை முறையை முழுக்க முழுக்க டோக்ரா பாணி சிற்பக்கலையில் உருவாக்கி சத்தீஸ்கர் மாநில பழங்குடியினர் சாதனை படைத்து வருகின்றனர்.
3: ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக சத்தீஸ்கர் மாநிலம் குண்டேகாவ் கிராமத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: மேற்குவங்க மாநிலம் பிர்பூம் மாவட்டத்தில் விடுதி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். அந்த விடுதியில் வரவேற்பறையில் ஏற்பட்ட தீ படிப்படியாக 4 மாடி கட்டடத்தில் பரவியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிகாலை நேரத்தில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அமெரிக்காவின் ஹவாய் மாகாணத்தில் லாலா சூறாவளி தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்தார். பிக் ஐலண்ட் தீவில் கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டதில் அதிக அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லாலா சூறாவளி குறித்து தெரிவித்துள்ள ஹவாய் மாகாண ஆளுநர் திரு ஜோஷ் கிரீன், உடைமைகளுக்கு மட்டும் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் உயிரிழப்பு பெரிய அளவில் இல்லை என்றும் கூறியுள்ளார். அப்பகுதிகளில் தொடர்ந்து மிக கனமழை பெய்து வருகிறது. 2,00,000+ மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல்வீனில் இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. கேலையில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 நாளான இன்று உணவு இடைவேளையின் போது இலங்கை முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்புக்கு 99 ரன் எடுத்துள்ளது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 462 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. தில்லியில் நடைபெற்று வரும் உலக

0: உலகக்கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி இன்று சீனாவின் யூ கி ஷியை எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து அயர்லாந்தின் சோஃபியா நோபலை எதிர்த்து விளையாடுகிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றுள்ளதாக குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பொதுத்துறை வங்கிகளுக்கான உயர்நிலைக்குழு விரைவில் அமைக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் லக்கிசராய் மாவட்டம் அசோக்தாம் கோவிலில் இன்று நேரிட்ட கூட்ட நெரிசலில் 7 பேர் உயிரிழந்தனர். இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் மாநாடு கூட்டு முயற்சிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பில் நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 12:50. நேயர்கள் கேட்கவிருப்பது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
2: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர் இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே. அழகான மழலை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
4: வணக்கம் தம்பி.
5: வணக்கம்.
4: உங்க பேர் என்ன?
5: பீஜனவ்.
4: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
5: 5th ஸ்டாண்டர்ட்.
4: சரிங்கப்பா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
5: நம் தினமும் பயன்படுத்தும் சொற்களை சொல்றதுக்காக இருக்கேன்.
4: எங்க சொல்லுங்கள?
5: லைப்ரரி, நூலகம், எஸ்கலேட்டர், மின்படி கட்டு, லிப்ட், மின் தூக்கி, வெல்கம், நல்வரவு, ஐலாண்ட், தீவு, ஆங்கர், நங்குரம், கார், மகிழுந்து, பஸ், பேருந்து, லாரி, சரக்குந்து, இரேசர், அலிப்பான், கம்ப்யூட்டர், கணினி, லேப்டாப், மணிக்கணினி, டிவி, தொலைக்காட்சி, பென்சில், கறிக்கோள், ஃபேன், மின்விசிறி, சாப்பி, சுண்ணக்கட்டி, ஹெலிகாப்டர், உலர்ந்தூர்ந்தி, ட்ரெயின், தொடர்வண்டி, ஆப், செயலி, வாட்ஸ்அப், புலனம், ஃபேஸ்புக், முகநூல், யூட்டன்சில், பாத்திரம், பிராஸ், பித்தளை, கனி, பழம், நனி, மிகுதி, கலை, கரும்பு, போன், அலைபேசி, இன்டர்நெட், வலைத்தளம், ரேடியோ, வானொலி, கபோர்ட், அலமாரி, ஸ்கூல், பள்ளிக்கூடம், ஹாஸ்பிட்டல், மருத்துவமனை, கோர்ட், நீதிமன்றம், ஏரோப்ளேன், ஆகாய விமானம், மைக்ராஸ்கோப், முன்னோக்கி, டெலஸ்கோப், தொலைநோக்கி, பாராசூட், வான்குடை, ஷிப், கப்பல், போட், படகு, சம்மரை, நீர்மூட்டி கப்பல், டியூப்லைட், மின்விளக்கு.
4: சரிங்க தம்பி, சூப்பரா சொன்னீங்க. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா? படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
5: போலீஸ்.
4: போலீஸாக என்ன பண்ண போறீங்க?
5: ஏதாச்சும் தப்பு நடந்தா சரியாக்குறது.
4: சரிங்கப்பா, நீங்க வருங்காலத்துல சிறந்த காவல்துறை அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்க.
5: தேங்க்யூ.
3: இதுவரை பசுந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
1: ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசுந்தளிர் கேட்டோம். நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
2: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி

0: சுத்தி வரை கைவளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: காரை பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். பனிரெண்டு மணி 55 நிமிடத்தில் பழனி சண்முக சுந்தர தேசிகர் அவர்கள் பாடிய உண்பர் தரு என தொடங்கும் பன்னிசை பாடல் கேட்கலாம்.

0: இன்று மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமது. நிகழ்ச்சியை வழங்குவோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க, ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இணைந்திருப்போம் எப்பொழுது இசையோடு. இது காரை பண்பலை 100.3.

0: மனதோறும் எழும் மகிழ்வலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் தேன்மொழி இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: ஈஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டு புதிய பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி, பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் மற்றும் எம்இ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், எம்டெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆகிய புதிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய தர சான்றிதழ் நாக், A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முந்துங்கள். ஈஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
3: தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
4: தங்க மாளிகை காரைக்கால்.
5: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: தேன்மழையில் முதல் பாடல் வெள்ளை ரோஜா படத்திற்காக.

0: ஒழித்த குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியன், எஸ் ஜானகி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்அண்ட் வோல்டாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திரையுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
4: உங்கள் சிமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுனு 4 நாள், ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
0: தேன்மழையில் அடுத்ததாக இளையராஜா இசையில் புலமைப்பித்தன் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியன், எஸ் ஜானகி பாடியது கை கொடுக்கும் கை படத்திற்காக.

0: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் ரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: தரமான தார்பைகள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம். நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல் அமுது. தார்பைகள், கிரீன் நட்ஸ், ஓஸ், நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.

மனதோறும் எழும் மகிழ்வலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், இசை கேட்டு கழித்திருங்கள். இது தேன்மழை. தேன்மழையில் அடுத்து வருவது இன்று நீ நாளை நான்.

0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள், ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் நாகப்பட்டினம், காரைக்கால் திருச்சி, நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
3: நியூராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் டிசைன் சோமானி மற்றும் ஜாக்பார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.

0: நேயர்களுக்கு உளம் கடந்த நல்வாழ்த்துக்களை சொல்வோம். திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: நேர்களுக்கு உளம் கடந்த நல்வாழ்த்துக்களை சொல்வோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களுக்கு உளம் கடந்த நல்வாழ்த்துக்களை சொல்வோர் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் திருச்சி.
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
0: நேர்களுக்கு உளம் கணிந்த நல்வாழ்த்துக்களை சொல்வோம் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை

0: காரைக்கால் திருச்சி.
1: தென்மழை
0: நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் இரட்டைவால் குருவி படத்திலிருந்து பாடல்.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் வழங்கிய தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
1: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: தலைமுறைகளின் நம்பிக்கை இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
0: தொடர்ந்து கேட்கலாம், ரசிக்கலாம் தேன்மழை. தேன்மழையில் அடுத்து வரும் பாடல் 2:1 படத்திற்காக இளையராஜா இசையில் இளையராஜா பாடியது.

மாசம் மாசம் இந்த இடிபில் பார்த்தாலே கவலையா இருக்கு. 8,000 வரை மானியம் பெறுங்கள். மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருடத்திற்கு இலவச பராமரிப்பு என பல நன்மைகளும் உண்டு. இன்றைய தொடர்பு கொள்ளுங்க.

0: சதங்க மாளிகையில் வைர திருவிழா வைரநகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
1: தங்க மாளிகை காரைக்கால்.
2: தென்மழையில் வளவரம் காத்திருப்பது, பகல் நிலவு படத்திற்காக ரமேஷ் உஷா ஸ்ரீனிவாஸ் பாடியது, இளையராஜா இசையில்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களுக்கு காரைக்கால் பியசா தங்கமாளியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். காரைக்கால் பியசா தங்கமாளியில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் சலுகை. ஆகஸ்ட் 18 வரை மட்டுமே. நேர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்வோர் ஏஜிஎஸ் பிள்ளை. கல்வி குழுமங்கள், நாகப்பட்டினம்.
3: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
2: தேன்மழை நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் 1000 பூக்கள் மலரட்டும் படத்துக்காக பி. சுசிலா பாடியது, இசை நரசிம்மன்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் மாணாக்கர் கல்வி கற்பதற்கான மிக வலுவான கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் இன்று அறிவித்துள்ளார். இணையதளம் மூலம் பத்திரப்பதிவு செய்யும் திட்டம் தமிழகத்தில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் நீர்நிலைகளை புனரமைக்கும் பணிகளை நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் ஒற்றையர் முதல் சுற்றில் ஆயுஷ் ஷெட்டி, பி வி சிந்து உள்ளிட்டோர் இன்று களமிறங்குகின்றனர். இனி விரிவான செய்திகள். நாட்டில் மாணாக்கர் கல்வி கற்பதற்கான மிக வலுவான கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் மாணாக்கருக்கு பட்டங்களை வழங்கி உரையாற்றிய குடியரசு துணைத் தலைவர், மாணாக்கர் தாங்கள் கற்ற கல்வியை சமுதாயத்திற்கு வழங்குவதை என்றென்றும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றார். நாட்டில் கல்விக்கான கட்டமைப்புகள் அனைத்தும் ஒவ்வொரு சாமானியரின் வரி வருவாயிலிருந்து உருவாக்கப்பட்டது என்பதை அனைவரும் உணர வேண்டியதன் அவசியம் குறித்தும் வலியுறுத்தினார். நாட்டில் பொதுத்துறை வங்கிகளுக்கான உயர்மட்ட குழு ஒன்று விரைவில் அமைக்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொதுத்துறை வங்கிகள் தொடர்பான 2 நாள் மாநாட்டை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், வங்கி சீர்திருத்தங்களின் அடுத்த கட்ட முன்னெடுப்புகள் குறித்து இக்குழு தீர்மானிக்கும் என்றார். வங்கிகளின் எதிர்கால பங்கு குறித்த பரிந்துரைகளை இக்குழு உருவாக்கும் என்றார். இம்மாநாட்டில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெறும் என நம்பிக்கை வெளியிட்டார். வாரா கடன் அளவு மிக குறைவான அளவிலேயே இருப்பதால் இந்திய வங்கிகள் வலுவான நிலையில் உள்ளதாகவும், இதன் மூலம் இத்துறை சார்ந்த சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வகை செய்யப்படுவதாகவும் எடுத்துரைத்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா எனும் இலக்கை அடைவதில் வங்கியாளர்களின் இன்றியமையா பணிகள் குறித்து எடுத்துரைத்த அமைச்சர், நாட்டில் வங்கிகள் மற்றும் நிதித்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து இம்மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படும் என்றார். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு கூடுதல் தள்ளுபடி அறிவிப்பை முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் இன்று வெளியிட்டுள்ளார். பேரவையில் அவை விதி 110 கீழ் அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர், 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதாக எடுத்துரைத்தார். 75,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாயும், 1,00,000 மேல் பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாயும் தள்ளுபடி செய்ய
1: 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாகவும், 75,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1,00,000 ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி வழங்கப்படும். இதன் மூலம் 2,38,264 விவசாயிகளுக்கு தலா 75,000 ரூபாய் வரை தள்ளுபடி வழங்கப்படும்.
0: இதன் மூலம் அரசுக்கு 953 கோடி ரூபாய் கூடுதல் சுமை ஏற்படும் என்று கூறிய முதலமைச்சர், தற்போதுள்ள தமிழக அரசின் நிதி நெருக்கடியிலும் உழவு தொழிலையும் விவசாயிகளையும் மதித்தால்தான் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்றார். இதன் மூலம் 1,334,000 விவசாயிகளுக்கு 6,220 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்தார். தவேக அரசின் 100வது நாள் நிறைவையொட்டி பேரவையில் முதலமைச்சருக்கு அவைத்தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் வாழ்த்து தெரிவித்தார். 100 நாட்களில் வலிமையான அடித்தளத்தை அமைக்கும் வகையில் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் கோப்புகளில் முதலமைச்சர் கையெழுத்திட்டுள்ளதாக கூறினார். கோவையில் கல்லூரி மாணவர் அமுதன் மற்றும் திருவொற்றியூரில் மாணவர் தனுஷ் ஆகியோர் கொலை சம்பவம் தொடர்பாக சட்டப்பேரவையில் இன்று கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி, அஇஅதிமுக உறுப்பினர் திரு காமராஜ், திரு எஸ் பி வேலுமணி, பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு மாரிமுத்து, காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி தாரகை கட்பத், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் ஆகியோர் பேசினார்கள். இந்த விவாதத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதிக்கும் அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன் ஆகியோருக்கிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. விவாதத்தில் பேசிய திரு உதயநிதி ஸ்டாலின், 100 நாள் சாதனைகளை சொல்லும் போது அண்மை காலத்தில் நடைபெற்ற கொலை சம்பவங்களை குறிப்பிட வேண்டிய நிலை ஏற்படுகிறது என்றார். கோவையில் நடைபெற்ற அமுதன் கொலை கோஷ்டி மோதல் அல்ல, போதைப் பொருள் குறித்த தகவலை அமுதன் கொடுத்ததால் காவல்துறையினர் அந்த தகவலை கசியவிட்டதாக குறை கூறினார். போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த அரசு தவறிவிட்டது என்றும் குற்றம் சாட்டினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு மாரிமுத்து பேசிய போது, மாணவர் சமுதாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும், ஓய்வு பெற்ற நீதிபதியை கொண்டு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இத்தீர்மானத்திற்கு பதிலளித்த மின்துறை

0: அமைச்சர் திரு நிர்மல்குமார் 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கும் 4ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக அமுதன் கொலை செய்யப்பட்டதாக தெரிவித்தார். முன் விரோதத்தில் மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக அமுதன் கொலை செய்யப்பட்டதாகவும் போதைப் பொருள் தொடர்பாக கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுவது உண்மைக்கு மாறானது என்றும் வழக்கை திசை திருப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். 3 மாதத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும் இதுவரை இந்த வழக்கில் 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் கூறினார். தமிழகத்தில் இணையதளம் மூலம் பத்திரப்பதிவு செய்யும் திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று தொடங்கி வைத்தார். மனைப்பிரிவில் முதல் மனை மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பில் முதல் வீடு விற்பனை ஆவணங்களுக்கு பதிவுத்துறையில் இணைய வழியில் வருகையில்லா ஆவணப்பதிவு கட்டாயமாக்கல் நடைமுறை இன்று துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆவணப்பதிவில் புதிய முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. பதிவுத்துறை இணையதளத்தில் தங்களது உள்நுழைவினை தாங்களே உருவாக்கி ஆவணங்களை இணைய வழியில் சமர்ப்பிக்கலாம். ஆவணத்தை எழுதி கொடுப்பவர்கள், பெறுபவர்கள் மற்றும் சாட்சிகள் ஆகிய அனைவருக்கும் ஆதார் அட்டை பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: செங்கல்பட்டு மாவட்டத்தில் 9.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நெடுங்குன்றம் ஊராட்சிக்குட்பட்ட புத்தூர் ஏரி கால்வாய் புனரமைக்கும் பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஊரக வளர்ச்சித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள வரத்து கால்வாய்கள், குளங்கள் மற்றும் ஊரணிகள் புனரமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டம் உதகையில் முதன்முறையாக தானியங்கி பால் விநியோக சேவையை ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு இன்று தொடங்கி வைத்தார். இத்திட்டத்திற்கு பொதுமக்களின் வரவேற்பை பொறுத்து கூடுதல் இயந்திரங்கள் நிறுவப்படும் என்று கூறினார்.
2: மக்கள் இதுல வந்துட்டு அவங்களோட கண்டெய்னரோ, டின்னோ, கேனோ, அவங்களோட சொந்த டப்பாவை கொண்டு வந்துட்டு பால் எடுக்கலாம். கேஷ் இன்சர்ட் பண்ணா மிஷின் ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவு அமௌண்ட் ரீட் பண்ணி அந்த அளவுக்கு கரெக்டா வந்து மில்க் வந்து டிஸ்பென்ஸ் பண்ணுது. கார்டு கூட இருக்கு, யூபிஐல கூட நம்ம இப்ப இன்டிகிரேட் பண்றோம். டோட்டலா நமக்கு மிஷின் 5 லேக்ஸ், வெளியே இருக்கிற கேபின் ஒரு 2 லேக்ஸ், டோட்டலா ஒரு 7 லேக்ஸ் செலவு பண்ணி பண்ணுவோம்.
0: காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து மனுக்களை பெற்று அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அலுவலர்களை அறிவுறுத்தினார். நாகை மாவட்டத்தில் மகளிர் சுய உதவிக் குழுக்களின் தயாரிப்பு பொருட்களை சந்தைப்படுத்தும் நடவடிக்கைகளை இத்துறை சார்ந்த அலுவலர்கள் வலுப்படுத்த வேண்டுமென மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் அறிவுறுத்தியுள்ளார். இம்மாவட்ட பேருந்து நிலையத்தில் நாகை மகளிர் சந்தையை துவக்கி வைத்து பேசிய அவர், பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் இத்தகைய சந்தைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டத்திற்குட்பட்ட கிராமங்களில் நாளை மறுநாள் நடைபெறும் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாமில் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகள் தொடர்பான மனுக்களை அளித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஷரண்யா அரி தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 8555 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 81.85 அடியாக உள்ளது. குடிநீர் தேவைக்காக 2000 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து இன்று 12500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கருதி 2வது நாளாக இன்றும் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் விடுபட்டோருக்கான குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கும் முகாம் இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் ஆயுஷ் ஷெட்டி சீனாவின் யூகி ஷியையும், மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் பி வி சிந்து அயர்லாந்தின் சோஃபியா நோபலையும் இன்று எதிர்கொள்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் மாணாக்கர் கல்வி கற்பதற்கான மிக வலுவான கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் இன்று அறிவித்துள்ளார். இணையதளம் மூலம் பத்திரப்பதிவு செய்யும் திட்டம் தமிழகத்தில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் நீர்நிலைகளை புனரமைக்கும் பணிகளை நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் ஒற்றையர் முதல் சுற்றில் ஆயுஷ் ஷெட்டி, பி வி சிந்து உள்ளிட்டோர் இன்று களமிறங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: நேரம் 2 மணி. சிந்தனை துளி முந்துவதில் இல்லை பெருமை, பாதுகாப்பாக சேருவதே முழுமை. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். லஞ்ச் பிரேக்கில் முதலில்
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். இன்றைக்கி போன் கேன்சர் பற்றி கொஞ்சம் பேசுகிறேன். போன் டியூமர்ஸ் அப்படின்றது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசில் வரும். ஒரு 9 வயசுலேருந்து 25-26 வரை வயசுக்குள்ளே தான் இந்த போன் கேன்சர்ஸ்லாம் வரும். ரொம்ப இள வயசில் வர கேன்சர்ன்றதுனால ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வயசில் தான் போன் வந்து வளர்ச்சி அடையும். நம்ம வளர்கிறோம் இல்லையா, எல்லோரும் வளரும்போது அந்த டைமில் தான் ஹைட்டு வளரும், போன்ஸும் வளரும். போன்ஸோடைய கார்ட்லேஜ் ப்ளஸ் ரெகுலர் போன் ஃபார்மேஷன் இருக்கிற டைமில் டக்குன்னு என்னாகும், ஏதாவது ஒரு இடத்துல அது அளவுக்கு மீறி அதிகமாக வளர ஆரம்பித்தோடனே அது கேன்சராக மாறும். மெயின் எங்கே வரும்னா, முட்டிக்கு சார்ந்த பகுதிகளில் வரும். இந்த மாதிரி சின்ன பசங்க வந்துட்டு விளையாடிட்டு இருப்பாங்க, ஒரு சின்ன ஏதாவது அடிபட்டாலும் உடனே கால் உடையிற அளவுக்கு வலிக்கும். ஸோ இது எப்போவுமே சும்மா விளையாண்டுட்டு இருந்தா சார், திடீர்னு பார்த்தா வீக்கமாயிடுச்சு, வீக்கம் ஸ்கேன் பண்ணி பார்த்தா நமக்கு டியூமர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த போன் டியூமர்ஸ் வந்துட்டு ரொம்ப ஒரு பெக்குலரான டியூமர். சின்ன வயசுலேயும் எல்லா கேன்சரும் வயசானவங்களுக்கு வரும், பட் இந்த கேன்சர் வந்துட்டு சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு தான் வரும். ப்ளஸ் ஸ்பெசிஃபிக்காக நுரையீரலுக்கு பரவும் அது. ஸோ போன் கேன்சர் இருக்கிறவங்க, சப்போஸ் உங்கள் குழந்தைக்கு இல்லை உங்கள் பையனுக்கு உங்கள் பொண்ணுக்கு வந்துட்டு சின்ன வயசில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு காலில் ஒரு வீக்கம் இருக்குது, திடீர்னு நடந்தால் அந்த காலையே வீங்கிக்குது, ஒரு சின்ன மூமெண்ட் பண்ணாலும் பயங்கரமாக வலிக்குது, இருமல் சளி இருக்குது, அப்படின்னா அது போன் டியூமருக்கான அறிகுறி. நிறைய பேர் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் வரதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது தடுக்கி விழுந்திருப்பான், அதனால தான் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சிடுவாங்க. ப்ளஸ் அந்த குழந்தைக்கும் இல்லை அந்த பையனுக்கும் சொல்கிறதுக்கு தெரியாது. இதனாலேயே போன் டியூமர்ஸ் வந்துட்டு எங்ககிட்ட வரும்போது போனில் மட்டும் இல்லாமல் நுரையீரலில் ஃபுல்லாக பரவி வராங்க. ஸோ உங்கள் பையனோ இல்லை உங்கள் பொண்ணுக்கோ அளவுக்கு மீறி வலி, பார்க்குறதுக்கு ரொம்ப வீக்கம் இருக்காது பட் அளவுக்கு மீறி வலி இருந்துச்சுன்னா உங்கள் மனசில் எப்போவுமே போன் டியூமருக்கான அந்த சான்ஸ் இருக்குன்றது நீங்கள் யோசிக்கணும். போன் கேன்சரை மேனேஜ் பண்ணுறதுக்கு தனி டிபார்ட்மெண்ட், எல்லா கேன்சர் ஹாஸ்பிட்டல்லையும் தனி டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டில் நுரையீரல் ஆப்ரேஷன் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, கீமோதெரப்பி கொடுக்குற டாக்டரும் இருப்பாங்க, ரேடியேஷன் கொடுக்குற டாக்டர் இருப்பாங்க, ப்ளஸ் இந்த போன் கட்டி அறுவை சிகிச்சை பண்ணுறவங்களும் இருப்பாங்க. போன் டியூமர் ஆப்ரேஷன் பண்ணுறது எப்போவுமே ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட். பட் இன்றைக்கி சமீப காலத்தில் போனில் இருக்கிற கேன்சருக்கு டைரெக்டாக ஆப்ரேஷன் பண்ணவே கூடாது, ஃபஸ்ட்டு கீமோதெரப்பி இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன் பண்ணணும். இன்னமும் நாங்கள் பார்க்குறோம் நிறைய பேர் டைரெக்டாக ஆப்ரேஷன் பண்ணி எங்ககிட்ட வராங்க, அவங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கிறது இல்லை. ஸோ போன் டியூமர்னு வந்துச்சுன்னா நீங்கள் நினச்சிக்க வேண்டியது என்னென்னா, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கீமோதெரப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணணும். இந்த ஒரு மெசேஜ் இந்த பேச்சில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப நல்லது.
3: நேயர்களே,

0: புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வின்னா நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.
2: நேரம் 2:05.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் வழங்கும் கேள்விக்கென்ன பதில். நிகழ்ச்சினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
2: ஈஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டு புதிய பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி, பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் மற்றும் எம்இ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், எம்டெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆகிய புதிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய தர சான்றிதழ் நாக், A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முந்துங்கள். ஈஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: கேள்விக்கான பதில் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்கள் வந்து சரியான விடை சொல்லணும் அப்படின்னா நிகழ்ச்சியில் பங்கெடுக்க அழைக்கலாம். 0436 8 இணைப்பு எண்ணுடன் 2 3 1 2 3 1 2 9 9 4 8 0 அலை 2 9 9 5 8 0 அலைபேசி எண் 9 5 6 6 4 2 7 2 3 1 இந்த எண்களுக்கு அழைத்து நிகழ்ச்சியில் பங்கெடுத்து சரியான விடை சொல்லலாம். கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சிக்கான முதல் வினா கேள்வி. இந்தியாவில் 4வது முப்படைகளின் எதிர்கால போர் முறை பயிற்சி எங்கு நடைபெறுகிறது? கேள்வி மீண்டும் ஒரு முறை. இந்தியாவில் 4வது முப்படைகளின் எதிர்கால போர் முறை பயிற்சி எங்கு நடைபெறுகிறது? இணைப்புல நேர்களும் அப்படியே வந்துட்டே இருக்காங்க, வரக்கூடிய முதல் நேரம் நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.
1: அம்மா வணக்கம். சந்திரசேகர் கட்பாடியிலிருந்து பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கும். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேம்மா.
0: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கீங்க, சரி. நிகழ்ச்சியிலும் பங்கெடுத்திருக்கீங்க. கேள்வி கேட்டீங்களா வினா?
1: ஆப்ல வரவே இல்லம்மா, இன்னும் பதில் சொல்லுங்களேன்.
0: இந்தியாவில் 4வது முப்படைகளின் எதிர்கால போர் முறை பயிற்சி எங்கு நடைபெறுகிறது? மும்பை. தவறான விடை, முயற்சிக்கு பாராட்டுகள். நம்ம அடுத்த நேயர்கிட்ட நம்ம கேட்கலாம். வணக்கம்.
2: ராஜஸ்தான்.
0: ராஜஸ்தான் தவறான விடை. யார் பேசுறீங்க?

0: ஹலோ, தொடரும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் உதயநாத் சுப்பிரமணியன்.
0: கேள்வி கேட்டீங்களா ஐயா? வினா
1: குமரி.
0: ஹலோ
1: குமரி. இல்ல,
0: குமரி தவறான விடை. முயற்சிக்கு பாராட்டுக்கள். நன்றி. தொடரும் நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கும். நீங்க நலமா இருக்கீங்களா?
2: ரொம்ப நல்லா இருக்கு மேடம். ரொம்ப பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
2: இது வந்து டெல்லி மேடம்.
0: புதுடெல்லி. சரியான விடை சொல்லிருக்கீங்க. யார் பேசுறீங்க?
2: நான் மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூர் பண்டார விட எம்சி கிருஷ்ணா மேடம்.
0: சரி, நன்றி சார். ஆம் நேயர்களே, இந்தியாவின் 4வது முப்படைகளின் எதிர்கால போர் முறை பயிற்சி எங்கு நடைபெறுகிறது அப்படின்னு நிகழ்ச்சியினுடைய முதல் வினாவா அந்த கேள்வி தான் கேட்டிருந்தோம். புதுதில்லியில் உள்ள மனேஷியா மையத்தில் தாங்க நடத்தப்பட்டு வருகிறது. ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி இந்த ஆண்டு 2026 புதுடில்லியில் தொடங்கிறது. இதனுடைய கால அளவு கிட்டத்தட்ட 4 வாரங்கள். ஒருங்கிணைந்த பாதுகாப்பு பணியாளர் தலைமையகத்தின் ஆதரவின் கீழ் நடத்தப்பட்டு கூட்டு போர் ஆய்வு மையத்தால் ஒருங்கிணைக்கப்படுதுங்க. செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பங்கள், சைபர் அறிவாற்றல் மற்றும் தகவல் போர், தன்னாட்சி மற்றும் ஆளில்லா அமைப்புகள், நிலம், வான், கடல், விண்வெளி மூலம் விண்வெளி முழுவதும் பலகல செயல்பாடுகள், இப்படி பல விஷயங்களுக்காக இந்திய இராணுவம் வந்து இந்த கூட்டு இராணுவ பயிற்சியை வந்து நடத்துகிறாங்க. இந்தியாவின் 4வது முப்படைகளின் எதிர்கால போர் முறை பயிற்சி எங்கு நடைபெறுகிறது நிகழ்ச்சிக்கான முதல் வினா புதுடில்லியில் நடைபெறுது. இப்போ நேயர்களுக்கான அடுத்த வினா கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியில் நம்ம கேட்டுடலாமா? அஸ்த்ரா மார்க் இரண்டு ஏவுகணை எந்த நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது? நிகழ்ச்சிக்கான அடுத்த வினா, அஸ்த்ரா மார்க் இரண்டு ஏவுகணை எந்த நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கோம். இணைந்திருப்போம் காரைக்கால் பண்பலை 100.3 நம்மை இணைத்திருப்பது கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் EGS பிள்ளை கல்விக் குழுமங்கள்.

0: நாளை காலை 6:35 காரைக்கால் ஒன்றில் காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூஸ் ஏகஸ் வழங்குபவர்களுக்கு நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூஸ் ஏகஸ்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பால் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சல் அமது நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பால் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க

0: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர். நிகழ்ச்சியை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலி விலையில் அள்ளிச்செல்ல வாருங்கள், கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
3: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
4: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி.
5: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன்.

0: தங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: கேள்விக்கான பதில் நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையோடு நம்ம இணைந்திருக்கிறோம். அதாவது நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி நம்ம கேட்டிருந்தோம், அஸ்ட்ரா மார்க் 2 ஏவுகணை எந்த நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கோம். தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த நேயர்களை நம்ம நிகழ்ச்சிக்காக சந்திக்கலாம். வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
4: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜபுரம் பகுதியிலிருந்து மாமத் இக்பால். மிக்க மகிழ்ச்சி. நல்லா இருக்கீங்களா?
3: அனைவரும் நலமா இருக்கும். நீங்க நலமா இருக்கீங்களா? தவறான விடை, முயற்சிக்கு பாராட்டுக்கள். தொடர்ந்து அடுத்த நேரம் நம்ம சந்திக்கலாம். வணக்கம். நிகழ்ச்சிக்காக தொடரும் அடுத்த நேயர் வணக்கம். மதிய வணக்கம். யார் பேசுறீங்க?
5: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சிவ சண்முக சுந்தரம்.
3: ஐயா கேள்வி கேட்டீங்களா?
5: அந்த அஸ்ரா மேடம்.
3: ஆமாங்க.
5: அது வந்து DRDO செஞ்சிருக்காங்க.
3: DRDO ரொம்ப சரியா சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஆமாங்க, அஸ்த்ரா மார்க் 2 ஏவுகணை எந்த நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது? DRDO பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம், டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இந்த அஸ்ட்ரா மார்க் 2 அப்படின்ற ஏவுகணை நம்மளுடைய இந்திய விமானப்படை விமானப்படைக்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பால் உருவாக்கப்பட்ட, உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட, பார்வைக்கு அப்பாற்பட்ட வான் ஏவுகணை ஆகும். இது சுமார் 200 முதல் 240 கிலோமீட்டர் வரையிலான நீட்டிக்கப்பட்ட தாக்குதல் வரம்பு, இரட்டை துடிப்பு திட்ட ராக்கெட் மோட்டார் மற்றும் செயல்திறன் மிக்க மின்னணு தேடுபொறி ஆகிய பல சிறப்பம்சங்களை கொண்டிருக்குங்க. இடைவழி புதுப்பிப்பு மற்றும் இருவழி தரவு இணைப்பு, மின்னணு எதிர் நடவடிக்கைகளுடன் கூடிய உள்நாட்டு செயலாக்க மின்னணு முறையில் ஸ்கேன் செய்யப்படும் வரிசை தேடுபொறி எடை, அதாவது தோராயமாக 175 முதல் 190 கிலோ இதனுடைய எடையாகும். அஸ்ட்ரா மார்க் 2 ஏவுகணை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் DRDO இதனால் உருவாக்கப்பட்டது இந்திய விமானப்படைக்காக. இணைந்திருப்பது கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சிக்கான அடுத்த வினா, தேசிய மஞ்சள் வாரியத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது?

லஞ்ச் பிரேக்ல கேள்விக்கென பதில் நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நிறைவு பகுதியில் இருக்கும் தேசிய மஞ்சள் வாரியத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது அப்படின்னு நிகழ்ச்சிக்கான நிறைவு கேள்வியாக நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா. அதாவது தேசிய மஞ்சள் வாரியத்தின் தலைமையகம் தெலுங்கானாவின் நிஜாமாபாத்தில் அமைஞ்சிருக்குங்க. இந்தியாவின் மஞ்சள் தலைநகர் அப்படின்னு கூட இதை பெருமையாக சொல்லுவாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் பயன்பாடு கிட்டத்தட்ட 60% தயாரிப்பாளராகவும் நுகர்வோராகவும் நம்ம இந்திய நாடு விளங்குது. மஞ்சள் உற்பத்தியை பெருக்குதல், ஆராய்ச்சி மேம்பாடு, ஏற்றுமதி, மதிப்பு கூட்டல், இப்படி பல்வேறு ஆராய்ச்சிகளையும் செயல்பாடுகளையும் முன்னெடுக்கிறதுக்காக அமைஞ்சிருக்கு. தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு மஞ்சள் வாரியம், தேசிய மஞ்சள் வாரியம். இதனுடைய தலைமையகம் தெலுங்கானாவின் நிஜாமாபாத்தில் அமைஞ்சிருக்கு. இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் வழங்கி

0: கேள்விக்கென பதில் நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள்.
1: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: லஞ்ச் பிரேக்கில் நேயர்கள் கேட்கலாம் சங்கீத சாரல்.

இன்றைய நிகழ்ச்சியில் ஆணையம்பட்டி எஸ் கணேசன் அவர்களின் ஜலதரங்க இசை கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ராகம் ஸ்ரீரஞ்சனி ஆதிதாளத்தில் கஜவதனை எனத் தொடங்கும் பாடல்.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்வாழ் நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சுலை விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர், காரைக்கால் GL மருத்துவமனை.
1: காரைக்கால் GL மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: GL மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 மணிக்கு நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: பிபிஎன் கண் மருத்துவமனையும்
5: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தலை நிகழ்ச்சியை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
7: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை காலை 5:30 மணிக்கு விளக்கேற்றும் வேளை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
8: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
9: வெல கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
0: நாளை மாலை 6:20 நாச்சார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏசி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்ஸ்டலமது நிகழ்ச்சியை வழங்குவோர் நாச்சார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மற்றும் மயிலாடுதுறை ஏசி காமாட்சி ஜுவல்ஸ்.
10: வீட்டு உபயோக பொருட்கள்
11: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
12: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
0: நாளை மாலை 4:30 மணிக்கு வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும் நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ். சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஆணையம்பட்டி எஸ் கணேசன் அவர்களின் ஜலதரங்க இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடரும் அடுத்த பாடல் ஹம்சநந்தி ராகத்தில் ரூபக தாளத்தில் பவனகுரு என தொடங்கும் ஜலதரங்க இசை.

0: சங்கீத சாரலில் நேயர்கள் இதுவரை கேட்டது ஆணியம்பட்டி எஸ் கணேசன் அவர்களின் ஜலதரங்க இசை. நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் அறிவிப்பாளர் சுகப்பிரியா. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கன்னியாகுமரி மாவட்டம் தர்மபுரம் 4 சென்டிமீட்டர், நெய்யூர், கன்னியாகுமரி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், சூரலக்கோடு, திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, புத்தனணை, மயிலாடி, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், கன்னிமார் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. பாலமூரில் பதிவான மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது.

0: மிக அதிக அளவு வெப்பநிலையான 39.7 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.4 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை கரூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. தருமபுரி, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சென்னை, நீலகிரி, கடலூர், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் அதிக வெப்பநிலை 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது, மேலும் அதிகரித்து 1.5 டிகிரி செல்சியஸ் உயர்ந்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழைப்பொழிவு இருக்கக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழை. நாளை மறுநாளுக்கான வானிலை இது. 20ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. வடகடலோர தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை சற்று உயர்ந்திருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் வடக்கு உட்பகுதிகளில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்படக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு உண்டு. வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 30.2 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 23.4 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி இம்மாதம் 21ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்கடலோர தமிழ்நாடு, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், தென்மேற்கு வங்க கடற்பரப்பு, வடமேற்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3. நேரம் 3 மணி.

0: நேயர்கள் இனி கேட்கலாம், கொண்டாடலாம். திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் விருதச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
1: உங்கள் சீமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு நாலு நாள், ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: மேலும் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
7: வைர திருவிழா வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
8: தங்க மாளிகை காரைக்கால்.
0: நேர்களை எல்எஸ்சி நிகழ்ச்சியில நீங்களும் பங்கெடுக்கலாம். எப்படின்னு கேக்குறீங்களா? எப்பி பக்கத்துல நாம ஒரு கேள்வியோட ஒரு போஸ்ட் பண்ணிருக்கோம். என்ன கேள்வி? மழை வந்தால் நீங்கள் ஆடும் மயிலா ஓடும் பூனையா? அதாவது நீங்க உற்சாகமாயிடுவீங்களா இல்ல விழுந்துடுச்சு ஓடிடுவீங்களா? இதுதான் நம்மளோட கேள்வி. அதுக்கான கமெண்ட்ஸ் நீங்க போடுங்க, பாட்டை கேளுங்க, உங்களோட பேரு ஊரை நாங்க குறிப்பிடுறோம். இது எல்எஸ்சி

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
3: நேயர் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் இசை பேரலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. நாம எல்எஸ்சி நிகழ்ச்சியில மழை வந்தால் ஓடும் ஆடு மயிலா ஓடும் பூனையா அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 36 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. என்னதான் அப்படி அதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போமா. பாருங்களேன், 36 சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 41 மாறி நிற்கிது. முதல் நேயர் யாரு, என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ராஜேந்திரன் மணக்குடிலன்னு சொல்லியிருக்காங்க, மழை வந்தால் நான் மயில் மாதிரி ஆடுவேன், ஆஹா மலையில் நனைந்து கொண்டே சிறிது தூரம் சுற்றித் திரிவேன், அந்த நேரத்தில் வரும் குளிர்ச்சியான காற்றையும் மழை வாசனையும் ரசிப்பேன். சூப்பருங்க, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து மழை பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காமலும் இருக்கும். அது அவங்களுடைய உடல் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை மனப்பிரச்சனையாக கூட இருக்கலாம், அந்த சூழ்நிலை அவங்களுக்கு பிடிக்காம கூட போகலாம். ஆனால் நீங்கள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது நம்ம கேட்ட கேள்வியில் தெரிஞ்சிடும். அந்த வகையில் இவங்க நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஆடவே மயில் மாதிரி ஆடிடுவாங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமித் ராஜா, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க, மழை வந்தால் நான் மயில் மழைத்துளிகளை ரசித்து மனதில் மகிழ்ச்சியோடு ஆடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிலே மயிலே உன் தோகை எங்கே, மயில்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, தோகையை தேடி ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்காங்க. இந்த இயற்கை கொடுத்த மழையில் நனைவது அவ்வளவு பிரியம், வெயிலின் தாக்கத்திலிருந்து விடுபடலாம். அந்த பாட்டோட வரிகளெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க, மயிலிறகே அன்பே அருகிரே ரகசிய போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படம் பேர்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இவங்களை வந்து மயில் மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா, மழை வந்தால் நான் ஓடும் பூனையாகவே இருப்பேன், பார்த்தீங்களா சுரேஷ் ராஜேந்திரன் கண்ணரப்பாளையம். உங்களுக்கு என்ன அதில் பிடிக்காது அப்படின்றத நீங்கள் சொல்லலை, இருந்தாலும் ஒத்துக்கிட்டீங்க பார்த்தீங்களா, எனக்கு மழை அந்த அளவுக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா நன்னிலம் அம்பலவாணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிகழ்ச்சி வாழ்த்து சொல்லியிருக்காங்க, மழை வந்தால் நான் ஓடும் பூனையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ரொம்ப சமத்தாக இருந்துப்பாங்க போல இருக்குது மழை வந்துச்சுன்னா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐயாவடி அசோக் ராஜ் கனிமொழி, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மழை வந்தால் நான் ஆடும் மயில் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மழை வந்தால் நான் ஓடும் பூனையே, யார் சொல்லியிருக்கா, ஜோதி அன்னப்பட்டிலேருந்து சொல்லியிருக்காங்க. ஏனென்றால் மழையில் நனைந்தால் சளி பிடிக்கும், ஜூரம் வரும், அப்புறம் வீட்டு வேலைகளை யார் செய்வது, அதானே நீங்களா செய்வீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மழை வந்தால் எனக்கு மிகவும் பிடிக்கும், அதிலும் சிறு வயதில் மழை

மழையில் நனைந்து அதிக முறை ஆட்டமாடியது உண்டு. ஜலதோஷம், ஜுரம் இதெல்லாம் வந்தது உண்டு தானே? எது சொல்லியிருக்காங்க? முள்ளக்காடு பாபு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மாலை வந்தால் நான் அது மழை வந்தால் அதுதான் அப்படி எழுதிக்காங்க, நான் சந்தோஷத்தில் இருக்கும் மயிலாக இருப்பேன். யார் சொல்லியிருக்காங்க? ரவி பாப்பா கோயிலேருந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நந்தினி சுரேஷ் திருபுவனத்திலேருந்து, மழை வந்தால் நான் ஆடும் மயில் தான், எனக்கு மழை ஆட்டம் போட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மழை வந்தால் நான் ஆடும் மயில் தான், பேத்துகளோடு மழை விட்டதும் செடிகளை ஆட்டிவிட்டு மழைத்தூரலை ரசிப்பேன். ஆஹாஹா, யார் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்கை மடம் ஜெயந்தி கோவிந்தராஜன் சொல்லியிருக்காங்க. பாருங்களேன், பேத்தி வந்த பிறகு கூட மழையை ரசிக்கிறத விடலை. ஏன்னா இப்போலாம் வந்து குழந்தைகள்லாம் மழைக்கு போனால், ஐயோ மழையில் நினைஞ்சிடாது அப்படின்னு பிடிச்சி இழுத்து உள்ளே போட்டுருவோம் இல்லையா, அப்போ கூட செடிகள்லாம் ஆட்டி விட்டு அந்த மழைத்தூரலை ரசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப, அதாவது அந்த உடம்புக்கு நம்ம வந்து அதை ஏற்றுக்க வைக்கணும், மழை கண்டாலே ஓடுறது அப்படிங்கிறது. ஏன்னா உடல்பாக நமக்கு சரியில்லைன்னா அதுக்கு மாற்றிக்கிறது தான், ஆனால் சின்ன குழந்தையிலேருந்து அது பழக்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம். இரண்டும் இல்லைங்க, மரம் தாவும் அணில் அப்படின்னு புதுசாக ஒன்றை போட்டிருக்காங்க பாருங்கள், ஸ்ரீகிருஷ்ணா வழுவூர் பண்டாரவாடை. இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு தெரியலையே. ஒளிஞ்சுக்கிற ரகமாகவும் இல்லை, ஆடுற இதுவும் இல்லை, என்ன மாதிரி ரகம் அப்படிங்கிறதுக்காக இவங்க அணிலை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, அணிலை பற்றி ஆராய்ச்சி பண்ணிடுவோம். ஆனந்தமாக ஆடும் மயில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மதுரை சண்முக சுந்தரம். சரி, இப்போ நம்ம பாட்டு கேட்கலாமா?

0: நேர்களை நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால். வைக்கிங் பணியம் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: தரமான தார்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன் சொல் அமுது. தார்பகல் கிரீன்நட்ஸ் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், நாகப்பட்டினம் EGS பிள்ளை கல்விக் குழுமங்கள், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
4: நாகப்பட்டினம் EGS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. EGS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாஃபர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
6: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கை கோர்ப்போம்.
7: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
6: இன்றைய பயன்பெறுவீர்கள். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.

உங்கள் கொள்ளை கொள்ளும் இசை பேரலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. மழை வந்தா நீங்க ஆடும் மயிலா ஓடும் பூனையா அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய நேர்கள் அதுக்கு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் யாரு அப்படிங்கறத இப்ப படிச்சிருவோம். காரைக்கால் நனி, இதில் சந்தேகமே இல்லை, மழைனா ஆடும் மயில் தான். செம்ம ஜாலியாக இருக்கும். வருஷத்துக்கு 2 தடவை வரப்போகுது, அது ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் இல்லை அப்படின்னு. அது நாங்கள் 2 தடவை தானா, இடையில இடையில கூட நம்மளை அசத்திட்டே இருக்குல்ல மழை. எப்போதுமே நான் நினச்சிட்டு தான் இருப்பேன், வெயில் அடித்தாலும் சரி மழை பெய்தாலும் சரி அதிகம் வெளியில தான் எனக்கு வேலை, அதனால் எனக்கு ஜாலியாக இருக்கும். ஆனாலும் மழை கோட்டு போட்டுக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மழைக்குழு கோட்டு கூட போட்டுக்கலாம், ஏன்னா உடம்பு பாதுகாக்கிறது நம்மளோட வேலை இல்லையா. ஆனால் அதை ரசிக்காமல் இருக்கலாமா? சூப்பராக சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அமிர்தராயன் கோட்டை பாரிவளன் என்ன சொல்லியிருக்காங்க, மயில்தான் நான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. கும்பகோணம் குமரன், மதிய வணக்கம், மதிய வணக்கங்க. ஓடும் பூனை நான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு இந்த மழையெல்லாம் செட் ஆகாதுங்க, ஓடி ஒளிஞ்சிருவேங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரி பைஜூர் ரஹ்மான் என்ன சொல்லியிருக்காங்க, மழை வருவது மயிலுக்கு தெரியும், அதுபோல தோகை மயில் போல ஆட ஆசை. அப்போ உங்களுக்கு மழை வர்றது முன்கூட்டியே தெரிஞ்சிருமோ? சரி ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா அகரக்கொந்தகை கார்த்திகேசன், ஆடும் மயிலாகத்தான் இருக்க ஆசை, நமது சூழ்நிலை ஓடும் பூனையாக மாறிவிடுகிறது. நிதர்சனமான உண்மையை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. எனக்கும் ஆடுறதுக்கு ஆசை தாங்க, ஆனால் என் அந்த பிரச்சனைகள்லாம் நோக்கி யோசிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், பூனையாக மாறிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. காட்டு மன்னார் கோயில் டீ மடப்புறம் தோப்பு தெரு வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாலை வணக்கத்தை சொல்லியிருக்காங்க. மாலை வணக்கங்க, நான் மழை வந்தால் ஆடும் மயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகூர் முகமது ரஃபீக் என்ன சொல்லியிருக்காங்க, நான் ஓடும் பூனையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமணசனம் வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மழை வந்தால் நான் ஆடும் மயில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆடும் மயிலே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தவங்களும் அருண் அப்படிங்கிறவங்களும். காரைக்கால் பூத்துறை செல்வகுமார் மாலை வணக்கத்தை சொல்லிட்டு, கோடைக்காலம் என்றால் மயில், குளிர்காலம் என்றால் பூனை. இன்னும் புதுசாக ஒன்றத்தை சொல்லியிருக்கீங்க, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் ரொம்ப குறும்பானவர் போல இருக்கு. சரியா எரவஞ்சரி கலாவதி ராஜ்மோகன், நாம நலமா இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க.

ரொம்ப நலங்க. உங்களோட நலமோ அறியாவல். மழை வந்தால் பாட்டு பாடி ஆடிக்கொண்டிருக்கும் மயில். சூப்பருங்க, அதில் பாட்டையும் சேர்த்துருவீங்களா? கலாவதி ராஜமோகன் இது சொல்லியிருக்காங்க இரவஞ்சர்லேருந்து. அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்காரவேல். எவ்வளவு வெயிலையும் நான் தாங்கி விடுவேன், ஆனால் மழை வந்தால் ஓடும் பூனை தான். ஏன் அப்படி? நன்னிலம் சுப்பிரமணியன், மணியன் நகர் சுப்பிரமணியன். மழை வந்தால் மனதில் ஒரு தனி மகிழ்ச்சி பிறக்கும். கண்டிப்பாங்க, அதிலும் சிறு வயதில் மழை நினைவதால் கவலை இல்லாமல் ஆட்டமாடிய அந்த நாட்கள் நினைவுக்கு வரும். கண்டிப்பாக நம்ம மழைன்னு பார்த்தீங்கன்னா எந்த வயசுலையும் சிறு வயதாக இருக்கிறதுல தப்பே இல்லைங்க. நீடாமங்கலம் வட்டம் காலாச்சேரி மணிமாறன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓடு பூனை தாங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புனையாங்கோ நீங்க ஓடும் பூனை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்லராஜா ஆக்கூர்லேருந்து இவங்களும் அதே சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு ஜான்சி கவியரசி, ஓடும் பூனை நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடக்கமாக அதை ஒத்துக்கிட்டாங்க. எவ்வளவு வெயில் அடித்தாலும் கூட அதை எளிதாக கடந்து சென்று விடுவேன். சிறு வயது முதலே வெயில் கிரிக்கெட் விளையாடுவது, வீட்டில் அம்மாவிடம் திட்டு வாங்குவது, எரிகின்ற வெயிலில் முழுவதும் தன் தலையில் தான் விழுகிறது என்று திட்டுவார்கள். அதே சமயம் ஒரு சிறு மழை வந்தால் கூட அது தாங்க முடியாது. மழையில் நனைந்தால் உடனே சளி பிடித்து ஜுரம் வந்துவிடும். உங்களுக்கு காட்படி மழை வந்தால் ஓடும் பூனை தான் அப்படின்னு ரொம்ப அவங்களோட விஷயங்கள் அத்தனையும் நமக்கு அழகாக பரிமாறியிருக்கிறாங்க பவித்ர மாணிக்கம் ரகுபதி. எரிக்கிற வெயிலில் இருக்க முடியுது, உங்களுக்கு ஒரு துளி மழையில் இருக்க முடியல. சரி சரி, ஓகே சரி, இப்போ பாட்டு கேட்கலாமா?

0: தள்ளுபடி பழைய தங்கங்களுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
1: தங்க மளிகை காரைக்கால்.
2: இடிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டு புதிய பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி, பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் மற்றும் எம்இ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், எம்டெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆகிய புதிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய தரச்சான்றிதழ் நாக் A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முந்துங்கள். இடிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: நேர்களின் நினைவிற்கு இன்றிரவு 7:30 உழவரங்கம் நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண்மை முக்கியத்துவம். நாகப்பட்டினம் மாவட்டம் கத்திரிப்புலம் வி கரிகாலன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். மனதோறும் ஏழு மகிழ்வலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேர்களை இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி LSE.

0: எல்எஸ்சி நிகழ்ச்சியில் நாம் மழை வந்தால் நீங்கள் ஆடும் மயிலா ஓடும் பூனையா அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு நிறைய நேயர்கள் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, படிச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் அடுத்து யாரெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். வேதாரண்யம் பைத்தவரன் காடு மருத வடுகநாதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மழை வந்தால் என்னோட ஆட்டம் பயங்கரமாக இருக்கும். அடடா, மழையில் நினைக்கிற போல ஒரு ஜாலியான விஷயம் இந்த உலகத்தில் என்னங்க இருக்குது? கண்டிப்பாங்க, மழைனாலே ஒரு ஜாலி தான் இல்லை. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் சரவணன், ஓடும் பூனைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலவாஞ்சூர் பாத்திமா, மழை வந்தால் ஆடும் மழையில் நனைவது பிடிக்கும், மழையை நான் ரசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மழையை ரசித்தா தான் நீங்கள் அதில் ஆடணுன்னே தோணும் இல்லையா? அதுவும் பார், கலைச்செல்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கலைச்செல்வி செல்வம், மழையில் ஆடும் மயில் தான் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மழையில் நனைவது இளமை காலம், மழையை கண்டால் ஓடுவது முதுமை காலம், இரண்டிற்கும் இடையில் நான் லேசாக நனைவேன், மழை வந்தால் ஒதுங்கி விடுவேன், நான் மயிலும் அல்ல பூனையும் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி, அப்படிலாம் இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க, உடம்பு திடமாக வச்சுக்கோங்க, மழையில் ஆட்டம் போடலாம். திட்டச்சேரி ஆனந்த செல்வன், எப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஓடும் பூனை அல்ல, ஆடும் மயில், ஏனென்றால் சின்ன சின்ன தூரில் எல்லாம் தூரல் என்ன, இதையெல்லாம் ரசிக்க மீண்டும் குழந்தை பருவம் வேண்டும் அப்படின்னு. குழந்தை பருவத்துக்கெல்லாம் திருப்பி போகணும்னு நினச்சா முடியுமா? குழந்தையாகவே மாறிட வேண்டியதா? ஆனால் பாருங்கள், அந்த மழை தூரலை அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை அனுப்பிச்சிருக்கிறாங்க, சூப்பருங்க. நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் சீமாட்டிசில்ஸ், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி இந்நிகழ்ச்சி விளம்பரதாரர் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் end of ஆரி சேல், சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர். உங்கள் சீமாட்டியின் end of ஆடி சேல் நச்சுன்னு நாலு நாள், ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய நான்கு நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: தொடர்ந்து கேட்கலாம், ரசிக்கலாம், குதூகலிக்கலாம். இது திருச்சி மற்றும் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் எல்எஸ்சி இந்நிகழ்ச்சி விளம்பரதார. இந்திய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
4: ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்பார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா. இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: மாளிகையில் வைர திருவிழா வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
1: தங்க மாளிகை காரைக்கால்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு. புதுச்சேரி அரசு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து வந்திருக்க இந்த செய்தி குறிப்பு, இம்மாதம் 18/8/2026 செவ்வாய்க்கிழமை, அதாவது நாளைக்கு நடைபெற இருந்த பொதுமக்கள் குறை தீர்ப்பு முகாம் நிர்வாக காரணங்களால் எதிர்வரும் 20/8/2026, அதாவது வியாழக்கிழமை அன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறாங்க மாவட்ட ஆட்சியர் ஆணை. மனதோறும் எழும் மகிழ்வலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. நம்ம நிகழ்ச்சியில் எஃபி பக்கத்தில் நம்ம ஒரு கேள்வியோட போஸ்ட் பண்ணியிருந்தோம், தெரியாத நேயர்களுக்காக இதை சொல்லலாம். தெரிஞ்சவங்க வந்து என்னங்க சும்மா சும்மா சொல்லிட்டு இருக்கீங்களே, அதை கமெண்ட்ஸ் நாங்கள் போட்டு

இருக்குமே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் தெரியாத நேர்களும் போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை சொல்கிறோம். மழையில் நீங்கள் நினைக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப பிடிச்சமான விஷயம் தான். சிலருக்கு உடல் ரீதியாகவும் செரிமான ரீதியாகவும் சில பிடிக்காத நிகழ்ச்சியாகவும் இருக்கும். அந்த வகையில் நம்ம ஒரு கேள்வி கேட்டிருக்கோம், மழையில் நினைவது நீங்கள் அதாவது ஆடு மயிலா மழையில் நினைக்கிறது இல்லை ஓடும் பூனையா அப்படின்னு கேட்டிருக்கோம். எந்த இதுக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் போட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களோட கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களோட ஒரு பெயரும் குறிப்பிட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம இந்த நிகழ்ச்சியில் படிக்கலாம். அந்த வகையில் நமக்கு அடுத்து வந்திருக்கிற கமெண்ட்ஸ் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருபுவனம் சத்யபாமா, அலைமேலு மங்கை, மேகமூட்டத்தோடு மின்னல் கேற்றோடு வருகையின் பதிவில் மழை கொட்டும் போது ரசித்து ஆடத்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவிதை நயம் பட அழகாக சொல்லியிருக்காங்க. புஷ்பவனம் மேரிகாந்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆடும் மயில் என்ன நிகழ்ச்சி அதுக்கு மேலாக ஒன்று இருந்தால் அதுவே நாங்கள். ஓஹோ, இதுக்கு மேலேயும் ஆடு மயிலை விட ஒன்று மழையை ரசிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, திருத்திரைப்பூண்டி சுந்தரி பாஸ்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மயில்தான் அப்படி ஒரு உற்சாகமான மனநிலை தான் மழை வந்தால் கொஞ்சமாவது நனையணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு அறிவுரையும் கொடுத்துருக்குறாங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், மழை வந்தால் நான் ஆடு மயிலாக ஆடி விடுவேன், அது ஒரு ஜாலியாக இருக்குங்க. மழையில் நினைக்கிறது ஓவராக நினைக்கக்கூடாது, அப்புறம் ஜூரம் வந்து படுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், மழையில் நினைக்கிறதும் ஒரு குறிப்பிட்ட எல்லையில் வச்சுக்கணும். நான் மழையில் நினைக்கிறேன் பேர் வெடின்னு சொல்லிட்டு ஒரு நாள் முழுக்க நினைஞ்சா அப்புறம் அதோட வேலையை அது காட்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மழை வந்தால் நான் ஆடு மயில்தான் மேடம், நிஜத்தில் ஆடுவதற்கு முடியாது, ஆடுவதற்கு ஆசையாக ஆசையாவது படுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அழகான ஆசையை இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, சத்யா மணக்குடி, நான் ஆடும் மயில் மழையில் நனைய ரொம்ப பிடிக்கும், மண் வாசனை மிகவும் பிடிக்கும், மழைத்தூரலை ரசிப்பேன், மரத்தில் உள்ள மழைத்துளியில் முகத்தை நினைத்து விளையாடுவேன். இதெல்லாம் நான் கேட்டேன்னா உங்களோட கவிதையை அழகாக இங்கே சொல்லிகிட்டே வராங்க. அதாவது என்னென்னலாம் உங்களுக்கு பிடிக்கும், மழையை மட்டுமா நீங்கள் கேட்குறீங்க, அது சார்ந்த விஷயங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சூப்பருங்க. கோமல் சரவணன், மயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நான் வந்து பூனை கிடையாது மயில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணம் கட்டும் குடி பணம் காட்டும் குடியோ அனுஷ்யா சங்கர், மழை வந்தால் நான் பூனையாக ஓடி விடுவேன், அப்போதுதான் எனக்கு எந்த பொருள் எங்கே இருக்கிறது ஞாபகத்துக்கு வரும், அப்போ தான் ஓடி ஓடி போய் அந்த பொருளை எல்லாம் எடுப்பேன். அந்த மழையில் இருக்கிற பொருள் தானே உங்களுக்கு ஞாபகம் வரும், அப்போ மழையில் நீங்கள் நினைவீங்க தானே, அப்போ நீங்களும் ஒரு மயில் தான் அப்படிங்கிறத நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். சரிங்க, நான் மழையை கண்டால் ஓடி விடுவேன். சோமசுந்தரி சிவபுரி, இந்த அளவுக்கா சொல்கிறது, ஏன் ஓடுறீங்க அந்த அளவுக்கு? மழை வந்தால் நான் ஆடும் மயிலும் இல்லை ஓடும் பூனையும் இல்லை. திட்டச்சேரி நிஷான் ஹலீம், புதுசாக ஒன்று ஏதோ சொல்ல வராங்க, அது என்னன்றதை அடுத்த இதில் நம்ம பார்த்துக்கலாம். மழை என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும், மழை வந்தால் நான் தோகை விரித்து ஆடும் மயில்தான் அப்படின்னு சவுந்தரராஜன் திருவேட்டக்குடி இதுலேருந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. சூப்பருங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெல்லாம்.

0: மாட்டேன் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு நாலு நாள் ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய நான்கு நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
1: சதங்க மாளிகையில் வைர திருவிழா வைரநகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
2: தங்க மாளிகை காரைக்கால்.

0: நேர்லி நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசர் ஷேகர் டெக்ஸ்ட் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ ஷேகர் சில்க்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லாமது.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டெடிஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் பசுந்தளிர். மளிகைப் பொருட்களை மலி விலையில் அள்ளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டெடிஸ் காரைக்கால். நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம்.
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
0: தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம். விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லர்ஸ் வழங்கும் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேஷ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நேர் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் இசை பேரலை, இது காரைக்கால் 100.3 உங்கள் காரைக்கால் பண்பலை.

போயிடலாம், அங்கே கமெண்ட்ஸ் யாரெல்லாம் போட்டிருக்காங்கன்னு படிச்சிடலாம். மழை என்றால் மிகவும் பிடிக்கும். மழை வந்தால் நான் தோகை விரித்து ஆடும் மயில்தான். சவுந்தரராஜன் திருவேட்டுக்குடியிலேருந்து நினச்சிருக்கிறாங்க. காமேஸ்வரம் செல்வி அறிவழகன் மதிய வணக்கம் அப்படின்னு இருக்காங்க. மதிய வணக்கங்க. மழை வந்தால் நனைய ஆசையாகத்தான் இருக்குது, ஆனால் காய்ச்சல் வரும், இதனால் வீட்டுக்கு இருக்கும் பூனையாகத்தான் இருக்கிறேன்ங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சிவபுரி கீர்த்தி ராஜன், விவசாயத்திற்கு மிகவும் தேவையானது மழை. அந்த மழை தேவையான நேரத்தில் பெய்யும் போது நான் ஆடு மயிலாக இருப்பேன். அதே மழை அறுவடையின் போது வந்தால் பூனையாக முணுமுணுத்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வந்து வயலுக்கு வந்து அது பூனையாக தான் இருக்கணும் அந்த நேரத்தில், ஆனால் உங்களுக்கு மயிலாக இருக்கலாம் இல்லையா? சரி, ஓகே. மழையில் எக்கத்தப்பாக மாட்டிக்கொண்டு நனைந்து வீட்டுக்கு வந்து தலையை துவட்டி கொண்டு மழையை ரசிப்பது ஒரு விதமான அனுபவமாக இருக்கும். நான் நிறைய அனுபவித்து இருக்கிறேன். மழையில் நனைந்து ஆடும் மயிலாகவும் ரசித்து கொண்டு ஓடும் பூனையாகவும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி நமக்கு ஒரு பதிலை கொடுத்துருக்குறாங்க. இஞ்சுக்குடி மின்சார கண்ணன், அடுத்தது யார் சொல்லியிருக்கா? மழை வந்தால் நான் ஓடும் பூனையாக இருப்பேன். சிறு வயதில் மழை ஆடு மயிலாக அதாவது இருந்திருக்கிறாங்க. இப்போ வந்து மழை வந்தால் பூனையாக மாறிட்டதாக சொல்லியிருக்காங்க. செந்தில் கண்ணன் பேரலாம், மழை வந்தால் நான் ஓடும் பூனை தான், எனக்கு மிகவும் மழை பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மழை பிடிக்காது அவங்களுக்கு. சரி சரி. வினோத் பொறையார்லேருந்து இதை சொல்லியிருக்கிறாங்க. காரைக்கால் நளினி, நானும் என் தம்பி மகள் ஷாலினியாவும் இப்படித்தான் ஆட்டம் போடுவோம். எப்படி ஆடுவீங்க? செம்ம ஜாலியாக இருக்கும். மழை பெஞ்சா இப்படித்தான் ஆடிட்டே இருப்போம். இப்படி இப்படின்றீங்க, எப்படின்னு சொல்லவே இல்லையே. சரி, ஓகே. வணக்கம் மேடம், மயமாத்தூர் அமுதா சேகர். மழையில் நனையும் மயில் நான், வியர்வை தான் எனக்கு ஒத்துக்கொள்ளாது, மழை ஒத்துக்கொள்ளும். சரி சரி சரி. மயில் மாதிரி ஜாலியாக மழையில் நனைவேன், சளி பிடித்தாலும் மயிலிறகு பரவாயில்லைனா? சரி சரி, பரவாயில்லைன்னு மழையில் நனைவேன், ஜாலியாக சில்லுன்னு இருக்கும். திருவாரூர் மருதப்பட்டினம் இருவேலி ரேவதி இளங்கோவன். இங்கே பாருங்களேன், கருணா சித்ரா ஒரு பேப்பரில் மயில் அப்படின்னு சொல்லி எழுதி நமக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. நான் டைப் பண்ணலாம் மாட்டேங்க, ஃபோட்டோ எடுத்து போடுறேன், படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. வலங்கைமான் ஆட்டோதுரை, சின்ன வயதில் மயிலானேன், இப்போதெல்லாம் பூனையானேன். இவன் வலங்கைமான் ஆட்டோதுரை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வளர்ந்துட்டாலே கொஞ்சம் சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம கடந்து போய்ட்றோம்ல, அதெல்லாம் கடந்து போயிடக்கூடாதுன்னு நினைவுபடுத்துறதுக்காக தான் இந்த மாதிரியான கேள்விகளோடு உங்களோட வந்திருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, குத்தாலந்தோப்பு தெரு சிவசுப்பிரமணியம், மழை வந்தால் ஆடும் மயில். இப்போ உள்ள காலநிலைக்கு வெப்பம் அதிகமாக ஆனதால் மழை வந்தால் குளிர்ச்சியாக இருக்கும், மயில் போல் தொகை விரித்து ஆடுவது போல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் மயில் தான் அப்படின்னு ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. ஆண்டிமனம் கார்த்திகை என்ன சொல்லியிருக்காங்க? ஓடும் பூனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மகிழ்ச்சியாக இருக்கும் ஆடுவேன் மயில் அப்படின்னு சொல்லிட்டு மயிலை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. கருணாநிதி வீரநல்லு, என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுறீங்க இல்லை, ரொம்ப அழகாக இருக்குங்க. உங்களோட கமெண்ட்ஸ் படிக்கிறதோட நீங்கள் அதுக்கு எவ்வளோ அட்டென்ஷன் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது உண்மையிலேயே பூரிச்சு தான் போகிறோம் போங்க.

0: வாய் வலி, கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
1: எல்எஸ்சி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டே வரும். எல்எஸ் நிகழ்ச்சியில் கமெண்ட்ஸை தொடர்ந்து படிச்சிடலாம், எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு படிச்சிடலாம். திட்டச்சேரி அஜ்லின், மழை வந்தால் மயில் போல் ஆடத்தான் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு, அதில் என்ன உங்களுக்கு தடையாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லவே இல்லை. சரி, அந்த ஆசையை நிறைவேற்றிருங்க. மழை வந்தோடனே டிஆர் பட்டினம் ரமேஷ், ஆடும் மயிலே தான் மிகுந்த குஷியாகி விடுவேன். கொடை பிடிக்காமல் கோட்டு போடாமல் நனைந்து கொண்டே தான் வீட்டுக்கு செல்வேன். வீட்டுக்கு இருந்தும் கடைக்கு நனைந்து கொண்டு தான் வருவேன். மழை என்றால் ரொம்ப பிரியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்தளவுக்கு பிரியமா? கோட்டு கூட தேவையில்லைன்னு வீசி எறிஞ்சிட்டு. சரி, ஓகே. மல்லியம் ரவி, மழை சிறுவயதில் வியந்தேன், பருவ வயதில் நனைந்தேன், இப்பெல்லாம் பயந்தேன். மழையை கண்டு அல்ல, உடல் ஒவ்வாமையை கண்டு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒவ்வாமையும் வெகு சீக்கிரமே அது களைஞ்சு போயிட்டு அதே மயில் மாதிரி நீங்கள் மாறிட பண்பலை சார்பாக வாழ்த்துறோங்க. வணக்கம் அதம்பார் ராமன். அதம்பார் ராமன், மண் வாசனை மழை நீர் இதமான குளிர்ச்சியான காற்றின் சுவாசம், ஆடு மயிலாகத்தான் வளம் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடலங்குடி பூங்கோதை, மழை வந்தால்தான் ஆடு மயில். மழை வந்தால் தான் நாங்களும் கேட்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆடு மயில் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா, நாழிக்கல்பட்டி எழில் முத்துசாமி. திருவடிமருதூர் கௌசல்யா கதிரவன், ஆடு மயிலாக இருந்தேன், இப்போது ஓடும் பூனையாக மாறிவிட்டேன். ஏன் மாறினீங்க? ஆமாங்க, மழையில் நான் நனைந்து ஐஸ்கிரீம் சாப்பிட நான் சளி பிடிக்கும் என்று ஓடி ஒழிகிறேன். ஆஹா, மழையில் நனையிறதோட விடலாம்ல, அதில் ஐஸ்கிரீம் வேற உங்களுக்கு தேவையா? அப்புறம் நீங்கள் ஒளிவு ஒளிஞ்சு தானே ஆகணும். பெருஞ்செரி ஜார்ஜ், மழை வந்தால் ஆடு மயிலாக இருக்கலாம், ஆனால் ஆடிய பிறகுதான் தெரியும் ஆஸ்பத்திரி செலவு செய்யும்போது. அதற்கு பூனையாகவே இருந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடக்கொடக்கமாக மாறிடுவாங்களாமா. ஆக்கூர் மடப்புறம் நாச்சா மன்சூர், இனிய பிற்பகல் வணக்கம் சொல்லியிருக்காங்க. வணக்கங்க. மழை வந்தால் நான் ஆடு மயில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலைவாணி வெங்கடேஷ் வாட்டர் மன்னார்குடியிலேருந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. மழை வந்தால் நான் ஆடு மயில் தான், எனக்கு மழை மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள்லாம் நம்ம ரகுங்க. சரி, ஓகே. இளவரசி பிரபாகரன் திருவாரூர்லேருந்து, கூடூர்லேருந்து இதை அனுப்பிச்சிருக்காங்க. மழை வந்தால் ஆடும் மயில் போல் மனசுக்குள் அவ்வளவு சந்தோஷம். சின்ன பிள்ளைகளுக்கு மழையில் நனைய ஆசை, இப்போது வரைக்கும் அது கனவாகவே உள்ளது. ஏங்க கனவாக இருக்கணும்? நான் மயிலாக பிறந்திருக்கலாம்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்ம பிறக்கலன்னா என்ன? மயில் என்னென்ன வேலை பண்ணுமோ மழையில் அந்தந்த வேலையை பண்ணிட வேண்டியதான். இதுக்காக இன்னொரு பிறப்பாக எடுக்கணும். நீங்கள் இன்னைக்கு கேட்ட கேள்வி நான் மனசுக்குள்ளே ரொம்ப வருஷமாக வச்சிருந்த ரகசியத்தை இன்று உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பகிர்ந்துக்கிறதுக்கு தாங்க இந்த மாதிரி கேள்வியே கேட்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவி இளவரசன், பஞ்சநதி குளத்திலேருந்து, நான் மழை வந்தால் ஆடும் மயில்தான், மழையில் நனைந்து ஆடுவது என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும். எந்த வேலை செய்தாலும் மழையில் நனைந்து கொண்டே செல்வது மிகவும் பிடிக்கும். மழை வந்தால் கொண்டாட்டம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வண்ணாரப்பேட்டை சோமசுந்தரம், மழை வந்தால் நான் மயிலாக ஆனந்தமாக இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நன்றியும் பாராட்டும் சொல்லியிருக்கிறாங்க. கருணாநிதி வீரநல்லூர், தேங்க்ஸ்ங்க. ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல அந்த வருத்தத்தோடு நான் போகிறேன். மழை வந்தால் மயில் தான் அப்படின்னு நந்தகுமார் சொல்லியிருக்கிறாங்க.

0: நீங்கள் போட்ட அத்தனை கமெண்ட்ஸையும் ஓரளவுக்கு படிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது விடுபடுறது அப்படின்னா ஒன் ஆர் டூ வந்து விடுபட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. காரைக்கால் நளினி, ஷாலினி, ரியா இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு வீடியோ அனுப்பிச்சு இந்த மாதிரி தாங்க ஆட்டம் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மழை வந்தால் மயில் மாதிரி ஆட்டம் போடுவோம் அப்படின்னு சொன்ன நந்தகுமார் சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ரான்சிஸ் முப்பைத்தன்குடி காரைக்கால்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க, எனக்கு சிறு வயதுலேருந்தே நனைவது என்றால் மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாளப்புத்தூர் ஐங்கரன் தரணி இவங்க வந்து மழை வந்தால் ஓடும் பூனை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. அத்தனை நேர்களோட உங்களோட கமெண்ட்ஸையும் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது விடுபட்டிருந்தா மன்னிச்சுக்கோங்க. இதோட இந்த நிகழ்ச்சி நிறைவடையுது. நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சி வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கஸாரியா சோமானி மற்றும் ஜாஃபர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா. இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
0: கடலோரம் வீசும் காற்றலை இது காரைக்கால் 100.3 பண்பலை.

0: நேயர்கள் இனி கேட்கலாம், ரசிக்கலாம் காரைக்கால் பியாசா தங்க மாளிகையின் தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பியாசா தங்க மாளிகை.
1: பியாசா தங்க மாளிகையில் வைர திருவிழா ஆகஸ்ட் 18 வரை.
2: பியாசா தங்க மாளிகை காரைக்கால்.
1: பியாசா தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
2: பியாசா தங்க மாளிகை காரைக்கால்.
3: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: உங்கள் சீமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள், ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
0: புகையில்லா புவி படைப்போம், பொது போக்குவரத்தை பயன்படுத்துவோம். அக்கருடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. கடலோரம் வீசும் காற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. இது தேநீர் நேரம். தேநீர் நேரம் நிகழ்ச்சியில நீங்க பங்கெடுத்து உற்சாகமான இடைக்கால பாட்டை நீங்க கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0436 8 என்ற முன்னிணைப்பை தொண்டு 2311 2311 என்ற எண்ணில் இணைஞ்சு பாட்டு கேட்கலாம். 2999 8 0 என்ற எண்ணிலையும் இணையலாம். 2999 5 8 0 என்ற எண்ணிலையும் இணைஞ்சு உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அலைபேசி எண்ணான 9566 4272 7231 என்ற எண்ணிலையும் இணைஞ்சு உங்களுக்கு பிடிச்ச உற்சாகமான இடைக்கால பாட்டு கேட்டு நீங்க ரசிக்கலாம். இது தேநீர் நேரம்.

0: தலைமுறைகளின் நம்பிக்கை. இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்ன் மற்றும் ஜாக்பார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திருவுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: www.pmsuryagar.gov.in
4: கடலோரம் வீசும் காற்றல் இது காரைக்கால் 100.3 பண்பலை. தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் தேநீர் குடிக்கிற நேரத்தில் பாட்டு வந்தால் சூப்பராக இருக்கும் இல்லையா? அப்படி நம்ம நேயர் வராங்க, என்ன பாட்டு கேட்க வராங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க? உங்களுக்கு பிடிச்ச பாட்டு
5: பாட்டுக்காரன் படத்துல இருந்து
4: கொடுத்துடலாம், கேட்டு ரசிங்க.
5: நன்றி.

0: நேர்களை நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நல மகி வாழ.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: தரமான தார்பைகள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம். இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம். நாளை 7:25 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது. தார்பைகள், கிரீன் நெட்ஸ், ஓஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்கள்.

0: வாருங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
2: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: கடலோரம் வீசும் காற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. தேனி நேரம் நிகழ்ச்சியில அடுத்த பாடலை கேட்கறதுக்காக நேயர் காத்திருக்கிறாங்க. யார் அந்த நேயர், என்ன பாடல் கேட்க போறாங்கன்னு கேட்டுலாமா? ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: சிவபூர்ல இருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
0: பேசுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு சொல்லுங்க.
3: நான் மகாநல்ல படுத்தது, நான் சிகப்பு மனிதன் படத்திலிருந்து பொன்மானை சங்கீதம் பாடுவோம்.
0: சரி, கேளுங்க, ரசிங்க.

0: காலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் சேலம் மங்கலன் மங்கள் விருதச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி காரைக்கால் பியசா தங்க மாளிகை நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள் சிமாட்டி சிக்ஸ் திருவாரூர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்
3: பியசா தங்க மாளிகையில் வைர திருவிழா ஆகஸ்ட் 18 வரை
4: பியசா தங்க மாளிகை காரைக்கால்
5: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்
0: மாலை நேரத்துல தேநீரோட காரைப்பண்மலையோட பாடலும் சேர்ந்தா குதூகலம் தானே. அந்த வகையில நீங்களே அந்த பாடலை கேட்டு ரசிச்சீங்க, கேட்டு வாங்கினீங்க, கேட்டு அதை ரசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் சந்தோஷம் இல்லையா? அந்த வகையில் அடுத்து வரும் நேயர் என்ன பாட்டோட கேட்க வராங்க, காத்திருக்கிறாங்கன்னு கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரெங்க இருந்து பேசுறீங்கம்மா?
6: ஜோதி அண்ணப்பன்பேட்டையிலேருந்து. நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: சூப்பராக இருக்கேங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கும் மேடம்.
0: சரி, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு சொல்லுங்க.
6: எனக்கு காதல் ஓவியம் படத்திலிருந்து சங்கீத ஜாதி முல்லை
0: கொடுத்துடலாம்.

மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன.

0: மாளிகையில் வைர திருவிழா வைரநகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
1: தங்க மாளிகை காரைக்கால்.
2: இடிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டு புதிய பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி, பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் மற்றும் எம்இ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், எம்டெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆகிய புதிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய தர சான்றிதழ் நாக், A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முந்துங்கள். இடிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
3: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் பியசா தங்க மாளிகையின் தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சி விளம்பரம் தர இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பியசா தங்க மாளிகை.
0: பியசா தங்க மாளிகையில் வைர திருவிழா August 18 வரை.
1: பியசா தங்க மாளிகை காரைக்கால்.
0: பியசா தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
1: பியசா தங்க மாளிகை காரைக்கால்.
3: தொடர்ந்து கேட்கலாம், ரசிக்கலாம் வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரம் தர வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
1: இடைவிடாத இசைமழை, இது தேநீர் நேர இசைமழை. தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இந்த மாலை நேரத்துல?
2: சின்ன தம்பி படத்துல ஆர்த்த சந்தனம்மா.
1: கண்டிப்பா வருது, கேட்டுருங்க.
2: நன்றிமா.
1: நன்றி.

60% 17% 16% 17% 16% 17% 16% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17% 17%

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: கடலோரம் வீசும் காற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி இந்த மாலை நேரத்துல 4:38 தேனி நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? உங்களுக்கு பிடிச்ச
5: பாட்டு திரைப்படத்திலிருந்து
4: நிகழ்ச்சி குறித்த தகவலை நாங்க அப்பப்ப சொல்லிட்டே இருப்போம், வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு தன்னலம் பாராத ஒரு அன்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதுல நாங்க ரொம்பவே மெய்மறந்து சந்தோஷப்படுறோம், உற்சாகமும் அடையிறோம். நிகழ்ச்சி இன்னும் மேன்மேலும் சிறப்பாக கொடுக்கணும் அப்படின்ற ஆர்வமும் எங்களுக்கு வருது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு இது கமெண்ட்ஸ் படிக்க போகிற நிகழ்ச்சியே இல்லை, இருந்தாலும் ஒரு 14 நேயர்கள் வந்து அந்த தன்னலம் கருதாத அன்புன்னு சொன்னோம் இல்லையா, அதை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அமிர்தராயன் கோட்டை பாரி வள்ளல், கருணாநிதி வீரவா நல்லூர், கடலூர் துறைமுகம் சுரேஷ், சண்முக சுந்தரம் மதுரையிலிருந்து, ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி, ஜோதி அண்ணம்பேட்டையிலிருந்து, அயங்கரன், அடுத்து பார்த்தீங்கன்னா கோவி இளவரசன், அதம்பார் ராமன், ஆக்கூர் மடப்புறம் நாச்சியார் மன்சூர், காரைக்கால் நளினி, அதம்பார் கலைச்செல்வி, நன்னிலம் அம்பலவாணன், நந்தினி சுரேஷ், உங்களோட பேரன்புக்கு ரொம்ப நன்றிங்க. இதில் வந்து நிறைய நேர்கள் வந்து அவங்களோட தனித்தன்மையை நிகழ்ச்சி குறித்தும் போடுறாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க விருப்பமாகவும் சில விஷயங்களை அதை பண்ணுறது எங்களுக்கு இன்னுமே உற்சாகம் வருது. ரொம்ப ரொம்ப நன்றி. நேர் இப்போ கேட்ட பாடலை கேட்டு ரசிக்கலாமா?

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் தயாரிக்கால்
3: உங்கள் சிமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள் ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.

0: வாழ்க்கை பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: புதுச்சேரி அரசு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு இது. இம்மாதம் 18/8/2026 செவ்வாய்க்கிழமை, அதாவது நாளை நடைபெற இருந்த பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாம் நிர்வாக காரணங்களால் எதிர்வரும் 20/8/2026 வியாழக்கிழமை அன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துக் கொள்கிறார்கள். கடலோரம் வீசும் காற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேர்கள் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேநீர் நேரம். தேநீர் நேரம் நிகழ்ச்சியில 4:47 இணைஞ்சிருக்கிற இந்த வேளையில அடுத்து வரும் நேயர், ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யாரீங்க இது பேசுறீங்க?
2: அகலமன்ல இருந்து மகேஸ்வரி சிவகுமார் பேசுறேன் மேடம்.
1: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இந்த மாலை வேளையில என்னமா?
2: பாட்டுக்கு ஒரு தலைவன் படத்துல இருந்து நினைத்தது யாரோங்கிற பாட்டு கொடுங்க மேடம்.
1: நினைத்தது நீங்க தான் கொடுத்துடலாம்.

0: வாழ்க்கை பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
2: தங்க மாளிகை காரைக்கால்.
3: கடலோரம் வீசும் காற்றலை இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேர்கள் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேநீர் நேரம். தேநீர் நேரம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டே வரும். நிறைவா வரும் நேயர், ஹலோ வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
4: கேஆர்பேட்டை தசாமூர்த்தி பேசுறேன் மேடம்.
3: பேசுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு சொல்லுங்க.
4: படம் சனாதிபதி. அதே ஒரு பாட்டு போடுங்க மேடம்.
3: கண்டிப்பா கொடுத்துடலாம். நம்ம நிகழ்ச்சி குறித்து வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நிறைய நேயர்கள் சொல்லிட்டே வராங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா, பனங்கட்டங்குடி அனுஷியா, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, கீர்த்தி ராஜன், சிவபுரியிலிருந்து டிஆர் பட்டினம் ரமேஷ், மேலவாஞ்சூர் ஃபாத்திமா, இவங்களும் நம்மளோட நிகழ்ச்சி குறித்து சொல்லியிருக்காங்க. நன்றி.

நேர் நேரம் நிகழ்ச்சி உங்களிடமிருந்து விடைபெறுகிறது. நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சித்த நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறது நிகழ்ச்சி. எஃபி பக்கத்தில் உங்களோட கமெண்ட்ஸை கொடுத்த நேயர்களுக்கும் நன்றி கூறுகிறது. காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கிய தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ்.

0: Headlines and Briefs. முடிவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் முயற்சிக்கு முக்கியத்துவம் அளித்தால் முழுமையான வெற்றி நிச்சயம் என்ற நற்சிந்தனையோடு ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேரம் 5 மணி.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். திருக்கோயில்களுக்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வாங்க வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
2: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
3: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவர்ப்பித்தலை பாத்திரங்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
3: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: வணக்கம் நேயர்களே, இந்த உலா வரும் நேரம் நிகழ்ச்சியின் வழியா பல சுற்றுலா தலங்களை பத்தி தெரிந்து கொள்ள போறோம். ஆன்மீக சுற்றுலா, அறிவியல் சுற்றுலா, பொழுதுபோக்கு சுற்றுலா, வரலாற்று இடங்களை பார்க்கக்கூடிய சுற்றுலா, இந்த வரிசையில் நாம இன்னைக்கு போக போறது ஆன்மீக சுற்றுலா. கேளுங்கள், பயன்பெறுங்கள்.
5: வணக்கம் நேயர்களே, ஆல் இண்டியா ரேடியோ காரைக்கால் பண்பலை 100.3 ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு வலம் வரக்கூடிய உலா வரும் நேரம் நிகழ்ச்சியில இந்த வாரம், அதாவது இன்று நாம போக போற இடம்
6: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர். இந்த ஊரில் மிகவும் பிரசித்தி பெற்றது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ஆலயத்தோடு தொடர்புடைய ஸ்ரீ வடபத்திர சாயி பெருமாள் திருக்கோயில். வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆலயம் பற்றி.

சொல்லி நும்தோள் குலைக்கப்படும் மன்னைமீர் மன்னப்படும் மறைவாணனை வந்துவராபதி மன்னனை ஏத்துமின் ஏத்துதலும் தொழுதாடுமே. ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் பாடித் துதித்த 108 திவ்யதேசங்களிலே பாண்டி நாட்டு திவ்யதேசங்களில் சிறப்பானதாக கருதப்படக்கூடியதும் பெரியாழ்வார் ஆண்டாள் ஆகியோர் பூஜித்து தொழுத திவ்ய திருத்தலம் என்று போற்றத்தக்க ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபெருங்கோயிலுடையான் என்று சொல்லக்கூடிய வடபத்ரசாயி ஆலயத்தின் வாயிலே நின்று கொண்டிருக்கிறோம். வைணவ சம்பிரதாயத்திற்கேற்ப பலிபீடம் கொடிமரம் ஆகியவற்றோடு எம்பெருமானை சேவிப்பதற்கு உள்ளே நுழைகிறோம். வலதுபுறத்திலே மத்ஸ்யகூர்ம வராக நரசிம்ம என்று சொல்லக்கூடிய தசாவதார பெருமாள் திருமேனியாக காட்சி தர, அதற்கு அடுத்ததாக பன்னீர் ஆழ்வார்களும் விக்கிரக வடிவிலே காட்சி தருகிறார்கள். அந்த ஆழ்வார்களையும் தசாவதார சிற்பங்களையும் சேவித்த பிறகு வடபெருங்கோயிலுடையானை சேவிப்பதற்காக உள்ளே நுழைகிறோம். முதலிலே கீழ்பாகத்திலே சேவை சாதிப்பவர் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமான். பிரகல்லாத ஆழ்வானுக்காக தூண் பிளந்து வந்து ஹிரண்ய சம்ஹாரம் செய்த எம்பெருமான் சுதை சிற்பமாக மகாலட்சுமியை தன் திருமடியிலே எழுந்தருளச் செய்த வண்ணம் பிரம்மாண்ட வடிவினராக காட்சி தருகிறான். அந்த எம்பெருமானை வந்தனம் செய்து மேல் மண்டபத்திலே வெகு நேர்த்தியாக திவ்யதேசங்களிலே குறிப்பிடத்தகுந்ததாக ஆழ்வார்களால் பாராட்ட பெற்றதாக ஸ்ரீ ஆண்டாள் பெருமாட்டி குழந்தை முதல் தான் அரங்கனை அடையும் வரை எந்த பெருமாளை துதித்தாளோ ஸ்ரீ பெரியாழ்வார் எந்த பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் என்று சொல்லக்கூடிய திரு மாலைகளை தொடுத்து தந்தாரோ, ஆண்டாள் சூடிய மாலையே தனக்கு வேண்டும் என்று எந்த பெருமாள் கேட்டாரோ அந்த பெருமாளை சேவிப்பதற்காக உள்ளே நுழைகிறோம். எம்பெருமான் வடபத்ரசாயி என்ற திருநாமத்தோடு சுதை சிற்ப வடிவினனாக ஆதிசேஷனிலே பள்ளி கொண்ட பெரிய பெருமாளாக காட்சி தருகிறார். பச்சைமாய் மலைபோல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமர ரேரே ஆயதம் கொழுந்தேயுந்தன் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்ற பாசுர வரி அரங்கனுக்கு மட்டுமல்ல இந்த பெருமாளுக்கும் பொருந்துகிறதோ என்று நினைக்கும் வகையிலே எம்பெருமான் தன்னுடைய திருமேனி அழகை அந்த ஆதிசேஷனிலே பள்ளி கொண்டு மிக லாபகமாக தன் திருக்கண்ணை நோக்கிய வண்ணம் காட்சி தரக்கூடிய மெய்யழகை காண காண அவன் திருவடி நோக்கி திரும்புகிறது நம்முடைய கண்கள். திருவடியிலே ஸ்ரீதேவி பூமாதேவி நாச்சியார்கள் கைங்கரியம் செய்ய திருவடியிலே சந்திர பகவானும் ஆதிசேஷனுக்கு பின்புறமாக சூரிய பகவானும் காட்சி தர, எம்பெருமானுடைய பஞ்சாயுதங்களாக விளங்கக்கூடிய சக்ராயுதம் பாஞ்சஜன்யம் என்று சொல்லக்கூடிய சங்கு கட்கம் கதாயுதம் ஆகிய பஞ்சாயுதங்களும் மேலே மிக நுட்பமாக தேவர்களின் வடிவுகளே காட்சி தருகிறார்கள். பெருமாளை சேவித்த வண்ணம் அந்த எம்பெருமானுடைய திரு நாபியிலிருந்து அதாவது வயிற்றுப் பகுதியிலிருந்து மிக விசிஷ்டமான தாமரை மலர் புறப்பட அந்த தாமரை மலரிலே சுதை சிற்பமாக சதுர்முக பிரம்மா வேதம் ஓதிய வண்ணம் காட்சி தருகிறார். அந்த எம்பெருமானை கண்டு தரிசிக்கிறோம். இந்த சிறப்பு மிகுந்த வடபெருங்கோயிலுடையானை சொல்லும் பொழுது பெரியாழ்வார் இந்த பகவானை பல்வேறு பாசுரங்களால் பாடித் தொழுதிருக்கிறார். ஆண்டாளோ சிறு குழந்தை முதலே இந்த வடபெருங்கோயிலுடையானை தன் பகவானாக தனக்கு எல்லாமுமாக கொண்டு இந்த பெருமாளைத்தான் சதாசர்வ காலமும் பூஜித்திருக்கிறாள் என்ற செய்தியை அறிந்து கொள்கிறோம். இங்கே விசேஷமான சொன்ன வகையிலே கர்ப்ப கிரகத்திலே பெருமாளுக்கு அருகாமையிலே ஸ்ரீ வில்லிபுத்தூர் என்ற ஊர் பெயர் காரணமாக விளங்கக்கூடியதற்கான காரண ரூபமாக வில்லி கண்டன் என்ற இரு வேடுவ அரசர்கள் இந்த எம்பெருமானை சேவித்த வண்ணம் இவனே சர்வோத்தமன் என்று குறிப்பிட்டு காட்டுபவர்களாக சுதை சிற்பமாக சேவை சாதித்தருள அவர்களை நோக்கி நாம் வணங்கி திரும்பும் பொழுது எம்பெருமானுடைய ஆதிசேஷனுக்கு அருகாமையிலே பிருகுமுனிவரும் மார்க்கண்டேய மகரிஷியும் அமர்ந்த திருக்கோலத்திலே யோக நிலையிலே காட்சி தருகிறார்கள். முனிவர்களும் சூரிய சந்திரர்களும் ஸ்ரீதேவி பூமாதேவி நாச்சியார்களும் வில்லி கண்டன் ஆகிய அரசர்களும் இங்கே கர்ப்ப கிரகத்திலே சேவை தருவது என்பது இந்த ஆலய மட்டும்தான். இந்த எம்பெருமானை கண்குளிர தரிசனம் செய்து கொண்டு அங்கிருந்து புறப்படும் சமயத்திலே உற்சவ பெருமாளாக சங்கு சக்கரம் ஏந்தியவனாக பெரிய பெருமாள் காட்சி தருகிறார். இரு புறங்களிலும் ஸ்ரீதேவி பூமாதேவி நாச்சிமார்கள் சேவை சாதித்தருள அந்த பெருமாளை வணங்கி எம்பெருமானுடைய ஆலயத்தின் நுழைவு பகுதியிலே அதாவது பகவானுடைய சன்னிதானத்திற்கு வெளிப்பிரகாரத்திற்கு வரும் பொழுது சேனை முதல்வரும் லக்ஷ்மி வராகரும் காட்சி தருகிறார்கள். வராக கஷேத்திரம் என்று இந்த திருத்தலத்தை அழைப்பது வழக்கம். வராகப் பெருமான் பூமி தேவி தாயாரை மீட்டெடுத்து எப்படி பூமியை காத்து நின்றானோ அத்தகைய சிறப்பு மிகுந்த வராகப் பெருமாளை போற்றி கொண்டாடிய திருத்தலம் என்பதால் வராகப் பெருமாளே பிரத்யக்ஷமாக சுதை வடிவிலே காட்சி தருகிறார். இந்த திருத்தலத்திலே அவருக்கு அருகாமையிலே சேனை முதல்வரும் அமர்ந்த கோலத்திலே காட்சி தர இந்த எம்பெருமான்களை நோக்கிய வண்ணம் கருடாழ்வார் திருக்கரம் கூப்பிய வகையிலே நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறார். இந்த கருடன் தான் விசேடமாக பெரிய

0: ஆண்டாழ்வாராக திரு அவதாரம் செய்தார் ஆணி மாதம் சுவாதி நட்சத்திரத்திலே. எனவே ஆண்டாளை தரிசிக்கும் பொழுது அங்கே கருடன் சமஸ்தானத்திலே ரங்கவண்ணாரோடு ஆண்டாளோடு அந்த திருக்கோவிலே காட்சி தருகிறான் என்றால், இந்த திருத்தலத்திலே வாகன ரூபமாக பகவானை நோக்கிய வண்ணம் கை குவித்து சேவை சாதிக்கிறான். இப்படிப்பட்ட திவ்ய திருத்தலத்தை மிக விசேஷமாக வைணவம் போற்றுகிறது. ஆழ்வார்களுடைய பாசுரங்களாலும் ஆண்டாளாலும் பெரியாழ்வாராலும் மிகவும் சிறப்பித்து பாடப்பெற்ற இந்த திருத்தலத்தை வந்து சேவிப்பவர்களுடைய வாழ்வு வசந்தம் பெறும் என்பது உண்மை. இப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த திவ்ய திருத்தலத்திற்கு அருகாமையிலே இன்னும் சொல்ல போனால் ஆண்டாள் ஆலயத்திற்கும் வடபெருங்கோயிலுடைய ஆலயத்திற்கும் மத்தியிலே ஸ்ரீமத் ஆண்டாள் என்று சொல்லக்கூடிய பூமி பிராட்டியின் அவதாரமான ஆண்டாள் அவதரித்த நந்தவனத்தை காண்கிறோம். துளசி செடிக்கு அருகாமையிலே ஆடிப்பூரத்திலே குழந்தையாக அவதரித்தாள். அந்த ஆண்டாள் அவதரித்த அந்த நந்தவனத்தை, துளசி வனத்தை கண்குளிர தரிசிக்கிறோம். அதற்கு அருகாமையிலே சக்கரத்தாழ்வாருடைய சன்னதி. இத்தகைய திவ்யமயமான சக்தி மிகுந்த பெருமாள் திருத்தலத்தை வணங்கிய திருப்தியோடு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் ஸ்ரீ வடபெருங்கோயிலுடையான் என்று சொல்லக்கூடிய வடபத்ர சாயியின் திருவருள், ஆண்டாள் பெருமாட்டியின் பேரருள், ஆச்சாரியரான சுவாமி ராமானுஜர், சுவாமி நம்மாழ்வார் ஆகிய அனைவருடைய ஆசீர்வாதங்களும் நிறைந்து கிடைக்க வேண்டும், எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று இந்த எம்பெருமானாகிய வடபெருங்கோயிலுடையானின் திருவடி தாமரையிலே பணிந்து பிரார்த்தனை செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலாவரும் நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
3: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்துக்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, யவசிவர்ப்பித்தலை பாத்திரங்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
3: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் ஜியர் மடத்தைச் சேர்ந்த ஸ்ரீ தடகோப ராமானுஜ ஜியர் சுவாமிகள் கூறுகையில்,
5: ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் இதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயா முனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஸ்ரீ வரவரமுனியே நமஹ ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். நம்ம இப்போ இங்கே இருக்கக்கூடிய இடம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவில் ஸ்ரீ மணவாள மாமுனி ஜியர் மடம். ஸ்ரீ ராமானுஜருடைய மறு அவதாரமான மணவாள மாமுனிகள் ஸ்ரீரங்கத்திலிருந்து மார்கழி மாதத்தில் லாஸ்ட் 10 நாள் நீராட்ட உற்சவம்னு தைலக்காப்பு உற்சவம் நடக்கும் இங்கே ஆண்டாள் கோவிலில். அந்த ஆண்டாள் தைலக்காப்பு உற்சவத்தை சேவிப்பதற்காக ஸ்ரீ மணவாள மாமுனிகள் ஸ்ரீவில்லிபுத்தூர் எழுந்துருளினார். அன்றைய தினம் ஆண்டாள் நாச்சியார் கொஞ்சம் சீக்கிரமாக அந்த எண்ணெய் காப்பு உற்சவத்தை முடித்து கொண்டு கோவில் உள்ளே சென்று எழுந்தருளிவிட்டால், திருப்பதி திருவேங்கடமுடையானுக்கு ஆச்சாரியன் ராமானுஜர், ஸ்ரீரங்கநாதருக்கு ஆச்சாரியன் மணவாள மகாமுனி, மணவாள மகாமுனி தன்னுடைய ஆச்சாரியன் ரங்கநாதருக்கு ஆச்சாரியன்னா ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கும் ஆச்சாரியன், தாயார் சந்நிதியில் ஸ்ரீ மணவாள மகாமுனிகள் ரொம்ப வருத்தத்தோடு உட்கார்ந்திருக்கார். தன்னுடைய ஆச்சாரியன் மனவருத்தத்தோடு உட்கார்ந்திருக்கிறது பொறுக்க மாட்டாமல் அன்றைய தினம் இரவு இங்கே ஆண்டாள் சன்னதியில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள், தர்மகர்த்தாக்கள் அனைவருக்கும் கனவில் தோன்றி 1 தேதி அன்னைக்கு மணவாள மாமுனிக்காகவே மறுபடியும் தைலக்காப்பு உற்சவத்தை சாதித்தருளினால் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். நம் ஆண்டாள் நாச்சியாரை சுவைப்பவர்களுக்கு, கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் கைகூடும், வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிட்டும், வியாபாரங்கள் அபிவிருத்தியாகும், நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும். ஜெய் ஸ்ரீமன்னாராயண்.

0: தீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ஆலயத்தோடு தொடர்புடைய ஸ்ரீ வடபத்திர சாயி பெருமாள் திருக்கோயில் பற்றி தெரிந்து கொண்ட மன நிறைவுடன் நாம அடுத்து போக போற இடம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வாரம் திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு. மேலும் இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய அலைபேசி எண் 97 15 16 72 82. சரி நேர்களை, மீண்டும் அடுத்த வாரம் உலாவரும் நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் வளம் வந்த மன்னார்குடி நாராயணன் அவர்களுடன் விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆந்தக்குடி அருணாமணி வண்ணன். வணக்கம் நேயர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி AM அருள் பிரகாஷ், AM அருண் பிரசாந்த். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். திருக்கோயில்களுக்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வாங்க வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
2: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
3: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவர் பித்தளை பாத்திரங்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலை அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
3: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. நேரம் 5:15.
5: சிமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள், August 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
6: 2 தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 காலை 10 மணிக்கு சிறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
7: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
8: தலைமுறையா. ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: அந்தி வேலை மலர்கள் அலங்கார மாலைகளாய் நம் மனம் சேர துடிக்கும் பண்பலை ராகங்களாய் உலா வருகிறது அலையோசை.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது. எப்படி சொல்ற? பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழ 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனலை இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000 புச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில்லா மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் தானே சொல்லணும்.
2: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைய தொடர்பு கொள்ளுங்க www.psuryagar.gov.in.
3: பிஎஸ் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
4: பிஎஸ் தங்க மாளிகை காரைக்கால்.
5: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 அலையோசை நிகழ்ச்சியில்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது அலையோசை. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 100.3 இணைந்திருக்கிறோம். நேர்களை நேரமாக 5:30. ஆன்மீகத்தின் அன்பு நிறை வானொலி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்க இருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
3: வெல கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
0: மேலே நிகழ்ச்சியுடன் வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட வெலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி
5: தட்ஸ் ரைட்
4: வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
5: தட்ஸ் ரைட்
7: எல்லாரும் விரும்பும்படி
8: 16 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்.
0: விளக்கேற்றும் வேளையில் தொடக்கமாக வரும் பாடலை பாடியிருக்கிறார் வித்யா அவர்கள்.

0: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டு புதிய பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி, பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் மற்றும் எம்இ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், எம்டெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆகிய புதிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய தரச்சான்றிதழ் நாக், A++ மற்றும் NVA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முந்துங்கள். இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
2: விளக்கேற்றும் வேலையில் அடுத்து வருகிறது சுவரூப் பாடிய பாடல்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி
4: தட்ஸ் ரைட்
3: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
8: காரைக்கால் GL மருத்துவமனை
9: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
8: GL மருத்துவமனை
9: காரைக்கால்.
7: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
10: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
11: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
10: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
12: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
7: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமியம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
13: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
7: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
2: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
7: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
14: பொருட்கள்
15: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
16: இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை வடம் தெரு மயிலாடுதுறை.
7: நாளை மாலை 4:30 பைக்கிங் பனியன் பிரிப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.
17: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வாழ்க்கின்றான்.
7: விளக்கேற்றும் வேளையில் அடுத்து வருகிறது ரஞ்சனி பாடிய பாடல்.

0: ஆஃபர்ல வாங்குனது தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தான வாங்குன.
0: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
1: ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி
4: தட்ஸ் ரைட்
3: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
4: தட்ஸ் ரைட்
6: சதங்க மாளிகையில் வைர திருவிழா வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை
7: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேலை. தொடர்ந்து ஹாஜி எஸ் சையத் அலி பாடிய பாடல் வருகிறது.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: அதிரடி ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
5: சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
6: தங்க மாளிகை காரைக்கால்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் புலம் கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
9: விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
11: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
9: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை மட்டுமே. நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்களின் உலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
12: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
9: காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் உலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
13: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்பார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
9: திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் உலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
14: சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் எண்ட் ஆஃப் ஆரி சேல். சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
9: விளக்கேற்று வேலையில் அடுத்து வருகிறது ஏ ஜெயினுலாபிதின் ஃபைசி பாடிய பாடல்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய விளக்கேற்றும் வேலை கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கி ஒரு இரண்டு நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை. இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: மேலும் நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
3: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்,
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
5: தட்ஸ் ரைட்.
0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6 மணி. தொடர்வது பன்னிசை ஐங்கரனை என தொடங்கும் பாடல். பாடியவர் சுதா ரகுநாதன் அவர்கள்.

0: on a war footing. The agency has been further directed to conduct a thorough audit of all exam processes and submit a report on corrective action taken. The Qatar India Remittance Service based on post transfer powered by UPI is now available. It enables customers in Qatar to send funds directly to UPI enabled bank accounts in India through Qatar Post outlets. The Communications Ministry said that the service offers an instant, secure, convenient and accessible channel for cross-border remittances, particularly benefiting the large Indian community in Qatar and their families in India. The initiative combines the extensive reach of postal networks with India's digital public infrastructure to provide an efficient and convenient channel for cross-border remittances. In men's cricket, Indian bowlers restricted host Sri Lanka at 284 in their first innings, taking a lead of 178 runs at stumps on day 3 of the first test in Galle. Manav Suthar led the wickets column for India with 4 scalps, while Ravindra Jadeja picked up 3. Jadeja became only the fourth player in test cricket history to reach the milestone of 350 wickets and 4,000 runs. He's also the first Indian left-arm bowler to achieve the haul. In badminton, Teresa Jolly and Gayatri Gopichand have won their first round clash against Paula Lopez and Lucia Rodriguez of Spain at BWF World Championships 2026 in New Delhi. And that is the end of this news bulletin.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். சுயமாக சிந்திப்பதும் அணியாக செயல்படுவதுமே கல்வியின் சரியான அளவீடுகள் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். வங்கித்துறையில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து ஆராய உயர் அதிகார குழு விரைவில் அமைக்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பிரதமர் அறிவித்துள்ள சக்தியின் 7 தாரைகள் வேளாண் வளர்ச்சி மற்றும் ஊரக வளர்ச்சியை துரிதப்படுத்துவதில் முக்கிய வழிகாட்டியாக அமையும் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சோலைநகர் அரசு சிபிஎஸ்இ தொடக்கப்பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வகுப்பறைகள் மற்றும் வழிபாட்டு கூடத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று திறந்து வைத்தார். இனி விரிவான செய்திகள். சுயமாக சிந்திப்பதும் அணியாக செயல்படுவதுமே கல்வியின் சரியான அளவீடுகள் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். 2020 தேசிய கல்விக் கொள்கையில் இந்த அம்சங்களுக்கே முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக இன்று திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பேசுகையில் அவர் கூறினார். 2014 பின்னர் நாட்டில் 16 ஐஐடி, 12 எய்ம்ஸ் உட்பட பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்கள் புதிதாக நிறுவப்பட்டுள்ளதாகவும், உயர்கல்வித்துறையில் இவ்வளவு பெரிய விரிவாக்கத்தை முன் எப்போதும் நாடு கண்டதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். பாரதிய ஜனதா கட்சியில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தேசிய நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இவர்களின் ஆற்றலும் அமைப்பு சார்ந்த அனுபவமும் கட்சிக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் இடையிலான இணைப்புகளை வலுப்படுத்துவதாக அமையும் என சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் கூறியுள்ளார். முன்னதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தேசிய அளவிலான கட்சியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை புதுடில்லியில் இன்று அறிவித்தார். இதன்படி திருமதி வசுந்தரா ராஜே சிந்தியா, திரு ராம் மாதவ், திரு ரேகா வர்மா உட்பட 13 பேர் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய துணைத் தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கட்சியின் தேசிய பொருளாளராகவும், திரு பி எல் சந்தோஷ் கட்சியின் தேசிய அமைப்பு செயலாளராகவும் அறிவிக்கப்பட்டுள்ளார். திரு வினோத் தாவ்டே, திரு சுனில் பன்சால், திருமதி ஸ்மிருதி இரானி உட்பட 8 பேர் கட்சியின் தேசிய பொதுச் செயலர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். பிஜேபி இளைஞரணியின் தலைவராக டாக்டர் ஹேமங் ஜோஷி, மகளிர் அணி தலைவராக திருமதி ரூப்மார் சௌத்ரி, விவசாயிகள் அணி தலைவராக திரு பன்சிலால் குர்ஜார் ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். பீகார் மாநிலம் லக்கிசாராய் மாவட்டத்தில் இன்று கூட்ட நெரிசல் சம்பவத்திலும், மேற்கு வங்க மாநிலம் பீர்பூம் மாவட்டத்தில் உள்ள தாராபீட் பகுதியில் தீ விபத்திலும் பல உயிர்கள் பலியானது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி துயரம் வெளியிட்டுள்ளார். தாராபீட் தீ விபத்தில் உயிரிழந்தவர்கள்

0: பயனாளிகளுக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் கருணைத் தொகையும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் உதவியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. லக்கிசாராய் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் வழங்க பீகார் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். லக்கிசாராய் மாவட்டத்தில் உள்ள அசோக்தாம் ஆலயத்தில் இன்று ஜலாபிஷேக விழாவின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சம்பவத்தில் 7 பெண்கள் உயிரிழந்தனர். மேலும் 10 பேர் மோசமான காயமடைந்து மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மேற்குவங்க மாநிலம் தாராபீட் பகுதியில் இன்று அதிகாலை 4 மாடி ஓட்டல் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் குறைந்தது 5 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் காயமடைந்தனர். விக்சித் பாரத் இலக்கை எட்ட ஏதுவாக வங்கித்துறையில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து ஆராய உயர் அதிகார குழு விரைவில் அமைக்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
1: மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று புதுடெல்லியில் பொதுத்துறை வங்கிகளுக்கு இடையிலான 2 நாள் மாநாட்டை தொடக்கி வைத்து பேசினார். உயர் அதிகார குழுவின் பரிசீலனைக்கு ஏற்ற பல்வேறு கருத்துக்கள் நடப்பு மாநாட்டில் வெளியாகும் என தாம் நம்புவதாக கூறினார். இந்திய வங்கிகள் தற்போது வலுவான நிலையில் உள்ளதாகவும் வங்கிகளின் வாரா கடன்கள் முன் எப்போதும் இல்லாத அளவில் குறைந்திருப்பதால் எதிர்கால சீர்திருத்தங்களுக்கு வலுவான அடித்தளம் கிடைத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களின் உயர்நிலை நிர்வாகிகள் இம்மாநாட்டில் கலந்து கொண்டு இந்திய வங்கி மற்றும் நிதித்துறையில் உருவாகி வரும் புதிய வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கிறார்கள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சுதந்திர தினத்திற்கு முன்பாக 14 மாநிலங்களுக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் மேற்கொண்ட விரிவான நடவடிக்கைகளில் ISI ஆதரவுடன் கூடிய ஷாஜத் பட்டி தீவிரவாத கும்பலை முற்றிலுமாக அழித்து தீவிரவாத தாக்குதல் குறித்த சதி திட்டங்களை முறியடித்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இக்கும்பலைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை ஒருங்கிணைந்த நடவடிக்கை மூலம் பாதுகாப்பு படையினர் கைது செய்து பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்ட வெடிகுண்டுகள், ஆயுதங்கள் மற்றும் வேவு பார்ப்பதற்கான CCTV கேமராக்களை கைப்பற்றியிருப்பதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை கொஞ்சம் கூட சகித்துக்கொள்ள முடியாது என்பதான இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு இதுவே சிறந்த உதாரணம் என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி சுதந்திர தின உரையில் வெளியிட்ட சக்தியின் 7 தாரைகள் நாட்டின் வேளாண் வளர்ச்சி மற்றும் ஊரக வளர்ச்சியை துரிதப்படுத்துவதில் முக்கிய வழிகாட்டியாக அமையும் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பிரதமரின் இந்த தொலைநோக்கு பார்வையை மக்களை மையமாக கொண்ட திட்டங்கள், திறம்பட்ட அமலாக்கம் மற்றும் வெளிப்படையான கண்காணிப்பு நடைமுறைகள் மூலம் செயலாக மாற்ற அரசு பாடுபடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
1: பிரதமர் அறிவித்த சக்தியின் 7 தாரைகளில் வேளாண் துறை மற்றும் உணவு உற்பத்தியை வலுப்படுத்துதல், உலக நெருக்கடிகளால் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத விதத்தில் சலுகை விலையில் உரம் வழங்குதல், உணவு 18 துறையின் விரிவாக்கத்திற்கு முன்னுரிமை அளித்தல் உள்ளிட்ட அம்சங்கள் அடங்கும். சக்தியின் 7 தாரைகள் குறித்த உறுதியேற்பு நிகழ்ச்சி மத்திய வேளாண் அமைச்சர் தலைமையில் புதுடெல்லி பூசா வளாகத்தில் நாளை நடைபெற உள்ளது. புதிய இலக்குகள் தொடர்பாக பல்வேறு துறையினர் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், லாக்பதி தீதி திட்டத்தின் விரிவாக்கம் மற்றும் விவசாயிகளின் நலன் தொடர்பான பல்வேறு முடிவுகளுக்கு இந்நிகழ்ச்சியின் போது முக்கிய கவனம் செலுத்தப்படும். 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்துவதில் வேளாண்மை உள்ளிட்ட ஊரகத் துறைகளின் பங்களிப்பை அதிகரிப்பது குறித்த இந்நிகழ்ச்சியில் முற்போக்கு விவசாயிகள், லட்சாதிபதி சகோதரிகள் மற்றும் வேளாண் 18 பொருட்களின் ஏற்றுமதியாளர்கள் பங்கேற்க உள்ளனர்.
0: புதுச்சேரியில் சோலைநகர் அரசு CBSE தொடக்கப்பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வகுப்பறைகள் மற்றும் வழிபாட்டுக் கூடத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைத்தார். அரசு பள்ளி மாணவர்கள் நன்கு படித்து வாழ்வில் உயர வேண்டுமென்றும் இதற்கு வழிகாட்டியாக ஆசிரியர்கள் செயல்பட வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டார். கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் திரு வையாபுரி மணிகண்டன் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். திரு நமச்சிவாயம் இன்று பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு சென்டாக் மாணவர் சேர்க்கைக்கான ஒருங்கிணைந்த சான்றிதழ்களை வழங்கினார். புதுச்சேரியில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் சிறப்பு பேருந்து இயக்கப்படும் என அவர் தெரிவித்தார். சட்டமன்ற உறுப்பினர் திரு வையாபுரி மணிகண்டன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். காரைக்கால்

0: மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாளை 18ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாம் வரும் 20ஆம் தேதி வியாழக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நிர்வாக காரணங்களால் இவ்வாறு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகத்தின் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 23ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக குமரி மாவட்டம் தர்மபுரத்தில் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஆடவர் கிரிக்கெட்டில் இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையே இலங்கையின் கல்லே நகரில் நடைபெறும் முதலாவது டெஸ்ட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று இலங்கை அணி 284 ரன்னுக்கு முதல் இன்னிங்ஸ் ஆட்டத்தை இழந்த நிலையில் மழை வாய்ப்புகளை கருத்தில் கொண்டு குறிப்பிட்ட நேரத்திற்கு சற்று முன்பாகவே இன்றைய ஆட்டம் முடித்துக் கொள்ளப்பட்டது. முன்னதாக இந்திய அணி 462 ரன்னுக்கு தனது முதல் இன்னிங்ஸ் ஆட்டத்தை இழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயமாக சிந்திப்பதும் அணியாக செயல்படுவதுமே கல்வியின் சரியான அளவீடுகள் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். வங்கித்துறையில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து ஆராய உயர் அதிகார குழு விரைவில் அமைக்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பிரதமர் அறிவித்துள்ள சக்தியின் 7 தாரைகள் வேளாண் வளர்ச்சி மற்றும் ஊரக வளர்ச்சியை துரிதப்படுத்துவதில் முக்கிய வழிகாட்டியாக அமையும் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சோலைநகர் அரசு CBSE தொடக்கப்பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வகுப்பறைகள் மற்றும் வழிபாட்டு கூடத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று திறந்து வைத்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேரம் 6:20.
2: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம். தலைமுறையா
1: நேயர்கள் கேட்க இருப்பது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
3: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் ARC காமாட்சி ஜுவல்ஸ், மயிலாடுதுறை.
5: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை. நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசு சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
6: வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
7: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம உயிர் வாழ்றதுக்கு எது முக்கியமானது? உணவு தாங்க. அதானே முதல்ல சொல்றோம். சரி, அந்த உணவு எவ்வளவு இருக்கணும், அந்த உணவு எப்படி சாப்பிடணும்? ரொம்ப அழகா ஒரு செய்தி சொல்றாங்க. எப்படியா? மனிதன் உயிர் வாழ்றதுக்கு உணவு அவசியம், ஆனா அதே உணவு அளவை மீறினா மருந்து தேவைப்படுற நிலைக்கும் வருங்கிறாங்க. உணவுங்கிறது வெறும் பசியை போக்கக்கூடிய பொருள் இல்லைங்க, அது வாழ்க்கை ஒழுக்கம்னு முன்னோர்கள் சொல்றாங்க. எப்படி? ரொம்ப அழகா சொல்றாங்க, ஒரு வரையறை உருவாக்கி இருக்கிறாங்க. ஒருபோது உண்பான் யோகி. இந்த யோகிங்கிறவன் ஒருவேளை மட்டும்தான் சாப்பிடுவான், அவன் ஆரோக்கியமானவன், மனச ஒருமுகப்படுத்துறவன். இருபோது உண்பான் போகி, ரெண்டு வேளைக்கு சாப்பிடுறவன் இந்த உலக இன்பங்களை உருவாக்கக்கூடிய

0: விரும்பக்கூடிய சராசரியான மனிதன் அவன் போகியான். திரிபோதாக மூன்று போது உண்பவன் ரோகியான், அவன் நோயாளியான். அதனால அப்படி சொல்றாங்க, நான்கு போது சாப்பிட்றவன் அவன் போகியான், அவன் உடலை விட்டு நோய்களால் அழித்துக் கொள்ளக்கூடியங்கிறாங்க. ஒருபோது போகியே ஒண்டளிர்கை மாதே, இருபோது யோகியே என்ப, திரிபோது ரோகியே, நான்கு போது உண்பான் உடல் விட்டு போகியேன்னு சொல்றாங்க. இப்ப ஒருவேளை தான் சாப்பிடணும்னு அவங்க சொல்றாங்களா, உணவு வேண்டாம்னு சொல்றாங்களா, அப்படி இல்லைங்க. இந்த பாடல் உணவு நேரங்கள் எண்ணிக்கையை மட்டும் சொல்றது இல்லை, அளவோடு உண்ணக்கூடிய வாழ்க்கை நிறைய வலியுறுத்துது. தேவைக்கேற்ப உண்பவன் உடலை காக்கிறான், ஆசைக்கேற்ப உண்பவன் உடலை வருத்துகிறான். நீங்க மருத்துவர்கள் அதைதான் சொல்றாங்க, என்ன சாப்பிட்றோங்கிறதோட எவ்வளவு சாப்பிட்றோங்கிறது முக்கியம். பசி இல்லாம சாப்பிடுறது, அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது, அவசர அவசரமா சாப்பிடுறது, இரவு நேரங்கள்ல மிகுதியா சாப்பிடுறது, இது எல்லாமே உடலுக்கு சுமையாக மாறுது. நாம வயிறு பசிக்கு சாப்பிட்டோம்னா அந்த சாப்பாட வயிறு செரிக்கும், ஆனா பசிக்கு மீறி சாப்பிட்டோம்னா அந்த சாப்பாடு நம்ம உடலை செரிச்சிருங்கிறாங்க. ரொம்ப அழகு. பசி அறிந்து உண், அளவறிந்து உன், உடலுக்கு ஏற்றதை உண்னு சொல்லுங்க. இப்படி நிறைய நமக்கு சொல்றாங்க இல்லையா, உடலோட நலத்திற்காக, மனசோட அமைதிக்காக, நீண்ட ஆயுளுக்காக அளவான உணவுங்கிறது மருந்தாகும், அளவில்லா உணவு நோயாகும். எனவே உணவை ரசித்து சாப்பிடுவோம், ஆனால் அளவோடு சாப்பிடுவோம். ஏனெனில் உணவை நாம் ஆள வேண்டும், உணவு நம்மை ஆளக்கூடாது. நன்றி, வணக்கம்.
1: வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
2: நாச்சியர் கோவில் அமிர்த சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன்சொல் அமுது கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோயில்.
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
4: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க, ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேயர்களே, நேரம் 6:26.
5: உங்கள் சிமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள், August 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: 2 தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19, 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
9: கல்யாணத்துல கவனிச்சியா,
10: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு,
9: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
11: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருண் கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
2: நீங்கள் இனி கேட்கலாம் லைட் ஹவுஸ். இன்று நம் நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி ஒரு கண்ணோட்டம். இவை அறிவிப்பினை தொடர்ந்து இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராயந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாழ சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ் புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்னிரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம். இயற்கை வேளாண்மையின் முக்கியத்துவம் நாகப்பட்டினம் மாவட்டம் கத்திரிப்புளம் இவி கரிகாலன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்னிரவு 8:00 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கும் காற்றில் வரும் கானம். 8:30 காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வழங்கும் காரை எக்ஸ்பிரஸ் 100.3. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமல்லிகை இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 10:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரின் இரவு மலரும். 10:30 நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள் வழங்கும் இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். இன்னும் சில நொடிகளில் விளம்பரத்தை அடுத்து மாநில செய்திகள்.

0: ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க.
1: ஆமாப்பா. ஏன்பா தாடி ஷேவ் பண்ண எவ்வளவு ஆகும்?
0: அதேதான்ப்பா, 60 ரூபா.
1: அட, இப்ப என்கிட்ட வெறும் 30 ரூபா தான் கேஷ் இருக்கு.
0: பாரு, ரெண்டு வழி இருக்கு. முதல்ல பாதி தாடி பண்ணிக்கிறியா?
1: அடுத்த வழி,
0: அட, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணு யூபிஐ மூலமா.
1: நல்ல வேலை, யூபிஐ என்ன காப்பாத்திருச்சு.
0: அப்படின்னா ஒரு வேலை பண்ணு, ஃபேஷியலும் பண்ணிக்கோ, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடு.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
3: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
4: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் 0 இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி 0 ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். கிராம நத்த காலி மனைகளில் வீடு கட்டி வசித்து வரும் தகுதி வாய்ந்தவர்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவினை கர்நாடக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரைவான செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுதந்திர தின கொண்டாட்டங்களை சீர்குலைக்க திட்டமிட்டிருந்த ISI ஆதரவிலான தீவிரவாத அமைப்பின் செயலை பாதுகாப்பு படையினர் வெற்றிகரமாக முறியடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக பாதுகாப்பு படையினர் 14 மாநிலங்களில் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார். தீவிரவாத செயல்களுக்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளுக்கு எடுத்துக்காட்டாக இது திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட இந்த நடவடிக்கையின் போது ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மின்னணு உதிரி பாகங்கள் திட்டத்தின் கீழ் 31 திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதற்கான ஆணைகளை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு வழங்கினார். இதன் மூலம் 7000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான முதலீடுகள் கிடைக்கும் என்றும் 10,000 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின் போது தேர்வு நடைமுறைகள் குறித்து முழுமையாக தணிக்கை மேற்கொள்ள அமைச்சர் அறிவுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின் போது தேசிய தேர்வு முகமையின் 50% பணியாளர்கள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் 10 தலைமை பொறுப்புகளுக்கு புதிய அவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்ததாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் மதிப்புமிக்க சொத்தாக ஓய்வூதியதாரர்கள் திகழ்கிறார்கள் என்று பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் அரசு துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுகளை வழங்கி அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான முதன்மை கட்டமைப்பாளர்களாக ஓய்வூதியதாரர்கள் உள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஓய்வூதியதாரர்கள் நலனில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். கிராமநத்த காலி மனைகளில் வீடு கட்டி வசித்து வரும் தகுதி வாய்ந்தவர்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்கப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். இன்று பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசுகையில் பல்வேறு அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார்.
6: வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் வழங்கப்படும் அனைத்து சான்றிதழையும் பொதுமக்களுக்கு விரைந்து வழங்கிடும் வகையில் 3 அலுவலர் படி நிலையில் விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும். பொதுமக்கள் தங்கள் வசிக்கும் இருப்பிட அருகிலேயே தங்களுக்கான சேவைகளை பெறும் வகையில் முதல் கட்டமாக சென்னையில் 1,02,00,000 ரூபாய் செலவில் 12 சிறு வட்ட அலுவலகங்கள் அமைக்கப்படும். விவசாய

0: மற்றும் நில உரிமையாளர்கள் பயன்பெறும் வகையில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட நிலவரி வசூல் 1436 பசிலி ஆண்டு முதல் அனைத்தும் ரத்து செய்யப்படும். கிராம நத்த காலி மனைகளில் வீடு கட்டி வசித்து வரும் தகுதி வாய்ந்த 20 லட்சத்திற்கு மேலான ஏழை எளிய குடும்பங்களில் பயனடையும் வகையில் வீட்டுமனை பட்டா வழங்கிட சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். பேரிடர் காலங்களில் பொதுமக்கள் அவர்தம் வாழ்வாதாரம் மற்றும் முக்கிய உடைமைகளில் பாதுகாப்பினை மேலும் வலுப்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த பேரிடர் முன்னெச்சரிக்கை மற்றும் நிகழ் நேர தரவு சேகரிப்பு மையம் 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
1: தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவினை கர்நாடக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இவ்வழக்கின் விசாரணை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டினால் நடைபெறும் குற்றச்செயல்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஞ்சிபுரம் மாவட்டம் படுநெல்லி கிராமத்தில் கோவில் திருவிழாவின் போது மதுபோதையால் ஏற்பட்ட மோதல் காரணமாக இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மாநிலத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் போதைப்பொருள் பயன்பாடு காரணமாக குற்றச்செயல்கள் அதிகரித்ததால் கடந்த ஆட்சியை மக்கள் நிராகரித்ததாக அவர் கூறியுள்ளார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக ஆட்சியிலும் இதே நிலை தொடர்வது ஏற்புடையது அல்ல என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வடசென்னை பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்து மீன்வளம் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், கொசஸ்தலை ஆற்றில் டன் கணக்கில் மீன்கள் செத்து மிதந்தது அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அது தொடர்பான அறிக்கையை பொதுவெளியில் வெளியிட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த செயற்கை பேரிடர் சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு வட கடலோர தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். செங்கல்பட்டு மாவட்டம் புத்தூர் ஏரி கால்வாய் புனரமைக்கும் பணியினை மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாகப்பட்டினம் பேருந்து நிலையத்தில் மகளிர் சுய உதவி குழுக்கள் உற்பத்தி செய்த பொருட்களின் விற்பனையகத்தை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். சேலம் ரயில்வே கோட்டம் சார்பில் அயோத்தியா பட்டணத்தில் ரயில் பெட்டி உணவகம் தொடங்கப்பட்டுள்ளது. வடசென்னை பகுதிக்கு உட்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர் கூட்டம் பெரம்பூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வரும் 20ஆம் தேதி நடைபெறும் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் அறிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட அண்ணாநகர் மண்டலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துணை ஆணையாளர் திரு கௌஷிக் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-7, 21-11 என்ற செட் கணக்கில் அயர்லாந்தின் சோஃபியா நொபிலை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணையும், ஆடவர் இரட்டையர் பிரிவில் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணையும் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. அசர்பைஜான் ஜூனியர் பேட்மிண்டன்

0: போட்டியில் இந்தியாவின் வைதேகி காளிதாசன் வெண்கலப் பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சிங்க்ஃபீல்டு கோப்பைக்கான செஸ் போட்டியின் ஆறாவது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞா நந்தா தொடர்ந்து இரண்டாவது இடத்தில் உள்ளார். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மூன்றாம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 284 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. முன்னதாக 9 விக்கெட் இழப்பிற்கு 460 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 462 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் சற்று முன் தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். கிராமரத்த காலிமனைகளில் வீடு கட்டி வசித்து வரும் தகுதி வாய்ந்தவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவினை கர்நாடக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி விளம்பரங்கள்.
2: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
3: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2 लाख करोड़ रुपए क्लेम के रूप में किसानों को मिले
4: हैं। लक्ष्मी प्रभा आपट मावटम त्रिकोणाचल का பக்கத்துல இருக்க வடக்கம்பளி கிராமத்தில் வச்சுக்கிறோம். இப்போ 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23-24 ஆண்டுக்கு வாங்கணும். ஒரு உதவியாக ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ள அறுவடை பண்ண முடியாம
5: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
6: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
5: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1447 அழைக்கவும்.
2: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
7: அப்பா 3000 கொடுங்களேன்.
8: எதுக்குப்பா?
7: என்னோட பாக்கெட் மணி.
8: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
7: என்னப்பா புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. இல்ல நேரா யூபிஐ மூலமா பேமெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஈஸி.
8: அடடா, எனக்கும் சொல்லி கொடு. உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
7: உங்க மொபைல கொடுங்க,
8: எடுத்துட்டு போ.
9: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
10: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
11: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேர்களே, நேரம் 6:42.
12: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
13: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிஎம் சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000 புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
12: இன்றே பயன்பெறுவீர்கள். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
11: நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
12: உங்கள் கடை காரைக்கால்.
14: தரமான தார்பாய்கள், வெல்பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
11: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
14: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
15: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
16: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
15: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
16: தொடர்புக்கு 8925936936.
17: நலமாய் வாழ. சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள்.
18: இன்னைக்கு நம்ம வந்து ரத்த கொதிப்பு பத்தி

0: ரத்த கொதிப்புக்கு என்னென்ன செய்யணும், அது எப்படி வருது, அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். அதி ரத்த அழுத்தம் அப்படின்றது வந்து சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அதிக அறிகுறிகள் இல்லாமல் திடீர்னு மரணத்தை உண்டாக்கும் தன்மை கொண்ட ஒரு நோய். இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கும் முக்கியமான காரணம் வந்து பரபரப்பான வாழ்க்கை முறை, மன அழுத்தம் நிறைந்த வாழ்க்கை முறை, வேலை செய்யும் இடங்களில் இருக்கிற மன அழுத்தம், அது ப்ரொஃபஷ்னல் ஸ்ட்ரெஸ்ஸு. இது எல்லாமே இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தேவைகள் அதிகரித்து போச்சு. நம்ம சாதாரண ஒரு வேலையில் இருக்கோம், கொஞ்சமாக சம்பாதிக்கிறோம் அப்படின்னா, அதை விட பெரிய வேலைக்கு போகணும் அப்படின்றதுக்காக, அதை விட அதிக சம்பாத்தியத்துக்காக போகணும் அப்படின்றதுக்காக நம்ம பல காலயங்களை செய்ய வேண்டியிருக்கு. அந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு வந்து மன அழுத்தம், உடல் பாதிப்பு, இது எல்லாமே வருது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து ஐடி ப்ரொஃபஷ்னல்ஸு, கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ஜாப்ஸில் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒர்க்லோட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வாரத்துக்குள்ளே இந்த டார்கெட்டை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த டார்கெட்டை முடிக்கிறதுக்காக அவங்க படுற பாடு பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் உழைக்கிறாங்க. வார விடுமுறைகள் 2 நாள் வார முடிவில் இருக்குது, ஆனாலும் அவங்க உழைக்கிற நாட்களும் பார்த்திங்கன்னா நிறைய நேரம் உழைக்கிறாங்க. அதில் வந்து மன அழுத்தத்தோடு உழைக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த அழுத்தங்கள் அதிகமாகும் போது நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் லெவல் அதிகமாகுது. ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அப்படின்றது கெட்டகலமீன். அது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரெஸ் வரும்போது மட்டும் செயல்பட வேண்டிய அந்த ஹார்மோன் நிரந்தரமாக நம்ம உடம்புல இருந்துகிட்டே இருக்குது. அதனால் ரத்த குழாய்களில் பாதிப்பை ஏற்படுத்துது, ரத்த குழாய்களில் சுருக்கத்தை உண்டாக்குது, அதனால ரத்த அழுத்தம் உண்டாகுது, இதனால் இதய பாதிப்பு வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் அதிகமாக நம்ம உடல் பருமன் அதிகமாகும். இந்த மாதிரி வேலைகள் இருக்கீங்களா பார்த்தீங்கன்னா, வாரத்தில் 5 நாள் வேலை செய்வாங்க, 2 நாள் பயங்கர சந்தோஷமாக இருப்பாங்க, அப்போ வந்து அளவு கடந்து சாப்பிடுவாங்க, அதனால உடல் பருமன் நோய் வந்துடுது. உடல் பருமன் நோய் வர்றதுனால பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட் வந்து ஒரு 70 கிலோ எடையுள்ள ஒரு மனிதனுக்கு சப்ளை பண்ணுறதுக்காக டிசைன் பண்ண ஒரு ஹார்ட் வந்து 100 கிலோ எடையுள்ள ஒரு மனுஷனுக்கு சப்ளை பண்ணணும். இதயம் அப்படின்றது ஒரு மோட்டார் மாதிரி, நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணி இறைக்கிற மோட்டர் மாதிரி, அதில் கனெக்ட் பண்ணியிருக்கிற பைப் லைன் மாதிரி தான் நம்மளோட ரத்த குழாய்கள்லாம். இப்போ ரத்த குழாய்கள் சுருங்க சுருங்க அந்த மோட்டாருக்கு வந்து லோடு அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சாதாரணமாக ஒரு நம்ம வீடு கட்டி ஒரு ஃப்ளோருக்கு தேவையான தண்ணி இறைக்கிறதுக்குன்னு ஒரு மோட்டர் வைக்கிறோம், அதே வந்து நம்ம அப்புறம் காசு கிடச்சிருச்சுன்றதுக்காக இன்னும் 2 வீடு கட்டிட்டோம் அப்படின்னா, அந்த ஃப்ளோருக்கும் சேர்த்து இந்த மோட்டர் சப்ளை பண்ணோம் அப்படின்னா அது எவ்வளோ திணறுமோ, அதே மாதிரி 70 கிலோ இடையில ஒரு தனக்காக இருக்கிற ஹார்ட் வந்து 100 கிலோ இடையில ஒரு மனுஷனுக்கு சப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்தளவுக்கு ஹார்ட் திணறும். அப்போ வந்து அந்த லோடு அதிகமாக நம்மளோட இதயம் வந்து சீக்கிரமாக கெட்டு போய் அதனால் இதய நோய்கள் வந்து ரத்த கொதிப்பு அதெல்லாம் வந்துடுது. ஸோ இதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா தினசரி வந்து ஒரு கரெக்டாக காலையில் 3 மணிக்கு எழுந்திருக்கணும், 3 மணிக்கு இதை செய்யணும் அப்படின்ற மாதிரி நம்மளோட டெய்லி ருட்டீனை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், நல்ல உணவு முறைகளை சாப்பிடணும், நல்ல தூக்கம் இருக்கணும், நார்சத்து உள்ள உணவுகளை சாப்பிடணும். இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா இந்த நோய்கள்லேருந்து வராமல் பாதுகாத்துக்கலாம். ரத்த குழாய்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நார்சத்து உள்ள உணவுகள் நிறைய சாப்பிடணும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தந்தார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள்.
2: காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் உங்கள் கடை காரைக்கால், தரமான தார்ப்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்,
4: தரமான தார்ப்பாய்கள், வெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:48.

0: சிமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு நாலு நாள், ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
1: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
2: இசைத்துறையில் அடுத்து வருகிறது எமக்கு தொழில் ரொமான்ஸ் படத்திற்காக நிவாஸ் கே பிரசன்னா கபில் கபிலனின் இணைந்து பாடிய பாடல்.

0: இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டு புதிய பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி, பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் மற்றும் எம்இ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், எம்டெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆகிய புதிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய தரச்சான்றிதழ் நாக் A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முந்துங்கள். இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: நேயர்களின் நினைவிற்கு, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
6: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
4: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்த பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
7: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
4: இந்நிகழ்ச்சி வழங்குவோர் பூ மேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூ மேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
8: ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
4: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும்.

0: உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேல நிகழ்ச்சியை வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மேல நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7 மணிக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம். நாளை மாலை 5 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை அனைத்தும் விளம்பரதாரர் நிகழ்ச்சிகள். நாம் இணைந்திருக்கிறோம் இசை தூரிகை நிகழ்ச்சியோடு. தீரா காதல் என்ற திரைக்காக வருகிறது சத்யபிரகாஷ் பாடிய பாடல்.

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை மட்டுமே.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை.

0: ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேயர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் மூலம் கடிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நேயர்களுக்கு நாகப்பட்டினம் EGS பிள்ளை கல்விக் குழுமங்களின் உளம் கிடைந்த நல்வாழ்த்துக்கள்.
3: நாகப்பட்டினம் EGS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. EGS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
1: நேயர்களுக்கு காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் புலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் டிசைரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா. இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேயர்களுக்கு திருவாரூர் சீமாட்டி செல்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
7: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
1: நேர்களே, இன்றைய இசை தூரிகையில் அறிவியல் நேரம். ககன்யான் திட்டம், விண்வெளி வீரர்களுக்கான ககன் யாத்ரி நிவாஸ். இந்தியாவின் முதல் மனித விண்வெளி பயண திட்டமான ககன்யான் பணிகளுக்காக ஸ்ரீஹரிகோட்டாவில் 26 கோடி மதிப்பில் ககன் யாத்ரி நிவாஸ் என்ற தனிமைப்படுத்தும் மையத்தை உருவாக்க இஸ்ரோ முடிவு செய்துள்ளது. விண்வெளி வீரர்களுக்கு பயணத்திற்கு முன் எவ்வித நோய் தொற்றும் ஏற்படாமல் தடுப்பதற்கும் சர்வதேச தரத்திலான சிறப்பு பயிற்சிகளை வழங்குவதற்கும் இந்த மையம் பயன்படுகிறது. ஆதித்யா L1 அளித்த சூரிய புயல் எச்சரிக்கைகள். பூமியிலிருந்து 1,500,000 கிலோமீட்டர் தொலைவில் இயங்கி வரும் இந்தியாவின் ஆதித்யா L1 விண்கலம் சூரியனில் ஏற்படும் அதிதீவிர எக்ஸ்ரே வெடிப்புகள் மற்றும் சூரிய புயல்களை முன்கூட்டியே கண்டறிந்து துல்லியமான தகவல்களை வழங்கி வருகிறது. இது விண்வெளியில் உள்ள செயற்கைக்கோள்கள் மற்றும் பூமிக்குரிய தகவல் தொடர்பு அமைப்புகளை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. தேசிய அறிவியல் அகாடமி வெளியிட்ட ஆய்வின்படி, விண்வெளியில் நீண்டகாலம் தங்கியிருக்கும் விண்வெளி வீரர்களின் மூளை அமைப்பு மற்றும் திரவ பரவலில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படுவது கண்டறியப்பட்டுள்ளது. எதிர்கால செவ்வாய் கிரக பயணங்களுக்கு ஏற்றவாறு மனித உடலை பாதுகாக்கும் புதிய விண்வெளி மருத்துவ ஆய்வுகளுக்கு இது வழிவகுத்துள்ளது.
8: சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
9: தங்க மாளிகை காரைக்கால்.
1: அறிவியல் நேரம் கேட்டீர்கள். இசைத்துறையில் அடுத்து வருகிறது ராதேஷ்யம் படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா ஹரிணி இவாத்ரி பாடிய பாடல்.

நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இசை தூரிகை நிகழ்ச்சியோடு. நினைவாக வருகிறது நந்தன் படத்திற்காக ஜிப்ரான் நமிதா பாபு ஆகியோர் இணைந்து பாடிய பாடல்.

நிறைவு பெறுகிறது இசைத்தூரிகை. நேர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 7:30 தமிழில் செய்தி அறிக்கை. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. காரைக்கால் பண்பலை 100.3 இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நபின் வெளியிட்டுள்ளார். மத்திய அமைச்சரவையை விரைவில் மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். பாரத் டாக்ஸி கட்டமைப்பின் கீழ் 800,000 ஓட்டுநர்கள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்க பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நபின் வெளியிட்டுள்ளார். இதன்படி திருமதி வசுந்தரா ராஜே சிந்தியா, நாகராஜா உள்ளிட்ட 13 பேர் துணைத் தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். திரு பி எல் சந்தோஷ் கட்சியின் பொதுச் செயலாளராகவும், திரு ஷிவ் பிரகாஷ், திரு சாதன் சிங் இணை பொதுச் செயலாளர்களாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பொருளாளராக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல், ஊடகத்திற்கான ஒருங்கிணைப்பாளராக திரு அனில் பலூனி நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் வெங்கடேசன் தேசிய செயலாளர்களில் ஒருவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனும் புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலில் அனைத்து மாநிலங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், பல்வேறு துறைகளைச் சார்ந்தவர்களை ஒருங்கிணைக்கும் வகையில் இந்த பட்டியல் உள்ளதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு திட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையை விரைவில் மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாக்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டின் வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு இது அவசியமாகிறது என்றும் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்தார். பிரதமரின் சுதந்திர தின உரையில் அறிவிக்கப்பட்ட 7 அம்ச திட்டத்திற்கு வேளாண் துறை முழுமையாக செயல் வடிவம் கொடுக்கும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வேளாண் துறை மற்றும் ஊரக மேம்பாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கான தொலைநோக்கு திட்டங்கள் இதில் இடம்பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி வேளாண் துறை வலுப்படுத்தப்படும் என்றும் உணவு உற்பத்தி அதிகரிக்கப்படும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு சர்வதேச சந்தை வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் புனே மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 60,000 கோடி ரூபாய் செலவில் சாலை மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். லவாலேயில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். புனேவிலிருந்து சத்தாரா மற்றும் சோலாப்பூர் இடையேயான நெடுஞ்சாலையை மேம்படுத்துவதற்கான திட்டமும் இதில் அடங்கும் என்று அவர் கூறினார். சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். பீகார் மாநில அரசு கனிம வளத்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே கூறியுள்ளார். கனிம வளங்கள் முதலீடு தொடர்பாக பட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். கனிம வளத்துறையின் ஒப்பந்த

புள்ளிகள் தொடர்பான அனைத்து அம்சங்களும் இந்த நிகழ்ச்சியில் எடுத்துரைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். விருப்பம் உள்ள தொழில் நிறுவனங்கள் இதில் முதலீடு செய்யும் என்றும் அவர் கூறினார். பீகார் அரசின் ஒத்துழைப்போடு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற நடவடிக்கைகள் தொழில் முதலீடுகளை அதிகரிக்க உதவுவதோடு புதிய வேலைவாய்ப்புகளையும் உருவாக்கும் என்றும் திரு சதீஷ் சந்திர தூபே தெரிவித்தார். வேலைவாய்ப்பின்மை கடந்த மாதம் 5.1% குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தேசிய புள்ளியியல் அலுவலகம் மேற்கொண்ட ஆய்வில் இது தெரியவந்துள்ளதாக அதன் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன்படி ஊரகப் பகுதிகளில் வேலைவாய்ப்பின்மை 4.5% உள்ளது என்றும் நகர்ப்புறங்களில் இது 6.7% உள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் பீகாரில் உள்ள 500 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் இன்று கலந்துரையாடினார். ராஜ்கிரில் உள்ள நாளந்தா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தேர்தல் நடைமுறைகளை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். பாரத் டாக்ஸி கட்டமைப்பின் கீழ் 8 லட்சம் ஓட்டுநர்கள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கூட்டுறவுத்துறையின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த பாரத் டாக்ஸி தில்லி, மும்பை, லக்னோ, சண்டிகர், ஜெய்ப்பூர், கான்பூர், புனே ஆகிய நகரங்களிலும் குஜராத்திலும் செயல்பாட்டில் உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பாரத் டாக்ஸி அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 45 லட்சம் வாடிக்கையாளர்கள் பாரத் டாக்ஸிக்கான கைபேசி செயலியை பயன்படுத்தி வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பின்னர் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது இதனை வெளியிட்ட அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சுதர்சன் ரெட்டி, இப்பணிகள் கடந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி தொடங்கி கடந்த 10ஆம் தேதி வரை நடைபெற்றதாக கூறினார். இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 19ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் திரு சுதர்சன் ரெட்டி தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியை மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு தேவேந்திர பட்னாவிஸ் மகாராஷ்டிராவிற்கான வளர்ச்சி திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதித்ததாக தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். உதம்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட ராம்நகர் வனப்பகுதியில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த உளவு தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் இந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அப்பகுதி முழுவதும் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். மேற்குவங்கத்தில் 4 மாடி தங்கும் விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7 அதிகரித்துள்ளது. பீர்பூம் மாவட்டத்திற்குட்பட்ட தாராபித்தில் உள்ள இந்த அடுக்குமாடி தங்கும் விடுதியின் முதல் தளத்தில் அதிகாலை 5 மணியளவில் இந்த தீ விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். மணிப்பூரில் 6 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். கிழக்கு மற்றும் மேற்கு இம்பால் மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களையும் பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்தனர். மிசோரம் சட்டப்பேரவையின் 2 நாள் மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 25ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் மாநிலத்தின் பாடலுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தோனேசியாவில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. ஃபிளாரஸ் மாகாணத்தில் இன்று அதிகாலை இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை முகமை கூறியுள்ளது. பாகிஸ்தானில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீட்டு வசதி வழங்கும் திட்டத்திற்கான நிதியினை பிற திட்டங்களுக்கு மாற்ற அந்நாட்டு அரசு முடிவு செய்திருப்பது கவலையளிப்பதாக உள்ளது என்று உலக வங்கி கூறியுள்ளது. பலூச்சிஸ்தான் மாகாணத்திற்குட்பட்ட பகுதிகளில் வீட்டு வசதி திட்டங்களை மேற்கொள்வதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை பிற பணிகளுக்கு மாற்றுவது

0: அந்த மாகாணத்திற்கு கூடுதல் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் உலக வங்கி கூறியுள்ளது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் விக்னேஷ் வெமுலா மற்றும் சரண்யா தேவி இப்பதக்கங்களை கைப்பற்றினர். கானாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அபிஉதய் சௌத்ரி, ஆயுஷ் மக்கீஜா இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்த இணை 21-16, 21-14 என்ற செட் கணக்கில் நைஜீரியாவின் ஜோசப் ஆபேல், செகுன் ஒபசாஞ்சோ இடோ இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வினில் தற்போது நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நவீன் வெளியிட்டுள்ளார். மத்திய அமைச்சரவையை விரைவில் மாற்றியமைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். பாரத் டாக்ஸி கட்டமைப்பின் கீழ் 800,000 ஓட்டுநர்கள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தோனேசியாவில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 7:25.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: உழவர்களின் உன்னத வானொலி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்க இருப்பது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
4: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
5: உழவர்களுக்கு
6: சுபாக்கா, கொஞ்சம் நில்லுங்க, எனக்கு ஒரு சந்தேகத்தை தீர்த்து வச்சுட்டு போங்க.
7: உங்ககிட்ட சந்தேகம் இல்லைன்னா தான் ஆச்சரியம். கேளு பொங்கொடி.
6: நம்ம விவசாயிகளுக்காக 2016 பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்கல்ல மத்திய அரசால.
7: அட ஆமா, இந்த பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனான்னு சொல்லுவாங்களே, அதான் பொங்கொடி, PMFBY அந்த ஸ்கீமு தான்.
6: ஆ, அதே ஸ்கீம் தான்க்கா.
7: அதுல என்ன உனக்கு சந்தேகம்?
6: சுபாக்கா சுபாக்கா, கோச்சிக்காம அந்த திட்டத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏனா என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, நான் அவங்க கிட்ட நீங்க சொல்றத கேட்டுட்டு போய் சொல்லணும்ல.
7: ஓ அப்படியா, இதோ சொல்லிட்டா போச்சு. பூங்கொடி, இந்த திட்டத்தோட நோக்கம் இயற்கை பேரிடர்கள், பூச்சி நோயி இதோட தாக்கதுனால பயிர் சேதம் அடையும் போது விவசாயிகளுக்கு நிதி பாதுகாப்ப வழங்குறது, விவசாயிகளோட வருமானத்தை உறுதி செய்யறது. எப்படின்னா இழப்பு ஏற்படுற காலங்கள்ல விவசாயிகளோட வருமானத்தை சீரா அமைக்கிறது.
6: அப்படியாக்கா?
7: ஆமா பூங்கொடி, நவீன தொழில்நுட்ப பயன்பாடு, அதாவது செயற்கைக்கோள், ட்ரோன்கள், அப்புறம் ஸ்மார்ட் போன்கள் மூலம் பயிர் சேதத்தை துல்லியமா கணிச்சு விரைவா இழப்பீடு வழங்குறது.
6: இதுக்கு ஏதாவது கட்டணம் செலுத்தணுமாக்கா நம்ம?
7: ஆமா பூங்கொடி, விவசாயிகள்ட்ட

0: மிக குறைந்த அளவுல பிரீமியம் தொகை எடுக்கிறாங்க. மீதம் உள்ள பெரும்பகுதிய மத்திய மற்றும் மாநில அரசுகளே மானியமா வழங்குறாங்க. இப்ப கரீஃப் பயிர்களான நெல்லு சோளம் இதுக்கெல்லாம் 2% பிரீமியம் செலுத்தினா போதும். இதே ரபி பயிர் இருக்குல்ல கோதுமை பயிறு வகைங்க, இதுக்கு 1.5%. தோட்டக்கலை பயிர்கள்னா 5% பிரீமியம் செலுத்தணும்.
1: சரிக்கா, இந்த திட்டம் எதுக்கெல்லாம் காப்பீடு தருவாங்க?
0: அதாவது பொங்கடி, விதைக்க முடியாத நிலை, அதாவது மோசமான வானிலை காரணமா பயிர் விதைக்கவோ அல்லது நடவு செய்ய முடியாமையே போனா அப்ப கிடைக்கும், இல்லினா வளரும் பயிர் சேதம். இந்த வறட்சி, புயல், வெள்ளம், பூச்சி நோய் தாக்குதல் இதனால பயிர் சேதம் அடைஞ்சா கிடைக்கும். அப்புறம் அறுவடைக்கு பிந்தைய இழப்பு, அதாவது அறுவடை செஞ்சு களத்துல காய வைக்கப்பட்டுள்ள பயிருங்க 14 நாளுக்குள்ள புயல் அல்லது ஆலங்கட்டி மழையால சேதம் அடைஞ்சா அப்பவும் கிடைக்கும்.
1: சுபாக்கா, ரொம்பவே பயனுள்ள தகவலை சொல்லிட்டு வரீங்க. இந்த திட்டத்துல நான் சேரணும்னா என்னென்ன ஆவணங்கள்லாம் எடுத்துட்டு போகணும்? நானு
0: ஆதார் அட்டை, வங்கி கணக்கு.

0: களத்துல காய வைக்கப்பட்டுள்ள பயிருங்க 14 நாளுக்குள்ள புயல் அல்லது ஆலங்கட்டி மழையால சேதமடைஞ்சா அப்பவும் கிடைக்கும்.
1: சுபாக்கா, ரொம்பவே பயனுள்ள தகவலை சொல்லிட்டு வரீங்க. இந்த திட்டத்துல நான் சேரணும்னா என்னென்ன ஆவணங்கள்லாம் எடுத்துட்டு போகணும் நானு?
0: ஆதார் அட்டை, வங்கி கணக்கு புத்தக நகலு, நில ஆவணங்கள், அதான் இந்த பட்டா சிட்டா அடங்கல்னு சொல்லுவாங்கல்ல, அது பயிர் சாகுபடி சான்றிதழ், இது கிராம நிர்வாக அலுவலரால வழங்குவாங்க, அத வாங்கிக்க புங்கடி. குத்தகை நிலமா இருந்தா குத்தகை ஒப்பந்த பத்திரம், இது இருந்தாலே போதும் முங்கடி. இன்னொன்னு சொல்றேன் பாரு, இத பொது சேவை மையங்கள், வர்த்தக வங்கி, கூட்டுறவு சங்கங்க, அப்படி இல்லினா இந்த PMFBY இணையதளம், இதன் வழியா நேரடியா விண்ணப்பிக்கலாம்.
1: பரவாயில்ல சுபாக்கா, உங்க மூலயமா இந்த பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். என்கிட்ட கேட்டாங்க பாருங்க, இந்த திட்டத்தை பத்தி அவங்க கிட்ட போய் உடனே போய் சொல்லிட்டு வர இருங்க.
0: அது சரி, யார் உன்கிட்ட கேட்டது இத பத்தி?
1: வேற யாரு, நம்ம செல்வி அக்கா தான்.
0: பொங்கொடி, அதுக்கு நீ அக்காவையும் சேர்த்தே அழைச்சிட்டு வந்திருக்கலாம்.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டோம். நிகழ்ச்சியினை வழங்கியோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
5: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7:31.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது
1: காரைக்கால் ONGC காவேரி அசட்டின்
0: உழவர் அரங்கம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்
0: காரைக்கால் ONGC காவேரி அசட்.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
7: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
8: அது ONGC-யோட சின்ன வகை இருக்குமா, அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
7: அதுல என்னென்ன தாத்தா எடுப்பாங்க?
8: கச்சா எண்ணெய் எடுக்கிறாங்க.
7: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
8: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ், சரக்கு லாரி, மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல, இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
7: தாத்தா, ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
9: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
8: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
9: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
7: அப்போ ONGC நல்லதும் கொடுத்தது நமக்காக கொடுத்தது.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: யார் அங்க போயிட்டு இருக்கா? அட, நம்ம பானு. பானு!
1: யாரு? சுபாக்கா, எப்படிக்கா இருக்கீங்க?
0: நான் நல்லா இருக்கேன் பானு. படிப்பெல்லாம் முடிச்சுட்டு எப்ப வந்த நம்ம ஊருக்கு?
1: நான் வந்து 1 மாசம் ஆச்சு. எங்க அப்பா பண்ற விவசாயத்தை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன்.
0: அப்படியா? நான் ஒன்ன இப்பதானே பாக்குறேன். அப்புறம் அப்பா இயற்கை விவசாயம் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க?
1: நல்லா அருமையா போயிட்டு இருக்குக்கா. இப்ப கூட குருவையில 60 குருவை விதைச்சிருக்காங்க.
0: ஓ ஓ, அப்படியா? இன்னைக்கு நம்ம விவசாய நிகழ்ச்சியில கூட இயற்கை விவசாயத்தை பத்தி தான் நினைக்கிறேன்.
1: ஆமாக்கா, நானும் கேட்டேன். இன்னைக்கு இயற்கை விவசாயத்தை பத்தி தான் நாகப்பட்டினம் மாவட்டம் கத்திரிப்புலம் வி கரிகாலன் அப்படிங்கிறவங்க தான் பேச போறாங்களாம்.
0: சரி பாபானு, நீங்களும் இயற்கை விவசாயம் பண்றீங்க, அப்ப இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்.
1: ஆமாக்கா, இன்னைக்கு நீங்களும் நிகழ்ச்சியை கேட்டு இயற்கை விவசாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற கொள்கைக்கு உயிர் கொடுக்கும் ஒரு அருமையான களம்தான்

0: நம் உழவர் அரங்கம் நிகழ்ச்சி. இவ்வுன்னதமான உழவர் அரங்கம் நிகழ்ச்சிக்கு இன்று நம்முடன் இயற்கை வேளாண்மையின் முக்கியத்துவமும் பயிற்சியும் பற்றி நம்முடன் பேச வந்திருக்கிறாங்க நாகப்பட்டினம் மாவட்டம் கத்திரிப்புலம் வி கரிகாலன் அவர்கள். வணக்கம் ஐயா, உங்களை பத்தின ஒரு அறிமுகத்தோட நிகழ்ச்சியை தொடங்கலாம்.
1: வணக்கம், என் பேர் கரிகாலன், நாகை மாவட்டம் வேதாரண்யம் மாவட்டம் கத்திரிப்புலங்கிற கிராமத்திலேருந்து வந்திருக்கிறேன். நான் 2008 இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2008 நாங்கள் ஆரம்பித்தது இன்னைக்கு வரைக்கும் இயற்கை விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா சுனாமியால் பாதித்தப்போ நம்மாழ்வார் நம்ம நாகப்பட்டினம் மாவட்டம் புஷ்பவனம் கிராமத்துக்கு வந்து இந்த பாதிக்கப்பட்ட மண்ணெல்லாம் சீரமைப்புக்காக வந்திருந்தார். அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சி. அப்போ என்னென்னா, நாங்கள் ஆக்சுவலாக நாங்கள் கெமிக்கல் விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அது இல்லாமல் ஃபெர்டிலைசர் விற்றுக்கிட்டு இருந்தோம். அப்போது அந்த கடையில் வந்து உட்காந்துக்கிட்டு இந்த என்னையா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க, மற்றவங்களுக்கு கெமிக்கல் விற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு சொன்னோடனே எங்கள் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இதை உடனே நான் விட்டுறேன் அப்படிங்கிற. விட்டுறாதீங்கயா, ஏன்னா உங்களை தேடிட்டு தான் விவசாயிகள் அங்கே வருவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா, ஏதோ ஒரு பூச்சிக்கொல்லி உரம் கெமிக்கல் எது வேணாலும் அதை பார்க்கறதுக்காக வேண்டி கேட்கறதுக்காக வேண்டி அங்கே தான் வருவாங்க. அப்படிங்கிறப்போ நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டே இதெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம், என்ன எப்படி பண்ணுறது, இயற்கை விவசாயத்துக்கான மாற்றுப் பொருட்கள், அதாவது பூச்சி விரட்டி, இயற்கை இடுபொருளான பஞ்சகாவியா, அமுதகரைசல், மீனமிலம், இது எல்லாமே நாங்கள் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னா, ஒவ்வொருத்தருக்கா சொல்லி கொடுக்கறது இல்லாமல் எழுதி பேப்பரில் எழுதி கொடுப்பார். உரம் கொடுக்காம எழுதி கொடுப்பார். அதோட நாங்கள் விட்டுட்டு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் நம்மளோட 2009 2013 வரலையும் அவரோட பயணிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. வானகம் சொல்லி கரூர் மாவட்டத்தில் அமைச்சிருக்கிற இதில் அவரோட பயணிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அவரு இயற்கை விவசாயத்துக்காண்டி எவ்வளவெல்லாம் பாடுபடுறாரோ அதே நாங்களும் இன்னைக்கு வரைக்கும் பாடுபட்டுக்கிட்டு அவரோட உறுதுணையாக அவர் கொள்கையில கருத்துக்களையும் இன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கோம். நாங்கள் இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம்.
0: நிச்சயமா, உங்களுக்கு வந்து எத்தனை ஏக்கர்ல இப்போ நீங்க இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா?
1: நாங்கள் மானாவாரி சாகுபடி தான், அதாவது எங்கள் மாவட்டத்தை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மானாவாரியா மழையை நம்பி விவசாயம் பண்றதா, கடைமடை விவசாயம், அதாவது ஆத்து பாசனம் கிடையாது. 1 ஏக்கர் விவசாயம் நெல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் வீட்டுக்கு தேவையான வீட்டை சுற்றி இருக்கிற இடத்துல காய்கறி பயிர் மரப்பயிர்கள் இருக்கு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் தூய மல்லி அப்படிங்கிற நெல் போட்டுருக்கோம். அதாவது 2008 2023 வரையிலும் கருப்பு கவுனிங்கிற நெல் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ மழை கொஞ்சம் பின்தங்கி போனதுனால, ஏன்னா கருப்பு கவுனி பார்த்தீங்கன்னா 155 எனக்கு அறுவடைக்கு வருது. அப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு தண்ணி கிடைக்கல. அப்போ அதனால கொஞ்சம் குறுகியால ரகமாக தூய மல்லி அப்படிங்கிற நெல் ரகங்கள் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த தூய மல்லி ரகம் போட்டுட்டு நீங்கள் விளைச்சல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க, இது எத்தனை நாட்கள் விலை அறுவடைக்கு வரும் ஐயா?
1: அது 30 நாள் நான் வந்து என்னன்னா, களைக்கொல்லி போட்டு நிறைய, அதாவது எங்க நேரடி விதைப்பு பண்றதுக்குள்ள களைகள் அதிகமாக வரும், களை எடுக்கிறது செலவு அதிகமாகுது அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேர் விதைய விதைச்சு நேரடி விதைப்பு பண்ணிட்டு களைக்கொல்லி போடுறாங்க. நான் என்ன பண்றேன்னா, நான் மழையை நம்பி தான் விவசாயம் பண்றேன். இருந்தாலும் எல்லாரும் விதைக்கிறப்போ நான் நாத்து விட்டு வைக்கிறேன். அதுல மழையை நம்பி எனக்கு வந்து இயற்கை இன்னைக்கு வரைக்கும் கை கொடுத்துட்டு தான் இருக்கு. நடவு போட்டுக்கிட்டு இருக்கேன், களைக்கொல்லி பயன்படுத்தாம விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: இப்ப களைக்கொல்லி பயன்படுத்தாம நீங்க விவசாயம் பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க, ஏதாவது ஒரு காரணத்தினால பயிர் தாக்குதல் ஏதாவது வந்திருக்குதுங்களா?
1: இதுவரையும் எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது பாரம்பரிய ரகம் தானே, பாரம்பரிய ரகம் நம்ம மண்ணுக்கேற்ற ரகமா மாறிக்கொள்ள, ஏன்னா அதுலேருந்து நான் விதை எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி நான் விதை கடைக்காரங்கள்ட்ட போய் விதை வாங்குறது கிடையாது. அப்போ எனக்கு என்னுடைய மண்ணுக்கு அது அடாப்ட் ஆகிடுச்சு. அப்போ மழை வெயில் எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அது எனக்கு பிரச்சனை இல்லாமல் எனக்கு ஈல்டு கொடுக்கும்.
0: உங்களோட ஏரியாவில் இந்த மண் வளம்லாம் எப்படி இருக்குங்க ஐயா?
1: மண் வளம் அப்படிங்கிறது என்னன்னா, நான் இயற்கையில் பண்ணிட்டு இருக்கேன். இயற்கையில் பண்ணக்குள்ள என்னன்னா, மழை பெஞ்சதுன்னா என்னுடைய வயலில் பார்த்தீங்கன்னா இயல்பாகவே தண்ணி நிற்கும். நிற்கும்னா கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். மற்றவங்களுக்கு மேலோட்டமாக நின்றுட்டு தண்ணி வடிஞ்சு போடுமே தவிர, எனக்கு மண்ணில் கீழே பள்ளம் வரலையும், அதாவது தோண்டி பார்த்தீங்கன்னா உள்ள ஈரமாக இருக்கும். காரணம் என்னென்னா, அங்கே நுண்ணுயிர் பெருக்கம் இருக்கிறதுனால அந்த ஈரப்பதம் இருந்துகிட்டு இருக்கு. கெமிக்கல் போடக்குள்ள என்னென்னா நுண்ணுயிர் அங்கே இருக்கிறது கிடையாது. அப்போ அது கட்டாந்தரையாக இருக்கிறதுனால மேல்மட்டத்தில் இருக்கும், மழை பெஞ்சு வெயில் அடிச்சோன்னா காஞ்சி போயிடும். அப்போ எனக்கு உழவு 2-3 ஆனால் கூட உழுவலாம். அந்த மாதிரி தன்மை இருக்கு. அதே மாதிரி நண்டு பார்க்கலாம், நத்தையை பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையாருக்குள்ள நிறைய இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த வயல்லையும் இல்லை. காரணம் என்னன்னா, நம்ம பயன்படுத்தின கெமிக்கல் தான்.
0: அதிகமாக சளி பிடிச்சிருக்கா வயல் நண்டு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இப்போ வயல் நண்டுலாம் வந்து இப்போ இருக்க சமுதாயத்தினெல்லாம் பார்த்துருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு. உங்கள் வயலில் அதெல்லாம் இருக்குன்னு சொல்லும்போது அதுவே ஒரு மாதிரியான சந்தோஷமாக தான் யாருக்கு.
1: கண்டிப்பாக நீங்கள் எங்கள் வயலுக்கு வந்தால் பார்க்கலாம். இப்போ சும்மா அது லேசாக ஒரு மழை பெஞ்சா கூட அந்த நண்டு எங்கிருந்தா வரும்னு தெரியாது. அந்த வயலுக்குள்ளேருந்து வளதொழஞ்சிட்டு வரப்பு உரத்தில் இருக்கும்.
0: உங்களோட நிலத்தில் நீங்கள் இயற்கை முறையில் தான் விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். இப்போ வந்து உங்களோட நிலத்தை எப்படியெல்லாம் தயார் செஞ்சு அடுத்தடுத்த நிலைக்கு நீங்க மாற்றுவீங்க சார்?
1: அதாவது நம்ம ஆரம்பத்துல கெமிக்கல் போட்டுக்கிட்டு இருக்க விவசாயம் பண்றவங்களா இருந்தா பலதானிய விதைப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது பலதானியம் அப்படின்னா ஒரு 5 வகையான தானிய பயிர்கள், அதாவது எண்ணெய் வித்துக்கள், தானியங்கள், பயிர் வகைகள், உரச்செடிகள், அது இல்லாமல் வாசனை பொருட்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 5 வகையிலும் கிட்டத்தட்ட 25 வகையான தானியங்கள் வரும். தானியங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பு, சோளம், தேனை,

0: நம்ம வரகு, குதிரைவாளி, காடைக்கண்ணி அப்படின்னு வரும். பயிர் வகைகளில் பார்த்திங்கன்னா உளுந்து பயிர், தட்டைப்பயிர், கொள்ளு, நரிப்பயிர், அந்த மாதிரி பயிர் வகை தானியங்கள். எண்ணெய் வித்துக்களில் பார்த்திங்கன்னா நிலக்கடலை, சூரியகாந்தி, எள்ளு, இது நாலுமே முளைக்கக்கூடிய பொருள். அது இல்லாமல் உரச்செடிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவுரி, கொழுஞ்சி, சணப்பு, தக்கப்பூண்டு, இது நாலு கிடைக்குது. அது இல்லாமல் வாசனை பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சரைப்பட்டியில் இருக்கிறதுல ஒரு நாலு பொருள் மட்டும் முளைக்கும். என்னென்னு பார்த்திங்கன்னா கடுகு, வெந்தயம், சோம்பு, மல்லி, இது நாலு மட்டும்தான் முளைக்கும். இது எல்லாமே ஒரு ஏக்கருக்கு 25 கிலோங்கிற விதத்தில் எடுத்து ஒரு வாட்டி வயலை உழுதுட்டு விதைச்சிட்டு அதை ஒரு 35 நாளில் மடக்கி உழுவணும். அதுக்கப்புறம் அதே ப்ராசஸை மறுபடியும் இதே இந்த 5 வகையான தானியங்களையும் எடுத்து ஒரு வாட்டி விதைக்கணும். இது பார்த்தீங்கன்னா மறுபடி ஒரு 45-50 நாள். ஏன்னா இந்த 35 நாளுக்குள்ளே வந்து பூ பூக்கிறதுக்கு முன்னாடி உள்ள பருவம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தாவரங்கள், அதாவது இலை தண்டுகளில் வந்து ஒவ்வொரு சத்துக்கள் இருக்கும். அது இல்லாமல் அந்த 45 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பூ வர தருணம் ஆகிடும், வேறு வேறு கண்டன்ட் இருக்கும். இப்போ இதெல்லாம் மடக்கி உழவுக்குள்ளே என்ன பண்ணும் அப்படின்னா இது சத்துக்கள் வரும். இது சத்துக்கள் வர்றது இல்லாமல் அதை தேடிக்கிட்டு நுண்ணுயிர்கள் வரும். அந்த நுண்ணுயிர் நம்ம மண்ணில் வளமாகும். ஏன்னா ஏற்கனவே நம்ம போட்ட உரங்கள், கெமிக்கல்லாம் இருக்குல்ல, அது ஏற்கனவே நம்ம மண்ணுக்குள்ளே தேவையான அளவுக்கு இருக்குது. நம்ம வெளியிலேருந்து கொண்டு வந்து போடணும்னு அவசியம் கிடையாது. அதை இன்றைக்கி அதை மாற்றி கொடுக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர்களுக்கு தான் இருக்குது. நீங்கள் கெமிக்கலில் போட போட போட அந்த நுண்ணுயிர்கள் அழிஞ்சதனுடைய விளைவை இன்றைக்கி சந்திக்கணும். முன்னாடியெல்லாம் மழை பெஞ்சதுன்னா பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே இறங்கும். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 குளங்கள் நிரம்பி கடலை பார்க்க போகுது. இப்போ வெள்ளை பெருக்கு ஏற்படுது. முன்னாடியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டீங்க, நீ சின்ன பிள்ளையாக இருந்து கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, மழை பெஞ்சு எங்களுக்கு நிலத்தடி நீர்மட்டம் உசந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் வெள்ளப்பெருக்கு தான் ஏற்படுது. காரணம் மண்ணில் நுண்ணுயிர் இல்லை. நுண்ணுயிர் இல்லாததுனால, மண்புழு இல்லை, நுண்ணுயிர் இல்லை, அதனால் நீர்பிடிப்பு தன்மை இல்லை. அப்போ மண்ணுக்கு மண்ணு இடையில பார்த்தீங்கன்னா கேப் இருந்துச்சு. இன்றைக்கி அது இல்லை, ஒரு கட்டாந்தரையாக இருக்குது, ஒரு அதாவது சிமெண்ட் தலை மாதிரி இருக்குது. அப்போ அதில் தண்ணி பட்டோன்னா என்ன பண்ணுது, மண்ணுக்குள்ளே இறங்காமல் மேட்டிலேருந்து பழத்தை நோக்கி போகுது. அப்போ எங்கே பார்த்தாலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. அதனுடைய பாதிப்புகளை நம்ம இன்றைக்கி சந்திச்சுட்ருக்கோம்.
1: புரியுதுங்க ஐயா. அதாவது இயற்கை முறை விவசாயத்தில் ஒரு ஆரம்ப கட்டத்திலேயே இவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லும்போது ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. இப்போ நிலத்தை நீங்கள் உழுது ரெடி பண்ணிட்டீங்க. இப்போ விவசாயத்தில் அடுத்த கட்டமாக விதைப்பு அப்படின்னு வரும்போது எப்படி நிலத்தை தயாரித்தோமோ அதே மாதிரி விதைப்புக்கு நெல் ரகங்கள்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க ஐயா?
0: நிலத்தை தயார் செய்கிறப்ப அந்த பலதானியத்தை விதைச்சி உழுதுறோம். அது இல்லாமல் கோடை உழவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போது பயிர்களுக்கு நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா பூச்சிக்கொல்லி, இப்போ தான் பூச்சி தாக்குதல் இருக்குது. இந்த கோடை உழவு ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்கு காரணம் என்னென்னா, அதாவது பூச்சிகளில் 4 பருவங்கள் இருக்குது. ஒரு ஒரு பூச்சிக்கும் இப்போ பட்டுப்புழுவை பார்த்துருப்பீங்க, புழு, முட்டை புழு, கூண்டு புழு, பட்டுப்பூச்சி, அதை பட்டாம்பூச்சின்னு பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி அனைத்து புழுக்களுக்கும் 4 பருவம் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது நீங்கள் எந்த கெமிக்கல் பயன்படுத்தினாலும் முட்டை பருவத்துலையும் கூண்டு புழு பருவத்துலையும் அழிக்க முடியாது. காரணம் என்னென்னா அது உள்ளுக்குள்ளே இருக்கும், முட்டையை வந்து எதுவுமே இது பண்ணாது. அதே மாதிரி கூண்டு புழுவும் எந்த உணவும் எடுத்துக்காது. அப்போது என்ன பண்ணும் அப்படின்னா, கோடை காலங்கள், அதாவது மழை என்ன பண்ணுன்னா அதோடய சந்ததியை பெருக்கணுங்கிறதுக்காண்டி மண்ணுக்குள்ளே தன்னுடைய முட்டையை இட்டு வச்சுட்டு போயிடும். அதுக்கான சூழல் வர வரலையும் காத்திருக்கும். இப்போ கோடை உழவு அப்படிங்கிறதுனால தான் அது திரும்ப சொல்கிறேன். கோடை உழவு உழவுக்குள்ளே என்ன பண்ணுன்னா, கோடை உழவு உழவுறப்ப பார்த்துருப்பீங்க குருவி, காக்கா எல்லாம் வந்து உழவுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கும். அப்ப என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அது ஏதோ மண்புழு இருக்கு, பூச்சி இருக்கு அப்படிங்கிற இல்ல. ஏற்கனவே நம்ம பூச்சி இட்டுட்டு போன முட்டையை சாப்பிடுறதுக்காக தான் அந்த உயிரினங்கள்லாம் வருது, அந்த பறவையினங்கள்லாம் வருது. அப்ப கோடை உழவும் இதுக்கு அவசியம். பலதானிய விதைப்பும் அவசியம், மழை கோடை உழவும். ஒரு மழை பெஞ்சோடனே உழுது வச்சிருவாங்க. பயன் இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க, எதுக்கு போய் உழுதுகிட்டு அப்படின்னு. உழவுக்குள்ள என்ன பண்ணும் அப்படின்னா, மண்ணுக்கு அடியில் இருக்க முட்டைகள்லாம் அந்த கோடை உழவுல மேல வரும், மற்ற உயிரினங்கள் அதை பிடிச்சி சாப்பிடும். அப்போ சாப்பிட்டதுக்கு அப்புறம் அடுத்தபடியாக நம்ம விதைக்கக்குள்ள, அதாவது உழவு உழுதுட்டு நம்ம நாற்று நேரடி நிதை விதைக்கிறனாலும் விதைக்கலாம். நேரடி விதைப்புல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் களைகள் அதிகமாக வருது. இப்போ களை எடுக்க ஆள் கிடைக்க மாட்டேங்குது. அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணுறாங்கன்னா, களைக்கொல்லி பயன்படுத்துறாங்க. நேரடி விதைப்பு இல்லாமல் நாற்று விட்டு நடவு பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு களை ரொம்ப ரொம்ப குறையுது. ஏன்னா நம்ம நடவு நட்டோடனே தண்ணி வயலில் நிற்கும், நிற்கக்குள்ள மற்ற செடிகள் உங்களுக்கு வளராது, களை முளைக்கிறது குறையும். அது இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன்னா, நடவு நட்ட உடனே இங்கிருந்து அசோலான்னு ஒரு பாசி இருக்கு, கம்மல் பாசின்னு சொல்லுவாங்க, அசோலா வந்து நம்மளுக்கு நீர்நிலைகளில் வளரும். அது கிட்டத்தட்ட அள்ளி அந்த போட்டுடுவேன். அது என்ன பண்ணுன்னா வயல் முழுக்க பரவிடும். அது நைட்ரஜனை பிடிச்சி கொடுக்கக்கூடிய ஒரு தாவரம், புரோட்டீன் அதிகமாக உள்ளது, எனக்கு களைச்செடி வளர விடாது. அது இல்லாமல் மழையே எனக்கு பெய்யலனா கூட நீர் ஆவி ஆகிறது தடுக்கும். எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா அசோலா போடணுங்கிற பேருக்கு போடுறாங்க, இல்லை சில பேர் எதுக்காக வேண்டி போடணும் அப்படின்னு தெரியாமல் இருக்காங்க. போட்டாங்கன்னா கண்டிப்பாக அது பலன் இருக்குது. நீர் ஆவி ஆகிறத தடுக்குது, களைச்செடி முளைக்கிறத தடுக்குது. அது இல்லாமல் எனக்கு மக்குன்னு தான் அடுத்த வாட்டி எனக்கு அது உரமாகவே மாறிக்குது.
1: ரசாயன உரம் பயன்படுத்தி விவசாயம் விவசாயம் பண்றவங்களும் நிலத்துல வந்து இந்த அசோலா போட்டா அது நல்லா வளருமாங்க ஐயா?
0: கண்டிப்பா வளரும். இதுக்கு அசோலாவுக்கு எந்த இதுன்னு கிடையாது, தண்ணி மட்டும் இருந்தா போதும். அது ஆழமான தண்ணியில வளராது, கிட்டத்தட்ட ஒரு அரை அடி ஆழமான தண்ணியில தான் அது வளரும். கண்டிப்பா அசோலா வந்து நீ அது வந்து பாத்தீங்கன்னா செல் பிரிதல் மாதிரி தான் பிரியும், ஒன்னு ரெண்டாவும் ரெண்டு நாளாகவும் அதிகமா பிரிஞ்சுக்கிட்டே போகும். கொஞ்சம் முன்ன ஒரு கைப்பிடி அளவு அள்ளி போட்டுட்டீங்கன்னா பரவாயில்ல, போட்டுட்டீங்கன்னா வயல்

0: முழுக்க பரவிடும். அதுவே பார்க்கறதுக்கு ஒரு போர்வை போத்தின மாதிரி இருக்கும், அதாவது மண்ணை போர்வை போத்தின மாதிரி இருக்கும், தண்ணியை ஒரு போர்வை போத்தின மாதிரி இருக்கும். அது நமக்கு பிரயோஜனமான ஒன்று. கால்நடைகளுக்கு அது தீவனமாக பயன்படுது, கால்நடை தீவனமாக பயன்படுது, மீன்களுக்கு தீவனமாக பயன்படுது, கோழிக்கு பயன்படுது. இது என்னன்னா புரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ கால்நடைக்கு கொடுத்தீங்கன்னா பாலோட அளவு அதிகமாகுது, முட்டையோட அளவு அதிகமாகுது. இப்போ இது மீனுக்கு கொடுத்தீங்கன்னா மீன் வந்து ஒரு 6 மாசத்துல ஒரு கிலோ வளருதுன்னு உதாரணத்துக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா இது ஒரு 4 மாசத்துக்கு அந்த அளவு வருது. புரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் வளர்க்கலாம்.
1: இப்போ இயற்கை முறை விவசாயத்துல களைகள் அதிகமா வளர்றது இல்ல அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க, ஏதோ ஒரு காலகட்டத்துல அதிகப்படியான களை வளர்றதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருந்திருக்கா?
0: வரும். நம்ம கோடை உழவு உழுவுறது இடையில களை எடுக்காம விதைகள் அதிகமா இருந்தா கண்டிப்பா வரும். என்னன்னா இந்த பாரம்பரிய ரகங்கள் வந்து போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த மண்ணுக்கு அடாப்ட் ஆகி சீக்கிரமா வந்துடும். அப்ப நான் வந்து ஒரு வாட்டி களை லேசா எடுக்கிறதோட சரி, அதுக்கப்புறம் களை இருந்தா கூட நான் அதை பெருசா கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா என்னுடைய பயிர் மேல வந்துடும், களை செடிகள் ஒன்னு ரெண்டு இருந்தாலும் கீழே தான் இருக்கும். ஏன்னா பாரம்பரிய ரகங்கள் அனைத்துமே அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் உயரத்துக்கு, அதாவது இடுப்பு உயரம் மார்பு அளவுக்கு உயரம் கூட வளரக்கூடிய செடிகளாக இருக்கும். வேற எந்த கெமிக்கலும் கொடுக்கறது கிடையாது. அதனால எனக்கு களை பிரச்சனைங்கிறது 100% இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன்.
1: பஞ்சகவியா, மீன மிளம் இதெல்லாம் வந்து நீங்களே தயாரிச்சு நிலத்துக்கு கொடுக்குறீங்களா இல்லை வெளியிலேருந்து எங்கேயாவது வாங்குறீங்களா?
0: அதாவது நம்மள்கிட்ட இருக்கிற விதையே விதைக்கணும். இன்னைக்கு விவசாயி எல்லாம் விவசாயிகள் அனைவரும் பார்த்தீங்கன்னா உழுத உடனே என்ன பண்ணுறாங்கன்னா விதை கடைக்கு போய் விதை வாங்கிட்டு வராங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பயிரை வளர்த்த உடனே உரக்கடைக்காரங்கள்கிட்ட போகிறாங்க, உரம் வாங்கி வந்து போடுறாங்க. அடுத்தபடியாக உரம் போட்டோன்னே என்ன பண்ணணும்னா ஒரு பசுமைத்தன்மை வரும். பசுமையை தேடி என்ன வரும்னா பூச்சிகள் வரும். பூச்சி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பூச்சிக்குள்ளேயே அடிக்கிறாங்க. என்னன்னா நம்மள்ட நான் தற்சார்பு வாழ்வுகள்னு சொல்லக்குள்ள நம்மள்ட இருக்க விதையை தான் விதைக்க போகிறோம். அதான் நம்மள்ட என்ன மாடு இருக்கு, மாட்டில் இருக்க சாணத்தை கொண்டு நான் வயலில் போட போகிறேன். அதுலேருந்து இந்த பஞ்சகாவியா அமுத கரைசல் இதெல்லாம் நான் ரெடி பண்ண போகிறேன். அது இல்லாமல் வெளியிலேருந்து கொஞ்சம் மீனமிலம் அப்படிங்கிறது தயாருக்கு மீன் கழிவு பிளஸ் நாட்டு சர்க்கரை சேர்த்து மீனமிலம் தயார் பண்ண போகிறேன். இதுதான் நான் பயன்படுத்துகிற பொருள். அது இல்லாமல் தேமோர் கரைசல் அப்படின்னு ஒன்று இருக்கு. தேமோர் கரைசல் அப்படிங்கிறது பூ பூக்குள்ள பயன்படுத்தக்கூடிய ஒன்று. தேங்காய் பால் புளிச்ச மோர், மோர் நம்மள்கிட்ட வந்துற போது தேங்காய் நம்ம தென்னை மரத்துலேருந்து எடுக்க போகிறேன். அதேபட்சம் நான் வெளியிலேருந்து வாங்குறது கிடையாது. நான் வாங்காததுனால எனக்கு கம்பாரிசன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா நான் இத்தனை மூட்டை நான் ஒரு ஏக்கரில் நான் ஒரு 30 மூட்டை அறுவடை பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் 20 மூட்டை தான் அறுவடை பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு பண்ணின செலவு எவ்வளவு அப்படிங்கிறது கால்குலேஷன் பண்ணுறது கிடையாது. கெமிக்கல் அதாவது உரம் வாங்கினதுலேருந்து விதை வாங்கினதுலேருந்து கெமிக்கல் வாங்கினதுலேருந்து கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒருவேளை விளையாமல் போனால் கூட, அதாவது இயற்கை இடர்பாடு ஏற்பட்டு சரி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு புயல் வந்து நிறைய இடர்பாடு வந்தால் கூட நான் யாருக்கும் பதில் சொல்லணும் அவசியம் கிடையாது. இன்னைக்கு தற்சார்பு வாழ்வுகளுக்கு நம்மள்ட இருக்க இயற்கை விவசாயம் கண்டிப்பாக சாத்தியமான ஒன்று தான் அப்படின்னு நான்
1: சொல்கிறேன். அதாவது குறைந்த முதலீட்டில் நல்ல லாபம் கிடைக்கிறது இந்த இயற்கை முறை விவசாயம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்கீங்க. நேயர்கள் கேட்டு கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவிரி அசட்டின்
2: உழவர் அரங்கம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போ
2: காரைக்கால் ONGC காவிரி அசட்.
3: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC ல 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல.
4: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
5: என்ன பானு, உங்களை மாதிரியே நாகப்பட்டினம் மாவட்டம் கத்திரிப்புளம் வி கரிகாலன் அவங்களும் இயற்கை விவசாயம் பண்றாங்க. நிகழ்ச்சியை நல்லா கவனிச்சிட்டு இருக்கியா பானு?
1: கண்டிப்பாக்கா, பாத்தீங்களா இவங்களும் தூய மல்லி தான் விதைச்சிருக்காங்களாம்.
5: மண் வளத்தை அதிகரிக்க பலதானிய விதைப்பு பண்றாங்களாம். இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனால மண்ணுல நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமால இருக்கா?
1: அது மட்டும் இல்லக்கா, மண் வளம் அதிகமா இருக்கிறதுனாலயும் நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமா இருக்கிறதுனாலயும் மண்ணுல நீர் பிடிப்பு திறன் ரொம்பவே அதிகமா இருக்காம்.
5: பானு கவனிச்சியா, நெல் வயல்ல களைகளை கட்டுப்படுத்த அசோலாவை வயல்ல விட்டுருக்காங்களா?
1: ஆமாக்கா, இது ஒரு அருமையான விஷயம். வாங்க இன்னும் என்னெல்லாம் சொல்றாங்கன்னு நிகழ்ச்சியோட அடுத்த பகுதியை கேட்கலாம். இப்போ உங்களோட நிலத்துல இந்த பூச்சிகள்னால ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டிருக்கா?
0: பாரம்பரிய ரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நெல்லோட தாள் அதாவது இலை இருக்கு பார்த்தீங்கன்னா சுனைனா முள்ளு முள்ளு முள்ளா இருக்கும். அப்போது அந்த பூச்சியினோட தாக்குதல் ரொம்ப குறவும். என்னட்ட கேட்பாங்க நிறைய பேர், நீங்கள் அதாவது என்னுடைய வயல் மட்டும்தான் அங்கே இயற்கை விவசாயம் பண்ணிட்டுருக்கேன், பக்கத்தில் ஒரு அண்ணன் மட்டும் ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்காரு, மற்ற எல்லாமே கெமிக்கல் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அதனுடைய பூச்சிகளோட பாதிப்பு உங்களுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இல்லை. ஏன்னா பூச்சி அதுக்கு பிடிச்ச உணவு தான் சாப்பிடும். அது இல்லாமல் நான் பாரம்பரிய நெல் போடுறதுனால அதனுடைய சுனை இருக்கிறதுனால பூச்சி தாக்குதல் ரொம்ப குறைவாக இருக்குது. என்னோடய அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பூச்சி அதோட டேஸ்ட்டு, அதாவது தக்காளியை தாக்கிறது கத்திரியை தாக்காது

0: பயிரை தாக்கிறது வெண்டையை தாக்காது. அதே மாதிரி ஒரு பயிரை தாக்கிற பூச்சி இன்னொரு பயிரை தாக்காது. அதே மாதிரி நம்ம கெமிக்கல், அதாவது கெமிக்கல்லாம் உரமெல்லாம் போடக்குள்ள அதனுடைய இலை வந்து அதுக்கு டேஸ்ட்டாக மாறும். நான் எந்த இதுவும் போடுறது கிடையாது. அது இல்லாமல் சுணம் இருக்கிறதுனால என்னோடய பூச்சி தாக்குதல் இருக்காது. ஒன்று ஒன்று தாக்குனாலும் அது எனக்கு பெரிய பாதிப்பு இல்லை. நான் அதுக்காக நான் எந்த கெமிக்கலும் பயன்படுத்துறது கிடையாது. அது இல்லாமல் அந்த பஞ்சகாவியம் அடித்தோம்னா ஒரு ஸ்மெல் வரும், மாட்டோட கோமியம் பால் தயிரெல்லாம் போட்டு இது பண்ணக்குள்ள ஸ்மெல், அதாவது பூச்சிகள் எல்லாமே ஸ்மெல்லை ஸ்மெல் பண்ணி தான் வருது. எனக்கு பிடிச்ச உணவு இது தான் அப்படிங்கிற ஸ்மெல் பண்ணி வருது. அப்போ நம்ம பூச்சியை டைவெர்ட் பண்ணி விடுறோம். அது இல்லாமல் பூச்சி விரட்டி அப்படின்னு, அது மாதிரி ஒரு பெரிய பாதிப்பு வந்துச்சுன்னா பூச்சி விரட்டி அப்படின்னு இருக்குது. நாலு ஒரு வகையான இலைகளை கரைச்சி அதை கோமியத்தில் முக்க வச்சு பயிர்கள் தெளித்தோம்னா பூச்சி வந்து கண்ட்ரோல் ஆகும். அது என்னென்ன இலைன்னு சொல்லட்டுங்களா? தின்னா கசக்கிறது, மோந்து பார்த்தா வாசனை வர்றது, ஒடிச்சா பால் வர்றது, ஆடு மாடு தின்னாத இலைகள். இது நான்கு வகையான இலைகள். இது நான் உதாரணத்துக்கு எதுக்கு சொல்லணும்னா, ஒடிச்சா பால் வர்ற இலை இருக்கு, நொச்சி அதாவது தின்னா கசக்கிறது வேப்ப இலை, புங்க இலை அந்த மாதிரி இலை, மோந்து பார்த்தா வாசனை வர்றது, மோந்து பார்த்தா துளசி தும்பை துத்தி அந்த மாதிரி இலைகள்லாம் மோந்து பார்த்தா வாசனம், ஆடு மாடு திங்காது, ஆடு திண்டா பாலை, அது மாதிரி ஒரு சில இலைகள் ஆடு மாடு தின்னா. இது நான் எதுக்குன்னா, ஒரு சில இலைகள் உங்கள் ஊரில் இந்த இலைகள் தான் அப்படின்னு சொல்லாமல் இதில் ஏதாவது நாலு வகையில் நாலு நாலு இலைகளை எடுத்து இது சம அளவு எடுத்து துண்டு துண்டாக நறுக்கி கோமியத்தில் மூழ்கிற அளவுக்கு வச்சு இதை வந்து ஏழு நாள் வச்சுருந்து பயிர்களுக்கு பயன்படும். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று பூச்சியை டைவெர்ட் பண்ணி விடும். அதை மீறி வந்து சாப்பிட்டுச்சுன்னா அந்த பால் இருக்கு பாருங்க அந்த இலையில, அந்த மாதிரி இலைகள் வந்து அதனுடைய வயத்துக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணும். அப்போ அது வந்து உளவியல் கட்டுப்பாட்டு முறை அப்படின்னு நம்ம அதுக்கு சொல்லுவோம். பட் அதனால பெரிய டீப்பாக போகாமல் இந்த நான்கு இலை கரைசல் ஐந்து இலை கரைசல் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லிவிடுவாங்க. பூச்சி விரட்டியது, பூச்சி விரட்டியது, பூச்சி எதையும் கொள்ளாது, ஓடி போகும் தவிர நம்ம பூச்சி இறந்து போகாது.
1: இப்போ இந்த மூலிகை பூச்சி விரட்டி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, இது வந்து இப்ப இருக்க இளம் தலைமுறையினெல்லாம் இதுல ஆர்வம் காட்டுறாங்களா?
0: கண்டிப்பாக காட்ட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எடுத்த உடனே இப்போ சாதாரணமாக தலைவலி வந்தால் கூட மெடிக்கலுக்கு போய் ஒரு டேப்லெட் வாங்கி போட்டுட்டு சரி பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து இந்த கரைசல் தயாராகிறது ஒரு ஏழு நாள் ஆகும். அது இல்லாமல் இலையை எங்கே தேடுறது? ஏன்னா இப்போ உள்ள மக்களுக்கு எது மரம் செடி கொடி இலை அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் தேடி பிடிச்சி வந்தாங்கன்னா கண்டிப்பாக மாற்று இருக்குது. அதுக்கான வழிகாட்டுதல் நாங்கள் இருக்கிறோம். அது இல்லாமல் நம்ம ஊரில் இருக்க பெரியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கை விவசாயத்துக்கு நிறைய பேர் மாறிட்டு வராங்க, மாறிக்கிட்டு வர்றாங்க. அவங்கள்ட்ட கேட்டாலே சொல்லுவாங்க, முடியாத பட்சத்தில் நாங்கள் தயாரித்து கொடுக்குறோம். அதாவது விற்பனை நோக்கு அப்படின்னு கிடையாது. நம்ம சுயசார்பாக இருக்கணும்னா நம்மள்கிட்ட எல்லாமே உற்பத்தி பண்ணிக்கணும், மற்றவங்கள்ட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு தான் எங்களுடைய நோக்கம். அப்போது அவங்க அதுக்கான வழிமுறைகள் வழிகாட்டுதல் கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம்.
1: இப்போ வந்து இளைஞர்களுக்கு நீங்கள் இந்த இயற்கை முறை விவசாயம் தொடர்பான பயிற்சிகள் ஏதாவது கொடுத்துட்டு வரீங்களா?
0: நம்ம மாவட்டத்தில் இது கொடுக்கல. கரூர் மாவட்டம் கடவுர் ஒன்றியம் நம்மாழ்வார் வானகம் சொல்லி நம்மாழ்வார் உயிர் சூழல் நடுவோம். அது நம்மாழ்வாரால் துவங்கப்படுது. இயற்கை வேளாண் விஞ்ஞானி கோ நம்மாழ்வார் அவர்களால் துவங்கப்படுது. 2009 துவங்கி 2013 நம்மாழ்வார் நம்மளை விட்டு மறைஞ்சிட்டார். இருந்தாலும் அவர் துவங்குற பயிற்சி மையம் இன்னைக்கு வரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா மூன்று நாள் பயிற்சி வகுப்பு, இளைஞர்களுக்கான மூன்று நாள் பயிற்சி வகுப்பு நடக்குது. இதுல பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை, கால்நடை வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு, அதாவது இடுபொருள் எப்படி தயாரிக்கிறது, ஒரு பண்ணைனா எப்படி இருக்கும், பண்ணை வடிவமைப்பு, இது எல்லாமே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாள் விவசாய வாழ்றதுக்கான ஒரு பயிற்சி மையத்திலே தான் தங்கி பயிற்சி கொடுக்குறோம். அது இல்லாமல் சிறப்பு பயிற்சியாக ஒரு மாதம் தன்னார வளர் பயிற்சி இருக்கு. ஒரு மாதம் அங்கே பண்ணையில் நடக்கக்கூடிய வேலைகளை தங்கி செஞ்சு கற்றுக்கிறது, அதை செஞ்சு கற்றுக்கிற பயிற்சியும் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னென்னா ஐயா நம்மளை விட்டு மறைஞ்சாலும் இன்னைக்கு வரைக்கும் ஐயா என்ன நோக்கத்தோடு கொண்டு போகணும், எல்லாரும் தற்சார்பாக இருக்கணும், இயற்கை வேளாண்மையை செய்யணும், இயற்கை வழி வேளாண்மை, இயற்கை வேளாண்மை செய்யணும் கிடையாது, இயற்கை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும், அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் அந்த நோக்கம் செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. இது கரூர் மாவட்டம் கடவுர்ல வானகம்ங்கிற அமைப்பு, வெப்சைட்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் இது எல்லா தகவலும் அதுல இருக்கு.
1: ஓகேங்கய்யா, இப்போ வந்து எந்தெந்த ஏரியால இருக்கவங்க எல்லாம் இந்த பயிற்சிக்கு வந்து கலந்துக்கலாம்?
0: தமிழ்நாடு முழுக்க இருக்கு, எங்க இருந்து வேணாலும் வரலாம். அதிகபட்சமா அதை நம்ம தமிழ்ல தான் அந்த பயிற்சி வகுப்புகள் நடக்கிறதுனால தமிழ் தெரிஞ்ச அனைவரும் வரலாம். அதர் ஸ்டேட்ல இருந்து வர்றாங்க, வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும், நம்ம ஆங்கிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஏன்னா சாதாரண விவசாயி தமிழ் தான் தெரிஞ்சிருப்பார், தமிழ் மக்களுக்காக வேண்டி ஆரம்பிக்கப்பட்டதுனால தமிழ் தெரிஞ்சிருந்தா வரலாம். எனக்கு பரவாயில்ல, நான் செஞ்சு அதை பார்த்து கத்துக்கிறேன்னு சொன்னா கூட வரலாம், அதர் லாங்குவேஜ்ல உள்ளவங்க வரலாம், தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்க நிறைய பேர் வர்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் விவசாயம் ஒன்று இருக்கு அப்படின்னா எல்லாமே கெமிக்கல், எல்லாமே லேபரேட்டரியில் உற்பத்தி பண்ண முடியும். அதாவது காய்கறி கிழங்கு பழங்கள் எதுவாக இருந்தாலும் விவசாயத்தின் மூலம் தான் உற்பத்தி பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால விவசாய பணம் காசு சம்பாதிச்சிடலாம். உணவு அப்படிங்கிறது மண்ணிலேருந்து வர்றது அப்படிங்கிறதுனால அந்த மண்ணிலேருந்து விவசாயம் செஞ்சால் மட்டும்தான் நடக்கும். அப்போ விவசாயம் கற்றுக்கிறதுக்கு வராங்க, காசு பணம் நிறையா இருக்கு, அடுத்தபடியாக உணவு நல்ல உணவு தேடுறாங்க. அப்போது நல்ல உணவு அப்படிங்கிறது இப்போ இன்றைக்கி நிறைய ஆர்கானிக் ஷாப்லாம் இருக்குது, எந்த அளவுக்கு உண்மையாக கிடைக்குது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அப்போ நம்ம பண்ணுனானே அப்படிங்கிற நோக்கத்தோடு வர்றாங்க, அதுக்கான பயிற்சி கொடுக்குறோம். கொடுத்த உடனே என்ன பண்ணாங்கன்னா நிறையா ஆர்வம் மிகுதினால நிறைய பண்ண ஆரம்பிச்சிடறாங்க ஏக்கர் கணக்கில். எதுவாக இருந்தாலும் குறைந்த அளவில் பண்ணணும். நாங்கள் சொல்கிறது திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, உங்கள் மண்ணை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும், உங்கள் பயிரை சூஸ் பண்ணணும். அந்த மாதிரி என்ன பயிர் நம்ம

0: பகுதிக்கு ஏற்றது அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா குறைந்த அளவு பண்ணிக்கிட்டு அதுலேருந்து ஒரு பாடத்தை படிப்பினை என்ன தான் நாங்கள் சொல்லிக் கொடுத்தாலும் உங்கள் லேர்னிங்காக மாறுற வரலையும் நீங்கள் கற்றுக்கிட்டு வரலையும் அது உண்மையாக இருக்காது. அப்போது நீங்கள் செஞ்சதுக்கு அப்புறம் அதுலேருந்து ஒரு நல்லா வந்துச்சுன்னா நீங்கள் அதிகப்படுத்தலாம். எல்லாரும் அது இல்லாமல் இன்றைக்கி கம்பெனியை நோக்கி தான் போகிறாங்க. கம்பெனின்னா நிறைய உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு அதுலேருந்து காசு வாங்கி வேற ஒரு பொருளை வாங்கணுன்றாங்க. நாங்கள் அப்படி சொல்கிறதே கிடையாது. எல்லா உங்களுக்கு வீட்டில் தேவையான நீங்கள் என்னென்ன பயன்படுத்தி நெல்னா என்ன நெல், இப்போ மோட்டார் ரகம் இருக்குது, கிட்டத்தட்ட நிறைய ரக நெல் இருக்குது, அதில் நம்ம என்ன சாப்பிடுவோம் அந்த மாதிரி நெல் ரகங்களை சூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி காய்கறிகள், வீட்டு தோட்டம்னு ஒன்று இருக்கணும். வீட்டு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானது நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய காய்கறிகள், அதாவது கத்திரிக்காய், வெண்டைக்காய், கொத்தவரங்காய், இது மாதிரி ரெண்டு ரெண்டு செடி இருந்தால் போதும். கொஞ்சம் காலையில் இப்போ உடற்பயிற்சிக்காக நீங்கள் இங்கெல்லாம் வெளியிலெல்லாம் போய் உடற்பயிற்சி பயிற்சி கொடுத்துக்க போகிறீங்க. இப்போ அதில் போய் தோட்டத்தில் போய் வேலை பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சியாகவும் ஆகிடும், நமக்கு நல்ல காய்கறியாகவும் கிடைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கீரைகள்லாம் நிறைய கெமிக்கல் பயன்படுத்துகிறாங்க. பூச்சிகள் எது அதிகமாக பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள், அதாவது முட்டைக்கோசு, கேரட்டு, பீட்ரூட்டு, அது இல்லாமல் காலிஃப்ளவர், கீரை, இதை தான் அதிகமாக பூச்சிகள் பாதிக்கும். அப்போ நம்ம பூச்சி தாக்குனா என்ன பண்ணுவாங்க விவசாயிகள், கெமிக்கல் பயன்படுத்துவாங்க. அப்போது கீரை அப்படிங்கிறது 21 நாள் பயிர், 21 நாளில் நமக்கு வந்துடும். அப்போ அது கெமிக்கல் பயன்படுத்தக்குள்ள அப்போது அதை தான் நம்ம சாப்பிட்றோம். அப்போது என்ன ஆகுதுன்னா கீரை சாப்பிடாமல் இருந்தாலே நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அது இல்லாமல் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அதாவது நெல் அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வயலில் எள் உளுந்து பாசிப்பயிர் இது எல்லாமே, ஏன்னா நான் மானாவாரி பயிர் அப்படிங்கிறதுனால எல்லாமே சேர்த்து விதைச்சிடுவேன். எனக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான சாப்பாட்டுக்கு நெல் கிடச்சிடுது, மாட்டுக்கு வைக்க புல் கிடச்சிடுது, எள் உளுந்து பாசிப்பயிர் கிடச்சிடுது. நான் அதிகபட்சம் எதையும் தேடி விற்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் எதையும் பண்ணுறது கிடையாது, எனக்கு கிடைச்சதுன்னா போதும், அதிகப்படியாக இருக்கிறத என் நண்பர்களுக்கு கொஞ்சம் பயிருவேன்.
1: இப்போ வந்து இயற்கை முறை விவசாயத்தில் நீங்கள் படிப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் பற்றி சொல்லிட்டு வந்தீங்க. நிறைவாக இந்த அறுவடை அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எப்படி நடைமுறையில் கொண்டு வரீங்க ஐயா?
0: அறுவடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஆள் பற்றாக்குறை, முன்னாடியெல்லாம் கையால் தான் அறுவடை பண்ணி கருதை அடித்து கொண்டு வந்தோம், இப்போ எல்லாம் மிஷினை வச்சு தான் அறுவடை பண்ணுறோம். அறுவடை பண்ணி வெயிலே வயல்லே காய வச்சு வீட்டுக்கு தேவையான, வீட்டுக்கு தேவையான இல்லை மொத்தமாக வீட்டுக்கு தான் கொண்டு வருவேன், நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு இல்லை, எனக்கு தேவை போக அதிகமாக இருக்கிறது நண்பர்களுக்கு கொஞ்சம் கொடுப்பேன். எனக்கு தேவையானது நெல் கிடச்சிடுது, ஏன்னா ஆரம்பத்தில் கருப்பு கோணி போட்டுருந்தப்போ கொஞ்சம் விளைச்சல் கம்மியாக தான் இருந்துச்சு, இப்போ தூயமொழி எனக்கு கொஞ்சம் விளைச்சல் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் எனக்கு விதைக்கு தனியாக தேவையானதை நான் எடுத்து வச்சுக்குவேன், நண்பர்களுக்கு கொடுக்கணும்னா கொஞ்சம் குறைந்த அளவு தான் எடுத்துக்குவேன். அதிகபட்சமாக நான் விதையாக யாருக்கும் கொடுக்கறதில்ல, யாருக்கிட்ட தகவல் சொல்லியிருந்தாங்கன்னா இந்த வருஷம் எனக்கு தூயமொழி விதை வேணும், எனக்கு நீங்கள் போட்டிருக்கிற ரகங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கொடுப்பேன். கிட்டத்தட்ட 2008 வரையும் அது ஒரே விதை தான் பயன்படுத்துறேன். ஏன்னா ஒரு வயலில் ஒரு விதையை போட 3 ஆண்டில் மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா எனக்கு விளைஞ்சிக்கிட்டு தான் இருந்தது, ஏன்னா அதனுடைய தன்மை மாறும், கலர் மாறும், அது மாறும்னு சொன்னாங்க. அது மாறினா நான் தானே சாப்பிட போகிறேன், நான் வேறு யாருக்கும் கொடுக்க போகிறது கிடையாது, இல்லை கொடுக்க போகிறது இல்லை, விற்பனை நோக்குக்கு பண்ணுறவங்க நம்ம அதெல்லாம் பார்ப்பாங்க. அது இல்லாமல் இந்த இடுபொருள்லாம் சொன்னோம்ல, அதை பயன்படுத்தக்குள்ள என்னென்னா நம்ம தூயமல்லி சீரக சம்பா அப்படிங்கிறது ரொம்ப சின்ன சின்ன ரகமாக இருக்கும். இப்போ இடுபொருள்லாம் ப்ராப்பராக அதான் அந்த சொல்கிற நாளில் பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அதோட அளவு கூட மாறும், மண்ணோட வளம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சீரக சம்பா அப்படிங்கிறது ரொம்ப சின்ன ரகமாக இருக்கும். இதெல்லாம் பயன்படுத்தக்குள்ள உங்களை தன்மை மாறும், அதனுடைய அளவு மாறும், அதனால் இருக்க அந்த நியூட்ரியன்ட் அதாவது அந்த உள்ளே இருக்க நியூட்ரியன்ட்டும் மாறும். இப்போ இயற்கை விவசாயம் பண்ணி நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப எல்லாருக்கும் வலியுறுத்திடுவாங்க. விற்பனை நோக்கு கிடையாது, தற்சார்பு வழிகளுக்கான நம்மளே உற்பத்தி பண்ணி நம்மளே சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய குறிக்கோள்.
1: இப்போ இருக்க எல்லாரோட எண்ணமும் எப்படி இருக்கு அப்படின்னா ஆரோக்கியமான உணவு முறைகளை சாப்பிடணும், நம்மளோட வர தலைமுறைகள்லாம் வந்து ஆரோக்கியமாக வளரணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட நோக்கமாகவும் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த இளைஞர்களுக்கு இந்த இயற்கை முறை விவசாயத்தோட அறிவுரையா நீங்க எதை சொல்லுவீங்க ஐயா?
0: முதல்ல இயற்கை உணவுகளை சாப்பிட பார்த்துக்கணும். சீசன்ல கிடைக்கக்கூடிய அந்தந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பனைமரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பன நுங்கு பனைமரம் உதாரணத்து பனைமரத்தை ஒரு பெரிய உதாரணமாகவே எடுத்துக்கலாம். கோடையில் தான் அது வந்து பண நுங்கு கொடுக்கும். மழை காலத்தில் போய் பனைமரமே எனக்கு நுங்கு கொடு அப்படின்னு கேட்டால் கொடுக்காது. பண நுங்கு எடுக்கிறது விட்டுட்டிங்கன்னா பணம் பழமாக வரும், அதை விட்டுட்டிங்கன்னா கிழங்காக வரும். இயற்கை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி கோடையில் மஞ்சள் நிற பழங்கள்லாம் வந்து கோடையில் தான் கிடைக்கும். மழை காலத்தில் போய் கேட்டிங்கன்னா மஞ்சள் நிற பழங்கள் அதிகமாக இருக்கும். இப்போ ஹைபிரிட் அது இதுன்னு பண்ணி உற்பத்தி பண்ணுறாங்க, இயற்கையாக நான் கிடைக்கக்கூடியதெல்லாம் சொல்கிறேன். அப்போ அந்தந்த டைமில் கிடைக்கக்கூடியதை முதல்ல எடுத்துக்கணும். இப்போது எல்லாருமே அந்த டப்பாவில் அடைச்சி வர துரித உணவுகளை தான் இப்போ எல்லாருமே விரும்புகிறாங்க. விரும்புறதுக்கு காரணம் குழந்தைகள் கிடையாது, கண்டிப்பாக நான் அதை சொல்லுவேன். பேரண்ட்ஸ் அதாவது அப்பா அம்மா வந்து அதை சாப்பிட்டுட்டு அவங்க கொடுக்கறதுனால தான் அவங்க இது பண்ண, நான் குழந்தைகளுக்கு எதுவுமே சொல்கிறது இல்லை, குழந்தைகளோட பேரண்ட்ஸ் தான் அதுக்கான காரணமாக இருக்கிறாங்க. அதை முதல்ல மாற்றணும், நம்ம முதல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியம்னா என்ன அப்படின்னு தெரியல, ஏன்னா அடுத்த வேலை சாப்பிட்றதுக்கு மருத்துவர்கிட்ட என்ன சாப்பிடலாம்னு கேட்டுக்கிட்டு சாப்பிட்றாங்க. நான் அப்படி கிடையாது, என்ன வேணாலும் விருப்பப்படுறதை சாப்பிடுவேன். விருப்பப்படுறதை சாப்பிடணும்னா நீங்கள் இயற்கை விவசாயத்தை தான் வரணும். அப்போ இளைஞர்கள் எதுக்கு வரணும் அப்படின்னா காசு பணம் எப்படி வேணாலும் சம்பாதிச்சிடலாம், ஆரோக்கியத்தை நம்ம உணவு முறையில் தான் நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்னா இயற்கை விவசாயத்துக்கு எல்லாரும் வரணும். வரணும்னா அதுக்கான வழிகாட்டுதலா ஏற்கனவே முன்னோர்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 19 வருஷத்துக்குள்ளதான் அந்த கெமிக்கல் உரங்கள் அப்படிங்கிறது வந்துடும். அதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் ஆரோக்கியம்

0: இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இப்ப விவசாயம் பண்ணிட்டு தானே இருந்தாங்க, அனைவருக்குமான உணவுகள் இருந்துகிட்டு தானே இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்க, கெமிக்கல் விவசாயத்தினாலதான் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அது இல்லாம மறுபடியும் இயற்கை விவசாயத்துக்கு திரும்புறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க பயிற்சி மையத்துக்கு இப்போ அதான் பெரியவங்களுக்கு சொல்ல முடியாது, சொல்ல அவங்க என்ன ஒரு ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க, அவங்க மைண்டை மாற்ற முடியாது அப்படிங்கிறதுக்காண்டி குழந்தைகள் அழைச்சிடும். அதாவது குழந்தைகள் 11-12 வகுப்பு மாணவர்களை தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மாணவர்களாக ஒன்றியத்துக்கு 100 மாணவர்கள் விதத்துல அழைச்சிட்டு வந்து இளைஞர்களுக்கு சொல்லி கொடுத்தாதான் இது பண்ணணும்.
1: இன்னைக்கு உழவரங்கம் நிகழ்ச்சியில நம்மளோட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவாகவும் நிதானமாகவும் தன்னுடைய நேரத்தை நமக்காக ஒதுக்கி எல்லா கேள்விகளுக்கும் சிறந்த முறையில விளக்கம் கொடுத்திருக்காங்க நாகப்பட்டினம் மாவட்டம் கத்திரிப்புளம் வி கரிகாலன் அவர்கள். அவங்களுக்கு நம்ம பண்பலை சார்பாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா.
0: என்னுடைய கருத்துக்களை இந்த வானொலி வாயிலாக பரப்பியமைக்கு காரைக்கால் பண்பலைக்கு எனது நன்றி. மேலும் தேவை என்றால் என்னுடைய தொடர்பு என்ன சொல்றேன், 944-23-99-395.
1: நாகப்பட்டினம் மாவட்டம் கத்திரிப்புளம் வி கரிகாலன் அவங்க அவங்க பண்ற இயற்கை விவசாயத்துல வளர்ச்சி ஊக்கியா தேமூர் கரைசலை பயன்படுத்துறாங்க.
2: சரியா சொன்ன பானு, இவங்கள மாதிரியே மத்தவங்களும் இயற்கை விவசாயத்தை பத்தி தெரிஞ்சு இயற்கை விவசாயம் பண்ணணும்னு தேடி வர விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயத்தை பத்தி பயிற்சி கூட குடுக்கறாங்களாம்.
1: அக்கா, இவங்களோட விவசாயத்துல தனக்கு தேவையான விதையையும் அவங்க சாகுபடியில இருந்தே எடுத்து வச்சுக்கிறாங்களாக்கா. இது குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம்க்கா.
2: கண்டிப்பா பானு, இது நல்ல விஷயமா இருக்கே. பானு, ஒரு வழியா படிப்பு முடிச்சுட்டு நம்ம ஊருக்கு வந்துட்ட, இயற்கை விவசாயத்தை பத்தி நீ 4 பேருக்கு எடுத்து சொல்லு.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது
1: காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின்
3: உழவர் அரங்கம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
3: காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி
4: அசட். ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
5: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலின் 100.3 இணைந்திருக்கிறோம். நேரில் நேரம் 8:02.

0: உங்கள் உள்ளம் தொட்ட பாடல்களை தொலைபேசி தொட்டு அழைத்து இல்லம் அமர்ந்து கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கும் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்க இரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
1: சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் எண்ட் ஆஃப் ஆரி சேல். சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர். உங்கள் சீமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு நாலு நாள், ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய நான்கு நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
0: நேரில் இன்றைய காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில் காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துல ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். உங்களுக்கு பிடித்த பாடலாசிரியர் யார், எந்த பாடலுக்காக அவர் உங்களை மிகவும் கவர்ந்தார் என்ற உங்களது கருத்துக்களை காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் பதிவிடுங்க. அதாவது ஒரு பாடல் கேட்டுக்கிட்டே இருப்போம், யார் இந்த பாடல் ரொம்ப அழகாக இருக்குதே, நல்லா இருக்குதே, கருத்துள்ள பாடலாக இருக்கிறதே, இந்த பாடலை எழுதியது யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். நம்மளுடைய எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த ஒரு பாடலாசிரியர் அந்த பாடலை எழுதியிருப்பார். அந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பாடலாக கூட இருக்கலாம். அந்த பாடலுக்காக அந்த பாடலாசிரியரை உங்களுக்கு பிடித்திருந்தால் யார், எந்த பாடலுக்காக அவர் மிகவும் விருப்பமானவராக உள்ளார் என்பதை காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் பதிவிடுங்கள். நேரில் இது காற்றில் வரும் கானம்.

0: காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு, நாளை 18/8/2026 செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெற இருந்த பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாம் நிர்வாக காரணங்களால் எதிர்வரும் 20/8/2026 வியாழக்கிழமை அன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொள்கிறார்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள்.

0: வணக்கம், ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். எச்சலிகை நாளை வரை மட்டுமே. பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். காற்றில் வரும் கான நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்க காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
4: வணக்கம்.
3: இதய ராகம் இதுவோ வருகிறது பாடல் உங்களுக்காக. நன்றி
4: சார்.

0: நேயர்களின் நினைவிற்கு, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்டிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீலலிதம்பாள் சித்தபர்மா விடங்குளூர் எண்ணெய் வழங்கும் என் சொல் அமுது. மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
2: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்குளூர் எண்ணெய்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்தரை பூண்டி.
4: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
5: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்தரை பூண்டி.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் கிடைக்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் நமது ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடலாசிரியர் யார், எந்த பாடலுக்காக அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அதை இன்னும் சில பாடல்களுக்கு பிறகு அதை நம்ம படிக்கலாம் என்று இருக்கிறோம். இப்போது காற்றில் வரும் கான நிகழ்ச்சியில் பாடல் கேட்க காத்திருக்கும் பண்பலை நேயர், வணக்கம்.
6: வணக்கம் சார்.
0: யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
6: திருவாரூர் மாவட்டம் பனங்குடியிலிருந்து லதா பேசுறேங்க சார்.
0: சொல்லுங்கம்மா, எந்த படத்துல இந்த பாடல் உங்களுக்கு?
6: அச்சாரி படத்துல இருந்து மாதாவின் கோயிலுங்க சார்.
0: சொல்லுங்கம்மா.
6: என்கிட்ட சாதாரண கைபேசி தான் சார் இருக்கு.
0: சொல்லுங்கம்மா. அதனால
6: நீங்க எனக்கு பிடிச்ச பாடலாசிரியர் வந்து கங்கையம்மன் சார்.
0: சொல்லுங்கம்மா.
6: நம்தன நம்தன தாளம் வரும், புது ராகம் வரும்.
0: நேர்கள் எல்லாமே நன்றாக நன்றாக பாடுகிறீர்கள். அதாவது பாட்டு கேட்கணும் அப்படிங்கிறத ஆர்வத்தை விட அந்த பாட்டை ரொம்ப ஆர்வமா பாடவும் செய்றீங்க. மகிழ்ச்சிமா.
6: கொடுத்தது வானொலி தாங்க சார்.
0: கண்டிப்பாக உங்களுக்காக வருகிறது அச்சாணி படத்திற்காக பாடல்.

0: காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்க காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: நான் காளியாகுடி சிக்கல்ல இருந்து ரூபா பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா, எந்த படத்துல இந்த பாடல் உங்களுக்கு?
1: கரகாட்டக்காரல இருந்து மாங்குயில தூங்குல பாட்டு போடுங்க சார்.
0: அப்படியா, ரொம்ப பிடிக்குமா அந்த பாட்டு உங்களுக்கு?
1: ரொம்ப பிடிக்கும் சார், சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப நாளா ட்ரை பண்ணி இன்னைக்கு தான் சார் எனக்கு லைன் கிடைச்சிருக்கு.
0: அப்படியா, முத முதல் பேசுறீங்களா நீங்க?
1: பண்பலை
0: உங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. அதாவது தொடர்ந்து முயற்சி செய்தால் எந்த விஷயத்தையும் நம்ம வந்து கைப்பற்றலாம் அப்படிங்கிறது இது ஒரு உதாரணம் வருகிறது. கரகாட்டக்காரன் படத்தில் இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். அந்த பாடலுக்கு முன்பாக
2: உங்கள் சீமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள் ஆகஸ்ட்

0: 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
1: இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டு புதிய பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி, பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் மற்றும் எம்இ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், எம்டெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆகிய புதிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய தர சான்றிதழ் நாக், A++ மற்றும் NVA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முந்துங்கள். இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
2: தங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
3: தங்க மாளிகை காரைக்கால்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் சீமாட்டி சில்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றில் வரும் கவனம். இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்கி ஒரு ரெண்டு நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்ஸ் திருவாரூர்.
1: சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் எண்ட் ஆஃப் ஆரி சேல். சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர். உங்கள் சீமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு நாலு நாள், ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய நான்கு நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
0: எழுந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 8:31. நேயர்களின் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். இது காரைக்கால் திருச்சினி ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வழங்கும் காரை எக்ஸ்பிரஸ் 100.3. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கும் ஒரு ரெண்டு நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் திருச்சி.
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா. இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
3: சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
4: தங்க மாளிகை காரைக்கால்.
0: நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துல கேட்டிருந்தோம் இல்லையா ஒரு கேள்வி, உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடலாசிரியர் யார், எந்த பாடலுக்காக அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் அவர்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மயக்கமாக கலக்கமா அந்த பாடலை எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, கண்ணதாசன் பாடல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்ணாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன், தற்போது நா முத்துக்குமார் எழுதிய அனைத்து பாடல்களும் பிடிக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து ஐயாவாடி அசோக் ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சின்ன பையிலே செய்தி கேளடா அப்படின்னு ஒரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டு இருக்கு இல்லையா, அதில் வர வேப்பமர உச்சியிலே பேய் வந்து ஆடுதுன்னு விளையாடு போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தையே முளையிலேயே கிள்ளி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜோதி அன்னப்பன் பேட்டையிலேருந்து சொல்லியிருக்காங்க, எனக்கு நா முத்துக்குமார் அவருடைய பாடல் பூக்கள் பூக்கும் தருணம் அந்த படம் மதராச பண்டத்துலேருந்து ரொம்ப பிடிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பத்மாவதி ஸ்ரீதர் காரைக்கால் தளத்தில் சொல்லியிருக்கிறாங்க, கண்ணதாசன் பாட்டு தான் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், மயக்கமா கலக்கமா அந்த பாடல்கள். அதில் எனக்கு பிடித்த வரிகள், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னு சொல்கிற பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நளினம் சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு பிடித்த பாடல் நிலவே என்னிடம் நெருங்காதே, கண்ணதாசன் பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பேரளம் செந்தில் கண்ணன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வைரமுத்து எழுதிய முதல் மரியாதை படத்தில் வரும் பூங்காற்று திரும்புமா என்ற பாடல் மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது கவிஞர் வாலி பாடல்கள் அத்தனை பாடல்களும் பிடிக்கும் என்று மதுரை சோ சண்முக சுந்தரம் சொல்லியிருக்காங்க. அடுத்து காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர்கள் மூச்சு விடாமல் பாடுவது நல்லா இருக்கும், மண்ணில் இந்த காதல் இன்று என்ற படத்திற்காக அந்த பாடல் பாடியிருப்பார், அந்த பாடலை அவர்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கவிஞர் கண்ணதாசன் எனக்கு பிடித்த பாடல் பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா அப்படின்னு சூரியகாந்தி படத்திலிருந்து பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலேயே எனக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காரைக்கால் பொதுத்துறை செல்வகுமார் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அந்த படம் பாடல் தங்க மீன்கள் படத்திலேருந்து நான் முத்துக்குமார் அவர்கள். அடுத்தது கும்பகோணம் குமரன் கவியரசர், குமரன் கவியரசர் பாடல் உயர்ந்த இட பாடல் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் என்ற பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சத்யா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்ன ஊருன்னு தெரில அவங்க, வித்யாசாகர் தவமின்றி கிடைத்தே வரமே அன்பு படத்திலிருந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது அமிர்தராயன் கோட்டை பாரிவலில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி, லதா மங்கேஷ்கர் மற்றும் கமல் இருவரும் எழுதிய பாடலில் இணைந்து பாடியது ஹேரம் படத்திற்காக, அந்த பாடலுக்காக அவர்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் காஜா நஜிமுதீன் என்ன சொல்லியிருக்காருன்னா,

0: பா விஜய் அவர்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஆட்டோகிராஃப் படத்தில் வரும் ஒவ்வொரு பூக்களுமே சொல்லுமே என்ற பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நன்னிலம் சுகுணா சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய தூங்காதே தம்பி தூங்காதே அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இரவஞ்சேரி கலாபதி ராஜமோகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கிலீஷ்காரன் படத்தில் யாரது யாரது இடைவிடாமல் இசைப்பது இலைகளா கிளைகளா கிளிகளா, இந்த பாடல் வரிகளை எழுதிய பாடலாசிரியர் கவிஞர் நா முத்துக்குமார் அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை அனுப்பியிருக்காங்க, அவர்கள் கருத்துக்களை படிக்கலாம் நேயர்களே. அதற்கு முன்,
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம். ஈஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டு புதிய பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி, பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் மற்றும் எம்இ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், எம்டெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆகிய புதிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய தர சான்றிதழ் நாக், A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முந்துங்கள். ஈஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: உங்கள் சிமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள், August 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
0: இது காரை எக்ஸ்பிரஸ் 100.3. இது இளைஞர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி. அடுத்து வருகிறது, யார் எங்கிருந்து அழைக்கிறாங்க? வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்.
0: யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
5: அரியலூர் மாவட்டம், தேவனூர்.
0: ஜோதிலட்சுமி, சொல்லுங்க, எந்த படத்துல இந்த பாடல் உங்களுக்கு?
5: படம் கிராமத்து அத்தியாயம். பாடல் பூவே ஒரு பூஜைக்காகத்தான்.
0: சரிங்கம்மா, உங்கள்ட்ட ஒரு சின்ன கேள்வி. இப்போ இந்த எல்லாருடைய எல்லா வேலைகளுமே இப்போ இந்த போட்டித் தேர்வுகள் மூலமாக தான் கிடைக்கிது இல்லையா நம்மளுக்கு?
5: ஆமாம்.
0: வேலைகள் சொல்கிறேன். அதில் வந்து இந்த குழந்தைங்கள்லாம் எப்படி கவனத்தோடு படிக்கணும்னு நினைக்கிறீங்க?
5: அதாவது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இப்ப இருக்கிற மாணவர்கள் கவனத்தில் எடுத்துக்கணும்.
0: வெற்றி
5: சமூக ஊடகங்களை குறைவா பயன்படுத்தலாம்.
0: சரி,
5: கரெக்டா செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா.
0: சரிங்க, நன்றிங்க. உங்களுக்காக வருகிறது கிராமத்து அத்தியாயம் படத்திற்காக BS சசிரேகா அவர்கள் பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா.

0: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
1: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000 புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
0: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். www.pmsuryagar.gov.in.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
3: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் ₹1,000 இச்சலுகை August 18 வரை.
7: தங்க மாளிகை காரைக்கால்.
8: காரை எக்ஸ்பிரஸ் 100.3 பாடல் கேட்க காத்திருக்கும் நேயர் வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, குறிச்சிமலை பாஸ்கர், எந்த படத்துல இந்த பாடல் உங்களுக்கு?
9: படம் வந்து சார் அலைகள் ஓய்வே இல்லைங்க சார். அதுல இளையராஜா ஜென்சி பாடின பாட்டா போடுங்க சார்.
8: சரிங்க, பாடின பாட்டு போட்டலாம். உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கலாமா?
9: வணக்கம் சார்.
8: போட்டி தேர்வுகளுக்கு எல்லாம் தயாராகிறாங்க இல்லையா?
9: ஆமாங்க சார்.
8: அவங்க எதெல்லாம் கவனிக்கணும்னு நினைக்கிறீங்க?
9: நல்ல முறையாக படிக்கணுங்க சார்.
8: படிக்கணும்,
9: செல்போனை பார்க்காம படிக்கணும்.
8: சரிங்க, நன்றி.
9: சரிங்க சார். ஆ சரி, வணக்கம் சார்.
8: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
10: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
11: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
10: ஜிஎல் மருத்துவமனை
11: காரைக்கால்.
8: செங்கல் சூளை மற்றும் விதநெல் விடுவதற்கான தார்ப்பாய்கள் சல்லி செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
12: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
13: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
12: பிபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
13: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
8: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷல்.

0: ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதாரன் நிகழ்ச்சி நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளியர்.
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
3: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை அரசு காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொலமுது.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
0: நாளை மாலை 4:30 பைக்கிங் பணியனின் பிரிவு வழங்கும் ஊரும் உறவும்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: உங்கள் சீமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு நாலு நாள், ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
3: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை நாளை வரை மட்டுமே. வணக்கம் காரைஎஃப்எம் 100.3 வந்திருக்கீங்க. என்ன படத்துல இருந்து பாடல், யாரு வந்திருக்கீங்க?
4: என்ன
3: படிக்கிறாங்க? உங்களுடைய பேர குழந்தைகளை படிக்கும் பொழுதோ அவங்கள வந்து போட்டித் தேர்வு, இப்போ வந்து தேர்வில் பரீட்சையில் பாஸ் பண்ணாதான் வேலை அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு இல்லையா? அதனால் இப்போ அந்த மாதிரி படிக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான முறையில் நீங்கள்லாம் ஊக்கமாக இருக்கீங்க? என்ன சொல்ல சொல்லி படிக்க வைப்பீங்க? தம்பி எதிர்காலம் அப்படி இருக்குப்பா, போட்டி நிறைந்த உலகம்ப்பா, அதனால் நீ கவனித்து படிக்கணும்ப்பான்னு சொல்லுவீங்களா?
4: இல்லை படிச்சு பார்த்து எழுதி பாக்கணும், ரைட்டா தப்பான்னு எழுதி பாக்கணும். ஒரு
3: நட
4: ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்களோ அது உனக்கு நம்ம கேட்கணும், நல்லதா கேட்டதா பார்த்து பேசணும்.
3: சரி, வருது உங்களுக்காக பாடல். பாண்டி நாட்டு தங்கத்திலிருந்து மனோஜ் திரப்பாடி.

0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 காரை எக்ஸ்பிரஸ் 100.3. இன்னைக்கு முகநூல் பக்கத்தில் நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடலாசிரியர் யார், எந்த பாடலுக்காக அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு திட்டச்செடி ஆனந்த செல்வம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆட்டோ ராஜா படத்தில் வர சங்கத்தில் பாடாத கவிதை, அந்த பாடல் ஐயா புலவர் புலமைப்பித்தன் அவர்கள் பாடிய எழுதிய பாடல் அது மிகவும் பிடிக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்து நாகை பாபு என்ன சொல்லியிருக்காருன்னா, கவிஞர் முத்துரைக்கும் பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், துறல் நின்று போச்சு படத்தில் வர்ற பூபாலம் இசைக்கும் அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதே கோயில் படத்தில் வர கூட்டத்தில் கோயில் பூரா அந்த பாடல் விரும்பி கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நாகர்கோவில் மந்திரமூர்த்தி கவியரசர் கண்ணதாசன் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், அதில் ஆலயமணி படத்தில் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா பாடலை ரொம்ப ரசித்து கேட்பேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பாபு முல்லக்காடு கண்ணதாசன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கண்ணை கலைமானி அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கோயில் மணிவுசை படத்தில் வரும் ஆண்டவன் யாரையும் தொட்டதில்லை என்ற படத்தில் பாடல் கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல், இதை இயற்றியவர் கங்கை அமரன். செந்தில் முருகன் விளக்கப்பாடி கடலூர் மாவட்டத்தில் இருக்கேன். அடுத்து கடலூர் துறைமுகம் சுரேஷ், எனக்கு பிடித்த பாடலாசிரியர் நா முத்துக்குமார், ஆனந்த யாழை மீட்டுகிறாய் பாடலுக்காக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கருணாநிதி வீரவநல்லூர்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க, ஆசிரியர் நா முத்துக்குமார், சாமி படத்தில் வரல திருநெல்வேலி அல்வாடா திருச்சி மலா கோட்டடா அப்படிங்கிற பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது மேலவாஞ்சியூர் பாத்திமா கண்ணதாசன் பாடல் வரிகள் கண்ணை நம்பாதே அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இஞ்சிக்குடி மின்சார்கண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரியமான தொழிலில் வர பெண்ணே நீயும் பெண்ணா பாடலாசிரியர் பா விஜய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் பிடித்த பாடலாசிரியர் வாலி அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அலுவலம் சக்தி முருகனந்தம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கவிஞர் கண்ணதாசன் படம் பழனி பாடல் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அதிசயமான உலகத்திலே அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பெல்லூர் சதா கௌதம் என்ன சொல்லியிருக்காருன்னா, கவிஞர் கண்ணதாசன் பரமசிவன் கழுத்திலே பாடல் வாழ்க்கை தத்துவங்கள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தேவனூர் ஜோதிலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏழு சுரங்களில் எத்தனை பாடல் கண்ணதாசன் அவர்கள் ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடலில் வரும் நான்கு சரணங்களிலும் வாழ்க்கையின் தத்துவத்தை மிக மிக அழகாக எடுத்துரைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மேல ஒருதுரை சேப்பு விஜயராமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தனக்கு பிடித்த பாடலாசிரியர் சகல கலா வல்லவர் மதிப்புக்குரிய மயிலாடுதுறை சொந்தக்கார் டி ராஜேந்தர் அவர்கள் மைதிலி இன்னை காதலி படத்தில் வரும் நானும் தன் உறவை எனக்கு மிகவும் பிடித்த பாடல் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பனங்காட்டாங்குடி அனுசியா சங்கர் என்ன சொல்லியிருக்காங்க, முதல் மரியாதை படத்தில் வர பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உடுமலை நாராயண கவி பாடல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலைச்சல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்ணதாசன் பாடல் ரொம்ப பிடிக்கும் சொல்லியிருக்காங்க. நிரவி கஜேந்திரன் பா விஜய் சொல்லியிருக்கிறார், திருவாரூர்க்குடிக்கலாம் சாகுல் கம்பீர ராஜா வந்து கண்ணதாசன் ஐயாவை சொல்லியிருக்காங்க. அடுத்தது கவிஞர் வாலியை சொல்லியிருக்காங்க, தில்லை விலாகம் குத்தாலம் தேரடி தில்லை விலாளன். அடுத்தது கொரநாட்டு கருப்பூர்ஜி பிரபாகரன் சொல்லியிருக்காங்க, எனக்கு பிடித்த பாடல் ஆகாய தாமரை அருகில் வந்த தியானம் பருமையான பாடல் வரிகள் அந்த கவிஞர் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது, அந்த பாடல் எவ்வளோ கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருடைய பாடல் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு பூக்கடை மணி சொல்லியிருக்கிறாங்க. அவரிக்காடு வித்யா வீரமணியை சொல்லியிருக்காங்க, கண்ணை கலைமானை பாட்டு பிடிக்கும், அது கண்ணதாசனுடைய நிறைவான பாடல் கடைசி பாடல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டிஆர் பட்டம் நளினி சங்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெளிவந்த அயோத்தி படத்தில் காற்றோடு பட்டம் போல பக்கத்தில் இருக்கும்பொழுது உன் அருமை தெரியல எனது தந்தையை நினைத்த படத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கண்ணாரப்பாளையம் குகன் சாதனாதன் என்ன சொல்லுங்க, கங்கை மரன் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆட்டோ கார்த்திகேயன் பூந்தோட்டம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வேலையில்லா பட்டதாரி படத்து வரும் அம்மா அம்மா அந்த பாட்டு ஜானகி அம்மாவும் தனுஷ் பாடிடுவாங்க, ரொம்ப சூப்பராக இருந்து சொல்லியிருக்காங்க. நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வழங்கிய காரை எக்ஸ்பிரஸ் எஃப்எம் 100.3.
1: சதங்க மாளிகையில் வைர திருவிடா வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
2: தங்க மாளிகை காரைக்கால்
0: காரை எக்ஸ்பிரஸ் 100.3 நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்,
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா, இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா, அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 9 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை.

0: ஆகாஷ்வாணிக்கார கல் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம் நேர்களே. நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், நாகப்பட்டினம் யுஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: நாகப்பட்டினம் யுஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. யுஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்பர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
0: காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் சலுகை நாளை வரை மட்டுமே. காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறார்கள் நேயர்களே.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: பூங்குழலி முதலமைச்சர் அனிருத்த பிரம்மராயரிடம் பேசிக் கொண்டிருந்தாள். மிகவும் சூட்டிகைத்தனமாக பேசிக் கொண்டிருந்த அவள் தனக்கு தஞ்சாவூரில் உள்ள மாடமாளிகை கூடகோபுரங்களை பார்க்க வேண்டுமென்ற வெகுகாலமாக ஆசை உண்டு. சக்கரவர்த்தி சுந்தர சோழரை தரிசிக்க வேண்டும் என்றும் ஆவல் உண்டு. சக்கரவர்த்தியின் உடல்நலம் சரியாக இல்லை என்று சொன்னார்களே, இப்போது எப்படி இருக்கிறது, நான் பார்க்கலாமா என்று முதலமைச்சரிடம் கேட்கிறாள்.
1: அப்படியே தான் இருக்கிறது மகளே, அபிவிருத்தி ஒன்றும் இல்லை. ஆகையால் சக்கரவர்த்தியை தரிசிக்கும் எண்ணத்தை மறந்துவிடு.
0: அது எப்படி மறக்க முடியும் ஐயா? சக்கரவர்த்தியை நான் பார்த்தே ஆக வேண்டும். பார்த்து அவருடைய தர்மராஜ்யத்தில் பெண்களை பலவந்தமாக பற்றி கொண்டு வரும் அக்கிரமம் நடக்கும் செய்தியை சொல்ல வேண்டும்.
1: பெண்ணே, உன்னோடு வெறும் விவாதம் செய்து கொண்டிருக்க எனக்கு நேரம் இல்லை. உன்னை பலவந்தமாக பற்றி கொண்டு வர நான் கட்டளையிடவும் இல்லை. நான் அனுப்பிய பல்லக்கில் நீ எப்படி ஏறிக்கொண்டாய் அதை சொல். யாராவது உன்னை பலவந்தமாக பிடித்து பல்லக்கில் ஏற்றினார்களா?
0: இல்லை சுவாமி, அது மட்டும் இல்லை. தஞ்சை கோட்டைக்கு அருகில் வரும் சமயத்தில் இந்த பல்லக்கு வெறுமையாக இருந்தது. மழையாயிருக்கிறதே என்று நானாகவே சென்று பல்லக்கில் ஏறிக்கொண்டேன். முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் தமது சீடனாகிய ஆழ்வார்க்கடியானை பார்த்து,
1: ஒருவாறு எனக்கு இப்போது விஷயம் விளங்குகிறது. வழியில் புயலும் மழையுமாயிருந்தபோது பல்லக்கை எங்கேயோ இறக்கி இருக்கிறார்கள். அந்த சமயம் இவள் அத்தையை பல்லக்கில் இருந்து இறக்கிவிட்டு இவள் ஏறிக்கொண்டிருக்கிறாள். வைத்தியர் மகன் பேரில் மரம் விழுந்து பிரக்ஞை இழந்து விட்டபடியால் அவனால் கவனிக்க முடியவில்லை. சிவிகை தூக்கிய மற்றவர்கள் கவனிக்கவில்லை. கோட்டை வாசலுக்கு சமீபத்திலேதான் இது நடந்திருக்க வேண்டும். திருமலை, என்னுடைய ஊகம் சரியாக இருக்கும் என்று உனக்கு தோன்றுகிறதா?
2: சுவாமி, தாங்கள் இப்போது ஊகித்து சொன்னபடியேதான் நடந்தது. நானே கண்ணால் பார்த்தேன்.
1: நீ பார்த்தாயா? அது ஏன், இத்தனை நேரம் ஏன் வாயை மூடிக்கொண்டிருந்தாய்? சீக்கிரம் சொல்லு.
2: நேற்று முன்னிரவில் மழைக்கால இருட்டில் கோட்டை வாசலை நெருங்கி வந்து கொண்டிருந்தேன். பெரும் புயலும் மழையும் அடித்தன. மரங்கள் முறிந்து விழுந்தன. சாலையோரத்து யாத்ரிகர் மண்டபம் ஒன்றில் சிறிது நேரம் தங்கியிருக்கலாம் என்று சென்றேன். அங்கே நான் ஒதுங்கிய சிறிது நேரத்துக்கெல்லாம் இந்த பெண்ணும் இன்னொரு வாலிபனும் வந்தார்கள். இவள் தன் அத்தை மகன் என்று சொன்னாலே அவனாக இருக்கலாம். மின்னல் வெளிச்சத்தில் அவன் கழுத்தில் ருத்ராட்சம் கட்டியிருந்ததை பார்த்தேன். பிஞ்சிலே படுத்த சைவன் என்று தெரிந்து கொண்டு அவனிடம் வைஷ்ணவத்தின் பெருமையைச் சொல்லலாம், சற்று பொழுதுபோகும் என்று எண்ணினேன். இதற்குள் அதே மண்டபத்தின்

0: முகப்பில் ஒரு சிவிகையை கொண்டு வந்து வைத்தார்கள். சிவிகையின் திரையில் பழுவேட்டரையரின் பனை சின்னம் தெரிந்தது. சிவிகையிலிருந்து ஒரு பெண் இறங்கி இவர்கள் அருகில் வந்தாள். மண்டபத்தில் இருள் கவிந்த இடத்தில் மூன்று பேரும் ஏதோ ஜாடை மாடையாக பேசிக் கொண்டார்கள். பிறகு இவள் போய் பல்லக்கில் ஏறுவதை பார்த்தேன். மின்னல் வெளிச்சத்திலிருந்து பல்லக்கிலிருந்து இறங்கியவள் வேறு, மறுபடியும் ஏறியவள் வேறு என்று தெரிந்து கொண்டேன். பல்லக்கு தூக்கிகள் இது ஒன்றும் கவனிக்கவில்லை. மழை சிறிது நின்றதும் பல்லக்கை தூக்கி கொண்டு புறப்பட்டு போய்விட்டார்கள்.
1: அப்படியா, என்னை ஏமாற்றி விட்டார்கள். இத்தனை நேரம் சொல்லாமல் சும்மா இருந்தாயே. அந்த ரெண்டு பேரும் பிறகு என்ன செய்தார்கள்?
0: பல்லக்கு போன பிறகு அவர்களும் போய்விட்டார்கள். பின்னர் நானும் புறப்பட்டேன்.
1: திருமலை, நீ ஏன் இதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருந்தாய்? இவள் அத்தையை நீ ஏன் தடுத்து நிறுத்தவில்லை? நீயும் இவர்களுடைய சூழ்ச்சியில் கலந்து விட்டாயா என்ன?
0: அபச்சாரம் குருதேவரே, அபச்சாரம். அத்தகைய துரோகத்தை நான் செய்யக்கூடியவன் அல்ல. முதலில் இதெல்லாம் தங்கள் ஏற்பாடு என்று எனக்கு தெரியாது. பழுவூர் அரண்மனை பல்லக்கானபடியால் சின்ன பழுவேட்டரையருடைய காரியமாக இருக்கும் என்று எண்ணினேன். மேலும் மந்தாகினி தேவியை என்னால் தடுத்து நிறுத்த முடியுமா? புயற்காற்றை அணை போட்டு நிறுத்தினாலும் நிறுத்தலாம். அந்த மாதரசியை நிறுத்த முடியுமா? இலங்கையிலேயே முயன்று பார்த்து தோல்வியடைந்தவன்தானே. மேலும் அந்த அம்மாளுக்கு என்னை அடையாளம் தெரியும். பார்த்ததும் மிரண்டு ஓடிப்போவார்கள். பிறகு யாராலும் அவரை பிடிக்க முடியாது.
1: அதை நினைத்தால் வைத்தியர் மகன் கெட்டிக்காரன் என்றே தோன்றுகிறது. இத்தனை தூரம் அடித்து கொண்டு வந்து விட்டான் அல்லவா?
0: குருதேவரே, இந்த விஷயத்தில் தங்கள் ஊகம் சரியல்லவென்று தோன்றுகிறது. மந்தாகினி தேவி தாமே விரும்பித்தான் வந்திருக்க வேண்டும். தஞ்சையை நெருங்கியதும் அவருடைய மனம் மாறியிருக்க வேண்டும்.
1: இருக்கலாம், இருக்கலாம். ஆனாலும் இதற்குள் அதிக தூரம் அந்த கரையர் மகள் போயிருக்க முடியாது. இரவெல்லாம் காற்றும் மழையுமாக இருந்ததல்லவா? சமீபத்திலேதான் எங்கேயாவதுதான் இருக்க வேண்டும். திருமலை, எப்படியாவது அவளை பிடித்தாக வேண்டும். ஒருவேளை இந்த பெண்ணுக்கு அவள் தங்குமிடம் தெரிந்திருக்கலாம். மகளே, உன் பெயர் என்ன?
2: பூங்குழலி ஐயா.
1: ஆஹா, அழகான பெயர். பெயர் வைப்பதில் தியாகவிடங்கரின் சாமர்த்தியத்துக்கு இணையே கிடையாது. பூங்குழலி, உன் அத்தை எங்கே தங்கியிருப்பாள் என்று உனக்கு தெரிந்திருக்கும். தெரிந்தால் சொல்லு, அவளுக்கு ஒன்றும் கெடுதல் நேராது.
2: பூங்குழலி சிறிது யோசித்துவிட்டு, சுவாமி, என் அத்தை இப்போது இருக்கக்கூடிய இடம் எனக்கு தெரியும். அவளை எதற்காக தாங்கள் பிடித்து கொண்டு வரச் செய்தீர்கள் என்று சொன்னால் நானும் அவள் இருக்கும் இடத்தை சொல்லலாம்.
1: பூங்குழலி, அது பெரிய ராஜாங்க விஷயம். அரண்மனையை பற்றிய ரகசியம் உன்னிடம் சொல்ல முடியாது.
2: நானும் சொல்ல முடியாது.
1: இந்த பெண்ணுடன் பேசி சாத்தியப்படாது.
2: ஐயா, ஒரு நிபந்தனையை நிறைவேற்றுவதாயிருந்தால்.
1: ஆஹா, எனக்கு இந்த பெண் நிபந்தனை போடுகிறாளாம். அது என்ன?
2: என் அத்தையை தஞ்சாவூர் சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்து மணிமகுடம் சூட்டுவதாயிருந்தால் அவளை நானே அழைத்து வருகிறேன்.
1: திருமலை, திருமலை, இந்த பெண்ணுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது.
0: அதை இப்போதுதானா கண்டீர்கள் குருதேவரே? இவளை ஒன்றும் கேட்க வேண்டாம். இவள் அத்தை இருக்குமிடம் எனக்கு தெரியும். இவள் அத்தை மகன் சேந்தனமுதன் கோட்டைக்கு சற்று தூரத்தில் பூந்தோட்டத்தில் இருக்கிறான். அவனும் அவனது அன்னையும் தளிக்குளத்தார் கோயிலுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்கிறவர்கள். அங்கேதான் தாங்கள் தேடும் பெண்மணி இருக்கிறாள். என்னுடன் சில ஆட்களை அனுப்பினால் அழைத்து வருகிறேன்
2: என்றான் ஆழ்வார்க்கடியான். பூங்குழலி திருமலையை எரித்து விடுகிறவள் போல பார்த்துவிட்டு, அப்படி ஏதாவது செய்தால் நான் இப்போதே சக்கரவர்த்தியின் அரண்மனை முன்னால் சென்று முறையிடுவேன். நீங்கள் செய்யும் அக்கிரமம் ஊரெல்லாம் அறியும்படி செய்வேன் என்றாள்.
1: திருமலி, இவளை பாதாள சிறைக்கு அனுப்பி வைக்க வேண்டியதுதான், வேறு வழி இல்லை
2: என்றார் அனிருத்த பிரம்மராயர். என் அருகில் யாராவது வந்தால் கொன்றுவிடுவேன் என்று பூங்குழலி மடியில் செருகி வைத்திருந்த கத்தியை எடுத்து காட்டினாள்.
0: ஐயா, இந்த பெண்ணை பாதாள சிறைக்கு அனுப்ப வேண்டியதில்லை. அதற்கு பதிலாக இளைய பிராட்டி

0: குந்தவை தேவியின் மாளிகைக்கு அனுப்பி வைக்கலாம். இளைய பிராட்டி இப்போது இங்கேதானே இருக்கிறார். அவர் இந்த பெண்ணின் பைத்தியத்தை தெளிய வைப்பார். இளைய பிராட்டிக்கும் இந்த பெண்ணினால் ஆக வேண்டிய காரியம் ஏதேனும் இருக்கலாம் என்றான் ஆழ்வார்க்கடியான்.
1: எதனால் சொல்லுகிறாய்? இளைய பிராட்டிக்கு இந்த பெண்ணின் மூலமாக என்ன காரியமாக வேண்டியிருக்க போகிறது?
0: குருதேவரே, தங்களுக்கு தெரியாதா, நேற்று மாலை இங்கு அடித்த புயல் சோழ நாட்டு கடற்கரையோரும் அதாகதம் செய்துவிட்டிருக்கிறதாம். தங்கள் அரண்மனை வாசலில் நாலாபுறமிருந்தும் தூதர்கள் வந்து காத்திருக்கிறார்கள்.
1: ஆம் ஆம், அவர்களையெல்லாம் நான் இப்போது பார்க்க வேண்டும். அதற்குள் இந்த பெண்ணிடம் பேச்சு கொடுத்ததில் வெகு நேரம் வீணாகிவிட்டது. இவள் வாய் பேச முடியாதவளாக பிறந்திருந்தால் எவ்வளவோ நன்றாயிருந்திருக்கும்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: சாலையோடு போய்கிட்டு இருந்த பல்லக்க வழி மறைச்ச கொடூர செயலுக்கு வானதி அனிருத்தரிடம் விளக்கம் கேட்டதும், அதுக்கு அவர் சாமர்த்தியமா குறுக்கு கேள்விகள் கேட்டு திசை திருப்பினதும் நினைவிருக்கும். ஆனா இப்போ அவர் அனுப்பியிருந்த பல்லக்கில் இருந்த மூதாட்டிக்கு பதிலாக ஒரு இளம்பெண் அரண்மனைக்குள்ள வந்ததோடு இல்லாமல் தர்ம ஆவேசத்தோட சரமாரியா கேள்வி கணைகளை தொடுத்து திணற அடிக்கிறார். தப்பிக்க வேற வழி இல்லாமல் எப்படி குழையிறார் பாருங்க. மகளே, உன் பெயர் என்ன? பெயரை சொன்னதும், ஆஹா, அழகான பெயர். பெயர் வைப்பதில் தியாக விடங்கரின் சாமர்த்தியத்துக்கு இணையே கிடையாதுன்னு நைச்சியமாக பேசி இறங்கி வரார். நல்லது, அபிவிருத்திங்கிற தொடர் ஆராய்வோம். இதன் நேரடி பொருள் முன்னேற்றம், மேம்பாடு, விருத்தி, வளர்ச்சி, பெருக்கம். அபி என்கிற முன்னோட்டு மிகுதியாக, ஒன்றை நோக்கி, சிறப்பு, இப்படி பொருள் தர்ற விதத்தில் இணையும். ஆக அபிவிருத்தின்னா சிறப்பான முன்னேற்றம். கோட்டை வாசலில், கோட்டையின் உட்புறத்தில், அரண்மனைக்கு போகிற பாதையில் நிற்கிற காவலர்களை எல்லாம் எந்த தடங்களும் இல்லாமல் கடந்து ஆஸ்தான மண்டபத்தில் காலாந்தக கண்டரையும் தரிசிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் பல்லக்கில் சொகுசாக வந்து இறங்கிட்ட இந்த பெண் சக்கரவர்த்தியை பார்ப்பதா என்கிற எரிச்சல் அனிருத்தருக்கு. உடல்நிலையிலே அபிவிருத்தி ஒன்றும் இல்லைன்னு கட்டுப்படுத்த பார்த்தார். அடுத்து அபச்சாரம் என்கிற சொல் முறை தவறின நடத்தையை குறிப்பது. பொதுவாக மரியாதை குறைவாக நடந்தாலும் பேசினாலும் இப்படி சொல்வது உண்டு. தமக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தால் அனிருத்தர் திருமலையப்பனை பார்த்து, நீ ஏன் இதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருந்தாய்? இவளத்தை ஏன் தடுத்து நிறுத்தவில்லை? நீயும் இவர்களுடைய சூழ்ச்சியில் கலந்து விட்டாயா என்ன? குற்றம் சாட்டினார் அல்லவா. அப்போ இந்த சொல்ல ரெண்டு தடவை சொல்லி அதை பணிவாக மறுக்கிறான் ஆழ்வார்க்கடியான். அதாவது இந்த இடத்துல, குருதேவரே, அது அப்படி அன்றுன்னு மரியாதையாக தொடங்கி விளக்கம் தந்ததை கேட்டோம். இதுக்குள்ளே அதிக தூரம் அந்த கரையர் மகள் போயிருக்க முடியாது. சமீபத்திலே தான் எங்கேயாவது இருக்கணும்னு அனிருத்தர் சொன்னார். சமீபம் என்கிற சொல் இடத்தையும் குறிக்கும், காலத்தையும் குறிக்கும். அனிருத்தர் இடத்தை பற்றி தான் பேசுகிறார். இது தெளிவாக இருக்குது. இந்த இரட்டுற மொழிதலுக்கு தீர்வு இருக்குது. அண்மை காலத்தையும் அணிமை இடத்தையும் குறிப்பன. சொற்பரப்பில் தான் எத்தனை அரிய செல்வங்கள்.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
4: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நேரம் 9:30. இது இடைக்கால பாடல்களின் இசைச்சரம். காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் PSR தங்க மாளிகை காரைக்கால். காரைக்கால் PSR தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை

0: ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே, 18 வரை மட்டுமே.
1: சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
2: தங்க மாளிகை காரைக்கால்.
3: உங்கள் சிமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள், ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
0: இன்றைய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் பாடகர் அருண்மொழி அவர்கள் பாடிய பாடல்கள் உலாவர காத்திருக்கிறது நேர்களே. நம்ம அருண்மொழி அப்படின்னு சொன்னாலே தென்றலுக்கு தெரியுமா தெம்மாங்கு பாட்டு, நீதானா நீதானா, பூவரசும் பூவே, உன்னை காணாமல் நான் எது, இது போன்ற மெலடியான பாடல்களை தான் கேட்டு ரசித்திருக்கிறோம். ஆனால் அவர் சில குதூகலமான உற்சாகமான பாடல்களையும் பாடியிருக்கிறார். அந்த பாடல்களை கேட்டால் அருண்மொழியாக இந்த பாடலை பாடியிருப்பது என்று உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்த வகையில் வருகிறது வீர தாலாட்டு படத்திற்காக சுர்ணலதாவுடன்.

பாடல்களை தான் கேட்டு ரசித்திருக்கிறோம். ஆனால் அவர் சில குதூகலமான உற்சாகமான பாடல்களையும் பாடியிருக்கிறார். அந்த பாடல்களை கேட்டால் அருண்மொழியா இந்த பாடலை பாடியிருப்பது என்று உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்த வகையில் வருகிறது வீர தாலாட்டு படத்திற்காக சுர்ணலதாவுடன் சேர்ந்து பாடிய பாடல்.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: அடுத்து வருகிறது என் ஆசை ராசாவே படத்திற்காக அருண்மொழி அவர்கள் பாடிய பாடல். சித்ரா அவர்கள் இணைந்து பாடியது.

0: நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரிவ்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார் பகல் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு ஏற்க உரம் அதிக மகசூலி அல்ல. மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என்று சொல்லும் போது தார்பாய்கள் கிரானைட் ஓசு நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
5: ETS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டு புதிய பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி, BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் மற்றும் ME பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், MTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆகிய புதிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய தரச்சான்றிதழ் NAC, A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முந்துங்கள். ETS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இன்றைய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் காந்த குரலோன அருண்மொழி அவர்கள் பாடிய பாடல்கள் குதூகலமான துள்ளலான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற நேயர்களே, அந்த வகையில் இருக்கிறது நாட்டுப்புற பாட்டு படத்திற்காக அருண்மொழி பாடிய பாடல். தேவி அவர்களோடு இணைந்து

0: நேயர்களுக்கு உலகந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கழிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: நேயர்களுக்கு நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள் வழங்கும் திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் உளம் கழிந்த
3: நல்வாழ்த்துக்கள். பிரம்மாண்டமான திறப்பு விழா.
0: நேர்களுக்கு திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் உளம் கழிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் எண்ட் ஆஃப் ஆரி சேல் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
0: இன்றைய இசை ஊஞ்சலில் நாம் பின்னணி பாடகர் புல்லாங்குழல் இசை கலைஞர் அருண்மொழி அவர்களுடைய பாடல்கள் சிலவற்றை துள்ளலான பாடல்கள் சிலவற்றை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற நேர்களே, அந்த வகையில் வருகிறது கரிசக்காட்டு பூவே படத்திற்காக பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிய இசை ஊஞ்சல். பாடகர் அருண்மொழி அவர்கள் பாடிய சில பாடல்களை கேட்டு ரசித்தோம் நேயர்களே. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை நாளை வரையே மட்டுமே.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: காரைக்கால் மாவட்ட ஆட்சியரிடம் ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. நாளை 18/8/2026 செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெற இருந்த பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாம் நிர்வாக காரணங்களால் எதிர்வரும் 28/2026 வியாழக்கிழமை என்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கின்றார். காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம் நேர்களே. நேரம் 9:54.
1: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கை கோர்ப்போம்.
2: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேகுறையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
1: இன்றே பயன்பெறுவி. மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
3: நேயர்கள் கேட்க இருப்பது நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள் கிரினட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
4: உங்கள் கடை காரைக்கால்
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
6: வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
7: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம உயிர் வாழ்றதுக்கு எது முக்கியமானது? உணவு தாங்க. அதானே முதல்ல சொல்றோம். சரி, அந்த உணவு எவ்வளவு இருக்கணும், அந்த உணவு எப்படி சாப்பிடணும்? ரொம்ப அழகா அவர் செய்தி சொல்றாங்க. எப்படியா? மனிதன் உயிர் வாழ்றதுக்கு உணவு அவசியம், ஆனா அதே உணவு அளவை மீறினா மருந்து தேவைப்படுற நிலைக்கும் வருங்கிறாங்க. உணவுங்கிறது வெறும் பசியை போக்கக்கூடிய பொருள் இல்லைங்க, அது வாழ்க்கை ஒழுக்கம்னு முன்னோர்கள் சொல்றாங்க. எப்படி? ரொம்ப அழகா சொல்றாங்க. ஒரு வரையறை உருவாக்கியிருக்காங்க.

0: ஒருபோது உண்பான் யோகி. இந்த யோகிங்கிறவன் ஒருவேளை மட்டும்தான் சாப்பிடுவான், அவன் ஆரோக்கியமானவன், மனசை ஒருமுகப்படுத்துறவன். இருபோது உண்பான் போகி, ரெண்டு வேளைக்கு சாப்பிட்றவன் இந்த உலக இன்பங்களை உருவாக்கக்கூடிய விரும்பக்கூடிய சராசரியான மனிதன் அவன் போகியான். திரிபோது, அதாவது மூன்று போது உண்பவன் ரோகியான், அவன் நோயாளியான். அதனால அப்படி சொல்றாங்க. நான்கு போது சாப்பிட்றவன் அவன் போகியான், அவன் உடலை விட்டு நோய்களால் அழித்துக் கொள்ளக்கூடியங்கிறாங்க. ஒருபோது போகியே ஒன்றளிர்கை மாதே, இருபோது யோகியே என்ப, திரிபோது ரோகியே, நான்கு போது உண்பான் உடல் விட்டு போகியேன்னு சொல்றாங்க. இப்ப ஒருவேளைதான் சாப்பிடணும்னு அவங்க சொல்றாங்களா, உணவு வேண்டாம்னு சொல்றாங்களா, அப்படி இல்லைங்க. இந்த பாடல் உணவு நேரங்கள் எண்ணிக்கையை மட்டும் சொல்றதில்ல, அளவோடு உண்ணக்கூடிய வாழ்க்கை நிறைய வலியுறுத்துது. தேவைக்கேற்ப உண்பவன் உடலை காக்கிறான், ஆசைக்கேற்ப உண்பவன் உடலை வருத்துகிறான். நீங்க மருத்துவர்கள் அதைதான் சொல்றாங்க, என்ன சாப்பிட்றோங்கிறதோட எவ்வளவு சாப்பிட்றோங்கிறது முக்கியம். பசி இல்லாம சாப்பிட்றது, அளவுக்கு அதிகமா சாப்பிட்றது, அவசர அவசரமா சாப்பிட்றது, இரவு நேரங்களில் மிகுதியா சாப்பிட்றது, இது எல்லாமே உடலுக்கு சுமையாக மாறுது. நம்ம வயிறு பசிக்கு சாப்பிட்டோம்னா அந்த சாப்பாட வயிறு செரிக்கும், ஆனா பசிக்கு மீறி சாப்பிட்டோம்னா அந்த சாப்பாடு நம்ம உடலை செரிச்சிருங்கிறாங்க. ரொம்ப அழகு. பசி அறிந்து உன், அளவறிந்து உன், உடலுக்கு ஏற்றதை உன் சொல்லுங்க. இப்படி நிறைய நமக்கு சொல்றாங்க இல்லையா, உடலோட நலத்திற்காக, மனசோட அமைதிக்காக, நீண்ட ஆயுளுக்காக அளவான உணவுங்கிறது மருந்தாகும், அளவில்லா உணவு நோயாகும். எனவே உணவை ரசித்து சாப்பிடுவோம், ஆனால் அளவோடு சாப்பிடுவோம். ஏனெனில் உணவை நாம் ஆள வேண்டும், உணவு நம்மை ஆளக்கூடாது. நன்றி, வணக்கம்.
1: வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
2: நாகப்பட்டினம் முங்கல் கடை வழங்கிய இன்சொல்லமது கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள் கிரினட் வோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
3: உங்கள் கடை காரைக்கால்,
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
2: நேர்களை காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:59.

0: உங்கள் இல்லங்களில் ஒழித்துக் கொண்டிருப்பது, உங்களை எப்போதும் உற்சாகப்படுத்திக் கொண்டிருப்பது இது காரைக்கால் பண்பலையின் 100.3. நீங்கள் இந்த இனிய இரவை மேலும் இதமாக்க இசைச்சாரலாய் ஒலிக்க வருகிறது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
3: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் உலா வரும் நேரம் இது நேயர்களே. காலிலிருந்து உழைத்த உடம்பு இரவில் இந்த இசை கேட்டு உறங்கும். அந்த வகையில் முதல் பாடலாக வருகிறது கலங்கரை விளக்கம் என்ற திரைக்காக டிஎம் சவுந்தரராஜனும் பி சுஷிலாவும் இணைந்து பாடிய பாடல். 1965 வெளிவந்த இந்த படத்திற்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், வரிகள் பஞ்சு அருணாசலம்.

0: பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்வல் ஸ்டாரிகால்.
1: இரவும் மலரும் ரிஷி மூலம் படத்திற்காக டிஎம் சௌந்தரராஜனும் பி சுஷீலாவும் இணைந்து பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திரையுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும்.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலம் ஆய்வாழ.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சூளை மற்றும் மிதநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லி செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு விபிஎன் கண் மருத்துவமனையும்.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் எம்இஎம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பர நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
5: நாச்சியார்
0: கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: இது நம்ம ஒரு கடங்க, இது நம்ம கடங்க. ARC Commerce Rituals பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
0: நாளை மாலை 4:30 பைக்கிங் பணியின் பிரிவு வழங்கும் ஊரும் உறவும்
7: பைக்கிங்.

இரவு மலரும் நிகழ்ச்சியில் 1975 வெளிவந்த நினைத்ததை முடிப்பவன் திரைக்காக வருகிறது. டி எம் சவுந்தரராஜனும் பி சுஷிலாவும் இணைந்து பாடிய பாடலுக்கு இசை, எம் எஸ் விஸ்வநாதன் வரிகள், பாலி.

0: நேயர்களுக்கு மனம் கடிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி மனம் கடிந்த நல்வாழ்த்துக்கள். நேயர்களுக்கு நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்களின் உளம் கிடைந்த நல்வாழ்த்துக்கள்.
1: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் உளம் கிடைந்த நல்வாழ்த்துக்கள்.
3: ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் டிசைனியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
0: திருவாரூர் சீமாட்டி செல்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது பல்லாண்டு வாழ்க என்ற திரைக்காக கே ஜே யேசுதாசும் வாணி ஜெயராமும் இணைந்து பாடிய பாடலுக்கு இசை கே வி மகாதேவன்.

0: புதிய சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
1: தங்க மாளிகை காரைக்கால்.
2: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
3: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும்

கும்பழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை நாளை வரை மட்டுமே. இரவு முழுதும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. அடுத்து வருகிறது சபாஷ் மீனா படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடலுக்கு இசை டி ஜி லிங்கப்பா.

இரவும் மலரும் நிகழ்ச்சியோடு இணைந்து காலத்தால் அறியாத காவிய பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் நேர்களே. அந்த வகையில் வருகிறத உலகம் சுற்றும் வாலிபன் திரைக்காக பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசைக்காக, வாலி வரிகளுக்காக.

0: இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டு புதிய பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி, பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் மற்றும் எம்இ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், எம்டெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆகிய புதிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய தரச்சான்றிதழ் நாக், A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முந்துங்கள். இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
1: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 10:30. நேயர்களிடம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். இது நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள் வழங்கும் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள், நாகப்பட்டினம்.
0: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
3: தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
4: தங்க மாளிகை காரைக்கால்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காரைக்கால் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, நாளை 18/8/2026 செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெற இருந்த பொதுமக்கள் குறை தீர்ப்பு முகாம் நிர்வாக காரணங்களால் எதிர்வரும் 28/2026 வியாழக்கிழமை அன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என காரைக்கால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். இரவு முழுதும் நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது ஊட்டி வரை உறவு. 1967 வெளிவந்த இப்படத்திலிருந்து பாடல். டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலாவும் இணைந்து பாடிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். கண்ணதாசன் வரிகளுக்காக வருகிறது

நடைபெற இருந்த பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாம் நிர்வாக காரணங்களால் எதிர்வரும் 28/2026 வியாழக்கிழமை அன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என காரைக்கால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். இரவு மலரும் நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது ஊட்டி வரை உறவு. 1967 வெளிவந்த இப்படத்திலிருந்து பாடல். டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலாவும் இணைந்து பாடிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். கண்ணதாசன் வரிகளுக்காக வருகிறது

0: வாழ்க்கை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: இரவு முழுதும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. நேரம் 10:36. நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது 1968 வெளிவந்த குடியிருந்த கோயில் திரைக்காக பாடல். எம் எஸ் விஸ்வநாதனும் வாலியும் இசையில் வாலியின் வரிகளுக்காக.

0: தலைமுறைகளின் நம்பிக்கை. இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் தாரைக்கால்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். பொன்னகை வாங்க

0: நேர்களின் நினைவிற்கு நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரிவ்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்ட் ஏற்க வரும். அதிக மகசூல் அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்ட்.

உரம் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என்று சொல்ல முது தார்பாய்கள் கிரினட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். இரவு மலரும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. அடுத்து வருகிறது 1974 வெளிவந்த உரிமைக்குரல் படத்திற்காக கே ஜே யேசுதாசும் எஸ் ஜானகியும் இணைந்து பாடிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்,

0: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை. இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திருவுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
1: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை நாளை வரை மட்டுமே.
2: பிஎஸ்ஆர் மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: இரவு மலரும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. உங்கள் செவிகளில் நுழைந்து இதயத்தை இதமாக்கி கொண்டிருக்கிறது காலத்தில் அழியது காவிய பாடல்கள். அந்த வகையில் அடுத்து வருகிறது காவல்காரன் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜனும் பேசி சிலவும் இணைந்து பாடிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், வரிகள் வாலி.

இரவு மலரும் நிகழ்ச்சிகள் அடுத்து வருகிறது. படகோட்டி படத்திற்காக டி எம் சவுந்தரராஜனும் பி சுசிலாவும் பாடியது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் 1964 வெளிவந்த படம் இது. வரிகள் பாலி.

0: இன்றைய இரவு மலரும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடலை பாடியிருக்கிறார்கள் பி பி ஸ்ரீனிவாசும் பி சுஷிலா ஆகியோர். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் வரிகளுக்காக 1965 வெளிவந்த ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் படத்திற்காக வருகிறது பாடல்.
1: Okay, teacher, okay. How do you do?

0: நிறைவு பெற்றது. நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள் வழங்கிய இரவும் மலரும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கிய ஒரு நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள் நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 11 மணி. காற்றலையில் நாளை நாளை நம் நிலையம் ஒளிபரப்பு உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு கண்ணோட்டம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள், திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. 6 மணிக்கு நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணையத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்டிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தபர்ம விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சுல் அமுது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவரகன் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர்

கிளப் வழங்கும் பட்சத்திலே பங்கேற்கும் செல்வி சி திவ்யஸ்ரீ. 7 மணிக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். 7:25 சைபல் வழங்கும் தகவல் நேரம். 7:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மளிகை வழங்கும் காலை காம்போ. 8:05 காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வழங்கும் துள்ளிவரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன் பிரிவ்ஸ் நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்களின் துள்ளிவரும் பாட்டு. 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ் புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 10:05 சிந்தனை அரங்கம் மௌனத்தின் பலமும் பணவீனமும் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11 மணிக்கு வணக்கம் தோழி, 12:10 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றாய், 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசந்தளிர், 12:55 பன்னிசை நாதா என தொடங்கும் பாடல் பாடியவர் பழனி கே வெங்கடேசன் அவர்கள். 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2 மணிக்கு புதுச்சேரி அரசு காரைக்கால் மகளிர் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை துணை இயக்குநர் மற்றும் உள்ளாட்சித்துறை ஆணையராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற கோட்டுச்சேரி என்ஜிஆர் வேதாச்சலம் அவர்களுடன் பங்குபெறும் நேரலை அனுபவம் அற்புதம். 3 மணிக்கு காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் எல்எஸ்சி. 3:30 நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள் வழங்கும் எல்எஸ்சி. 4 மணிக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் ஊரும் உறவும். நாளைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலய வாசலிலிருந்து நேரலையாக உலாவரும். 4:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். 5:15 அலையோசை. 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களை விளக்கேற்றும் வேலை. 6 மணிக்கு பன்னிசை. 6:20 நாச்சியார் கோவில் அமிர சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏர்ச்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லும்போது வழங்குபவர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ் புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். 6:45 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் இசைத்துறையை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர்கள் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் நாட்டுக்கோழி வளர்ப்பு. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் ஏ அண்ணாதுரை அவர்களுடன் நேர்முகம். 8 மணிக்கு காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வழங்கும் காட்டில் வரும் காணம். 8:30 நாகப்பட்டினம் விஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்களின் காட்டில் வரும் காணம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல்லும்போது வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அழிவரகன் அவர்கள். 10 மணிக்கு இரவு மலரும். 11 மணிக்கு காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன் நாளை ஒளிபரப்பாகவுள்ள விளம்பரதள நிகழ்ச்சிகள். நாளை காலை 7 மணிக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் டைம்ஸின் தங்கமான நேரம். மாலை 5 மணிக்கு சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம். காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேஷ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். 10 மணிக்கு நாமக்கல் இம்யூன் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும். கேட்டது காற்றலையில் நாளை நேர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். கழிவுகளை தரம் பிரிப்போம், தூய்மையான சூழலை உருவாக்குவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். சிந்தனை துளி கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை.